0: கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தமும் அதுதான். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அன்பு, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹாலேலூயா. பரிசுத்த ஆவியை குறித்த ஒரு தெளிவு, பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு உணர்வு, பரிசுத்த ஆவி எவ்வளவு முக்கியம் என்கிற ஒரு அறிவு நம் ஒவ்வொருவருக்கும் தேவையாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கேட்கிறதோட மாத்திரமல்ல, அந்த பரிசுத்தாவின் நிறைவிலே நம் ஒவ்வொருவரும் நடத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தாவை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். இங்க இருக்கிற ஒருவரும் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அவன் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்னத்தான் அவன் ஆராதிச்சாலும், என்னத்தான் அவன் தேவ சமூகத்தில் வந்து காணிக்கையை செலுத்தினாலும் அவர் சமூகத்தில் போய் சேர முடியாது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு பாரம், காரணம் இன்னைக்கு சபைகளிலே இந்த எண்ணம் இன்னைக்கு உண்டாக இல்லை. அநேகருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அநேகர் ஆவியை அவித்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் இன்னைக்கு வெளிப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டார் என்கிறத இன்னைக்கு தெரியாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருடைய எண்ணம் என்னன்னா, அந்நிய பாஷை பேசுறது மட்டும்தான் பரிசுத்த ஆவி. சோ நான் அந்நிய பாஷை பேசுறேன், அதனால என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இது அநேகருக்குள்ள எண்ணமா இருக்குது. ஆனால் அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவர். வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த செய்தியை நல்லா கவனிக்கும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். கடந்த ரெண்டு வாரங்களாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது என்னென்ன நடக்கும் என்கிறதை ஆமேன் அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். அவைகளை நான் வேகமாய் சொல்லி இந்த நாளிலே தேவன் வெளிப்படுத்தின ரெண்டு காரியங்களை உங்கள் முன்பாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வரும்போது அவர் என்னை எப்படி நடத்துகிறார்? வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் நான் எந்த பாதை எனக்கு சத்தியமான பாதை, எந்த பாதையில நான் நடந்தால் அந்த நித்தியத்துக்கு போக முடியும், எந்த பாதையில நான் நடந்தால் நான் சத்தியத்தில் நிலைத்திருக்க முடியும் என்கிறதை எனக்கு தெளிவுபடுத்தி எனக்கு உணர்த்தி அந்த பாதையில நடத்துகிறவர். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து அறிகிறான். எடுத்த உடனே எல்லா இடத்திலும் போய் கால் வைக்க மாட்டான், அவன் சத்தியத்திற்குள்ளாய் நடத்தப்படுகிறவன். இரண்டாவது, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்திலே விடுதலை உண்டாகும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற வாழ்க்கையில விடுதலை, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற குடும்பத்தில் விடுதலை, கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகிற சபையில விடுதலை, கர்த்தருடைய ஆவியானவர் உலாவுகிற தேசத்திலே விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிறத பார்த்தா விடுதலையே பெறாதது மாதிரி இருக்கிறீங்க. ஆவியை பெற்றவர்கள் மாத்திர சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கத்த நல்லவர். அப்படி வரட்டு. ஆவி இருக்கிற இடத்துல அனல் எரிஞ்சிட்டே இருக்கும், தீ எரிஞ்சிட்டே இருக்கும். ஆமென். ஆலயத்துல ஒரு இது மாத்திரம் குறையவே கூடாது. நான் சொல்லியிருக்கிறேன் என்னன்னா, குத்து விளக்குல தீ அணையவே கூடாது. ஆமென். அவர் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிறவர். நான் சொல்கிறேன், இந்த ஆலயத்தில் குத்து விளக்காக என்னை உங்களை தான் வச்சிருக்கிறார். நான் ஆமீன் சொல்லலைன்னா விளக்கு அணைஞ்சிட்டுன்னு அர்த்தம். ஆமாம், என் வாயில் ஸ்தோத்திரம் வரலைன்னா விளக்கு அணைஞ்சிட்டுன்னு அர்த்தம். அங்கே கிரியை நடக்கவே செய்யாது. ஸ்தோத்திரம் எழும்பிட்டு இருக்குதுன்னா விளக்கு எரிஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். அங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஆமேன். இனி எல்லாரும் ஆமீன் சொல்லுவீங்கன்னு இருக்கு நல்லாவே. ரைட், பாருங்கள், கர்த்தருடைய ஆவி இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஆவியினாலே ஆராதிச்சா விடுதலை உண்டு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்ட நிலைமையிலும் ஆமீன் அவர்கள் துதித்த போது சிறைச்சாலை அதிரத்தக்கதாய் அந்த இடத்துல விடுதலை உண்டானது. கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவங்க பேசுகிற வார்த்தையில விடுதலை உண்டு. எசேக்கி ஆவியினால் நடத்தப்பட்டு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்தப்பட்டார். அங்கு உலர்ந்த எலும்புகள் நிரம்பி இருந்த போது கர்த்தர் சொன்னார், நீ வார்த்தையை எழும்பி உரை, நீ தீர்க்க தரிசனம் உரை என்றார். கர்த்தருடைய ஆவியினால் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த போது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் சேனையா எழும்பினது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியினால் நடத்தப்படும் போது மற்றவர்களை பார்த்து பேசுகிற வார்த்தை, மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிற வார்த்தை, அது அவர்களை உருவாக்கும், அவர்களை பலப்படுத்தும். பேதுருவும் யோவானும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பின பிறகு அவர்கள் ஆலயத்துக்கு கடந்து சென்ற போது வழியிலே ஒரு சப்பானி அவங்களை உற்று பார்த்துட்டு இருந்தா. உற்று பார்த்துட்டு இருந்தது பேதுரு அறிந்த உடனே அவன் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறான் என்று அவன் அறிந்து கொண்டா. என்னப்பா வேணும்னு கேட்டா, என்கிட்ட பொன்னு இல்லை வெள்ளி இல்லை, ஆனா ஒண்ணு இருக்குது, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த நாமத்தினால நீ எழும்பி நட சொன்ன உடனே அவன் எழும்பி ஆலயத்துக்குள்ள அவர்களோடு கூட, அதுல ஒரு வார்த்தை உண்டு, அவர்களோடு கூட துள்ளி குதித்து ஆலயத்துக்கு. அப்படின்னா பரிசுத்தாவியை பெற்ற தேவ பிள்ளைங்க நாலு பேர் கூட பேசும்போது அவங்க துள்ளி குதித்து நம்ம கூட எங்க வரணும்? எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்? வீட்டில் இருக்கிற பிள்ளைல கூட்டிட்டு வரது சொல்ல, வழியில சப்பானி எழும்பி துள்ளி வரணும். ஆமென். பேதுரு வாழ்க்கையில மட்டும்தான் அப்படி நடத்துவாரா? இல்ல, பேதுரு கொடுத்த அதே அபிஷேகத்தை தான் எனக்கு உங்களுக்கு கத்த தந்திருக்கிற நம்புறவங்க மாத்திரம் வலதுகிற தூயத்தை ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். ஊழியம் செய்கிறவர்களே, அன்பாய் சொல்லுகிறேன், இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவில் நீங்கள் நடத்தி பாருங்க. நீங்கள் போகிற இடத்துல அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்கள் கண்கள் காணத்தக்கதா, என் தேவன் அதை செய்வார். ஆமேன். நேற்று கூட இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, அந்த வசனத்தை தியானிக்கும் போது, ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஆண்டவர் ஒரு விஷயம் கூட, ஏன்னா இந்த வார்த்தை ஒரு விஷயம் சொல்கிறேன்னா ஆண்டவர் இதை சொல்ல வைக்கிறார். ஊழியம் செய்கிறவர்கள் நீங்கள் தயவாய், அது எந்த ஊழியமாக இருக்கட்டும், ஈவன் சும்மா ஒரு சிம்பாப்பா இவன் நாலு பேருக்கு ப்ரேயர் பண்ணுற ஊழியமாக இருக்கட்டும், அதை செய்தாலும் அபிஷேகத்தில் நிறைந்து செய்யுங்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எதை செய்யும் போதும் ஊழியம், விசேஷமாக ஊழியத்தில் பரிசுத்தாவின் நிறைவு இல்லாமல் ஒரு தர செய்யாதீங்க. ஊழியம் செய்யும்போது அந்த நிறைவில் போய் செஞ்சு பாருங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தையில் வல்லமை வெளிப்படும். ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறீங்க, ஆமாம், அங்கே போய் நீங்கள் ஜெபிக்கும் போது அவங்க எழும்பி வரணுமே தவிர மொத்தமாக போயிட கூடாது. அப்போ அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவில் நீங்கள் ஜெபிக்கணும், எழும்புவார்கள். ஆதி நடந்த அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த நாட்களில் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமே, முன்மாறி மலையை நான் பின்மாறி மலையை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை. பேதுரு யோவான்லாம் முந்தின ஆலயம் இல்லை, அவங்க வாழ்க்கையில் வெளிப்பட்ட மகிமை காட்டில் எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த பிந்தின ஆலயத்தில் வெளிப்படுகிற மகிமை மகத்துவமாக இருக்கும். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல சொல்றேன், வீட்டில் ஒருத்தங்க பலவீனமா இருக்கிறாங்களா, உடனே எடுத்த உடனே ஐயோ இது நம்ம இப்படி வச்சுட்டு இருந்தா சரியாகாது, நம்ம உடனே போவோம், இங்கே போவோம், அங்கே போவோம், அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்றீங்கனாலே, ஆமாம், நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, என் ஆண்டவருக்கு இதை குணப்படுத்த அப்படியெல்லாம் இல்லைங்க. அந்த காலத்திலலாம் பரிசுத்தவான்கள் எப்படி விடுதலை பெற்று கொண்டாங்கன்னா, தேவ பாதத்தில் அபிஷேகத்தில் நிறைந்து ஆராதித்தார்கள். வீட்டில் எழும்ப முடியாதுன்னு சொன்ன டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தவர்களும் எழும்பி துள்ளி குதித்து தேவனை ஆராதிக்கத்தக்கதாய் அற்புதங்கள் நடந்தது. அந்த ஆண்டவருடைய வல்லமை இன்னைக்கு குறைஞ்சிட்டா? பாதி பேர் இல்லை, பாதி பேர் மௌனம். மௌனமாக இருக்கிறவர்களை நான் எந்த லிஸ்ட்டில் வைக்கணும்னு எனக்கு தெரியலை. இல்லைன்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஆமேன் சொல்லுங்கள். என் வீட்டில் உள்ளவங்களை சுகப்படுத்த என் தகப்பனால் முடியும்னு சொல்கிறவங்க ஆமேன் சொல்லுங்கள். என் ஆண்டோடைய வல்லமை 1% கூட குறையலை, இன்னும் அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்கிறவங்க சத்தியமாக ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். கொரோனா வைரஸ் வந்தால் என்ன, வேறு என்ன வைரஸ் யாருக்கு, என்னது வந்தா என்ன, என் அப்பாவால் சுகப்படுத்த முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமேன். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே சில பலவீனத்தில் அனுமதிப்பார். உன் வாழ்க்கையில் நீ என்ன வார்த்தை அறிக்கை பண்ண போகிற, ஐயோ இது முடியாதுன்னு சொல்ல போறியா, இல்லை ஆவியில் நிறைந்த அப்பால் இப்போ சாத்தானேன்னு சொல்லி அந்த பலவீனத்தை துரத்த போறியா? கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள் இருக்குமானால் உன்னை இருக்கிற இடத்துல விடுதலை உண்டாகும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலா. ஆமாம், நாலு பேர்கிட்ட நீ பேசும்போது விடுதலை உண்டாகணும், நாலு பேருக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகணும். அந்த அபிஷேகம் புறப்படணுங்க. உள்ளத்தில் ஊட்டி வச்சுட்டு அப்படியே பொத்தி பொத்தி வைக்கிறதற்காக அல்ல, இந்த பாத்திரத்திலேருந்து அது வழிந்து ஓடும்படியாக கர்த்தர் விரும்புகிறார், அது வழிந்து போகும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலா, விடுதலை உண்டாகும். அடுத்ததாக சொன்னேன், அபிஷேகம் உள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் மகிமை வெளிப்படும். காண ஒரு கல்யாண குறித்து சொன்னேன், பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்டு அது நிறைவாய் நிரப்பப்பட்ட போது அங்கே மகிமை வெளிப்பட்டது. அதே போல இந்த பாத்திரத்தில் அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது அங்கே மகிமை வெளிப்படுகிறது. அடுத்ததாய் ஆண்டவர் சொன்னார், ஆமை பரிசுத்தாவி உங்களுக்குள் வரும்போது நீங்கள் சகல தேசத்திலும் எப்படி இருப்பீங்களா, சாட்சிகளா இருப்பீர்கள். சாட்சி சொல்லுவீர்கள் என்றல்ல, உங்களை பார்க்கிறவர்கள் தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சாட்சியாய் நிறுத்துவார். பரிசுத்த ஆவி என்பது நாலு செவருக்குள்ள அந்நிய பாஷை பேசுறதுக்காய் மாத்திரமல்ல, என்னிடத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும், என் மூலமாய் கிறிஸ்து வெளிப்படணும், அது நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததா சொன்னேன், பரிசுத்த ஆவி வரும்போது நமக்குள்ள இருக்கிற பயம் மாறி பலன் உண்டாகும், பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து ஆண்டவர் பேசினார், கோலியாத் எழும்பின போது எல்லா இஸ்ரவேல் சேனையும் சேனையிலிருந்து எல்லாரும் நடுங்கி ஒதுங்கி இருக்கிறாங்க. ஈவன் சவுலு கூட, எல்லாரும் இஸ்ரவேலே உயரமானவன் சவுல், ஆமீன், பலசாலி சவுல், அந்த சவுலும் இப்போ நடுங்கி ரூமுக்குள்ளே ஒதுங்கி இருக்கிறார். யாருப்பா இதில் சந்திப்பா, யார் இவன் கிட்ட போவான்னு இருந்தப்போ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது எழும்பினா. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு ஆயுதங்கள் கிடையாது, அந்த அபிஷேகம் பண்ண தாவீதுக்கு வஸ்திரங்கள் ஆமே இராணுவ வஸ்திரம் கிடையாது. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு எதுவுமே ஆயுதம் என்று பெருசா உயர்த்தி காட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது. அவனுக்கு இருந்தது இடுப்புல இருந்த ஒரு அடப்பையும் கையில ஒரு கவுனம் உள்ள ஒரு அஞ்சு கூலாங்கல்லும் இதுவுளதான் இருந்துச்சு. ஆனால் அவன் அதையும் நம்பவில்லை. அதற்கு மாறாய் அதுக்கு முந்தின நாள் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் அவன் மேல் ஒரு தைலம் ஊற்றப்பட்டிருந்தது. அவன் மேல் ஒரு தைலம் ஊற்றப்பட்டிருந்தது. அந்த அபிஷேகத்தை பெற்ற நாளிலிருந்து அவனுடைய பார்வை அவனுடைய நடை அவனுடைய பயம் நீங்கி எதிராய் நிற்கிறவர்களை எதிர்த்து நிற்க தக்கதான பலன் உண்டானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் நிறைந்த தேவ பிள்ளைங்க சத்துருவின் போராட்டத்தை கண்டு பயப்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிசாசு பிடிச்சவங்களுக்காக ஜெபிக்க சொன்னா பயப்படாம? நான் ஆரம்பத்தில் ரொம்ப பயப்படுவேன். நார்த் இந்தியாவில் போயிருந்தப்போ அங்கே ஒரு முஸ்லீம் ஒரு லேடி வந்தாங்க. அவங்க வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் மெசேஜ் பயங்கரமாக கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அந்த பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் பேய் பிடிச்சிருக்கு பாஸ்டர் வந்து ஜெபிங்கன்னாங்க. மொத்தமாக அவுட் ஆயிடுச்சு. ஏன் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸு பிசாசு துரத்தணும் பாஸ்டர், உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறேன். ஏ என்ன இன்னைக்கு தான் வரணுமாடா, அடுத்த வாரம் வந்திருக்கலாமே. நான் சொன்னேன், நீ ப்ரேயர் பண்ணிட்டு நான் இப்போ வாரேன். இங்கே ஏன்னா ஃப்ரெண்டில் ஒரு பத்து பேர் நின்றுட்டு இருந்தாங்க. சரி அவங்கள ஜெபிச்சுட்டு நம்ம போய், ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்குமே, நம்ம ஃபஸ்ட் டைமில் அவன் எவ்வளோ நேரத்தில் துரத்த முடியும்னு எனக்கு தெரியாது. ஆமாம் ஃபஸ்ட் டைமு, நீ ப்ரேயர் பண்ணிட்டுருப்பா நான் வாரேன். ஜானபாத்தில் நடந்தது. ஆமாம் நான் இங்கே பத்து பேருக்கு ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அங்கே போகும்போது ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்களேன். ஆமாம் அவன் சொல்கிறான், அண்ணே நீங்கள் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பேய் ஓடிச்சானே, நீங்கள் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பேய் ஓடிச்சானே, எனக்கு அதுலேருந்து ஒரு தைரியம் வந்துச்சு பாருங்க. திராணிக்கு மேலாக சோதிக்க அவர் விட மாட்டார். அவருக்கு தெரியும் டேவிட் கத்துறது அந்த தாவீது கிடையாது, இது அந்த தாவீது கிடையாது. இந்த தாவீதை பழக்குவித்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் எனக்கு தைரியம் உண்டு, நான் இன்னைக்கு சொல்லுவேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அபிஷேகம் என் தலையில் இருக்கிறது. ஆமே எதை கண்டும் பயப்படாதீங்க, அதுலேருந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்கே நிறைய பேர் பேய் விரட்டினவங்களாம் இருக்கிறீங்க. ஆமாம் அநேகர், ஆமாம் தைரியமாக போங்க. அபிஷேகம் இருக்குதுன்னா தைரியமாக போங்க. அபிஷேகம் இல்லாமல் அப்பாலே போ சாத்தானேன்னு உங்களுக்குள்ளே வந்துடுவான். அவன் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி தான், ஆமாம் எனக்குள்ள அபிஷேகம் இருந்து ஆவுது இந்த நாள் அந்நிய பாஷை பேசுறதுனால. அப்படி இல்லை, பரிசுத்தாவி நடத்துதல் இருக்கோன்னா நீங்கள் பார்த்தாலே அந்த பேய் துரத்தி அடிக்கப்படும். ஆமேன். பவுலை பார்த்து ஒரு குறி சொல்லுகிறவா, ஆமேன். அதிகமாக பேசுகிற பவுல் இப்படி சினம் கொண்டு பார்த்தான், அவ்வளோதான், சினம் கொண்டு மறைச்சி பார்த்தான், உள்ள அந்த பேய் ஆட்டோமேட்டிக்காக ஓடிச்சு. அதே போல் அபிஷேகம் நிறைந்தவங்க, ஆமாம் எதை கண்டும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. சத்துரு உங்கள் குடும்பத்துக்கு முன்னாடி ரொம்ப வரும்போது, ஆமாம் வீட்டில் உங்களை மட்டும்தான் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா உங்களுக்கு முன்னாடி சத்துரு வரும்போது பயப்படாதீங்க. அந்த சத்துருவை முறியடிக்கிற பலத்தை கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறோம், நீங்கள் தான் எழும்பணும். அதான் கர்த்தர் கடந்த வாரத்தில் பேசினார், தாவீதே உனக்குள்ளே வைத்த அபிஷேகம் எதற்காகனா நீயும் பயந்து இருப்பதற்காக அல்ல. தாவீதும் அதில் பயந்து இருந்துட்டானா இஸ்ரவேலர் தோற்று போய் விடுவார்கள், இஸ்ரவேலர் மடிந்து போய் விடுவார்கள். இஸ்ரவேலர் யார்? அவனுடைய சகோதரர்கள் அங்கே இருக்கிறார்கள், அவனுடைய குடும்பத்தார் அங்கே இருக்கிறார்கள். ஆமாம் தாவீதே உனக்கு நான் அபிஷேகத்தை தந்து உன் குடும்பத்தில் உன்னை தெரிந்தெடுத்து உன் மேலே இந்த அபிஷேகத்தை ஊற்றினது, ஆமாம் நீ சேஃபாக இருப்பதற்கல்ல, உன் குடும்பம் காக்கப்பட வேண்டும், உன் குடும்பம் இதற்குள் காக்கப்பட வேண்டும். ஆமேன். எனவே அபிஷேகத்தை மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் எதற்காக தந்திருக்கிறார்? ஆமேன். அநேக நேரத்தில் கர்த்தர் உங்களை ஜெபிக்க வைப்பார், குடும்பத்தில் தனியாக உங்களை தான் அதிகமாக பாரப்படுத்தி ஜெபிக்க வைப்பார். அதுக்காகவே கர்த்தர் அதிகமான அபிஷேகத்தை உங்களுக்குள்ளே வச்சுட்டே இருப்பார். உங்களுக்குள்ளே அந்த அபிஷேகம் பொங்குறத உணர முடியும். நீங்கள் நடக்கிற போது, படுக்கிற போது, ஆமீன் உட்காரும் போது, ஒரு வேலையை செய்யும் போது, உங்களை அறியாமலே உங்கள் வாயில் அந்த அந்நிய பாஷை வந்து ஆமீன் ஆவில் நிறைந்து நீங்கள் துதிக்கிறதை உணர முடியும். அப்பொழுது புரிந்து கொள்ளும், என் வீட்டில் தாவீதாய் கர்த்தர் என்னை தான் வைத்திருக்கிறார், என் வீட்டில் கிதியோனாய் கர்த்தர் என்னை தான் வைத்திருக்கிறார். ஆமேன். ஒருவரும் அபிஷேகத்தை பரிசுத்தாவிய மட்டும் குறைவா மதிப்பு போட்டுறாதீங்க, அவித்து வச்சிடாதீங்க. ஐயோ எனக்கு எப்படி பிரதர் இது முடியும், என் திறமையில எப்படி பிரதர் முடியும். ஹல்லேலூயா. அதை கடந்த வாரத்தில் சொன்னேன், ஒரு அடப்பை தான் தாவீதுக்கு இருந்துச்சுல, கையில் ஒரு கல், கல்லையும் கோலியாத்துக்கு பட்டயத்தையும் கிட்ட வச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா எது பெருசு? பட்டயம். அதுக்கு கிட்ட கல் ஒண்ணுமே கிடையாது. கோலியாத்துக்கு ஆயுதத்துக்கும் தாவீதுக்கு ஆயுதத்தையும் ரெண்டையும் கிட்ட வச்சுட்டு ஆமாம் எது ஜெயிக்கும்னு கேட்டால் மொத்த உலகமும் சொல்லும் அந்த பட்டயம் தான் ஜெயிக்கும். ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு அபிஷேகம் அந்த கல்லின் மேலே ஊற்றப்பட்டிருந்தது, யாரும் கண்டிராத ஒரு அபிஷேகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதே போல தான் நான் சொல்கிறேன், இந்த இந்த பிரயோஜனமற்ற இந்த பாத்திரத்தையோ இந்த ஆயுதத்தையோ உலக எனக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கிற சத்ருவின் ஆயுதத்தையும் ரெண்டையும் உலகத்துக்கு முன்னாடி வச்சு பார்த்தா உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? ஆமீன். அந்த ஆயுதம் தான் ஜெயிக்கும். ஈவன் நம்மளே சொல்லுவோம், நம்மளால எல்லாம் இது முடியாதுன்னு. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், உலகம் சொல்லோ இது முடியாதுன்னு, ஆனால் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சொல்லோ நீதான் ஜெயிக்கிறவன், நீதான் ஜெயிக்கிறவன், நீதான் ஜெயிக்கிறவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போகிறது. இன்றைக்கு கர்த்தர் ரெண்டு காரியங்கள், இன்னும் அநேக காரியங்கள், அதே ஒன்று ரெண்டு தீமோத்தேயு 1:7 அதில் தான் பயத்தின் ஆவி எடுத்து பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார், அதில் அன்பு தெளிந்த புத்தியும், அதுவும் அதை குறித்தும் பேச வேண்டும் என்று நினைத்து. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்தின ரெண்டு காரியங்களை உங்கள் முன்பாக வைத்து, ஆமீன், கொஞ்ச நேரம் கூட நம்ம அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஆமீன் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்து கொள்ளுங்கள். யாத்திராகமம் 13:13 அதனுடைய கடைசி 2 வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். 21:22 13:21-22
1: அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
0: அவர்களுக்கு முன் சென்றார்.
1: பகலிலே மேகஸ்தம்பம்,
0: பகலிலே மேகஸ்தம்பமும்,
1: இரவிலே அக்னி ஸ்தம்பமும்,
0: இரவிலே அக்னி ஸ்தம்பமும்
1: ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை,
0: ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. எல்லாருக்குமே தெரிந்த வசனம், இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது எகிப்திலிருந்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்படுகிறார்கள். மீட்கப்பட்டு இப்போ கானானுக்குள்ள பயணம் ஆரம்பிக்கிற, ஆமன், எகிப்தின் வாசலை தாண்டி காலெடுத்து வைத்த உடனே ஒரு காரியத்தை பார்க்கிறார்கள். முன்பாக ஒரு மேகஸ்தம்பமும் ஒரு அக்னி ஸ்தம்பமும் இருக்கிறது. இது எதற்கடையாளம்? ஆமன், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது பரிசுத்த ஆவியின் நிழலுக்கு அடையாளம், இது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறதற்கு அடையாளம். ஆமன், இந்த வசனத்தை குறித்து இந்த நாளில் தியானிக்கும் போது ஆண்டவர் ரெண்டு காரியத்தை சொன்னார். முதலாவது, நாம் அறிந்து கொள்ளணும், எகிப்திலிருந்து நான் மீட்கப்பட்டு இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து நான் மீட்கப்பட்டு அந்த நித்தியத்துக்கு நேராய், அல்லது எனக்கு ஆயத்தம் பண்ணின அந்த கானானுக்கு நேராய் நான் கால் எடுத்து அடுத்த ஸ்டெப் வைக்கணும்னா எனக்கு முன்னாடி பரிசுத்த ஆவி அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய கைடன்ஸ் இல்லாம அந்த கானானுக்குள்ள என்னால போக முடியாது. அவர் நடத்தாமல் ஏன் இன்னைக்கு எனக்கு பரிசுத்த ஆவி அவசியம் என்று யாராவது கேட்கிறீங்க? நான் சொல்றேன், எகிப்திலிருந்து நீ மீட்கப்பட்டது உண்மை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், ஆனால் நீ இந்த வனாந்தரத்திலே நீ நடந்து செங்கடலை தாண்டி, எரிகோவை தாண்டி, யோர்தானை தாண்டி, மாராவை தாண்டி நீ அந்த கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் உன்னை நடத்தும் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அவசியம். ஹல்லேலூயா. அவருடைய கைடன்ஸ் இல்லாம, அவர் உங்களை நடத்தாம நாம் அந்த இடத்துல போய் சேருவோமான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. அவங்க கேட்டாங்களா, ஆண்டவரே பரிசுத்த ஆவியை தாங்கன்னு கேட்டாங்களா? மேகஸ்தம்பத்தை எங்களுக்கு வைங்கன்னு கேட்டாங்களா? அக்னி ஸ்தம்பத்தை எங்களுக்கு வைங்கன்னு கேட்டாங்களா? அவங்க இப்போ விடுவிக்கப்பட்டது சந்தோஷத்திலே வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் வந்த உடனே ஃப்ரெண்டில் ஒரு மேகஸ்தம்பம் இருக்குது, ஃப்ரெண்டில் ஒரு அக்னி ஸ்தம்பம் இருக்குது. அப்பொழுது மோசை அறிந்து கொண்டால், இனி நடத்தணும்னா நான் நடத்த முடியாது, இப்போ வெளியில் கொண்டு வரது வரை ஆண்டவர் என்ன பயன்படுத்திட்டார், இனி நான் நடத்த முடியாது, இனி எனக்கும் ரூட்டு தெரியாது, எனக்கும் ரூட்டு காட்டித்தரதுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கும் அவசியம். ஆமென். எதற்காக பரிசுத்த ஆவியானவர் அந்த கானானுக்குள்ள என்ன நேர்த்தியாய் கொண்டு சேர்க்கும்படியாக தான் எனக்கு அவர் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் வாழ போறோம்னு தெரியாது, என்னைக்கு ஆண்டோடைய வருகை இருக்க போதும் தெரியாது. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஆமை, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும், ஆமை, எல்லா காரியங்களும், ஆமை, நமக்கு காட்டுகிற ஒரே விஷயம், நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரம் வரப்போகிறார். எல்லாருடைய வாழ்க்கை, எல்லாருடைய ஆசை, இங்க இருக்க இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிற உண்மையில எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம உங்க வாஞ்சை என்னன்னு கேட்டா உடனே சொல்லுவோம், அந்த நித்தியத்துல அப்படிதானே நீங்க இருக்கிறத பார்த்தா அப்படி இல்லாதது மாதிரியே இருக்கிறீங்க. எனக்கு அந்த நித்தியத்துக்கு போகுது ஆசையில தான் நான் இங்க வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் வர மாட்டேங்குது, கையே உயர மாட்டேங்குது. இவன் இப்படி இப்படி சொல்லி இன்னைக்கு அனுப்பி விட்டுட்டான்னு சிலருக்கு பயம். நித்தியத்துக்கு போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இந்த உலகத்தில், அதுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் எனக்கு தேவை அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஆசை அந்த நித்தியத்துக்கு போகணும். அது வனாந்திர பாதையில் நடக்கிறேனோ, அவாந்திர வழியில் நடக்கிறேனோ, முள்செடியின் பாதையில் நடக்கிறேனோ, அது எனக்கு விஷயம் கிடையாது. என்னுடைய பார்வை காணான், நான் அதை நோக்கி நடப்பேன். இது வழியில் பசி வந்துச்சுன்னா அவர் மன்னாவை தருவார், தாகம் வந்துச்சுன்னா அவர் கண்மலையை பிளப்பார், கசப்பு வந்துச்சுன்னா அதை மதுரமாய் மாற்றுவார், எனக்கு தேவையான ஆசீர்வாதமான ஏழிமை எனக்கு அவர் காண பண்ணுவார். ஆமென். என்னுடைய ஃபோக்கஸ் ஏலியின் மேல் அல்ல, என்னுடைய ஃபோக்கஸ் மாராவின் மேல் அல்ல, என்னுடைய ஃபோக்கஸ் செங்கடல் மேல் அல்ல, என்னுடைய ஃபோக்கஸ் மன்னாவின் மேல் அல்ல, என்னுடைய ஃபோக்கஸ் அந்த நித்தியத்தை நான் போய் சேர வேண்டும். அப்படி வாஞ்சிக்கிறவங்க மாத்திர வலது கரத்தை உயர்த்தி ஆமென். இன்னைக்கு இந்த ஃபோக்கஸ் இந்த எண்ணத்தை இன்னைக்கு சபையிலிருந்து தூக்கிட்டான் சத்துரு. இன்னைக்கு யார்கிட்ட போய் கேட்டாலும் உங்களுக்கு என்ன அங்கே வாஞ்சி ஆண்டவட்டத்தை என்ன எதிர்பார்க்கிறீங்க கேட்டால் உடனே ஏதாவது உலக ஆசீர்வாதத்தை தான் சொல்லுகிறோமே தவிர, யார் வாயிலிருந்தோ அவர் வரும்போது நான் போனோம் இப்படி சொல்ல மாட்டேங்கிறோம். நம்முடைய ஜபத்தில் இந்த வார்த்தை வர மாட்டேங்குது. தினமும் காலையில் எத்தனை பேர் ஜபிக்கிறீங்க, அப்பா இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கணும்ப்பா. எத்தனை பேர் ராத்திரி ஜபிக்கிறீங்க, அப்பா இந்த ராத்திரியில் நீங்க வருவீர்களானால் அந்த வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. வாஞ்ச இருக்கிறவங்க பரிசுத்தாவியை அதிகமாக இயங்குவார்கள். காரணம் போனோன் விருப்பம் உள்ளவங்களுக்கு தெரியும், ஆமா என்னுடைய சுயத்தினால போக முடியாது, நான் மீட்கப்பட்டு விட்டதுனால போக முடியாது, அவருடைய கைடன்ஸ் தான் என்னை நடத்தி செல்லும், அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை இந்த மனவாளன் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. எனவே தேவ பிள்ளையே ஒவ்வொரு நாளும், அதனால தான் சங்கீதக்காரன் செபிக்கிறான், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துங்கப்பா, நான் நடந்துட மாட்டேன்ப்பா, எனக்கு அந்த நித்தியத்தில் எப்படி வந்து சேரணும்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆண்டவர் எகிப்திலிருந்து அவங்கள மீட்ட உடனே ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே, மோசே சரி நீ கூட்டிட்டு கானானுக்கு வந்துரு, நான் இனி உங்க கூட வரல, நீங்க அப்படி நீங்க எப்படியாவது வந்துருங்க, அதான் மீட்டுட்டேன்ல வெளியில கொண்டு வந்துட்டேல, இனி எப்படியாவது வந்துருங்கன்னு மோசேட்ட சொல்லியிருந்தாருன்னு மோசே வந்திருப்பாரா? மோசே கானான் இதுவரை பார்க்கல. மோசே கானான் எங்க இருக்குன்னு தெரியாது. மோசே கானான் எப்படி போகணும்னு தெரியாது. அப்படி மோசைக்கு தெரிஞ்சிருந்துனா எத்தனையோ ஷார்ட்கட் வேஸ் இருந்துச்சு, அந்த வழியா மோசை கூட்டு போயிருப்பாரு. மோசே சொல்லியிருப்பார், ஆண்டவர் வேற தான் வழி இருக்குது, அந்த வழியில கூட்டிட்டு போலாம, ஏன் இந்த வழியில கூட்டி, மோசே சொல்லியிருப்பார். மோசைக்கே தெரியாது, மோசையே இனி கானானுக்குள்ள நடக்கணும்னா, மோசையே இனி அந்த பாதையில நடக்கணும்னா, அந்த அக்னி ஸ்தம்பம் முன்னாடி வரணும், அந்த மேக ஸ்தம்பம் முன்னாடி நிற்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலா. ஹல்லேலூயா. அவர் நடத்தாமல் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானுடைய கைடன்ஸ் இல்லாம அந்த நித்தியத்துல போய் சேர முடியாது. ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தையை அங்கீகரிக்கிறீர்கள் என்று தெரியல, ஆனால் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே, காதுள்ளவன் கேட்க கடவன். நிறைய பேருக்கு இந்த சீரியஸ்னஸ் தெரிய மாட்டேங்குது. ஆமென். இந்த இன்னைக்கு காலையில் தான் இந்த வார்த்தையை தந்தார் ஆண்டவர். அதுவரை நான் அந்த 2 தீமோத்தேயு 1:1 வசனத்தை தான் தியானித்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு காலையில் எழும்பும் போது இந்த எண்ணத்தோடு தான் ஆண்டவர் எழும்ப வச்சார். மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் இல்லாமல் அவர்கள் இந்த பாதையை நடக்க முடியாது. மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் இல்லாமல் இந்த பாதையில் அவர்களால் நடந்து கானானுக்குள் வர முடியாது, சுயத்தினால் வர முடியாது, மீட்கப்பட்டுட்டேன்லாம் வர முடியாது. ஹல்லேலூயா. நீ நடக்கணும்னா, நீ அந்த கானான்ல வந்து சேரணும்னா, கர்த்தர் நிச்சயமாய் உனக்குள்ள அபிஷேகத்தை வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்தை இன்னைக்கு இது தியானிக்கும் போது இந்த வார்த்தை ஞாபகத்தில் வந்ததுனால சொல்றேன். ஆமென். ஒருவேளை இந்த பாதை கடினமான பாதையானாலும் முடிவு மகிமையான முடிவா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாதை வனாந்திரம் தான். ஏ மோசே, இப்ப நான் நடத்துற பாதை ஒருவேளை வனாந்திரம் தான், இதுல உனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், இதுல கொஞ்சம் வேதனை இருக்கும், இதுல கொஞ்சம் பாரங்கள் இருக்கும், கொஞ்சம் கலக்கங்கள் இருக்கும், ஆனா ஒரு இடத்துல போய் சேர்ற பாரு, இது ஒரு இடத்துல போய் முடியுது பாரு, நீ ஒரு இடத்துல வந்து தங்க போற பாரு, அங்க கஷ்டம் இருக்காது, அங்க கலக்கம் இருக்காது, அங்க வேதனை இருக்காது, அங்க சஞ்சலம் இருக்காது, அங்க பசி இருக்காது, அங்க உனக்கான நிறைவான எல்லாவற்றையும் கத்துற ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான். இந்த வார்த்தை வந்ததுனால அவன் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், அவன் தேவனுடைய கிரியைகளுக்கு, தேவனுடைய நடத்துதலுக்கு, தேவனுடைய அதிசயங்களுக்கு, தேவனுடைய அற்புதங்களுக்கு காத்திருக்கிறவர்களுக்காய் சொல்லுகிற, இன்னைக்கு நீ காத்திருக்கிற இந்த பீரியட், இனி இந்த நடக்கிற இந்த பீரியட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், கொஞ்சம் வேதனையா இருக்கலாம், கொஞ்சம் பாரமா இருக்கலாம், ஆனால் அது வரும்போது, அதை நீ கண்கள் காணும் போது, அதை நீ சுதந்திரித்துக் கொள்ளும் போது, அது கஷ்டமா இருக்காது, அது வேதனையா இருக்காது, அவர் ஆசீர்வாதத்துக்கு கூட வேதனை கூட்ட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தாவிதான் நடத்தணும், பரிசுத்தாவிதான் நடத்தணும். எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு அவர் தான் நடத்திட்டு இருக்கிறார், அவர் நடத்துறார்னா என்னுடைய நடை சரியா இருக்கும், அவர் நடத்துறார்னா என் பார்வை சரியா இருக்கும், அவர் நடத்துறார்னா நான் போகிற பாதை சரியா இருக்கும், அவர் நடத்துறார்னா என் வாயில முறுமுறுப்பு இருக்காது, அவர் நடத்துறார்னா என் வாயில துதி இருந்து கொண்டே இருக்கும், அவர் நடத்துறார்னா என் வாயில நல்ல வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். செங்கடலை கண்டு பயப்பட மாட்டேன், யோர்தானை கண்டு பயப்பட மாட்டேன், எரிகோவை கண்டு பயப்பட மாட்டேன். அப்பா நடத்துறார்னா வேதம் சொல்லுகிறது, அவர் எனக்கு முன்னே போய் கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குவார், கரடு முரடானவைகளை அவர் நிர்மூலமாக்குவார். சமமாக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் முன்னாடி போய் வாசலை திறப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அவர் இருந்தால்தான் செங்கடலை தாண்ட முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கானானுக்குள் போக பரிசுத்தாவை அவசியம். கானானுக்குள் போக பரிசுத்தாவை அவசியம். பரிசுத்தாவை பெறாத தேவ பிள்ளைகளே, ஆமென், கடந்த வாரத்திலும் சொன்னேன், எதுக்கு நீங்க கதறீங்களோ இல்லையோ, ஆமென், பிள்ளைகளுக்கு சுகத்திற்காக ஆசீர்வாதத்துக்காக கதறதெல்லாம் ரெண்டாவது வைங்க, முதல்ல பரிசுத்தாவிக்காக கதறுங்கள். இழந்தவர்களே, பரிசுத்தாவை மறுபடியும் பெற்றுக்கொள்ள கதறுங்கள். அவித்து வைத்திருக்கிறவர்களே, அனைத்து

ஒன்று, நான் கானானுக்குள்ளே போகணும்னா அந்த பரிசுத்தாவி கைடன்ஸ் இல்லாமல் நான் போக முடியும். ரெண்டாவது, வனாந்திரத்திலே அவர் என்னை நடத்தும்போது, பரிசுத்தாவினால் நான் நடத்தப்படும் போது சுற்றி இருக்கிற கண்கள் ஒன்றை அறிந்து கொள்வார்கள். என்ன அறிந்து கொள்வார்கள் என்றால், இது சாதாரண கூட்டம் கிடையாது, இது நம்மளை போலப்பட்டவர்கள் கிடையாது, இது வேர்பிரிக்கப்பட்ட கூட்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது மீதியாய் தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம், இது அவருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம். இந்த கூட்டத்திற்கு நடுவரும், இந்த கூட்டத்திற்கு தலைவரும் எந்த மனுஷனும் கிடையாது. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவரே இவர்களை நடத்துகிறார் என்பதை உலகம் அறிந்து கொள்ளணும். அதை இன்னைக்கு காலையில தியானிக்கும் போது கர்த்தர் தெளிவாய் பேசினார். ஆமென். ஆண்டவர் ஆதியிலே வானத்தை பூமி உண்டாக்கின போது ஜலத்தின் மேல் இருந்தது, ஜலத்தின் மேல், ஜலத்தின் கீழே இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் யார் அசைவாடி கொண்டிருந்தார்? ஆமென். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தது. உடனே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னார். உடனே ஆவியானவர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் அதை நல்லது என்று கண்டார். இதே போலதான் எகிப்தில் அடிமைத்தனத்தில் ஆமென் மற்றவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருந்த ஆமென் தன்னுடைய ஜனத்தை ஆண்டவர் வேர் பிரித்து எடுத்து மகிமையின் அபிஷேகத்திற்கு கீழாக கொண்டு வந்தார். எதற்காக என்றால் இன்னும் நான் அவர்களுடைய அடையாளத்தோடு வாழும்படியா அல்ல. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை அதிகமாய் கவனிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். இன்னும் நான் அதே அடையாளத்தோடு, அடிமைத்தனம் என்கிற அடையாளத்தோடு, ரோமர் 8வது அதிகாரத்தில் இருக்குது, நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நீ மறுபடியும் அடிமை என்கிற அந்த அடையாளத்தை பெறாதபடிக்கு நீ வேர் பிரிக்கப்பட்டவன், நீ தேவ பிள்ளை, நீ தேவ புத்திரன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிற அடையாளத்தை இந்த தேசத்தில் காண்பிக்கும்படியாக தான் பரிசுத்தாவி எனக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை நீங்க அக்செப்ட் பண்ணாலும் சரி, அக்செப்ட் பண்ணாட்டாலும் சரி, இதுதான் உண்மை. ஆமென். என்னை மேல அவர் அபிஷேகத்தை போட்டது மற்றவர்களைப் போல நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும்படியா அல்ல, மற்றவர்களைப் போல நான் இன்னும் போய்கொண்டிருக்கும்படியா அல்ல. இப்பொழுது எனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கிறது, இப்பொழுது எனக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கிறது. லேவியர் 20வது அதிகாரத்தில் அவன் கடைசி பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படியா நான் உங்களை பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்தை இந்த உலகத்துக்கு முன்னாடி காட்டுறதுக்கு தான் பரிசுத்தாவே கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறார். இப்ப கேட்கிறேன், பரிசுத்தாவி பெற்ற தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை தியானிக்கும் போது பழைய பரிசுத்தவான்களை நினைவு கூர்ந்தேன். பழைய பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை ஆண்டவர் நினைவு போட்டினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எது உலகம், எது பிரிக்கப்பட்ட ஜனங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. எது உலகத்தான், எது தேவ பிள்ளை என்கிற பார்க்கறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமே இல்லை. அவங்களை பார்க்க போனா எல்லாம் ஒத்து போய்கொண்டிருக்கிறது, எல்லாம் ஒத்து போய்கொண்டிருக்கிறது. ஆராதனை ஒத்து போயிட்டு இருக்குது, வேஷம் ஒத்து போயிட்டு இருக்குது, ஆமென், செய்கிற காரியங்கள் ஒத்து போய்கொண்டிருக்கிறது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் அந்த காலத்துல. ஆமா, இது வேற காலம், இது டெக்னாலஜி வளர்ந்த காலம். ஹல்லேலூயா. இப்ப எல்லாம் மாறிடுச்சு பிரதர். ஆமா, பழையது போலலாம் இப்ப இருந்தா ஆமா இந்த உலகத்துல வாழ முடியாது. நோ, பரிசுத்தாவி உனக்குள் இருக்கிறார், ஆனால் நீ அவர்களைப் போல வாழ என் தேவன் அனுமதிக்க மாட்டார். உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பாக்கல சத்தமா. ஹல்லேலூயா. வித்தியாசத்தை காண்பிக்கணும், வித்தியாசத்தை காண்பிக்கணும். எல்லாவற்றிலும் வித்தியாசத்தை காண்பிக்க ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாவற்றிலும் வித்தியாசத்தை காண்பிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் அந்த காலத்தில் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் அநேக காரியங்களை, ஆமென், இந்த உலகத்தின் காரியங்களை தேவனுக்காக வெறுக்க ரீசன், ஆமென், வித்தியாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். வெறும் வேஷத்தில் மாத்திரமல்ல, வெறும் நடையில் மாத்திரமல்ல, அவர்கள் வேஷத்திலும் வித்தியாசத்தை காட்டினார்கள், நடையிலும் வித்தியாசத்தை காட்டினார்கள், அதே போல் உள்ளத்திலும் வித்தியாசத்தை காட்டினார்கள். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்கிறதை நீ இந்த தேசத்தில் காட்ட வேண்டும் என்கிறதற்காக தான் பரிசுத்தாவி நமக்கு கற்று தந்திருக்கிறார். தேவ பிள்ளைய மற்ற உலக ஜனமும் ஒரே போல போயிட்டு இருக்குதுன்னா என்னங்க வித்தியாசம், என்னங்க வித்தியாசம்? அதுக்கு நீ எகிப்திலே இருந்திருக்கலாமே. ஏன் எகிப்தில் கர்த்தரோனை ஆசீர்வதிக்க மாட்டாரா? எகிப்துக்குள்ளே கர்த்தரோனை வச்சு வாழ வைக்க மாட்டாரா? யோசேப்பு இருந்த காலத்தில் வாழ வைத்தாரே, அன்னைக்கு அடிமைத்தனம் இல்லையே. இப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை வெளியில கொண்டு வந்து தான் வாழ வைக்கணுமா? இன்னொரு கானான் தேசத்துக்கு கொண்டு போக உன்னை வெளியில கொண்டு வந்து தான் நடத்தணுமா? எஸ். பரிசுத்தாவினாலே நீ பிரித்தெடுக்கப்பட்டு நடத்தினால்தான் அவர் ஆயத்தம் பண்ணின

0: மானத்தில் உன்னால வந்து நிற்க முடியும்.
1: ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் பாரத்தோடு சொல்லி கொண்டிருக்கிறேன், இந்த வார்த்தையை நான் அழுத்தப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் வாழணும், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் வாழணும். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிறத ஒவ்வொரு காரியத்திலுமே நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. மற்றவர்களை போல நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பேன் ஆனால், ஹல்லேலூயா, நான் சொல்லுகிற காரியங்கள் பேசும்போது உங்களுக்கு புரியும். நான் சொல்லுகிற காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். இன்னும் நான் மற்றவங்களை மாதிரி பழைய ட்ராக்லேயே போயிட்டு இருக்கிறேனா? அதே வார்த்தைகள் தான் இன்னும் என் வாயில வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஹல்லேலூயா, ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்ய நான் விட்டு கொடுக்கல. ஆவியானவர் நடத்தாமல் கானானுக்குள் போக முடியாது. ஆவியானவர் நடத்துவாரானால், ஆவியானவர் நடத்துகிறாரானால் உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கையை கொடுத்து முகத்தை பார்த்து, ஆவியானவர் நடத்துகிறார்னா இது வரவே செய்யாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இயேசுவின் நாமத்தில் வாயில் இருக்கிற கட்டுகள்லாம் உடைக்கப்பட்டுட்டாண்டவர். அது சொல்லுங்க, ஆவியானவர் இல்லைன்னா நம்ம உலகத்தை மாதிரி நடக்கிறதுக்கு பிரச்சனையே இல்லை. ஆவியானவர் இருக்கிறார்னா நீ உலகத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனாக தான் வாழணும். எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? அங்கீகரிக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் அவர்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? இனி கொஞ்சம் கூட கை எழுப்பிட்டு இன்னும் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? ஆமென், ஆவியானவர் இருக்கணும். ஆமென். நான் சும்மா பேசலைங்க. காலையில் ஆண்டவர் அவ்வளோ பாரப்படுத்தினான். அதான் நான் சொன்னேன், நான் எடுத்து வைத்த வார்த்தை வேறு. ரெண்டு தீமத்தையும் ஒன்றுலேருந்து தான் சரி அதே கண்டினியூஷனாக பேசுவோம். அதான் நான் எடுத்து வைத்தேன். ஆனால் ஆண்டவர் பாரப்படுத்தி பேசினார். இனி எத்தனை நாள் நீ வேஷம் போட்டுட்ருப்பேன்? இனி எத்தனை நாள் நீ வேஷம் போடுவேன்? சர்ச்சுக்குள்ளே இருக்கிறது ஒன்று, வெளியில் போய் இன்னொன்னா? ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. சர்ச்சுக்குள்ள நம்ம பேசுறது ஒண்ணு, சர்ச்சுக்குள்ள ஆண்டவருக்குன்னு சொல்றது ஒண்ணு, ஆனா வெளியில போய் செய்யற காரியம் அவர்களை மாதிரியே நான் செய்வேன் ஆனால், அவர்களை மாதிரியே நான் ட்ராக்ல போயிட்டு இருப்பேனா? எனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? எதற்காக என்னை அவர் தெரிந்தெடுத்தார்? எதற்காக என்னை அவர் மீட்டெடுத்தார்? இந்த உலகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, நம்மளை விட நல்லவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறார்களே, நம்மளை விட நல்ல காரியங்கள் செய்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, நற்கிரியைகளே அதிக தலை சிறந்தவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறார்களே. ஹல்லேலூயா. அவர்களை எல்லாம் தேடாம ஒண்ணுக்கும் உதவாத குப்பேன்னு ஒதுக்கப்பட்ட பரிசுத்தமும் இல்லாம அழுக்கு நிறைஞ்ச, இன்னும் சொல்ல போனா என் ரத்தத்தில் நான் சாக கிடந்த என்னை வந்து பார்த்து பிழைத்திரு என்று சொல்லி என்னை இன்னைக்கு வாழ வச்சு எனக்குள்ள அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறார்னா, இன்னும் நான் அப்படி போவதற்காய் அல்ல. ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கணும், எனக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கணும், எனக்கு ஒரு மாறுதல் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்யும் போது அன்பான வாலிப பிள்ளைங்களுக்கு அன்பா சொல்றேன், கையெடுத்துக்கும் சொல்றேன், நீ ஒரு காரியத்தை செய்யும் போது நீ எந்த காரியம் எது நிமித்தம் செய்கிறாய் என்பதை கொஞ்சம் யோசித்து செய். எதுவா இருந்தாலும் சரி, உன்னுடைய நடையா இருக்கட்டும், உன் உடையா இருக்கட்டும், இதை நான் எங்கிருந்து ஃபாலோ பண்றேன்? இது என் தேவனுக்கு பிரியமானதா? இது என் தேவனுக்கு விருப்பமானதா? நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாச்சே, நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாச்சே, என் தேவன் பரிசுத்தராக இருக்கிறாரே, அவரை நான் சந்திக்க ஒரு நாள் போக, ஒரு நாள் வரப்போகிறது, அவரை நான் முகமுகமாய் பார்க்க போறேன், அவருக்கு முன்னாடி நான் ஒரு நாள் நிக்க போறேன். அது என்னைக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வருவேன் என்று சொன்னவர் வெகு சீக்கிரம் வரப்போகிறார். அன்னைக்கு நான் நிக்க போறேன். அப்ப நிக்கும் போது நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அந்த கூட்டத்தில் நான் நிக்கணும். செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பெரியவர்களும் சரி, சின்ன பிள்ளைங்களும் சரி, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் ஒரு காரியத்தை நடப்பிக்கும் போது, ஒரு செய்யும் போது வேதத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது எது உலகத்துக்குரியது, எது ஆண்டவருக்குரியது, ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை, காரணம் நீங்கள் எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகள். தெரியாதவர்கள் நேரத்தில் வந்து கேளுங்க, நான் சொல்லித்தாரு. ஆனால் தெரிந்தவர்கள் இன்னும் அதை தெரிந்த பிறகும் நான் இன்னும் அவரை வேதனைப்படுத்திட்டு என்னுடைய ட்ராக்கை மாத்திட்டு நான் போயிட்டு இருப்பேனா? என் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமே. வேதம் சொல்லுகிறது, கடினமான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவிய ஒருத்தன் துக்கப்படுத்தினால், பரிசுத்தாவிய ஒருத்தன் வேதனைப்படுத்தினால், பரிசுத்தாவிய ஒருத்தன் மறுதளிச்சா, பரிசுத்தாவிய ஒருத்தன் அவதூறா பேசினால், ஆமேன், இம்மையிலும் மறுமையிலும் அது மன்னிக்கப்படாது. ஆமேன். ஹல்லேலூயா. நீ பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் என்கிறதை ஒரு நாளும் மறந்து விடாதே. பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் என்கிறதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இதற்காக அவர் செய்த காரியம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இந்த பிரித்தெடுக்கும் ப்ராசஸ் சாதாரணமானது கிடையாதுங்க. எனக்குள்ள இந்த அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு அவர் என்னை பிரித்தெடுத்த காரியம் சாதாரணமானது கிடையாது. தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் கடைசியில் ஈட்டி வச்சு குத்தி பாக்குறான், இன்னும் ஏதாவது இருக்குதான்னு. குத்துன உடனே தண்ணி வருது. அப்படின்னா என்ன, இதுக்கு மேல ஒன்னும் இல்லப்பா, ஒன்னும் இல்லப்பா. நம்ம பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரங்க, விலை உயர்ந்த பாத்திரம், ஒன்னும் இல்லை. இந்த விலை இல்லாத பாத்திரத்துக்காக அந்த விலையுள்ள ரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். ஆனால் ஆமே, இந்த விலை இல்லாத பாத்திரத்தில் அபிஷேகத்தை ஊட்டுவதற்காக அந்த விலையுள்ள ரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். என்னால் இன்னும் எத்தனை நாட்கள் துக்கப்படுத்துவாய் சகோதர சகோதரி. தேவனை வேதனைப்படுத்தாதீர்கள், பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் தேவனுக்கு தேவை. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரை விரும்புகிறார். அதிக பேச உண்டு, கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்கள் பேசுற. இப்ப எல்லா கண்களை மூடு, நம்ம செவிக்க போகிறோம்.
2: இஷுவா, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவர. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

நுண்ணீரினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காறுதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமாமே. என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர்கள். தேங்க்யூ காட். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நிறுத்தி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும்

your presence. உடைய நிறைவான அந்த பிரசனத்திற்கு நேராக ஹல்லேலூயா எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே. நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒருடம் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ராஜாவின் திருப்பாதத்திலே. ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துட்டு, cast all your burden upon him for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். Thank you, Lord.

Pak. Kertas bisa itu yang ஓரே தெய்வோ ஒவ்வொருவரும் யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் முகத்தை நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய்கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, oh God, at this moment in the name.

ஆண்டவர், நாங்கள் நினைச்ச காரியெல்லாம் தோற்று போகும். எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், ஹல்லேலூயா, எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. எவ்ரிதிங், ஹல்லேலூயா, எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இன் ஃப்ளஷ் ஹஸ் ஃபெயில்ட், பட் லார்ட் ஹெல்ப் அஸ் ஓ காட், ஹல்லேலூயா, தட் வி வில் பீ லெட் பை தி ஸ்பிரிட், ஆவியிலே நடத்தப்படுவதற்கு கைகளை உயர்த்தி மாக்கோலோ சந்தல பொதியாந்தரரா லெபனனா சோகுருயாந்தலபோஷியாந்தரபதியாந்தரரா அவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறாங்க. அந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே ஆவியானவருடைய சத்தம் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. மனுஷ சத்தம் அல்ல, உலக சத்தம் அல்ல, உலகத்தின் காரியங்கள் அல்ல, தேவ

மனுஷ கண்களினாலே ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்ததெல்லாம் எதிராளனுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினா, ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்த அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹல்லேலூயா, தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு. இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு, இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு, பொல்லாங்களை நாங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க பலத்தாலே எங்களை இடை கட்டுவீராக. உங்களுடைய ஆவியினாலே எங்களை நடத்துவீராக. எப்படி இயேசு

life. Hallelujah. மரித்து போனவைகள் உயிர் பெற்றது, மரித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற, வறண்டு போன நிலைமையில முடிந்தது, இனி எழுப்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், எவ்ரி சிச்சுவேஷன் will be revived.

கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்படுவதாக அந்த சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக, வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா பலிபீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அந்த பலிபீடத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே

இல்லை என்றாலும் yet we will trust in you, yet we will put our hope in you. ஆனாலும் அல்லேலூயா, கர்த்தர் பேரில் அல்லேலூயா. நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.

திராட்சை மலம் துளிர் விடாமல் போனார், திராட்சை செடி பலன் கொடாமல் போனார், தொழுவத்தில் மாடுகள் மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் களி கூடுவேன். என் ஆத்துமா அவருக்குள் களி கூடும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yet we will rejoice, yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

எங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரம் எல்லா கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலே நாம் பார்க்கிருக்கிற தியானிக்கிருக்கிற வேத பகுதி மத்தேயு 4:13 16 வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். நாசிரேத்தை விட்டு செபிலோன் நப்தலி என்னும் நாடுகளில் எல்லைகளிற்கும் கடற்கரைக்கும் அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபிலோன் நாடு நப்தலின் நாடு ஆகிய புறஜாதியருடைய கலிலியாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசையா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இது நடந்தது. பாருங்க அன்மாவிலே, இங்கே ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தில் இது ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு காரியம், இது நடந்தது என்று இங்கே மத்தேயு இங்கே பதிவிட்டிருக்கிறார். ஏசையா புத்தகத்திலே இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், ஏசையா புத்தகம் தீர்க்க தரிசன புத்தகம் 9:1-2 வசனத்தை நாம் வாசி கேட்போம். ஏசையா புத்தகம் 1:9. ஆகிலும் அவர் செபிலோன் நாட்டையும் நப்தலின் நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலியாவாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அதனால இங்கே இந்த ரெண்டு வார்த்தையில் ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான சிந்திக்க வைத்த காரியம் என்னன்னாக்கா, அந்த 1வது வசனத்தில், அதாவது ஏசையா 9:1 பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளுடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். யார்? அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அப்படின்னு சொல்லப்பட்டு அவர் இங்கு எவர், அந்த அவர் யார்? முன்குறிக்கப்பட்ட அந்த அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய வரப்போகிற இரட்சகரை குறித்து இந்த தீர்க்க தரிசி ஆகிய ஏசையா 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படியாக சொல்றார். என்னன்னா, அவர் கடற்கரை அருகே இருந்திருப்பதில்லை. அந்த பாருங்க, அந்த அந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. செபிலோன் நாட்டையும் ஆகிலும் அவர் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பித்து, செபிலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமான ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. அப்ப அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாக போகுது. இருந்திருக்கிற தேச வெளிச்சத்தை பார்க்க போகுது. இப்ப பாருங்க, ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல இருந்திருப்பது. ஏனென்றால் அதுக்கு ஒரு ரீசன் சொல்றார். அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலியாவியாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவரா கலிலேயன் என்று சொல்லி அழைக்கிறாங்க. இன்னைக்கு யூதர்கள்லாம் வந்து சொல்றாங்க, இயேசு கலிலேயனாச்ச, கலிலேயிலிருந்து ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு வராத, ஒரு ரட்சிப்பும் நமக்கு வராதேன்னு சொல்றாங்க. ஆனா ஏசாண்டவர் புறஜாதிக்கும் அவர்தான் தேவன் என்பதற்காக அந்த இருண்ட களத்தில், அந்த இருண்ட சூழ்நிலையில் இருந்த அந்த சத்தியமே அறியாத அந்த புறஜாதி மக்கள் மத்தியில அவர் ஒரு வெளிச்சமாக உதித்தார் என்று பார்க்கிறோம். மொத ஊழியத்தை அவர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்னா, அந்த கலிலேயாவிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஆமென். அதனால இங்க பாரு, அதனால தான் சொல்றாரு, இருளில் இருக்கிற ஜனங்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு என்ற சத்தியத்தை, இயேசு என்ற உண்மையை, இயேசு என்ற இரட்சகரை, இயேசு என்ற வெளிச்சத்தை அந்த புறஜாதியர்கள் கண்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்பான்ல இன்னைக்கு, ஆனால்தான் நான் சொல்லுவேன், இன்னைக்கு இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கடவுள் அல்ல, அது யாருக்கு கடவுள்? இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அவர் தான் என்னது கடவுள், அவர் தான் வெளிச்சம். ஆனால்தான் இன்னைக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன், விவேகானந்தர் ஞான தீபம் என்ற புத்தகத்தில் அழகாக எழுதியிருக்கார். ஒரு மனுஷனை மனுஷனாக மாற்றக்கூடிய ஆற்றல் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே என்று வேறு ஒருவருக்கும் இல்லை என்று. ஆனால்தான் மேலை நாட்டு ஞான பணியாளர்கள் எங்கள் இந்திய தேசத்திலே படை திரண்டு வரட்டும், இந்தியாவில் உள்ள மூளை முடுக்கென்றும் பட்டி தொட்டி என்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து இயம்பட்டும். ஏனென்றால் ஒரு மனுஷனை மனுஷனாக மாற்றக்கூடிய ஆற்றல் இயேசு கிறிஸ்து ஒருவரைக்கென்று வேறு ஒருவருக்கும் இல்லை என்று. இயேசு ஒளியான தேவன். இயேசு இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக அவருடைய உயிருள்ள வார்த்தைகள், உயிருள்ள சாட்சிகள், உயிருள்ள சத்தியங்கள் இன்றைக்கும் அநேக மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. அன்பானே, இந்த நாளிலே நான் இங்கே தியானத்துக்கு வருவதற்கு முன்பாக ஜிஎஃப்என் எஃப்எம் ரேடியோவில் ஒரு அருமையான டெஸ்ட் மணியை கேட்டேன். காலையில் எட்டெலாம் வச்சு கேளுங்க, ஜிஎஃப்எம் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி எல்லாரும் வச்சு கேளுங்க. உண்மையிலே அருமையான பாடல்கள், அருமையான கவிதைகள், அருமையான ஒவ்வொரு ப்ரோக்ராம் முத்தாக இருக்கிறது. உண்மையிலே இன்னைக்கு காலையில் அம்பிகா என்ற ஒரு பெண்மணி, அவங்க பிராமின் குலத்தில் சேர்ந்தவர்களாம், அவர்கள் அவருடைய சாட்சியை வந்து அவங்க ஒளிபரப்புனாங்க. அது யூடியூப்பில் இருக்குது, எல்லோரும் போய் பார்க்கலாம். அம்பிகா டெஸ்ட் மணின்னு போட்டிங்கனாக்கா, தமிழ்னு போட்டிங்கன்னா வரும். அது உண்மையிலே அவங்க சொன்னது என்னன்னாக்கா, அவங்க ஏசாமி ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க மாமியாருக்கோ அம்மாவுக்கோ அவங்க வயசு 94 வயசு 84 வயசான ஒரு முதிய பாட்டிக்கு எப்படி போய் இயேசுவை சொல்கிறது, இவங்க எப்படியாவது இவங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணுமே, ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வெளிச்சம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் என்ன செஞ்சாங்களாம், மாமி நீங்கள் இயேசுன் ரத்தம் செய்யும், இயேசுன் ரத்தம் செய்யும்னு சொல்லுங்கள், பகவான் இன்னைக்கு நீ வந்து 84 வயசு, நீ எங்கே போகணும், பரலோகத்துக்கு மோட்சத்துக்கு போகணும், எப்படி நான் மோட்சத்துக்கு போனேன்னா என்னடி செய்யணும், இயேசுன் ரத்தம் செய்யும், இயேசுன் ரத்தம் செய்யும் சொல்லுங்கள். அவங்களுக்கு போய் நான் போய் நாலாகாமத்தை பற்றியோ அல்லது ஒன்று ராஜாக்களை பற்றியோ நான் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது, இதை தான் சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சான். அதை மாதிரி சொல்லி சொல்லி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தி கொஞ்ச நாளுக்குள்ளே அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்களாம். 84 வயசில் ஞானசானம் வாங்கிட்டு வந்த உடனே அந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம் பாருங்கள், அந்த வயசான பாட்டி தான் காதில் இருக்கிற தோட்டை அவுத்து பாசில் கொடுத்துட்டாங்களாம், இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு. பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்களாம், ஏண்டி இதுக்கு மேலே எனக்கு இயேசு மட்டும் போதுண்டி. யார் மட்டும் போதுமா, எனக்கு நான் அதை கேட்டவுடனே அழுதுட்டேன். அன்பா இல்லை, ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், இருளில் இருக்கிற மக்கள் அவங்க பெரிய உயர்ந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருக்கலாம், ஆனால் இயேசுவை அறியவில்லை என்றால் நீ இருளிலே இருக்கிறாய். இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காணும்படியாக ஒன்னையும் என்னையும் ஆண்டவர் முன்குறித்து இருக்கிறார். மாநில இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம வெளிச்சத்தை கொடுத்தோம், எத்தனை பேருக்கு இந்த சாட்சியை கொண்டு போய் சொன்னோம், எத்தனை பேருக்கு இன்னைக்கு பார்த்தோம், இன்னைக்கு எத்தனை பேருக்கு இயேசு தான் உண்மையான கடவுள் என்பதை அறிய வைத்தோம். அன்பாங்கள இன்னைக்கு பாருங்க, இந்த அம்மா, அந்த அம்பிகா என்ற அந்த சகோதரி இன்னைக்கு அவங்க கேரளா பிராமின் பல இருக்கு, அந்த கேரளாவில் போய் தன்னுடைய சொந்தக்காரங்க வீட்டில் போய் எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லணும்னு போய் அங்கே உட்காந்து என்ன செஞ்சாங்களாம், இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு போனாங்களாம். அங்கே ஆல்ரெடி என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா அந்த யாருக்கு அவங்க அத்தைக்கே யாரோ சொல்ல போகும்போது அவங்க ஏற்கனவே இயேசு அறிந்திருக்கிறாங்களாம். ஆமென். இன்னைக்கு பாருங்கள், இப்படியாக ஆண்டவர் எப்படியாவது இந்த வெளிச்சத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த புறஜாதி மக்கள் மத்தியில், இருண்டு கிடக்கிற இந்த மக்கள் மத்தியில், அதனால தான் சொல்கிறார் பாருங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கி உண்மையிலே எத்தனை பேர் நான் இருளில் கடந்தேன், இயேசுவை அறியாதபடிக்கு, இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, பாவ இருளிலையும் கடன் என்ற இருளிலையும் தவித்து கொண்டு முழுகி கொண்டிருந்தேன். அந்த முழுகி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இயேசு கரம் பிடித்து என்னோடு பேசி என்னை கரை சேர்த்தார். அன்பான இன்றைக்கி எத்தனை பேர் அதே போல சேர்த்துருக்கிறார். இன்றைக்கி எத்தனையோ சாட்சிகளை சொல்லலாம், எத்தனையோ டெஸ்டிமனி சொல்லலாம். அப்படிப்பட்ட இருளில் இருக்கிற இன்றைக்கி அநேக தேவ ஜனங்களை ஆண்டவர் ஒன்னை கொண்டு என்னை கொண்டு ஒரு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஆனால் தான் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று. நம்ம பார்த்து சொன்னார், வெளிச்சமான தேவன் என்ன சொல்கிறாரு, நான் மட்டும் வெளிச்சம் கிடையாது, என்னை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் என்னது, உலகத்துக்கு நான் எப்படி வச்சிருக்கிறவங்களா, வெளிச்சமாக வச்சிருக்கிறேன், உங்களை உப்பாக வச்சிருக்கிறேன்னு சொல்றார். அன்பாவிலே நம்ம மேல உப்புன்ற ஒரு அத்தாரிட்டியும், வெளிச்சம் என்ற அத்தாரிட்டி உன் மேல இருக்குது. அந்த வெளிச்சத்தையும் அந்த உப்பையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணாக்கிடக்கூடாது. உப்பு சாரமற்று போனா அது என்ன செய்யுமா, எதுக்குமே புரோஜனப்படாதுன்றார். ஒளி அப்புறம் மங்கி நீ மரக்கால போட்டு மூடி வச்சனாக்கா ஒருத்தருக்கும் புரோஜனப்பட மாட்டேன். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் கலிலேயாவில் இருக்கிற மக்களை போல, இருளில் இருக்கிற மக்கள், இயேசு என்ற அறியாத மக்கள் இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்மாங்களே. இன்னைக்கு ஒன்னையும் என்னையும் ஆண்டவர் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மளை என்ன செஞ்சுக்கிறாரு, சாட்சியாக முன்குறித்து வைத்திருக்கிறார். அன்பாவில் அவருக்கு சாட்சியாக இருப்போமா? இன்றைக்கி எனக்கு இந்த ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, பாருங்கள், அவர் இருளில் இருக்கிற மக்களை இரு அதை பார்க்குற புரஜாதியினுடைய பாருங்கள் ஈனப்படுத்தின முந்தின காலத்தை போல் அது இருக்க இருண்டிருப்பதில்லை. இன்னைக்கு ஈனப்படுத்தின முந்தின காலத்தை போல இன்னைக்கு எல்லாரும் உன்னை குறித்து இன்னைக்கு கேவலமாக பேசலாம், இன்னைக்கு உன்னை அசிங்கமாக பேசலாம், உன் நிலைமையை குறித்து உன் வறுமையை குறித்து இன்னைக்கு உன்னை வந்து என்ன செய்யலாம், ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் அதுபோல இருக்க மாட்டேன். நீ இந்த வெளிச்சத்தை நீ பெற்றுக்கொண்டாய் என்றால், இயேசு என்ற வெளிச்சத்தை, சத்தியம் என்ற வெளிச்சத்தை, வேதம் என்ற வெளிச்சத்தை நீ பெற்றுக்கொண்டாய் என்றால், உன்னை கொண்டு ஆண்டவர் ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்வார், மகிமைப்படுத்துவார். இன்றைக்கி அதான் சொல்கிறார், அந்த கலிலியா என்ற அந்த ஊர் ஒதுக்கப்பட்ட ஊராக, சபிக்கப்பட்ட ஊராக, இன்னைக்கு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஊராக இருந்தது. ஆனால் அந்த கலிலியாவுக்கு வெளிச்சம் கிடைச்சிது என்று பார்க்கிறோம். அன்பாவில் இன்னைக்கு அதே போல் உன்னை உன் வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இருண்டு போய் கிடக்குதா? உன் வாழ்க்கை இன்னைக்கு ஒளி இல்லாமல் இருக்குதா? வேதத்தை எடுத்து வாசி, வேதத்தை எடுத்து வாசி. இன்னைக்கு எத்தனை பேர் வேத புத்தகத்தை இருண்டு போன ஜனங்களுக்கு போய் கொடு. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களுக்கு இந்த வேத புத்தகம் புதிய ஏற்பாடு இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறது. அன்பாங்க, இன்னைக்கு நீ நானும் கொடுக்க முடியாத வெளிச்சத்தை எது கொடுக்குது? அந்த சத்தியம் கொடுக்கிறது. இன்னைக்கு அதனால்தான் ஆண்டவர் முதோ முதோ அந்த கலிலியா அந்த கடல் ஓரத்தில் அந்த அதில் என்ன செஞ்சார், முதல் ஊழியத்தை ஆரம்பித்து என்ன செஞ்சார், 17 மத்தேயு 4:17 சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் முதோ முதோ அந்த கலிலியா என்ற இருண்ட ஊரிலிருந்து, இருண்ட பகுதியிலிருந்து அந்த வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். அன்பாவில்லே, இன்னைக்கு நீ நானும் எத்தனை பேருக்கு நம்ம மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இது முதல் சத்தியம் தான், மனம் திரும்பு. இன்னைக்கு இருளில் இருக்கிற ஜனங்களே மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த கொரோனாவில் இன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இன்றைக்கி செத்து போகிறவனுக்கு சமீபமாக இருக்குது. செத்த பிறகு அவன் எங்கே போவான்? பரலோகத்தில் தான் கண்ணை விழிப்பான். அவன் செய்த கிரிகளுக்கு தக்க ஆசீர்வாதம் அவன் கூட வரும். நல்லது செஞ்சிருந்தாக்கா நல்ல மோட்சகதியை அடையலாம், பரலோகத்தில் எப்பயுமே இருக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, மனம் திரும்பாத போனோம்னா, இன்றைக்கி அதுக்குண்டான நரகத்தை என்ன செய்வார் ஆண்டவர், அனுப்புவார். அங்கே ஜட்ஜ்மெண்ட்டே அங்கே தான் இருக்குது. அப்போ சாவை பொழைக்க கிடக்கிறவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. இன்றைக்கி ஆண்டவுடைய வருகை சமீபமாக இருக்குது, நியாயாதிபதியாக வரப்போகிறார். அதுக்குள்ளே நம்ம மனம் திரும்புவோம். இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிற நாம் பாக்கியவான்கள். ஆமேன். ஏன்னா இன்றைக்கி நமக்கு சான்ஸ் கொடுக்குறார், இந்த வெளிச்சத்தை கொடுக்குறார், இந்த சத்தியத்தை கொடுக்குறார். இன்றைக்கி நாம் அறிக்கையிடுவோம், எல்லா பாவத்தையும் அறிக்கையிடுவோம், எல்லாத்தையும் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை அறிக்கிடுறேன், எங்களுடைய மீறுதலை அறிக்கைறேன், எங்களுடைய அக்கிரமத்தை அறிக்கைறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே என் நிமித்தம் ஆண்டவரே எங்கள் தேசம் இந்த பாழாக்கிற கொள்ளை நோக்கி ஆளாகாதபடிக்கு என்னை அறிக்கையிட்டு நான் சரி பண்ணுகிறேன்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து சரி பண்ணுவோம், மனம் திரும்ப ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மையும் ரட்சிப்பார், நம் தேசத்தையும் ரட்சிப்பார். அநேக இருளில் இருக்கிற மக்கள் இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னையும் என்னையும் சாட்சியாக உயர்த்துவார். அன்பாவிலே, நம் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம்மா, இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடைசி வேலையில் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கதவண்டையிலே நாங்கள் நின்று காத்திருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வருகை எப்பொழுது வர

மக்களை எப்படியாக வெளிச்சத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது என்ற அந்த ஆத்தும பாரம் மட்டுமே என் மேல எங்க மேல இருக்கட்டும் ஆண்டவரே. உண்மையில அந்த ஆத்தும பாரம் இருந்தது. அதனால தான் ஆண்டவரே புறஜாதி மக்களாகிய அந்த இருண்ட பகுதியிலிருந்து ஆண்டவரே உடைய சுவிசேஷ பணியை நீர் துவக்கினீர் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே எப்படியாக சொல்லப்பட்ட ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது இருப்பது போல இருண்டிருப்பதில்லை, அது பிற்காலத்தில் அது மகிமைப்படுத்துவார் என்று, அந்த தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார் என்று சொன்னீரே. அதே போல இருண்டு கிடக்கிற எங்கள் இந்திய தேசம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால உம்முடைய வல்லமையினால அநேகருக்கு மகிமைப்படுத்தும்படியா இந்திய தேசம் இயேசுவை ஆண்டவரே அறிந்து கொள்ளும்படியா என்னையும் எங்களையும் பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே, பயன்படுத்துங்கப்பா, உபயோகப்படுத்துங்க. அப்பிரயோஜனமற்ற ஆண்டவரே உபயோகம் இல்லாமல் இருக்கிறோம். இதுக்கு மேல நாங்கள் சும்மா இல்லாதபடிக்கு ஆண்டவரே தீவிரமாய் உம்முடைய வேலைகளை செய்யும்படியாக, தீவிரமாய் இந்த தேசத்தை சந்திக்கும்படியாக, தீவிரமாய் இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக என்னையும் எங்களையும் அபிஷேகம் நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களையும் ஆண்டவரே நீர் எடுத்து கரம்பிடித்து வழி நடத்துங்க. அப்படியாக நீ செய்ய போறீங்க நன்றி. இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, எங்கள் இந்திய தேசத்தில் இருளில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, எழுப்புதலை காணும்படியாக என்னை எங்களையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னா போதும், இயேசு உன்னை ரட்சிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை மனம் திரும்ப சொல்றாரு, நீங்க எப்போதே மனம் திரும்புங்க, உயிர் பிழைப்பீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையாவது நாங்கள் ஆண்டவரே அநேகருக்கு சொல்ல, நீர் எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க, எடுத்து உபயோகப்படுத்துங்க. அப்படியே செய்ய போறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

பெரியவர் நீர். நானே உம்மை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தாலும் நீர் என்னை பிரிவதில்லை. வாக்களித்தவர் நீர். சொன்னதை நான் மறந்தாலும் தேவனே நீர் மறப்பதில்லை.

கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் இறந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே.

அப்பா, என் முதல் அன்பு நீங்க தான். கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்க தான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தீர். கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருந்தீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆதியாகமம் 18:1-2. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசல்களில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆபிரகாமை கிருபையாய் அழைக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைக்கிறார். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் இப்பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறான். காத்திருக்கிறவனின் அடையாளம் என்ன தெரியுமா? அவருடைய கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கூடார வாசலில் உட்கார்ந்து கண்களை ஏறெடுத்து பார்த்தான். கண்கள் அவரை நோக்கி இருக்கும். காத்திருக்கிறவர்கள், கர்த்தர் யாரை காத்திருக்க வைத்திருக்கிறாரோ அவர்கள் காத்திருக்கும் காலத்திலே செய்ய வேண்டிய பிரதானமான காரியங்களில் ஒன்று அவரை நோக்கி இருப்பது. வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீது இப்படி சொல்லுகிறார், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி காத்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த நாளிலே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம், அல்லது கர்த்தரனை காத்திருக்க வைக்கிறார் என்று சொல்லுகிறோம். இந்த காத்திருக்கும் காலத்திலே நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கண்கள் எதை நோக்கி பார்க்கிறது? நம்முடைய இருதயம் எதை எதிர்பார்த்திருக்கிறது? ஆபிரகாம் பாருங்கள், கர்த்தரை கண்டவுடனே அவன் ஓடிப்போய் பாதத்தில் பணிகிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார், மூவராய் வெளிப்படுகிறார். என்ன செய்தார் என்றால், அவர் அங்கே வந்து நின்றார். நின்றதும் ஆபிரகாம் ஓடிப்போய் பாதத்தில் பணிகிறான். காரணம் என்ன? அவர் வந்து நின்றதும் ஓடிப்போய் பாதத்தில் பணிய காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவன் அவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறான். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தருக்கு காத்திருப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் கர்த்தரை காத்திருக்க வைக்க மாட்டார்கள். நமக்கு தெரியும் இதே கர்த்தர் ஆமென் கிதியோனை சந்தித்த போது அவன் இன்னும் போரடித்து கொண்டுதான் இருந்தான். கர்த்தர் வந்து அங்கே உட்கார்ந்து விட்டார். இங்கே அவர் வந்து உட்காரவில்லை. காரணம், அதற்கு முன்னதாக ஆபிரகாம் போய் அவரை சந்தித்தார். நாம் தேவனை தேடுகிறவர்களானால் நாம் தேவனுக்கு காத்திருப்போம். நாம் தேவனை தேட வைக்கிறவர்களானால் நாம் தேவனை காத்திருக்க வைக்கிறோம். இந்த காத்திருக்கும் காலத்திலே நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும். நான் கர்த்தரை எதிர்பார்த்து காத்திருப்பேனானால் என்னுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்குமானால், என்னுடைய உள்ளம் அவரை எதிர்பார்த்து இருக்குமானால், நான் உண்மையாய் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்ற அர்த்தம். கர்த்தர் தருகிற வார்த்தை என்ன? நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். கர்த்தர் அப்படியே கிருபை செய்வாராக. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, வாக்கு தத்தத்தை தந்து அதற்கான காலம் வரை எங்களை காத்திருக்க வைக்கிறவர் நீர். இந்த காத்திருக்கும் காலத்தில் எங்கள் கண்கள் மற்றவைகளை நோக்கிராமல் காத்திருக்க வைத்த வாக்குத்தத்தை உடைய உம்மை நோக்கி இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14 அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7,000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. போதகர் ஒருவர் ஜெபிக்கும்படிக்கு தன் சபையைச் சேர்ந்த ஒரு விசுவாசியின் வீட்டிற்கு சென்றார். ஜெபித்து திரும்பும் போது இயேசு கிறிஸ்து வாசற்படியில் நின்று கதவை தட்டுவதை போன்ற ஒரு படத்தை அவர்களுக்கு கொடுத்து சென்றார். அந்த வீட்டின் குடும்பத் தலைவி அதை சமையலறையிலே மாட்டி வைத்தாள். பள்ளிக்கு சென்று திரும்பிய அவளுடைய மகன் அந்த படத்தை பார்த்து அதை குறித்து விசாரிக்க ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய தாயோ இரவு சாப்பாட்டை ஆயத்தம் செய்வதில் மிகவும் கவனமாக இருந்ததால் தன் மகனின் கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கவில்லை. அதற்குள்ளாக அந்த சிறுவனின் தகப்பன் வேலை முடிந்து வீடு திரும்பினார். சிறுவன் தகப்பனிடம், அப்பா, இந்த படத்தில் இருக்கும் இந்த மனிதன் யார்? அவர் ஏன் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார்? ஏன் யாருமே கதவை திறக்கவில்லை என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்டான். அவன் தகப்பனோ அதை கவனிக்காததை போல நடந்து கொண்டார். ஆனால் சிறுவன் விட்டபாடில்லை. அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தான். இதற்கு மேலும் தன் மகனை சமாளிக்க முடியாது என்று அறிந்த அவன் தகப்பன் கதவை தட்டிக் கொண்டிருப்பவர் இயேசு கிறிஸ்து என்று சொன்னார். அதற்கு அந்த சிறுவன், அவர் இயேசு கிறிஸ்து என்றால் ஏன் அந்த வீட்டிற்குள் இருப்பவர்கள் அவருக்கு கதவை திறக்கவில்லை என்றான். சிறுவன் கேட்ட கேள்வி தகப்பனின் உள்ளத்தில் அம்பு பாய்வதைப் போல பாய்ந்தது. அதற்கு மேலும் அடக்கி கொள்ள முடியாத அந்த தகப்பன் சற்று நேரத்தில் முழங்கால் படியிட்டு அழுது, இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், என் உள்ளத்திற்குள் வாரும் என்று கண்ணீரோடு ஜெபித்தார். அன்று இயேசு கிறிஸ்துவுக்கு தன் இதய கதவை திறந்து கொடுத்தார். இனம் புரியாத தேவ சமாதானம் அவர் உள்ளத்தை நிரப்பியது. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவுக்கு நம் இதய கதவை திறந்தால் அவர் நமக்குள்ளே வந்து நம்மோடே வாசம் பண்ணுவார். அவர் நம்மோடு வாசம் பண்ணும்போது நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது, உள்ளத்திலும் சமாதானம் பிறக்கிறது. சகையை என்ற வரி வசூல் செய்பவர் இயேசுவை எப்படியாவது காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தான் மிகவும் குள்ளமாக இருந்தபடியால் ஜனக்கூட்டத்திற்குள்ளே சென்ற இயேசுவை காண முடியாமல் ஒரு காட்டத்தீ மரத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டார். இயேசு மரத்தின் அருகில் நின்று அண்ணாந்து பார்த்து, சகைவே, சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் இன்று தங்க வேண்டும் என்றார். உடனே மிகுந்த சந்தோஷத்தோடு சகையோ இயேசுவை தன் வீட்டிற்குள்ளே அழைத்து சென்றார். வீட்டிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் சகையோ தன் உள்ளத்திலும் அவருக்கு இடம் கொடுத்தார். தன் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டார். அவருடைய உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு கிறிஸ்து கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். வெளியே நின்று நம் உள்ள கதவை பொறுமையாக தட்டி கொண்டிருக்கும் இயேசுவுக்கு இதயத்தை கடினப்படுத்தாமல் நம் உள்ள கதவை திறப்போம். அப்பொழுது நம் வாழ்க்கை நமக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாய் அமையும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்களை செய்து உங்களை விட்டு விலகாமல் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி வெற்றியை தருகிற நாளாய் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளின் நிமித்தமாய், சூழ்நிலைகளை மேற்கொள்ள திராணியற்றவர்களாய், எனது காரியமாய் யார் போவார்கள், யார் என் சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டெடுப்பார்கள் என்று விடாய்த்து போய் ஆத்துமாவிலே வறண்ட நீரோடையைப் போல் காணப்படுகிறீர்கள். இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் காற்றையும் கடலையும் கண்டு பயந்து போய், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை மீட்கும்படி யாருமில்லையே என்று எண்ணியவர்களாய், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டதை போல இன்றைக்கு அநேகர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். என் ஜெபத்தை கேட்கிறீரா? என்னை பற்றி கவலை இல்லையா என்று இன்றைக்கு உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பேன், கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்கிறார். ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27 நாம் வாசிக்கையில், அங்கே பவுலை குறித்து பார்ப்போமானால், கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செய்து வருகிற வேளையில் பல தடைகள், எதிர்ப்புகள், இயற்கை சீற்றங்களினால் வந்த பாடுகள், இவைகளை கடந்து போக வேண்டிய கட்டாயத்திலும் சூழ்நிலையிலும் ஆளாகிறார். ஆனாலும் கர்த்தர் பவுல் கடந்து போகிற வழிகளிலெல்லாம் காணப்படுகிற தடைகளிலெல்லாம் முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக மாற்றி முன்னேறி செல்லும்படி உதவுகிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27:20 கப்பல் பிரயாணத்தில் பெருங்காற்று மழையினால் அடிபட்டபடியினால் இனி தப்பிப்பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகிற வேளையில் கர்த்தர் பவுலோடு பேசுகிறார், பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டென்று சொல்லுகிறார். பவுல் தேவனுக்காய் போகிற காரியங்களில் கோணலானவைகள் எவையெல்லாம் காணப்பட்டதோ அவற்றை சரி செய்து பாதுகாத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்கிறதை வாசிக்கின்றோம். அப்படியாகவே இன்றைய நாளிலும் நீண்ட நாட்களாய் நீங்கள் நினைக்கிற, செயல்படுகிற, ஆலோசனை செய்து வருகிற எந்த காரியமானாலும் அவற்றில் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றி தயவும் இரக்கமும் கிடைக்க செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக, உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை உடைக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 5 நாம் வாசிக்கையில், அங்கே பேதுருவை குறித்து பார்ப்போமானால் தன் தொழிலில் தடைகள் காணப்படுகிறது. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் கடலில் தங்களுக்கு மீன்கள் எதுவும்

அகப்படாமையினால் விரக்தி அடைந்தவர்களாய் வெறுமையான இருதயத்தோடு வெறுமையான வலைகளை அலசி கொண்டு இருக்கையில் இயேசு அங்கு சென்று ஆலோசனைகளை கூறி வலைகளை போட சொல்கிறார். அவர்களும் அப்படியே செய்ய திரளான மீன்களை பிடித்து மகிழ்ச்சி அடைகின்றனர் என்பதை வாசிக்கின்றோம். இன்றைக்கு நீங்களும் கூட உங்களின் வாழ்க்கையில் சிலர் வேலையை குறித்தும் சில எதிர்கால வாழ்வை குறித்தும் காணப்படுகின்ற தடைகளை எண்ணி மனம் உடைந்து வெறுமையான வலைகளை போல அலசினதை போல பல முயற்சிகளை செய்தும் அனைத்திலும் தடைகளாயிருக்கிறதே என்று வெறுமையாய் போன இருதயத்தோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் முயற்சிகளை ஜெயமாக்கும்படி உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை உடைக்கிறார், வழிகளை திறக்கிறார், திரளான மீன்களைப் போல திரளான நன்மைகளை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக உங்களுக்கு முன்பாக சென்று அதிகாரத்தை கொடுக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே இயேசுவின் உயிர்த்தெழுதலை வாசிக்கின்றோம். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் அவர்களுக்கு முன்பு கலிலேயாவுக்கு போய் தம் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு சமாதானம் என்று கூறி உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி அதிகாரத்தை கொடுத்து ஆசிர்வதித்தார் என்பதை வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்கள் சூழ்நிலைகள் மரித்து போய் காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் உயிரோடு எழும்ப பண்ணுகிறார். எந்த சூழ்நிலைகள் உங்களை இதுவரையில் ஆளுகை செய்து அடிமைப்படுத்தியதோ சிறுமைப்படுத்தியதோ அவற்றை இன்றைக்கு இயேசுவானவர் தம்முடைய அதிகாரத்தினால் தம்முடைய வல்லமையினால் சூழ்நிலைகளுக்கு முன்பாக தரிசனமாகி அவற்றை கடிந்து விலக்கி போடுகிறார். மேலும் கர்த்தர் உங்களை உலகிற்கு சாட்சியாகவும் ஒளியாகவும் வைத்து சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களோடே இருந்து உங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறார். ஆகவே சூழ்நிலைகளாகிய வியாதி, பற்றாக்குறை, பணியிடங்களில் தடைகள், கடன், எதிர்காலங்கள், குடும்ப உறவில் காணப்படுகின்ற பிரிவினைகள் போன்றவற்றினால் கலங்கி போய் பயந்தும் காணப்படுகிறவர்களே, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. இன்றைய நாளில் உங்களின் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகிற நாளாயும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கிற நாளாயும் ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாதவர்களாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டும் கரை சேர்க்க யாருமில்லையே என்று தவித்து கொண்டும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருந்து காத்து உங்களுக்கு முன்னே சென்று உங்கள் வழிகளை செவ்வைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபான் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே ஆவியை என்கிற தலைப்பிலே ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்கிற வார்த்தையோடு ஒன்று தெசலோனிக்கர் 5:19 உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஈவுகளிலே சிறந்த ஈவு பரிசுத்த ஆவிதான். அந்த வெளியேறப்பெற்ற பொக்கிஷத்தை மண்பாண்டமாகிய உங்கள் சரீரத்திலே பெற்றிருக்கிறீர்கள். இதை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமையல்லவா? ஆவியை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள் என்று ஆலோசனை சொல்லும் போதே ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கவும் செய்கிறார். ஆவியானவர் பற்றி எரிகிற அக்கினிக்கு ஒப்பானவர். நீங்கள் ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் அந்த ஆவி அனல் கொண்டு எழுக்கிறது. ஆவியின் வரங்கள் கிரிய செய்கின்றன. அதே நேரத்தில் ஆவியானவரை துக்கப்படுத்தி விடும் போது நீங்கள் பெற்ற ஆவி அவிந்து போகிறது. உதாரணத்துக்கு ஒரு மண்ணெண்ணெய் விளக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். விளக்கில் எண்ணெய் இல்லாவிட்டாலோ அல்லது திரியின் நீளம் குறைந்து போனாலோ அது அணைந்து போகும். அதே போலவே ஒரு மின்சார விளக்குக்கு மின்சாரம் வரவில்லை என்றாலோ, மின் விளக்கில் உள்ள மெல்லிய இலை அறுந்து விட்டாலோ, மின் விளக்குக்கும் பிரதான மின் சப்ளைக்கு உரிய தொடர்பு விடுபட்டாலோ அது அணைந்து போகும். அப்படியே பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலையும் எச்சரிக்கையையும் புறக்கணித்து ஜப ஜீவியத்திலே குறைந்து போய் துணிகரமான பாவங்களுக்குள் செல்லும் போது ஆவியை அவித்து போடுகிறவர்களாக இருப்பீர்கள். ஒரு காலத்தில் வல்லமையாய் ஆவியானவரால் எடுத்து பயன்படுத்தப்பட்ட விசுவாசிகளும் ஊழியர்களும் அணைந்து போய் பிரகாசிக்க முடியாமல் நஷ்டப்பட்டு போனதற்கு மூல காரணம் அவர்கள் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் இச்சைகளிலும் விழுந்து போனதே ஆகும். நீங்கள் ஆவியை அவித்து போடாமல் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்றால் ஒருபோதும் இச்சைக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். ஆவியானவர் தங்கியிருக்கிற சரீரத்தை பரிசுத்தமாகவும் கனமாகவும் ஆண்டு கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரே அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்று 1 தெசலோனிக்கர் சொல்லுகிறது. கர்த்தரை அதிகமாய் நேசித்த தாவீதின் வாழ்க்கையிலும் கூட இந்த இச்சைகள் மெதுவாக புகுந்தது. அரண்மனையின் உப்பரிகையின் மேல் உலாவின தாவீதின் கண்கள் இச்சையினால் இழுக்கப்பட்டு முடிவில் கொடிய விபச்சார பாவத்திலே விழ செய்தது. எனவேதான் தாவீது, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சங்கீதம் 51 கூறுகிறார். இப்படியாக கண்ணீரோடு அழுந்து புலம்பினார் தாவீது. தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் ஆவியை அவித்து போடாமல் அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். ஆவியானவர் உங்களுக்குள் தங்கி இருப்பதுதான் உங்களுடைய மேன்மை. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:11 இப்படி காண்கிறோம். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படி 24 மணி நேரங்களிலும் நீங்கள் இடைப்பட்டு தேவ செய்திகளையும் தேவ பாடல்களையும் பிள்ளைகளுடைய உயிருள்ள சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.

0: முழுமையான தேவசித்தம் என்ற தலைப்பில் ஊழியர் ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ரெண்டு தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் 12 வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டு தெசலோனிக்கேயர் புத்தகம் 12 12 வசனம், புதிய ஏற்பாட்டிலே 283 பக்கத்தில் இந்த ரெண்டு தெசலோனிக்கேயர் புத்தகம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே 283 12 வசனம், எடுத்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து படியுங்கள். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ஆரம்பித்து நடத்தின சபை மக்கள், தன்னால் ரட்சிக்கப்பட்ட மக்கள், தன்னால் அபிஷேகம் பெற்ற மக்கள், சபைக்கு முன்மாதிரியாய் வளர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இவர்களை பார்க்கும்போது அவர் ஓரளவுக்கு திருப்தி அடைந்தாலும், ஓரளவுக்கு அவர்களை பாராட்டினாலும், அவர்களுக்காக ஜெபிக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நான் ஏற்கனவே இந்த தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பல துன்பங்களில் இருந்தவர்கள், பல உபத்திரவங்களில் இருந்தவர்கள், ஆனால் அந்த துன்பங்களை சகிக்க பழகிக் கொண்டார்கள். ஆமென் சொல்லுவோமா? 4 வசனம், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். மற்ற சர்ச்சுக்கு போகும் பொழுது உங்களை குறித்து நாங்கள் பெருமையாக பேசுகிறோம். ஏனென்றால் இந்த ஜனங்கள் மிகவும் சொகுசாக

0: சுவிசேஷமான நிலையில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது சொகுசான நிலையில ஆண்டவரை பின்பற்றவில்லை, அவங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, அவங்களுக்கு நெருக்கடி இருக்கிறது, ஆனால் அதையெல்லாம் தேவனுக்காக சகிக்க பழகி கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பப்படுத்துகிற ஒரு பிசாசு இருக்கிறார், நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு பிசாசு இருக்கிறார். ஆண்டவர் நம்மை துக்கப்படுத்த மாட்டார், ஆண்டவர் நம்மை துன்பப்படுத்த மாட்டார். துன்பத்தில் ஆறுதல் அளிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனால் நம்மை சிச்சுப்பார், நாம் பரிசுத்தம் அடைவதற்கு சில நேரத்தில் அவருடைய கையே நம்மை அடிக்கும், ஆனால் அதே கைதான் நம்மை என்ன செய்யும், அணைக்கவும் ஆரம்பிக்கும். ஆனால் துன்பங்கள் சகிக்கக்கூடிய துன்பங்களை பிசாசு கொண்டு வரும் பொழுது, வேறு விதத்தில் சொல்ல போனால் பிசாசு கொண்டு வரக்கூடிய இந்த துன்பங்களை சகிப்பதற்குரிய பலத்தை நம்முடைய ஆண்டவர் தருகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுவோமா, அந்த சகிப்பு தன்மையை தேவன் தருகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு என்ன இல்லை, சகிப்பு தன்மை இல்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒரு சின்ன வார்த்தையை பொறுத்து கொள்ள முடியல, புருஷன் சொல்ற சின்ன வார்த்தையை பொறுத்து கொள்ள முடியல, உடனே சுருக்குனு கோபம் வருது. மனைவி சொல்ற ஒரு வார்த்தையை பொறுத்து கொள்ள முடியல, மேல உள்ள அதிகாரி ஏதாவது சொன்னாருன்னா பயங்கரமா சுருக்குனு கோபம் வருது, பேசாம விட்டுட்டு வேலையை விட்டுட்டு போயிடலாமா, நீயா நானு பாப்போம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வருது. வேலை செய்யற இடத்துல யாராவது நம்மளை கோபப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்கன்னா சுருன்னு ஏறுது, ரத்தம் கொதிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் சகிக்க கற்றுக்கொள். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க பாக்கலாம், கொஞ்சம் சகிப்பு தன்மை உங்களுக்குள்ள வரட்டும். இந்த புது ஆண்டுல கொஞ்சம் சகிப்பு தன்மையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்படி சகிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள், அவங்கள் எதற்காக சகிக்கிறார்கள் என்றால், அவங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக அல்ல, சொந்த காரியங்களுக்காக அல்ல. ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க. எதனால, யாருக்காக பாடு? தேவனுடைய ராஜ்யத்துக்காக. என்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்து விட்டீர்களோ, நமக்கு எதிரான ஒரு ராஜ்யம் இருக்கிறது, நமக்கு எதிரான ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தினுடைய எதிரி, நம்முடைய எதிரி நமக்கு பாடுகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருவார். அதை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாடுகளை நாம் அனுபவிக்கும் போது பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி வரும்பொழுது இவர்களை இப்படி எல்லாம் பாராட்டினாலும் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய மெய்ப்பனாக நான் இருக்கிறேன், பிரதான மெய்ப்பனாக இயேசு இருக்கிறார். உங்களுடைய மெய்ப்பனாக இருக்கிறபடினா உங்கள் ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் ஓரளவுக்கு எங்களுக்கு புரியும். எல்லாம் புரியாது, நீங்கள் சொல்லுகிற காரியங்கள், பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்களை வைத்து ஓரளவு நாங்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் சொல்லாவிட்டால் வீட்டில் ஜுரமா இருக்கீங்களா இல்லையானு எங்களுக்கு தெரியாது. அப்படி ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னும் வெளிப்பாட்டு வரத்தை ஆண்டவர் என்ன செய்யல, கொடுக்கவில்லை. அதே சமயத்தில் உங்களை புரிந்து உங்களுக்கு எவ்வளவு பொருளாதார நெருக்கடி இருக்கு, எவ்வளவு வீட்டில் பலவீனங்கள் இருக்கு, எவ்வளவு போராட்டம் இருக்கு, இதெல்லாம் புரிந்து உங்களுக்காக ஜெபிப்போம். அப்படி உங்களுக்காக அன்பு கூர்ந்து ஜெபித்தாலும் வேறொரு காரியத்துக்காக உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருப்போம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேவனுடைய சித்தம் முழுவதும் உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டுல இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் செய்தி என்ன தெரியுமா, ஆண்டவரே என் வாழ்க்கையை குறித்து நீர் வைத்திருக்கிற உங்களுடைய சித்தம் முழுவதும் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டாம். எத்தனை பேர் அதுக்கு ஆசைப்படுறீங்க? ஒவ்வொருத்தரை குறித்து ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். என்னைக்கு நீங்க இயேசுவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டீர்களோ, அப்பொழுதே உங்க மேல ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அந்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு உங்களை முதலாவது விட்டு கொடுக்க வேண்டும். உங்களை ஷேப் பண்ண விரும்புவார் கர்த்தர். நீங்க இருக்கிற வண்ணமா செய்ய முடியாது. ஒரு பொருள் செய்வதற்கு ஒரு ஒரு இந்த காணிக்கை பெட்டி செய்ய வேண்டும் என்றால், இந்த காணிக்கை பெட்டி ஒரு மரமாக கொண்டு வரப்பட்டது. அது இந்த காணிக்கை பெட்டி என்ன உருவத்தில் வர வேண்டும் என்று இதை வடிவமைத்தவர் மனதில் வைத்தாரோ அதற்கு ஏற்ற வண்ணமாக அதை செதுக்குகிறார். நீங்க தேவன் உங்களை இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொண்டார். நீங்க கோபக்காரா இருந்தீங்க, நீங்க பாவியா இருந்தீங்க, அக்கிரமக்காரனா இருந்தீங்க, குடிகாரனா இருந்தீங்க, கொள்ளக்காரனா இருந்தீங்க, நம்ம எல்லாம் பல விதமான பாவத்துல இருந்தோம். நம்மளை ஷேப் பண்ணி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள இருக்கிற வண்ணமா ஏற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்தும். நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே ஏற்றுக்கொண்டார். சில சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வரதெல்லாம் பரிசுத்தமா இருக்கணுங்க, நான் திருந்திட்டு வர்றேன் அப்படிம்பாங்க. திருந்திட்டு இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி திருந்தவங்களுக்கு இயேசுவும் தேவையில்லை. உங்களால திருந்த முடியாது, அவர்கிட்ட வந்தா திருத்துவார், அவர்கிட்ட வந்தா தான் மாற முடியும். நான் மாறிட்டு வரேன்னு ஒரு நாள் ஒருவரும் சொல்ல முடியாது. அன்பானவர்களே, நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஏற்றுக்கொண்ட நம்மை குறித்து அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்த விரும்புகிறார், வணைய விரும்புகிறார், செதுக்க விரும்புகிறார். அவருடைய மனதில் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதற்கு ஏற்றபடி நம்மை உருவாக்க விரும்புகிறார். அந்த சித்தம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். எவ்வளவு சதவீதம்? 100%. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் 20% ஆண்டவருடைய சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, 80% தங்களுடைய சுய சித்தத்துக்கு அவங்க கொண்டு போயிடுறாங்க. இதை மட்டும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, அதை மட்டும் விட்டு கொடுக்க முடியாது. ஆனா நம்முடைய ரட்சகர், நம்முடைய ஹீரோ கர்த்தரா இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, 100% உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே 100% உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். எனக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கி வைக்க மாட்டேன். சில காரியங்களை நமக்கு ஒதுக்கி வச்சிருவோம் இல்லைங்களா, சில காரியங்களை என்ன செய்வோம், ஒதுக்கி வச்சிருவோம். நம்ம சர்ச்சில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது, சமையல் பண்ணும்போது, எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சாலும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம். ஏன், கடைசியில் இதெல்லாம் சமைச்சவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து என்ன செய்வோம், தனியாக எடுத்து வைப்போம். அது ஒருவேளை கீழே இருக்கவங்களுக்கு பத்தாட்டா கீழே வந்துடும், கீழே மிச்சம் மனுஷனா மேலே போய் எல்லாரும் என்ன செய்வோம், சாப்பிடுவோம். அதே போல் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கைக்குன்னு நம்ம அனுபவிக்கிறதுக்குன்னு கொஞ்சத்தை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்காம ஒதுக்கி வச்சிடறோம். அந்த இடத்துல பிசாசு ஆளுகை செய்கிறான். உங்களுக்குன்னு ஒரு சித்தத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்க ராஜாவா யார் வந்துருவா, பிசாசு. நீங்க சுய சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த சுய சித்தத்தில் முழு உரிமையையும் பிசாசு எடுத்துக்கொள்கிறார். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் உங்களுக்கு தான், உங்க சித்தம் முழுவதும் என் வாழ்க்கையில நிறைவேறுன்னு யாரு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களை கொண்டுதான் கத்த பெரிய காரியங்களை செய்ய முடியும், அவங்களைத்தான் அவர் நினைச்ச மாதிரி உயர்த்த முடியும். சபையில நிறைய பேர் பெரிய அளவுல உயர்றது இல்லை, அவைக்குரிய ஜீவியத்திலையும் உலக பிரகாரமான வாழ்க்கையில. இன்னைக்கு ஏன் உங்க வாழ்க்கையில கஷ்டத்து மேல கஷ்டம், இத்தனை ஆண்டு ஆயும் ஏன் ஒரு பொருளாதாரத்துல ஒரு ஃப்ளோரிஷ் இல்லை, ஏன் திரும்ப திரும்ப வீண் செலவுகள் போராட்டங்கள் ஏன் வந்துகிட்டு இருக்குன்னா, இன்னும் உங்க வாழ்க்கையில ஏதோ சில பகுதிகளை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்காம இதை மட்டும் நான் ஏன் இஷ்டப்படிதான் நடப்பேன், என்னுடைய இஷ்டத்துக்கு போகாத ஆண்டவருக்கு அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்க, உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு தெரியுமா, 100% என்கிட்ட ஒப்பு கொடுத்துறேன். ஆமே, 100% விட்டு கொடுத்துறேன். நீ ஒப்பு கொடுத்துதான் வந்திருக்க, ஆனா என்ன செய்ய மாட்டேங்கிற, விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. ஒப்பு கொடுத்துட்ட, இயேசுதான் மெய்யான தெய்வம், என் பாவத்திலிருந்து என்ன தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு ரட்சகர் இயேசுதான்னு விட்டு கொடுத்துட்ட, ஆனா எதுக்கு ஒப்பு கொடுத்துட்ட, ஆனா விட்டு கொடுக்க மாட்டேங்கிற, எதுக்கு, நான் உன்னை வணங்குவதற்கு, நான் உன்னை உருவாக்குவதற்கு, நான் உன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ, அல்லாவிட்டால் உனக்குள் என்ன செய்ய விரும்புகிறேனோ, உனக்காக என்ன செய்ய விரும்புகிறேனோ, அதற்கு நான் உன்னை உருவாக்க வேண்டி இருக்கிறது. அப்படி உருவாக்குவதற்கு நீ விட்டு கொடுக்க மாட்டேங்கிறிய, நீ விட்டு கொடுத்தா வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன். அதே இல்லையா சொல்லுவோமா, உங்களை குறிச்ச தேவ சித்தம் இந்த ஆண்டு முழுவதும் முழுவதுமா நிறைவேற வேண்டும் என்று உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு சோத்திரம். கொலோசியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் 9வது வசனம், இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். ஆமென் சொல்லுவோமா. இன்னைக்கு என்ன அறிவு நமக்கு வேணும், என்னை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், பாஸ்டர் என்னை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்காருன்னு கேட்டா சொல்லுவாரா, கண்டிப்பா சொல்லுவார், கண்டிப்பா சொல்லுவார். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லியிருக்கிறார், 1986 ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டார், 85 டிசம்பர் 25ல ரட்சிக்கப்பட்டேன், 86ல ஊழியத்துக்கு கூப்பிட்டா, நான் இருந்த சபையில ஒரு ஆபீஸ் பாயா தான் என்னுடைய ஊழியத்தை தொடங்கினேன். போஸ்ட் ஆபீஸ்ல போய் லெட்டர் வாங்கிட்டு வர்றது, ஸ்டாம்பு குத்துறது, கடிதம் எழுதுறது, இதான் என்னுடைய ஆரம்ப வேலை. ஆபீஸ் பாய் தான், எடுத்த உடனே புல்பீட்டை கொடுக்கல, மைக்கை கையில கொடுக்கல, பல அடிமட்ட வேலைகளை தான் செய்ய ஆண்டவர் வைத்தார். ஆனா அதற்கு பின்பு நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இப்படி அலுவலகத்தில் நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், இடையிலேயே தெரு பிரசங்கம் போய் பண்ணுகிறேன், இடையிலேயே கிராம ஊழியங்களுக்கு அங்க பாச்சலூர்னு ஒரு மலை இருக்கும், அப்பப்ப அங்க போய் ஊழியம் செய்வோம், அப்படி போன நாட்கள்ல உள்ள காரியங்கள் எல்லாம் எனக்கு கவனம் வரும். ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது மலையில நடந்துதான் போனோம். சில வாரங்கள் அங்கே போய் ஊழியம் செய்த போது பின்னாடி வர்றவங்க சொல்லுவாங்க, ஏ ராஜா உன் காலில் அட்டை ஒட்டியிருக்கு வருவாங்க, பார்த்தா அட்டை எடுத்தா ரத்தமா வரும், அட்டை ஒட்டியிருக்கிறது கூட தெரியாது. அப்படி அது பெரிய தியாகம் நான் சொல்ல மாட்டேன், சில அனுபவங்கள் அவ்வளவுதான், சில அனுபவங்கள். அப்படியெல்லாம் ஊழியத்தை செய்யும்போது ஆண்டவர் என்ன குறிச்சு உங்களுடைய சித்தம், ஆண்டவர் என்ன என்ன ஆண்டவர் அப்படின்னு கேட்கும்போது, மிஷினரி ஊழியத்துக்கு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, மிஷனரி ஊழியத்துக்காக பிஓஎம் இப்போ ஸ்டான்லி ஆர் ஸ்டான்லி அவங்களுடைய ஆஃபீஸுக்கு நான் அப்ளிகேஷன் போட்டேன். ப்ரிலிமினரி குவஸ்டின்லாம் வந்துச்சு, ஐஎம்முக்கு போட்டேன், பிஓஎம் போட்டேன். எனக்கு முதல்ல வந்தது பிஓஎம்லேருந்து வந்துச்சு. அப்ளிகேஷன்லாம் எழுதி போட்டதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள் அப்படின்னா. வடக்கே திரும்புங்கள் வடநாடு தானே, மிஷினரியை தான் போகணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நடந்தது என்னன்னா, எங்கள் அண்ணன் திடீர்னு சொல்கிறாரு, சென்னையில் ஒரு பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர் தேவை, நீ வர்றையான்னு கேட்டார். நான் சபை ஊழியம் செய்யணும், மக்களை பார்த்து ஊழியம் செய்யணும், அலுவலகத்தில் எவ்வளோ நாளைக்கு தான் ஒரு ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபீல்டு ஒர்க்குக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, எங்கள் பாஸ்டர் அப்பப்போ ஃபீல்டு ஒர்க்கில் அனுப்புவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆனால் நாங்கள் தெரு பிரசங்கத்துக்கு போயிடுவோம், கிராம ஊழியங்களுக்கு போவோம், கிராமங்களில் தெரு தெருவாக போய் நின்று ஏசு நேசிக்கிறாருன்னு கற்று கத்தி பிரசங்கம் பண்ணுவோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட எங்களுக்கு ஓய்வு இருக்காது, ஃபுல்லாக ஆண்டவருடைய ஊழியம் தான். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள் அப்படி ஒரு வசனம் இருக்குதா, எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமத்தின் புத்தகம் 2 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 2 அதிகாரம் 3 வசனம், நீங்கள் இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும் வடக்கே திரும்புங்கள். நான் இருந்த அந்த ஒட்டஞ்சத்திரத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா பின்னாடி மலையா இருக்கு. இன்னும் பர்டிகுலரா எங்க சர்ச் இருந்த இடத்துல, சர்ச் அந்த வாசல் பார்த்தாலே சுத்திலும் அந்த கொடைக்கானல் மலையினுடைய தொடர்ச்சி, பாச்சலூர் மலை ஏரியா. அப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும் வடக்கே திரும்புங்கள். வடக்கேன்னா வட இந்தியா நினைச்சேன். ஆனா அந்த நேரத்துல எங்க அண்ணன் சொன்னாரு, கோடம்பாக்கத்துல ஒரு அசம்பிளி சபைக்காரருக்கு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் தேவை வர்றையான்னு. நான் ஜெபம் பண்ணப்ப எனக்கு ஒரு லீடிங் இருந்ததை பார்த்தேன், சரி இதுதான் தேவ சித்தம் போலன்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த நாட்களில் ஒரு ஊழியர், இப்போ அவர் உயிரோடு கூட இல்லை, பிரகாஷ் யேசுடியான் அப்படின்ட்டு அவர் அழகான பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியர்காரர் சொன்னார், தம்பி உனக்கு சென்னையில் ஊழியம் செய்யணும்னு ஆசை வந்துருச்சு, ஆண்டவர் சொன்னார்னு சொல்லாதப்பா, உனக்கு சிட்டியில் ஊழியம் செய்யணும்னு ஆசை வந்துருச்சுனாரு, ஆண்டவரே சொன்னது நீங்க, இப்படி யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னா. அப்புறம் எங்கள் பாஸ்டர் கேட்டார், உன்னை ஆண்டவர் அழைச்சாரான், ஆமாண்ணே அப்படின்னா மனப்பூர்வம் நான் உன்னை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுறேன், போயிட்டு வான் சொல்லி மூப்பர்கள் எல்லாம் கூடி எங்க பாஸ்டர் சபையில் உள்ள மூப்பர்கள்லாம் என் தலையில கைய வச்சு என்னை ஜெபம் பண்ணி அனுப்புனாங்க. ஆமே சொல்லுமா, எந்த ஊழியத்துக்கு போனாலும் ஒரு சபையினுடைய ஆசீர்வாதத்தோடு கூட போனோம். இன்னைக்கு அநேகர் சபையில பேரை கெடுத்துட்டு வெளியே போய் சைன் பண்றானுங்க, அது என்ன காரியம் நமக்கு தெரியல. ஒரு சபை ஆசீர்வதிக்கணும், ஆமே சொல்லுமா, அந்த சபை ஆசீர்வதித்து போறதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம். திறமை முக்கியம் இல்ல, ஒழுக்க முக்கியம், சாட்சி முக்கியம். இன்றைக்கும் நான் அங்கே போய் ஊழியம் செய்ய முடியும். வருகிற வெள்ளிக்கிழமை கூட மாலையில 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் எங்க பாஸ்டரோட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. இந்த வருஷத்துல இன்னும் நல்லா ஊழியம் செய்யணும், சில ஐடியாக்கள் கேட்பதற்காக, சில ஆலோசனை கேட்பதற்காக இத்தனை வருஷம் ஊழியத்துக்கு அப்புறமும் எங்க பாஸ்டர்கிட்ட நான் போறேன். நீங்க என்னதான் வளர்ந்தாலும் வளர்ந்துட்டேங்கிற எண்ணம் வரக்கூடாது. என்னுடைய ஊழியக்காரிடத்தில் நான் ஆலோசனை கேட்க வேண்டும், அவர்களினை நடத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அண்ணனவர்களே, அப்படி நான் கோடம்பாக்கம் வந்தபோது சபை ஊழியம் என்றால் என்ன என்பதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் நினைத்தேன் சபை ஊழியத்தில் அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து எழுப்புதல் ஊழியக்காரனா இருப்பான்ட்டு. பலமுறை இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் 1990 திருமணம் முடிந்து அந்த ஊழியத்துக்கு வந்து 5 மாசத்துல எனக்கு கல்யாணம். எங்க பாஸ்டர் உங்களை பார்த்து, இதுதான் உனக்கு மனைவிப்பா அப்படின்னாரு. சரி, முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, யாரு என்ன எந்த ஊர் ஒன்றும் கிடையாது. எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, என் தம்பிக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்கன்ட்டு. எங்க பாசு கேட்டாரு, உனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும், நீங்க எதை சொன்னாலும் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்கள்ட்ட போய் கேட்டார், உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும், நீங்க எதை சொன்னாலும் கட்டிக்கிறேன்ட்டாங்க. சரி, இது ரெண்டும் தான் பொருந்தும்னு சொல்லி என்ன பண்ணாரு, இதுதான் உனக்கு பொண்ணு அப்படின்னாரு. சரி, ரெண்டு வீட்டில் பார்த்து எல்லாம் முடிச்சோம். மே மாதம் கல்யாணம் முடிஞ்சது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன் என் மனைவி 3 மாசம் கர்ப்பிணி, சுதி வயிற்றுல இருக்கு. எங்கள் பாஸ்ட் பெங்களூருக்கு ஊழியத்துக்கு போகும்போது கூட வாண்டார், எனக்கு விட்டுட்டு போக கஷ்டம், வாமிட்டா இருக்கு. ஆனால் அதான் ஆண்டவர் பார்த்துக்கிறார், ஊழியம்னா அப்படிதான் வா அப்படின்ட்டார். உங்களை நான் அப்படி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டம்மா வாந்தி எடுத்துருக்காங்க, பிரதர் அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், நீங்கள் ஊழியத்துக்கு வாங்கன்னா பொல்லாத மனுஷன், குடும்பத்தை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறார். இவருக்கு வந்தாத்தான் தெரியும், எங்களுக்கு வந்து தெரிஞ்சுதான் நாங்கள் பேசுகிறோம். ஆமாம் சொல்லுவோமா, ஊழியத்தில் தியாகம் இருக்கணும். சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்து ஊழியம் செய்ய முடியாது. சில தியாகங்கள், 3 மாசத்துல அவங்க தனியா அழுதுட்டு போனேன். அங்க போனா பாஸ்டுக்கு எதுக்கு ஊழிக்கு போற கூட பிரசவம் பண்ணுங்க, பாஸ்டுக்கு சீடி விக்கிறதுக்கு, பாஸ்ட் பிரசவம் பண்ணுவாரு அவரை சீடியை வச்சு விக்கணும், அதுக்கு தான் நான் போனேன். அதை ஒரு ஊழியமா நான் நினைச்சேன். அமே சொல்லுமா, எங்கூட யார் மாதிரிக்கு வந்தது நீயா, என்ன பல இடங்களுக்கு கூட்டு போயிருக்கு. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது நைட்ல படுக்கும் போது, ஆண்டவரே எனக்கு என்ன ஊழியம் அழைப்புன்னே தெரியல,
1: இப்படியே நான் ஓடிக்கிட்டே இருக்கிறதா? அன்னைக்கு 3 மணிக்கு ஆண்டவர் எழுப்பினார், மகனே நான் உன்னை என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கேங்கிறத காட்ட போறேன். எந்திரிச்சு ஜெபம் பண்ணார். எத்தனை மணிக்கு சொல்லுங்களேன்? 3 மணிக்கு ஆண்டவர் உங்களை எழுப்பினா எழுந்திருப்பீங்களா? தூக்கத்தை கெடுக்காத சில நேரத்தில் ஆண்டவர் எழுப்புவார். 3 மணிக்கு எழுப்பினார், எந்த ஜெபம் பண்ணுங்க. நல்லா பாடி துதிச்சு ஆராய்ச்சிட்டு இருக்கேன். 3 மணிக்கு நெகேமியா 3 அதிகாரத்தை வாசி அப்படின்னு. நெகேமியா 3 அதிகாரத்தை வாசி ஒன்னும் வழங்கல. பழுது பார்த்து கட்டினா 32 வசனத்துல 33 முறை பழுது பார்த்து கட்டினான்னு வரும். ஆண்டோட்ட கேட்ட, இதுக்குதான் உன்னை அழைச்சேன், என்ன ரிப்பேர் பண்ற வேலை? ஹலோ, இப்ப சொல்லுங்க, உங்க பாஸ்டருடைய வேலை என்னது? நீங்க ரிப்பேர் ஆனா விட மாட்டாரு, பின்னாடியே வந்து வந்து இழுத்து இழுத்து என்ன செய்வாரு? ரிப்பேர் பண்ணியாவது ஓட வைப்பாரே தவிர அந்த ரிப்பேர் ஆச்சு தூக்கி போட மாட்டார். ஆனா ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க விட்டு கொடுக்கணும். மெக்கானிக் ஷெட்ல போய் வண்டி என்ன செய்யணும்? நிப்பாட்டணும். இன்னைக்கு நான் சந்தோஷமா ஊழியம் செய்யறேன், ஒருத்தரை சரி பண்ணும் போது இன்னொன்னு பின்மாற்றத்துக்கு போயிடும், இன்னொன்னு சரி பண்ணிக்கிட்டு வரும்போது இன்னொன்னு மனம் உடஞ்சு போயிடும். இப்படி ஒன்னொன்னா. அப்பதான் சொல்ல வராண்டவர், உன்னை அழைச்சதை இதுக்கு தானே அழைச்சேன் அப்படின்னா. இப்ப என் வாழ்க்கையை முழுசும் ஒப்பு கொடுத்துட்டேன், அவருடைய தயவுள்ள சித்தம் முழுவதும் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு. இப்ப எதுக்கு சொன்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையை குறிச்ச சித்தத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். அதுக்கு நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஆண்டவரே உங்க சித்தத்தை எனக்கு காட்டுங்க. ஆண்டவரே வெறும் ஜெப குறிப்புகளை சொல்லிட்டு வராதிங்க, கொஞ்சம் தேவ சமூகத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஆமே சொல்லுவோமா? அப்பா அப்பான்னு சொல்லி அவரை நல்லா ஆராதிச்சு கொள்ளுங்க. அப்படியே நிரம்பி வழிகிற அனுபவம் வரணும். அவருடைய சமூகத்துக்கு போனாலே ஒரு இன்பமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் ஜாலியா இருக்கணும் ஆண்டவர்ட்ட. இப்படிலாம் ஜாலியா அப்படி குஷியா இருந்து அப்படி மனம் திறந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஜெப வாழ்க்கை போர் அடிக்காது. அப்ப ஆண்டவர் அருமையா உங்கள்கிட்ட பேசுவார். ஒரு பக்கம் அவரு பயங்கரமான ஒரு பட்சிக்கிற அக்னியா இருக்கிற தெய்வம், ஒரு பயபக்தி இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்முடைய எஜமான் கீழ்ப்படிதல் இருக்கணும். இன்னொரு பக்கம் நான் அவருடைய மார்புல சாயிருக்கு, எனக்கு இடம் இருக்கு. அதையே சொல்லுவோமா? நான் மனம் விட்டு பேசுறதுக்கு அவர் என்னுடைய மனவாளனா இருக்கார். இப்படிப்பட்ட அனுபவத்தோடு அவருடைய சமூகத்துல போய் பேசியிருக்க. நம்ம போனமே என்ன தெரியுமா செய்யறோம்? போன ஆண்டவரே சோதரபா ரொம்ப டயர்டா இருக்காண்டவரே, எழுதோடனே உட்கார வைக்கிற மாதிரி ஆகிடுவோம். எழுத்தோடனே ஒரு மாதிரி டயர்டாயிரும். போன உடனே ஹலோ, சினிமா தியேட்டருக்கு போறப்ப நான் பார்த்துருக்கேன், அந்த காலங்களில் உள்ள வந்து உட்காந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிடுவான். அப்படியே அப்படி சீட்டில் வந்து உட்காந்தமே என்ன நடக்குது பார்ப்போம்ட்டு என்ன செய்வான்? ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள போய் உட்காந்த உடனே என்ன வருது? ஒரு ரொம்ப டயர்டாக போவீங்க, ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போகிறீங்க, வண்டி ஓட்டிக்கிட்டோ கார்ல ஏறியோ பஸ்ல ஏறியோ போய் இறங்கி அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்பா அந்த உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. தேவ சமூகம் அழுகிற இடம் இல்லை, சில நேரத்தில் அழுகிற இடம், சில நேரத்தில் பாரப்பட்டு அழுகிற இடம், ஆனால் எப்பவுமே தேவ சமூகங்கிறது என்ஜாய் பண்ணுற இடம். எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம், சங்கீத 16 அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 11 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 678 பக்கம் சங்கீதம்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. 11 வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ணமான ஆனந்தமும் உம்முடைய வலது வருஷத்துல நிறுத்திய பேரின்பமும் உண்டு. அவன் சொல்றான், உங்க சமூகத்துக்கு வந்துட்டா எனக்கு பேரின்பம். அப்போ உலகத்துல என்ன இருக்கு? சிற்றின்பம். மொபைல பாக்குறது சிற்றின்பம், டிவியில பாக்குறது சிற்றின்பம், வெளியே போய் என்ஜாய் பண்றது சிற்றின்பம், அதெல்லாம் தோல் ஆழம், சீக்கிரத்துல கடந்து போகக்கூடியது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா உள்ளம் துள்ள ஆரம்பிக்கும். அல்ல இல்லையா சொல்லுவோமா? கரங்களை தட்டி கத்தோடைய நாமத்தை நல்ல ஜோர கைதட்டு. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டா அப்படி ஒரு துள்ளல் வரணும். அவர் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும், அவர் அப்படி பார்க்க கற்றுக்கொள்ளணும், ஒரு குழந்தை போல மாற ஆரம்பிச்சிடணும். அல்ல இல்லையா சொல்லுவோமா? இன்னைக்கு பாட்டு எடுத்த பாட்டே வேற, கேட்டு பாருங்க, டைப் அடிச்சதெல்லாம் வேற, அதுல ஒரே ஒரு பாட்டு தானே எடுத்தோம், ஒரே ஒரு பாட்டு தான் போனோம். ஏன்னா இன்னைக்கு காலையில நான் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்த உடனே என்னுடைய ஆத்மா கொஞ்சம் குஷிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்த உடனே ஒரு மாதிரி ஒரு எழுப்புதல், ஒரு குஷி வந்துருச்சு. உட்கார அப்படியே பாட்டு பாடி பண்ண, என்னெல்லாம் பாட்டெல்லாம் பாடணும் அதெல்லாம் பாடி பாடி நீங்க என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடியே பல மடங்கு அதை அனுபவிச்சுட்டு வந்துதான் நடத்தினேன். அல்ல எதுவும் அப்போ அந்த உள் துதிச்சு சிஸ்டர் பக்கத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, சத்தமா ஜெபம் பண்ண முடியல, சத்தமா உற்சாகப்பட முடியல, அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படி ஆடி ஆடி கத்தரை துதிச்சு அப்படியே என்ஜாய் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய சந்தோஷம். அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு சபையை கத்தர் குஷிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்த விரும்புகிறார், உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார்.
0: அப்ப தெரிஞ்சவங்க ஜெபத்துல உட்காரும் போதுல இன்னைக்கு ஆராதனை எப்படி இருக்கணும், இன்னைக்கு ஆராதனை நீ எப்படி நடத்தணும். அல்லேலூயா.
1: தேவசத்தம் தெரியுமா? தேவசத்தம் தெரியும்னா எங்க உட்காரணும்? அவருடைய பாதத்துல உட்காரணும். அவருடைய பாதத்துல உட்கார்ந்தீங்கன்னா அந்த சித்தத்தை அறிகிற அறிவினால உங்களை நிரப்பிடுவார். அதான் பவுல் கொலோசியர் 1:9 அவருடைய சித்தத்தினால் அறிகிற அறிவில் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா, அவருடைய சித்தத்தின்படி நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய உயர்வுக்கு எல்லையே இல்லை. அல்லே சொல்லுவோமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 Samuel 7:21. திருப்பி கொள்ளுங்க. 2 Samuel 7:21 நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 393 பக்கம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமே. உங்க பைபிள்ல அந்த வசனம் இருக்கிறத நீங்க பார்க்கணும். 2 Samuel 7:21 சேர்ந்து வாசிப்போமா? உம்முடைய வாக்கு தத்துவத்தை நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியனுக்கு அறிவிக்கும்படி தயை செய்தி. ஆமே. ஆண்டவர் தாவீதுக்கு சொல்றாரு, எப்ப நான் உனக்கு ஒரு வீடு கட்டி தர போறேன். 11 நான் உனக்கு ஒரு வீட்டை கட்ட போறேங்கிறார். 8 சொல்றாரு, ஆட்டுகளுக்கு பின்னாடி போன உன்னை ஆட்டு மந்தையை விட்டு நான் எடுத்தேன். எதுக்குன்னா, இந்த பூமியில இருக்க பெரிய மனுஷங்களுடைய எல்லா பேரை விட உன் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன். கரங்களை தட்டி கத்தோடு நாமத்தை சித்தத்தை வெளிப்படுத்துவார். யாருக்கெல்லாம் தேவ சமூக இன்பமா இருக்கோ, யாருக்கெல்லாம் தேவ சமூகம் பேரின்பமா இருக்கோ, அங்க உட்காரும் போது, மகனே நான் உன்னை எப்படி மாத்த போறேன் தெரியுமா, மகளே நான் உன்னை எப்படி மாத்த போறேன் தெரியுமா, நீங்க இங்க போட்டு உயிரை கொடுத்து உயிரை கொடுத்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு தடுமாறி தடுமாறி 4 ஏறி 7 கீழே இறங்கி, ஐயோ வாழ்க்கை முழுசும் கஷ்டம், வாழ்க்கை முழுசும் போராட்டம், வாழ்க்கை முழுசும் நிம்மதி இல்லை. ஏன் தேவன் உன்னை அழைத்து அழைப்பை மறந்துட்டு அவருடைய சித்தத்தை விட்டுட்டு சுய சித்தத்துல போயிட்டீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களை எச்சரிக்கல, அன்போடு மறுபடியும் கூப்பிடுறாரு, என் சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. நீ ஏன் கஷ்டப்படணும்? அவருடைய முதல் சித்தம் என்ன தெரியுமா? முதல் சித்தம் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவியின் இடத்தில் வரும்பொழுது நீங்கள் வெள்ளனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் முழுவதிலும் பூமியின் கடையாந்தனமும் எனக்கு சாட்சி வாழ்க்கை வாழ்றது தேவ சித்தம். 2, உங்களை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நாட்டியிருக்கார். ராமேன் சொல்லுவோமா? நீங்க சபையில வந்து போற ஆர்டிபிஷியல் ட்ரீ இல்ல, உங்களை இங்க நட்டு வச்சிருக்காரு. அப்ப சபையில நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க வர்றதுங்கிறது யாருடைய சித்தம்? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துவோம், ஆண்டவர் ஒரு சபை வளரணும்னா அதுக்குரிய திட்டங்களை கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறாரு? ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறார். அந்த ஊழியக்காரனுக்கு திட்டத்தை கொடுக்கும் போது அதுல நீங்க இணைய மாட்டேன்னு போனீங்கன்னா உங்களுடைய சுய சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகும்பொழுது உங்களை கொண்டு இந்த சபையில ஜபமண்ண வச்சு நீங்க ஜபிக்கிற ஜபத்தினால இந்த சபையில தேவனுடைய ராஜ்யம் வளரணும்னு ஒரு சித்தம் வச்சிருக்காரு. அந்த சித்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிறாம ஏதோ பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம வாட்டுக்கு நம்ம காரியத்தை பார்ப்போம். நீங்க சுய சித்தத்துக்கு போகும் பொழுது உங்கள் நிமித்தமாக இந்த சபையில நிறைவேற வேண்டிய சித்தம் இல்லாமல் போயிடுது. அப்ப 100% உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய சித்தம் என்ன செய்யுது? குறைய ஆரம்பிக்கும். ஒரு சண்டே ஸ்கூல்ல உங்க கையில கொடுக்குறாங்க, எனக்கெல்லாம் நேரம் இல்லைங்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய உள்ள அங்க என்ன செய்யும்? வேதனைப்படும். ஓ மூலமா என் சித்தத்தை நிறைவேற்ற என் ஊழியர்கள் மூலமா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், நீ தேவ சித்தத்தை மீறி சுய சித்தத்துக்கு இடம் கொடுத்த. அமீன் சொல்லுவோமா? பொறுப்பு இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்க ஒவ்வொருத்தரை குறிச்சு ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தத்தை உட்காந்து உணரணும். தாவீதுக்கு சொல்றாரு, தாவீது எப்பவுமே ஆண்டவருடைய சமூகம். எப்ப ராஜாவானதுக்கு அப்புறம், வசதி வந்ததுக்கு அப்புறம், எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆண்டவரை ஆராதிக்கல, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது, தேவ பிதாயந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேன். 23 சங்கீதம் இல்லையா? அப்ப இருக்கிற இடத்துல இருக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே தேவ சமூகத்தை என்ஜாய் பண்ணி நீங்க தேவ சமூகத்திலே கிடந்தீங்கன்னா கர்த்தர் அவருடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைகளை குறிச்சு உங்களுக்கு ஒரு சித்தம் இருக்கா இல்லையா? என் பிள்ளைய இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், என் பிள்ளைய டாக்டருக்கு. இந்த காலத்துல எப்படின்னா பிள்ளைக்கு டாக்டருக்கு படிக்க இஷ்டம் இல்லாட்டாலும் தங்களுடைய ஆசையை பிள்ளைக்குள்ள திணிச்சு, இல்லை நீ படிக்கணும், நீட்டுக்கு போகணும், குட்டைக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும்னு சொல்லி பிள்ளை அது பாவம் படாத பாடுபடும். இவங்க நான் தான் டாக்டர் ஆக முடியல, நமக்கு அறிவு இல்லை டாக்டர் ஆகலை, அதுக்காக பிள்ளைய போட்டு திணிச்சு நீ இப்படி ஆகும். எங்க மூணு பிள்ளைகளையும் நாங்க எந்த காரியத்திலையும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் என்ன படிக்கணும்னு ஆசையை கொடுக்குறாரோ அதை படிங்க. அமைங்க சொல்லுவோமா? இப்ப உங்க பிள்ளைகளை குறிச்சு உங்களுக்கு ஒரு சித்தம் வருது இல்ல, ஒரு ஆசை வருது இல்ல, என் பிள்ளை இப்படி இருக்கணும்ட்டு உங்களுக்கு ஒரு ஆசை வர்ற மாதிரி உங்க தகப்பனாகிய பரலோக தந்தைக்கு உங்களை குறிச்சு ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா? அதை ஏன் சொல்றதோட பக்கத்துல உள்ளவங்கிட்ட சொல்லுங்க, இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த சித்தத்தை அறியன்னா அவர் பாதத்துல உட்காருங்க. இப்ப நல்ல கொடிங்க, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை குறிச்சு ஒரு சித்தம் இருக்கு, உங்க குடும்பத்தை குறிச்சு ஒரு சித்தம் இருக்கு, நீங்க இருக்கிற சபையில உங்களை குறிச்சு ஒரு சித்தம் இருக்கு. ஆனா நம்ம எப்பவுமே எதுல போக்கஸ் பண்ணோம்னா, என் வாழ்க்கையில என் குடும்பத்தை குறிச்சு உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? அந்த குடும்பத்தையே இந்த குடும்பத்தோட இணைச்சிருக்க. இது யாருடைய குடும்பம்? தேவனுடைய குடும்பம். நீங்க தனித்தனியா குடும்பமா இருக்கீங்க, அந்த குடும்பங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்க பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமகர்த்தராக இருக்கிற இயேசுடைய குடும்பத்துல நீங்க இணைக்கப்பட்டிருக்கீங்க. நம்ம எல்லாரும் இயேசுடைய குடும்பத்துல இருக்கோம். அப்ப ஒரே தகப்பன், அவருக்கு நம்மளை குறிச்சு சித்தம் இருக்குமா இருக்காதா? அப்படி தாவீது தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறாரு? தாவீதே, நீ இப்ப ஆடு வந்த முன்னாடி போயிட்டு இருக்க, ஆனா என்னன்னா, நீ எப்ப பார்த்தாலும் என்ன நேசிக்கிற, எப்ப பார்த்தாலும் உன் வயசுல இருக்க பசங்கள்லாம் உலகத்தை அனுபவிக்கிற மாதிரி நீ அனுபவிக்க மாட்டேங்கிற. உலகத்துல இருக்க பசங்கள்லாம் கண்ட காரியத்துல எப்ப பார்த்தாலும் அதுல ஜாலி இதுல ஜாலின்னு போறாங்க, ஆனா நான் பாக்குறேன் நீ எப்ப பார்த்தாலும் ஏன் சமூகத்துல வந்து கிடக்குற, அப்பா அப்பா அப்பா அப்பாங்கிற, தோத்துராண்டவரே தோத்துராண்டவரேங்கிற, என் சமூகத்துல வந்து பாட்டு பாடுற, என்ன துதிக்கிற, என்ன என்னை பத்தி உயர்வா நினைக்கிற, என் நாமத்துக்காக நீ வைராக்கியம் பாராட்டுற. இப்ப எனக்கு ஒரு ஆசை வருதுப்பா, இப்படிப்பட்ட பிள்ளையை சும்மா விடக்கூடாது. என்ன செய்ய தெரியுமா? இந்த பூமியில இருக்க எத்தனை பெரிய மனுஷங்க இருக்காங்களோ அவங்க பேருக்கு மேல உன் பேரை உயர்த்த போறேன். நீங்க அப்படி செஞ்சா உங்களை செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? 12 மணி நேரம் டியூட்டியை 22 மணி நேரம் செஞ்சு பார்த்தாலும் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஹலோ, எவ்வளவு ஓவர் டைம் எடுத்தாலும் நமக்கு நம்ம விரும்புற ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. கர்த்தருடைய சமூகத்துல கொடுத்து பாருங்க, எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, ஆனா உங்க லைஃபுடைய ஸ்டாண்டர்ட் உயர்ந்து, லைஃப் ஸ்டைல் மாறாது, ஸ்டாண்டர்ட் உயர்ந்துகிட்டே போகும். கிறிஸ்தவங்க லைஃப் ஸ்டைல மாத்திக்கிற கூடாது, லைஃப் ஸ்டாண்டர்ட உயர்த்திக்கிட்டே போகணும். அலையலூயா, நம்ம வாழ்க்கை தரமுள்ள வாழ்க்கையா இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்னது? தேவனுடைய சமம். ரெண்டாவது, இதை படிச்சுட்டே இருக்கணும். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் பைபிள் படிச்சீங்க? நல்ல 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒரு 15 பேர் படிச்சீங்களா? நான் 10 அதிகாரத்தை படிச்சுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேற வேலை வெட்டியில்லை பாஸ்டர், அவங்களுக்கு ஊழியம் தானே கதி. எங்க ஊழியமா ஊழியம் இல்லைங்க, நான் ஊழியத்தில் இருக்கிறதுனால இதை படிக்கலைங்க, இது மேல இருக்கிற அன்புனால படிக்கிறேங்க, இது மேல இருக்க வாஞ்சையினால படிக்கிறேங்க, இது மேல இருக்க வாஞ்சையினால படிக்கிறேன். இந்த வருஷத்துல தீர்மானம் எடுங்க, நான் அப்பாவுடைய சமூகத்துல உட்காந்து அவர்கிட்ட பேசுவேன், அவர் என்கிட்ட பேசுறத நான் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப தாவீது சொல்றான், 1000 பொன் வெள்ளியை பார்க்க நீர் விளம்பின வேதமே, உடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கேன், நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம். அப்ப இந்த வேதம் வேதம் வேதம் வேதம் வேதம் வேதம்ட்டு அவன் கடக்கிறான், தேவனுடைய பிரமாணம் தேவனுடைய பிரமாணம், உடைய வார்த்தையை விட்டு நான் விலக மாட்டேன். அல்ல கவனிங்க, தம்பி ஒரு காரியத்தை செய்றீங்களா, ஞானம் உள்ள போய் டேபிள்ல கீழே இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சுப்பேன், இந்த பாக்ஸோட எடுத்துட்டு வா, டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் வேர்க்கு, இது முகத்தை தொடச்சிக்கலான்னு சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா. நல்ல கவனிங்க, சங்கீதக்காரன் சொல்றான், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவா? நீங்களே சொல்லுங்க. அப்படியே AK-47 வச்சு கத்துக்கிறதுனாலயா? உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. சரி, அதே சங்கீதத்துல இன்னொரு காரியத்தை சொல்றான் பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்றத பாக்குறோம். 11 வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்ஸ் பா, தேங்க்ஸ். 11 வசனத்தை வாசிக்கலாமா? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ய, சங்கீதம் 119:11 எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து சத்தமா, எவ்வளவு பலன் இருக்கோ அவ்வளவு பலத்தை கொடுத்து வாசிக்க போறோம். நான் உமக்கு, உங்க சத்தம் கேட்கல, பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன், வைத்தேன், வைத்தேன், நான் சொல்றது ரைட்டா, நீங்க சொல்றது ரைட்டா? வைத்தே. இப்ப பாருங்க, இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு வர சொன்னமே நம்ம பாஸ்ட் மூஞ்சி தொடங்கி போறாருன்னு நினைச்சீங்க. இந்த டிஷ்யூ பேப்பர்ல நான் ஒன்னு எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக் என்ன வருது, அடுத்தது மேல வந்துருது. இப்ப அடுத்ததை எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக் என்ன செய்யுது? இப்ப எப்படி இது தானா வருது நீங்க சொல்லுங்க பாக்கலாம். எப்படி தானா வருது ரூபா சொல்லுமா? அந்த மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க. வைத்து வைத்து ஒன்னு எடுக்கும் போது அடுத்தது என்ன செய்யுது? இருதயத்துல வசனத்தை வைக்க கூடாது, வைத்து வைக்கணும். ஒன்னு எடுக்க இன்னொன்னு வரணும். ஒன்னு எடுக்க கரங்களை தட்டி கத்தோடு நாம மேம்படுத்துவோம். டிஷ்யூ பேப்பர் உதாரணம் என்னோட கண்டுபிடிப்பு இல்லை. நேத்துக்கு கொஞ்ச நேரம் எங்க பாஸ்டர்ட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்து வருஷம் ஆரம்பத்தில் எனக்கு ஜெபம் பண்ணி விடுங்கண்ணே, ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும் சொல்லும் போதுல வேதத்தை இந்த வருஷம் நாங்கள் முக்கியத்துவப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுல அவர் சொன்னாரு, இதயத்தில் வைத்து வைக்கிறது அப்படின்னு நான் சொல்லும் போது சொன்னாரு, டிஷ்யூ பேப்பர்ல இருந்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் கற்றுக் கொடுத்ததான் உங்களுக்கு சொல்றேன். ஆமேன் சொல்லுவோமா? இருதயத்தை என்ன செய்யணும்? வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்தேன். இப்ப ஸ்டோர் பண்ணி வைக்கணும். வசனத்தை என்ன செய்யணும்? ஒரு பஞ்சம் வரப்போகுது. என்ன பஞ்சம்? வசன பஞ்சம். வசன பஞ்சம் வரப்போகுது. இப்ப நீங்க இருதயத்துல வசனத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் தெரியுமா? ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ள போகும்பொழுது நீங்க வச்சிருக்கிறது ஆவியானவர் என்ன செய்வார் சொல்லுங்க? எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். இது கத்தரவங்களோட பேசுறது. தாவீதுக்கு இந்த அனுபவம் இருந்தது. 2 Samuel 7:21 வாசம் இல்லையா? அப்போஸ்தலர் 13:26 திருப்பி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 13:26, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டார். ஹலோ, தாவீது எப்படி வாழ்ந்தானா? அவன் ராஜாவா இருந்தாலும் அவன் செஞ்ச ஒவ்வொரு காரியமும் யாருடைய சித்தத்தின்படி? இப்ப ராஜா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏய் நான் வச்சதான் சட்டம், நான் ராஜா சொல்றேன், நான் சொல்றதுதான் கவனிக்கிறீங்களா? ராஜா சொல்றதுதான் கேட்கணும். நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா, எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வேன். நமக்கு ராஜ்யமும் இல்லை பதவியும் இல்லை, நம்மளே பட்டத்தை எடுத்துக்கிறோம், நான் தான் என் வாழ்க்கைக்கு ராஜா, நான் வச்சதான் சட்டம், எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வேன்ட்டு. ஆனா ராஜ பதவி இருந்துமே அவன் ஒன்னொன்னு செய்யும் போது ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்தான். கையில பணம் இல்லாம இருக்கும்போது ஆண்டவரே அவங்க சித்தம் சித்தங்கிறது வேற ஈஸி. நிறைய வசதிகளை கொடுக்கும்போது நம்ம நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் போதும் ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி நான் வாழணும்னு கேட்கணும். அதில சொல்லுவோமா? தாவீதை பத்தி போட்டிருக்கு, அவன் அவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தான். 22 வாசிங்க அப்படியே, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து. இன்னைக்கு இந்த 2021 உங்களை குறித்து கர்த்தர் என்ன சாட்சி சொல்லணும்? என் பிள்ளை ஞானகுமார் அவன் சித்தத்தின்படி செய்ய மாட்டான், என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். உங்க பேரை சொல்லி வாசிங்க பார்க்கலாம். அந்த இடத்துல எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் அப்படிங்கிற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிங்க பார்க்கலாம். எனக்கு சித்தமானதை எல்லாம் ஜபராஜ் செய்வான் என்று என்னை குறித்து சாட்சியம் கொடுத்தார். இப்போ உங்க பேரை போட்ட இடத்துல வாசிங்க பார்க்கலாம் சத்தமா, எனக்கு சித்தமானதை எல்லாம் ஜபராஜ் செய்வான் என்று அவனை குறித்து என்னை குறித்து சாட்சியம் கொடுத்தார். இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். இந்த புதிய ஆண்டுல முதல் வாரத்துல ஆண்டவர் நம்மோட பேசுறாரு, உன் சித்தத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, உன் மனசுலக்கு அதெல்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு, என் சித்தம் முழுவதும் 20%, 40%, 60% அல்ல, 100% என் சித்தத்தை ஒப்பு கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தாவீதை அப்படி உயர்த்தி வச்ச மாதிரி நான் உயர்த்தி வைப்பேன். ஆமே. தாவீது தேவ சமூகத்தை தேடினான்னா எப்படி தேடினா தெரியுமா? சங்கீதம் 63:1 வாசிங்க பார்க்கலாம். இந்த இந்த வருஷத்துல நீங்க இதை உங்க வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும். வெறும் பிரசங்கமா மட்டும் கேட்டு போகாம இதை நீங்க அப்படியே உங்க வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும். 63:1 வாசிங்க பார்க்கலாம். தேவனே, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, தேவனே நீர் என்னுடைய தேவன்,
0: என் ஆத்துமா, என் ஆத்துமாவுமே தாகமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தின் மேல் என் ஆத்துமா. அப்ப அவன் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான், தேவனே நீர் இஸ்ரவேலின் தேவன், தேவனே நீர் யாக்கோபின் தேவன், தேவனே நீர் ஆபிரகாமின் தேவன். அப்படியே சொல்றான், தேவனே மேல பார்த்து, தேவனே நீர் என்னுடைய தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லி பாருங்க. அதுல ஒரு பரமசம் இருக்கு, விஷயம் இல்லாம நான் சொல்ல மாட்டேன். தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு காரியத்தை சொல்றேன். ஒன்னு நாளாகமா 28 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ஒன்னு நாளாகமா 28 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ஆமே. 3 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா. ஆனாலும் தேவன் பொதுவா என்ன என்ன தேவன் போட்டிருக்கு, பொதுவா தேவன் போட்டிருக்கு. யார் அவரு? பொதுவாக ஒரு தேவன். எப்படி சொல்லலாம்? யூனிவர்சல் காட். சொல்லுங்க பார்க்கலாம், யூனிவர்சல் காட், சர்வ உலகத்துக்கும் தேவன், சர்வலோகத்துக்கும் ஆண்டவர். அதான் பொதுவா தேவன் சொன்னா சர்வலோகத்துக்கும் அவர் ஆண்டவர், யூனிவர்சல் காட். அடுத்து பாருங்க 4 வசனத்துல, இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாய் இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். இப்ப இந்த தேவன் யாருடைய தேவன்? God of nation. சொல்லுங்க பார்க்கலாம், God of universe. Universe. ரெண்டாவது God of nation. ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் தேவன். கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கிக்கிட்டு வர, அவர் மிகப்பெரிய தேவன், சர்வலோகத்துக்கும் ஆண்டவர், யூனிவர்சல் God. அப்புறம் சொல்றா God of universe மட்டும் இல்ல, அவர் யாரு? நேஷன், ஒரு தேசத்தினுடைய ராஜா, இஸ்ரவேலின் தேவன். இன்னைக்கு முழு உலகத்தில் யாக்கோபின் தேவன் யாருடைய தேவன் என்று அறியப்படுகிறார்? இஸ்ரவேலர்களுடைய தேவன் என்று அறியப்படுகிறார். நீங்கள் நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா மாறி இருக்கோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேசத்தினுடைய தேவனாய் இருக்கிறார். அடுத்து பாருங்க 9 வசனம், 9 வசனம், என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவன். 8 வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க, இஸ்ரவேல் அனைத்தும் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவிகள் கேட்க உனக்கு புத்தி சொல்லுகிறேன், உன் பிதாவின் தேவன் அப்படிங்கிற. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்தின் தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், God of family. ஆமென் சொல்லுவோமா? யார் அவரு? God of family. உங்க ஃபேமிலிக்கு அவர் காடா இருக்காரா? சர்வ உலகத்துக்கு அவர் ஆண்டவரா இருக்காரு, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் தேவனா இருக்கார், உங்க குடும்பத்துக்கு அவர் தேவனா இருக்காரா? God of family. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் குடும்பத்தின் தேவன். 20 வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 20 வசனம், தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாக இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்கலாமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோம். அவர் யூனிவர்சல் காட் மட்டுமல்ல, ஹி இஸ் மை காட். ஆமென். அவர் யாரு? கிறிஸ்தவர்களின் தேவனாய் இருக்கிறவர் உங்கள் குடும்பத்தின் தேவனாய் மாறிவிட்டாரா? அவர் உங்களுடைய தேவனாய் மாறிவிட்டாரா? உங்க தேவனா மாறிட்டா நீங்க கவலைப்படவே தேவையில்லை. என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினா குறைகளையே கிறிஸ்துவுக்குள்

தாவீத கர்த்தர் உயர்த்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் ஏன் தேவன்னா, வாலிபர் தம்பி தங்கச்சி சின்ன பிள்ளைங்க கவனிங்க, பெரிய சகோதரர்களே, அவர் ஏன் தேவன்னு சொல்லி போடுங்க. ஜெபிக்க போகும்போது என் தேவனாகிய கர்த்தா, இது அழகா நம்முடைய ரட்சகர் சொல்லி கொடுத்தார், எங்கள் பிதாவே. அப்ப தனியா வரும்போது என்ன சொன்னோம், என்னுடைய பிதாவே. அந்த அந்த ஒரு ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியருக்குள்ள வந்துடணும். தாவீது என் தேவன் சொன்னான். சங்கீதம் 91:14 வாசிங்க. சங்கீதம் 91:14 யாராவது சத்தமா வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். ஹலோ ஹலோ, ஏன் தேவன், ஏன் தேவன், ஏன் தேவன் சொல்றானே, அந்த தேவன் என்ன சொல்ற? அதாங்க இந்த வசனத்தை சொல்றது யாரு? தாவீதா? தேவனா? தேவன் சொல்றார், நீர் என் தேவன், நீர் என் தேவன், நீர் என் தேவன் சொல்லிக்கிட்டே இருந்தா அவர் சொல்லுவார், நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை. ஆமென் சொல்லுவாமா? அல்லேலூயா. இப்ப ஏன் அவர் இப்படி சொல்றாருன்னா, அவர் சொல்றான், அதாவது பாருங்க, இந்த இந்த அதிகாரத்துல நீங்க படிச்சுட்டே வரும்பொழுது அவன் சொல்றான், 9 எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு. அவர் எனக்கு எனக்கு அடைக்கலம், பர்சனலா எனக்கு அவர் சொந்தம். நான் கேட்கிறேன், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குதா? ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கா? இல்லாட்டா இன்னைக்கு ஏற்படுது, ஆண்டவரே உம்மோடு உறவாட விரும்புகிறேன், உங்களுக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கணும் ஆண்டவரே. ஏதோ சர்ச்சுக்கு வர்றேன், ரெண்டு பாட்டு பாடுறாங்க, கை தட்டுறேன், அப்புறம் ஒரு பிரசங்கம் பண்றாங்க, கேட்கிறேன், இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா அப்படி இப்படின்ட்டு போயிடுறேன். அவர் உங்க தெய்வமா மாறிட்டாருன்னா, நான் சொல்லாமலே அல்லேலூயா தானா வரும். அந்த தெய்வத்தை ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அந்த தெய்வத்தை ருசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்ப பார்த்தாலும் அப்பா உங்க சமூகம் போதுமே. அதனாலதான் ஃபாதர் சொன்னாரு,

0: இங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா வேறு ஒரு ஆசை இல்லை. ஏசுரா ஏன் வருது? அறிவுல இருந்தா வருது. அப்பாவுடைய சமூகத்துக்கு போக போக அதுல இருக்கிற இன்பத்தை பார்க்க பார்க்க அது போதும், அது போதும்னு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்த. இதுதான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவா? ருசிச்சு பாரு ஆண்டவர, அவர் எவ்வளவு நல்லவர்னு தெரியும். தூரத்திலிருந்து போலீஸ்காரனை போல பார்த்துட்டு போகாத, அவர்கிட்ட வந்தா தான் தெரியும். சில ஆட்களை தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்வோம், ரொம்ப கோபக்காரங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டானவன், வந்து பழகி பார்த்தா தான் தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர்னு சொல்லு. அப்படின்னு சொல்லுவோமா? பிறந்து எத்தனையோ வருஷம் கழிச்சு எங்கோ பழகின ஒரு நண்பனோட பழகும் போது என் திக்கு ஃப்ரெண்டு, அவனை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுங்கிறிய நாசில சுவாசம் உள்ள மனுஷன் நாளைக்கு அவனை காட்டி கொடுத்துட்டு போயிடுவான், போடான்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா நீ இவர்கிட்ட பழகிப்பார், இவர் எவ்வளவு டேஸ்டா இருப்பார் உனக்கு தெரியும். பழகலங்க, பழகாதனால நமக்கு போர் அடிக்குது ஜபம். வாங்க தேவ சமூகத்துக்கு வாங்க. ஆமே, நமக்கு இந்த வாரத்துல இருந்து இருக்க போதுல செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வரைக்கும் இருக்குல்ல ஏரியா ஜோனல் பிரேயர். அது என்ன சும்மா போராடவா? இல்ல, அப்பாவை என்ஜாய் பண்ண போறோம், அந்த ஏரியாவை ஒப்பு கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நல்லா அரை மணி நேரம் வரும் ஓஷிப்பு ஆராதனை தான், நல்ல ஆவில நிரம்பி. இப்ப எல்லாத்துலயுமே ஒரு உற்சாகம் தான். ஆமேன்னு சொல்லுவோமா? அரை மணி நேரம் நல்லா பாடி துதிச்சு அப்பாவுடைய சமூகத்துல கழி கூர்ந்து அவற்றை எடுத்து சொல்ல போறோம். எங்க ஏரியாவை பாருங்கப்பான்னு எடுத்து சொல்ல போறோம். தாவீது ஆண்டவர் பார்த்தாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலம் என்னது? சேஃபான இடம். சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, இந்த உலகத்துல கொரோனாவுக்கு தப்புறதுக்கு எவ்வளவு சேஃபான இடத்துல இருக்க ஆட்களை கூட உள்ள போய் பிடிச்சது தெரிய மாட்டேங்குது, கேட்டீங்களா? எனக்கு ஒரு வேடிக்கை என்னன்னா, நீங்க எல்லாம் மாஸ்க் போட்டுக்கிட்டு நல்லது, ஆனா இந்த மாஸ்க் உங்களை கொரோனால இருந்து தப்பு வைக்காது. எத்தனை பேருக்கு புரியுது நீங்க சொல்ற? நான் சொல்றது N95 போட்டால் தான் அது தப்பு வைக்கும், மற்றபடி ஸ்ப்ரெட் ஆகாம ஒரு ஓரளவுக்கு. ஏதாவது ஒரு கொரோனா வியாதி நீங்க இப்ப போட்டிருக்க மாஸ்க்ல ஒட்டிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொரோனா என்ன வரும்? வரும். கொரோனாவை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுல ஒண்ணும் கிடையாது, சும்மா நம்ம வந்து என்ன செய்யணும் போட்டுக்கிறோம். ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, நீங்க இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அடைக்கலாம், எந்த கிருமிகளும் உள்ள வராது. அதையும் மீறி வருதுன்னா அவர் வேற ஏதோ சித்தம் வச்சிருக்காருன்னு அர்த்தம், அதையும் ஏற்றுக்கொள்ளணும். அமைன்னு சொல்லுவோமா? எத்தனையோ பரிசுத்தவான்கள் இதுல போய் சேர்ந்துட்டாங்க, அவங்க எல்லாம் பாவிகளா? இல்லை, தேவ சித்தம் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல பக்கத்துல ஒண்ணு பார்த்து உயர்ந்த அடைக்கலத்துல உங்களை வைப்பாரு. அவரோடு பழகி சமாதானமா இருங்க. ஏசாயா 55:8, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுவோம். முதல்ல இதை புரிஞ்சுக்குவோம், நான் நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் நினைக்கிறது இல்ல, நான் யோசிக்கிறதெல்லாம் கர்த்தர் யோசிக்கிறது இல்ல, அது என்னுடைய மனப்பிரம்ம, எனக்கு நானே நியமித்து கொண்ட என்னுடைய சுய சித்தம். தெளிவா சொல்றாரு, உன் வழி என் வழி கிடையாதுப்பா, உன் நினைவு என் நினைவு கிடையாது. ஏன்னா எப்பவுமே நீ உனக்கு சாதகமான காரியங்களை நினைச்சுக்கிட்டே போ, உனக்கு எது கம்ஃபர்டா இருக்கோ அதை மட்டும் தான் யோசிப்பேன். ஆனா நான் வச்சிருக்கிற சித்தத்துக்குள்ள வரமாட்டேன், ஏன்னா அங்க சில காரியங்கள்ல உன்னை மாற்ற வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கும், அதுக்கு நீ என்ன செய்ய மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால எப்பவுமே உனக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வச்சிருப்பேன், அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீ என்ன செய்ய மாட்டேன், வெளியே வரமாட்டேன். இப்ப சொல்லாரு, உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவு இல்ல, உன்னுடைய வழி என்னுடைய வழியில். ஆனா அடுத்து என்ன சொல்லுவாரு, பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும். அதாவது உன்னை குறிச்சு நீ பெட்டரா நினைக்கிறத விட நான் பெஸ்டாவே நினைக்கிறேங்கிற. அமீன் சொல்லுவோமா? உன்னை குறிச்சு நீ நினைக்கிறத விட சொல்லுவாங்களே குட் பெட்டர் பெஸ்ட். அப்ப நீ உன்னை குறிச்சு பெட்டரா நான் இருக்கேன்னு நினைக்கிற. சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங், நத்திங் இஸ் பெட்டர் தன் நான் சென்ஸ், சரியா? அப்ப ஆண்ட சொல்ல, நான் உன்னை சிறப்பா உயரமா உன்னதத்துல வைக்க விரும்புறேன். நீங்க எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை அவர் எட்ட வைப்பார். ஆமே, ஆனா ஒண்ணு அவரை பிடிச்சிங்க, இதுக்கு மேல எப்படி பிரசங்கம் பண்றதுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேல எப்படி உங்களை ஜபத்துக்குள்ள தள்ளி விடுறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் போய் பாருங்க, கொஞ்சம் உள்ள போய் பாருங்க, நீச்சல் அடிச்சு பாருங்க, அப்பாவுடைய சமுத்திரம் போன உடனே பாட்டா பாடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டா பாடி கத்தரை துதிச்சு துதிச்சு துதிச்சு பாடுங்க. பாட பாட ஆவியானவர் வந்து உங்களை நிரப்பிக்கிட்டே இருப்பார், நிரப்ப நிரப்ப நிரப்ப. அப்படியே நீச்சல் ஆழத்துக்குள்ள போகும் பொழுது கத்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிப்பீங்க.
1: அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். போன உடனே தோத்திர ஆண்டவரே தோத்திர ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, நைட்டு முழுசு பாதுகாத்தீங்களே சோத்திர ஆண்டவரே, இந்த நாளை உங்களை ஆசீர்வாதம் அவங்களை ஆசீர்வாதம் உங்களை ஆசீர்வம் கடை கடை கடை கடைன்னு சொல்லிட்டு ஆமே. டைப்ரைட்டிங் மிஷின் கத்துக் கொடுக்குற இடத்த போயிருக்கீங்களா? கட கட கட கட கட கட கட கட கட கட கட கட கட கட கட கட இப்படியேதான். இல்லாட்டி அந்த நாளில் தந்தி டிக் டிக் கடக டக் டக் கட டக் டக் கட கட, இதே மாதிரி கட கட கடனை ஒப்பிச்சுட்டு வந்துடுவோம். சார் கொஞ்சம் அமைதியாக காத்து நித்தம் என் வாசல் இருக்கே விழித்திரு காத்துற. எதுக்கு தெரியுமா? அவங்க சித்தம் முழுவதையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்ற. நம்ம எப்போ தெரியுமா நம்ம முழு சித்தத்தையும் ஒப்பு கொடுப்போம்? யார்கிட்ட ஒப்பு கொடுப்போம் தெரியுமா? ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போகும்போது டாக்டர் எழுதி வாங்குவாங்க. ஹலோ அனுபவம் இருக்கா? ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போகும்போதுல எழுதிவாங்க. என்னது என்ன நடந்தாலும் ஓகே, செத்தாலும் ஓகே, பொழைச்சாலும் ஓகே, எல்லாம் எழுதிருப்பாங்க. எப்படியாவது உயிர் பழைச்சா போதுங்க, நான் எழுதி தரேங்க, கையெழுத்து போட்டேங்கன்னு போவோம். அங்க கையெழுத்து போட தெரியுது, கேரண்டி இல்லாத இடத்துல கையெழுத்து போடுறீல்ல. உனக்கு 100% கேரண்டி கொடுக்குற தெய்வம், அவற்றை ஏன் நீ 100% ஒப்பு கொடுக்க கூடாது? கரங்களை தட்டி கத்தோடி நாமத்தை கொடுக்கும். ஒரு ஆஸ்பத்திரியில சந்தேகமா சொல்றாங்க, குறைக்க வச்சாலும் குறைக்க வைக்க முடியும், இல்லாட்டா இல்லைன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் மேல ஏன் விசுவாசம் வர மாட்டேங்குது? நம்புங்க, நம்பி உங்க வாழ்க்கையை ஒரு கையில ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே என் வாழ்க்கையில உங்க சித்தம் முழுவதும் நடக்கணும், என் சுய சித்தத்தை எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் முழங்கால் படிக்கணுமா ஆண்டவருடைய சமூகத்துல? அலையலூயா அலையலூயா அலையலூயா அலையலூயா. அந்த உன்னத பாடல் புஸ்தகத்தை கொடுங்க. அலையலூயா அலையலூயா, நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பிள்ளை எல்லாருமே எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே நான் வாழ விரும்புகிறேன், உங்க சித்தம் முழுவதும் என் வாழ்க்கையில் நிறைவேறும். எத்தனை பேர் ஜெபம் பண்ண விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட பேசுங்க பேசுங்க பேசுங்க, பேச ஆரம்பிச்சிருங்க. தம்பி ஆண்டவருடைய சமூகத்தை என்ஜாய் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. தங்கச்சி வாலிப தம்பி தங்கச்சி சகோதரனை சகோதரியே ஆமே நல்ல எல்லாரும் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை உங்க சமூகத்தில் வந்து நான் என்ஜாய் பண்ண விரும்புறப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.

முழங்கால் படிக்கிட்டு ரெண்டு கரத்தை கூப்பி ஒரு உண்மையான பக்தியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா ஒரே ஒரு சின்ன வார்த்தையில ஒரு ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, அன்னைக்கு கெத்செமனே தோட்டத்துல நீர் பிதாவை நோக்கி ஜெபித்த போது என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று 100% ஒப்பு கொடுத்தது போல இதோ நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் சொல்லுவீங்க, ஆண்டவரே என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், 100% உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும், என் சுய சித்தத்தை 100% உம்முடைய பாதத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன். நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவித்திருக்கட்டும், பிசாசுடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறக்கூடாதுப்பா, என் சுய திட்டம் நிறைவேறக்கூடாது. ஆண்டவரே, இந்த ஆண்டு சபையில நான் என்ன செய்யணும், என் வேலை ஸ்தலத்துல என்ன செய்யணும், என் குடும்பத்துல நான் என்ன செய்யணும்னு இந்த ஆண்டு முழுவதுக்கு நீர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர். ஊழியக்காரன் மூலமா இதை வெளிப்படுத்துகிறேன். தேவ திட்டத்தை நான் உணராமல் சுய திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழி வழியை போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபிப்பீர்களா? நல்ல ஆண்டவரே, 100% இந்த வாரத்தை நீர் கொடுத்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த முதல் வாரத்துல என்ன கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டப்ப, இந்த வருஷம் என் சித்தம் என் பிள்ளைங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னு இந்த வசனத்தை எனக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்தினீங்க. நீங்க சொல்ல சொல்லத சொல்லிட்டேன், என் மகன் தாவீதை முழுசுமா நம்பி ஒப்பு கொடுத்தான், அவன் வாழ்க்கையை உயர்த்தினேங்கிறத சொல்லுன்னு சொன்னீங்க. ஒரு ஆழமான செய்தியை சொல்லலப்பா, நீங்க சொன்ன வார்த்தைகளை சொல்லியிருக்கேன், பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல பேசியிருக்கிறீங்க. அந்த பேசின வார்த்தையை பிசாசு எடுத்து போடாதபடி இயேசுவின் நாமத்தினால் அவருடைய கிரியைகளை காட்டுகிறேன். சின்ன பிள்ளை முதற்கொண்டு ஆண்டுடைய சமூகத்தை என்ஜாய் பண்ண பழகட்டும் அப்பா, தேவனுடைய வார்த்தையை படித்து படித்து அதில் இன்பம் காணட்டும் ஆண்டவரேன். உங்க சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையில, என் குடும்பத்துல நீர் கொடுத்திருக்கிற இந்த சபை மக்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.

ஆமென் ஆமென். பாடும்போது எல்லா சத்துருவின் கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்தெறிவாராக, எல்லா எரிகோவின் கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்தெறிவாராக. தடைகளை நீக்குகிறவர் இதோ உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக. நீ மேற்கொள்ள விடாதபடி, நீ ஜெயிக்க விடாதபடி, உன்னை மேற்கொள்ள நினைக்கிற எல்லா கோலியாத்தின் கோஷங்கள் இதோ நிர்மூலமாகிறது, நிர்மூலமாகிறது, நிர்மூலமாகிறது. ஒரு அபாஷகாதரா, ஒரு தேவ அபிஷேகம், ஒரு தேவ பலன் இந்த காலை நேரத்தில் உன்னத பலத்தினால் இடை கட்டுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அவனை மேற்கொள்ள விடாதே, அவனுடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்றுக்கொள். மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ராகாபாலா சகாதரா ரிகாபகதராதரா. மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு, மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். மேலான நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார், உனக்கு ஒப்பானவர் யார்? ரிபல சகதரா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு விரோதமா எழும்புகிறவன் யார்? ஆமென். நான் அவனை மேற்கொண்டேன் என்று சத்துருவை சொல்ல என் ஆண்டவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. சகலவற்றின் மேலும் அதிகாரமுடைய நாமமுடையவர். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், ஆராதனைக்குரியவரே. நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறான். நாமத்தை சொல்ல சொல்ல விடுகிறது அவன் நாமத்தை அறிகிற பாக்கியத்தை தந்திருக்கிறான்.

ஹல்லேலூயா ஆமென். 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வைக்கிற தேவன், எது நிமித்தம் அவர் கொண்டு வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரியம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா. எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்ட பாக்கியத்தை கிருபையாய் நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் வலதுகரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று இரவு நேரத்தில் ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தில் முதன்மையானதும் பெரிதானதும் இந்த ஆசீர்வாதத்துக்கு இணையா வேற எதுவுமே கிடையாது, அதுதான் என் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டதுன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக போகலாம். ஆமே. ஆண்டவர் சொல்றார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில், தாழ்ந்திருக்கிற என்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர் செய்த காரியம் தமது நாமத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். இதை வெளிப்படுத்தும்படியாய் அவர் செய்த பிரதானமான காரியம் என்னன்னா, உயர்ந்த இடத்திலிருந்து அவர் நான் இருக்கும் தாழ்ந்த இடத்திற்கு எனக்காய் இறங்கி வந்ததினால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாமத்தை அறிந்து கொள்வதற்கே என் ஆண்டவர் எனக்கு செய்த காரியம் என்பது என்னால் கிரகிக்க முடியாதது. ஆமே. என்னால் கிரகிக்க முடியாது. அவர் இன்னும் சொல்லுகிறார், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவின் நாமத்தில் சொல்ற நாம் யார் என்பதை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. உலகம் உங்களை எப்படி வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் தேவ பிள்ளையே நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட சரங்கள், எனக்கானதை ஏற்ற காலங்களிலே என் தேவன் எனக்கு செய்து முடிக்க வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா இப்ப வலது கரத்தை உயர்த்தி

உங்க சத்த கேட்கின்ற இயேசு நாமம், இயேசு நாமம் மேலான மேலான எல்லா நாமத்திலும் எல்லா நாம இந்த நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். நாமத்தை அறிந்தவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, என்னை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைப்பார். இன்னைக்கு உனக்கு இந்த காரியங்கள்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா, நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு ஒரு தேவ பிள்ளை சொல்ல மாட்டாங்க, மாறா சொல்லுவாங்க, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, அந்த நாமம் ஒன்றே என்னை இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்றே என்னை இன்று பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்றே இன்றும் எனக்கு ஜீவனை தந்து கொண்டிருக்கிறது. அறிந்திருக்கிறவன் செய்ய வேண்டிய முதல் காரியம், யார் என்ன கேட்டாலும் உங்களை அல்ல வெளிப்படுத்த வேண்டியது, கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய நாமத்தை அறிந்தவன் தன்னை முன்வைக்க மாட்டான், தன்னுடைய எந்த காரியத்தையும் முன்வைக்க மாட்டான். எந்த கேள்விக்கும் அவன் வாயில வரக்கூடிய ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம் மட்டுமே. இந்த நன்மை உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. எப்பா உன் பேர் இன்னைக்கு நிலை நிற்க காரணம் என்னன்னு கேட்டா, உடனே வாய திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பேர் இன்னும் கிறுக்கப்படாமலும் இன்னும் அழிந்து போகாமலும் இன்றும் என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க

வானது. சொல்லு, இயேசுவே இயேசுவே, உம் நாமமே மேலானது. ஆமென். எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எபேசியர் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நாமத்தை அறிந்த ஜனங்கள் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நாமம் உடையவர்கள், இயேசுவின் நாமத்தை உடையவர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் தீமை அனுமதிக்க மாட்டார். அவர் சகலவற்றை நன்மை கேதுவாகவே செய்து கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாமத்தை அறிந்தவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பார். எனவே தான் யோபு சொல்றார், அவன் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு யோபுக்கு அந்த நாமம் அறிவிக்கப்படவில்லை. அந்த நிலைமையில அந்த யோபுவால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமானா? அந்த நாமத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஏன் நம்மளால சொல்ல முடியாது? எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை அவர் திக்கற்றவராய் விட மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை ஆபத்து காலத்தில் கைவிட்டுட்டு போக மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு தீமையை ஒரு நாளுமே ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆமே. எந்த சூழ்நிலையிலும் அவர் நாமத்தை சொல்லியே முன்னேறி கொண்டே இருங்கள். நாமத்தை சொல்லி நடக்கிறவன் வாழ்க்கை பின்வாங்காது, முன்னேறி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கோலியாத் வந்து நின்றதும் மொத்த சேனையும் பின்வாங்கும் போது நாமத்தை சொல்லி வந்த தாவீது பின்வாங்கவில்லை, முன்னேறி கொண்டே இருக்கிறா, முன்னேறி கொண்டே இருக்கிறா. உனக்கு முன்பாக எத்தனை பெரிய கோலியாத் வந்தாலும் நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. உனக்கு எதிராய் நிற்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எந்த செங்கடலும் தடுக்க முடியாது, எந்த எரிகவும் தடுக்க முடியாது, எந்த கோலியாத்தும் தடுக்க முடியாது. காரணம், மேலான நாமம் தரிக்கப்பட்டவன் வாழ்க்கை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. யார் கேட்டாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. அவர் நாமத்தை நினைத்து எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அவர் நாமத்தை முன்வைத்து முன்னேறி கொண்டே இருங்கள். அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்தை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து நிறுத்த வல்லவர். அந்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். மேலான நாமம் இயேசுவின் நாமம்.

எத்தனை பேர் நம்புறீங்க அந்த நாமத்தில் எனக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். யார் வந்து என்ன கேட்டாலும் ஃபஸ்ட்டு அவரை சொல்லிருங்க, அவரை சொல்லிருங்க. அவரை சொன்ன பிறகுதான் உங்களை பற்றி நீங்கள் சொல்லணும். ஏன்னா அவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அந்த நாமம் மட்டும் இல்லாமல் இருந்திருக்குமானால், அந்த நாமத்தை மாத்திரம் நான் அறியாமல் இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு இந்த பெயர் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா.

அந்த நாமத்தை அறிகிற பாக்கியம். இந்த நாமத்தினாலே எல்லாவற்றையும் தாண்ட எனக்கு அவர் கிருபை செய்வார்னு விசுவாசிக்கிறவர், இந்த நாமத்தினாலே சகலவற்றையும் ஜெயிக்க எனக்கு அவர் கிருபை செய்வார்னு விசுவாசிக்கிறவர், நல்ல கைகளை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படி நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். சகர பலகதரோ ரிமனதுரியதரா லேரியாத்துரோலரோ சகதரியதரா. நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே, யாரு சொன்னா உன்னை உயர்த்துறதற்கு யாரு இல்லைன்னு, யாரு சொன்னா உன் வழிகளில் நீ தனி என்று இல்லை. நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, அந்த நாமத்தினாலே முன்னேறு, பின்வாங்காதே, காலடி முன்னாடி வை. உன் சூழ்நிலை உன்னை மேற்கொள்ளாது, கோலியாத் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார், தடைகள் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி போனே. மேலானவரே, எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேடி வந்தவர்கள் அல்ல, நாம் தேடி கொள்ளப்பட்டவர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல கிடந்தோம், அதில் நின்று நம்மை அவர் திருப்பி இருக்கிறார். நான் அவரால் திருப்பப்பட்டவர், அவர் நாமத்தை அறிந்து கொள்ள காரணம் அவர் என்னை திருப்பினார்.

சபை சத்தம் மட்டும் கேட்கட்டும், சத்தம் உயர்த்தி சொல்ல, இயேசுவே மேலானது நம்பி செல்லுகிற நாம

0: கர்த்தரே மகிமை மகிமையே. அந்த நாமத்தினால் நாங்கள் செய்போம், அந்த நாமத்திலே இன்னும் நடப்போம். ரிகாலா சகதரா லீதரே யாத்தரே, நீ தண்ணீரல நடந்தா அது உன்மேல் புரளாது, அது உன்மேல பாயாது. காரணம் உன்மேல் தரிக்கப்பட்ட நாமம், அது மேலான நாமம். ரகா சகதரா யோர்தான் உன்னை கண்டு நடுகுமே என்று, நீ யோர்தானை கண்டு நடுக்க தேவையில்லை. காரணம் நீ பற்றி கொண்டிருக்கிற நாம வல்லமை உள்ள நாம. ரகலஷ்யாதராதரா முன்னேறு சபையே, விசுவாசத்தில் முன்னேறுங்கள், ஆமே நம்பிக்கையில் முன்னேறுங்கள், பாதையில் முன்னேறுங்கள். தொற்று போக மாட்டாய், குறுகி போக மாட்டாய். கர்த்தருடைய நாமத்தால் நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நாம மேலானது. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உடைய நாமத்தை அறிகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் அப்பா. ஆமென், ஆமென்.
1: சிந்திப்போம், செயல்படுவோம்.
2: அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் பணி செய்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்நாட்டு போர் நடந்தது. போரில் பலர் மரித்து போய்விட்டார்கள், பலர் காயமடைந்தார்கள். இப்படி காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்தார்கள். ஒரு நாள் ஜனாதிபதி அவர்களை பார்த்து விசாரிக்க சென்றபொழுது மருத்துவர்கள் ஒரு குறிப்பிட்ட போர் வீரனை காண்பித்து, இவர் உயிருக்காக போராடுகிறார், இவர் பிழைப்பது அரிது என்று கூறினார்கள். உடனே ஆபிரகாம் லிங்கன், அவர் அருகில் உட்கார்ந்து உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கரிசனையோடு கேட்டார். அந்த போர் வீரனும், என்னுடைய தாய்க்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதி தர முடியுமா என்று கேட்டார். உடனே ஆபிரகாம் லிங்கன் அந்த போர் வீரன் சொல்ல சொல்ல அந்த கடிதத்தை எழுதி முடித்தார். அப்பொழுதுதான் அந்த போர் வீரனுக்கு அவர்தான் ஜனாதிபதி என்று தெரிவிக்கப்பட்டது. உடனே அவருடைய கரங்களை பற்றி கொண்டு, என் உயிர் பிரியும் இந்த நிலையிலும் நீங்கள் என் அருகில் இருந்து எனக்கு உதவி செய்தது எனக்கு மகிழ்ச்சி, நான் பெருமையோடு என்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆபிரகாம் லிங்கனின் கரங்களை பிடித்துக் கொண்டே அவருடைய உயிர் பிரிந்தது. ஆபிரகாம் லிங்கன் ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி அந்த போர் வீரனுக்கு பணிவிடை செய்ய ஆயத்தமாய் இருந்தது போல, நாமும் உயர்வான ஒரு நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு சாதாரண வேலையை செய்யவும் ஆயத்தமுள்ளவராய் இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவியோ அந்தஸ்தோ பொறுப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை பெருமை உள்ளவர்கள் ஆக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்றுதான் வேதமும் கூறுகிறது. பெருமை என்பது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, சிறு வயதிலேயே இன்று நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதை எப்படி அறிந்து கொள்வது? எந்த ஒரு சிறு பிள்ளை மற்றும் ஒருவரினுடைய குறையை குறித்து பேசுகிறதோ அந்த பிள்ளை இளம் வயதிலேயே பெருமையோடு வளர்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.

ஒன்று ராஜாக்கள் 13 அதிகாரம். ஜெரோபியாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஜூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் ஜோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய ஜெரோபியாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடங்க கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும் படிக்கு எனக்கு

தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான். ஜூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின் அவன் அதின் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, ஜூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோடே வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியை திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். அப்பொழுது அவன் இவனோடே திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கும் போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் ஜூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவன் போஜன பானம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. சிங்கமும் பிரேதத்தண்டையிலே நின்றது. அந்த வழியே கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது, அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி தன் குமாரரை நோக்கி, எனக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் சேணம் வைத்து கொடுத்தார்கள். அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான். அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. அப்பொழுது கிழவனான அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து அதை கழுதையின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் பண்ணவும் அதை தன் பட்டணத்துக்கு கொண்டு வந்து அவன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையிலே வைத்தான். அவனுக்காக, ஐயோ என் சகோதரனே என்று புலம்பி துக்கம் கொண்டாடினான். அவனை அடக்கம் பண்ணின பின்பு அவன் தன் குமாரரை நோக்கி, நான் மரிக்கும் போது தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்புகள் அண்டையிலே என் எலும்புகளையும் வையுங்கள். அவன் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்திற்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கும் விரோதமாக கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்றான். இந்த நடவடிக்கு பின்பு ஜெரோபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான்.

ஏன் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியரானார்கள். ஜெரோபியாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று.

உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளில் என்னை ஒரு சாட்சியாக நிற்கிறதுக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். என்னுடைய பெயர் வந்து பழனி. நான் ராயபுரத்தில் மீனாட்சி அம்மன் பேட்டை என்ற பகுதியில் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய சிறு வயது முதல் கொண்டு இந்து சமுதாயத்தில் இந்து மார்க்கத்தின்படி தான் என்னுடைய பெற்றோர்கள் என்னை வளர்த்து வந்தார்கள். ஆடி மாதம் என்று சொன்னால் அன்றைக்கு கூழ் ஊற்றுவார்கள். வாரத்துக்கு ஒரு நாள் தான் கூழ் ஊற்றுவார்கள். ஆனால் எங்கள் வீட்டில் 10 வாரமும் கூழ் ஊற்றுவார்கள். அந்த பகுதி மக்கள் அத்தனை பேரும் வந்து நன்றாக அதை சாப்பிட்டு விட்டு போவார்கள். என்னுடைய தகப்பனார் கூட அந்த ராயபுரத்தில் பஜன சபைன்றதில் அவர் ஒரு அங்கத்தினராக இருந்தார். அது நிமித்தமாக எங்களை வந்து அந்த கோயிலே எங்களை வளர்த்தார்கள். தினந்தோறும் அங்கே வந்து பூஜை நடந்து கொண்டே இருக்கும். நானும் அந்த பூஜைக்கு கலந்துக்கோ. சில நேரத்தில் நான் அந்த பூஜைக்கு போகவே மாட்டேன். அங்கே ஆரம்ப பாடல் முதல் முடியும் பாடல் வரைக்கும் முடியிற தருணத்தில் தான் நான் அந்த கோயிலுக்குள்ளே நான் போவேன். ஆனால் அதுக்கு முன்பாக கோயிலுக்கு போகிறது முன்னாடியே அங்கே என்னென்ன பாடல்கள் பாடினார் என்று சொல்லி நான் அதை கேட்டு அது உள்ளே நான் போவேன். ஆனால் அது கோயில் உள்ள பெரியவர்களை என்னை பார்த்து நீ ஆரம்பத்திலே ஆளை காணுமே, இப்போ தானே வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொல்ல என்னென்ன பாட்டு பாடுங்க நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி எல்லா பாடலும் சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த கோயிலுக்குள்ளே போகாமலே அந்த சுண்டல் கொடுப்பாங்கன்ற ஒரு காரணத்தினால நான் அப்படி அந்த கோயிலுக்கு நான் போயிட்டேன். இப்படியாக அந்த இந்து மார்க்கத்தின்படியே வளர்ந்தேன். நாளடைவில் நான் பிரைட்டன் தேட்டர் பக்கத்தில் உள்ள பள்ளியில் தான் நான் படித்தேன். நான் 9வது படிக்கும்போது நான் படிக்கிற காலத்திலே ரொம்ப துன்மார்க்கமாக இருந்தேன். ஆனால் எனக்கு படிப்பு அவ்வளோ கிடையாது. ஆனால் என்னுடைய நோட் புக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா பைண்டிங் பண்ணி நல்லா சுத்தமாக இருக்கும். ஒரு இது கூட ஒரு ஜாமெட்ரி பாக்ஸோ பென்சிலோ எதுவுமே மிஸ் ஆகாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நாள் என்னுடைய கிளாஸ் டீச்சர் வந்து எல்லோரும் தங்களுடைய ஸ்கேல் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய ஸ்கேல் பின்னாடி வந்து என் பேர் எந்த செக்ஷன் நான் என்ன படிக்கிறேன் எந்த செக்ஷனை நான் வந்து ஒரு ரெட்டிங்கில் எழுதி வச்சிருப்பேன். அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ண என்னோடய ஸ்கேல் எடுத்து டீச்சர்கிட்ட எழுந்து காட்டுறாரு. அப்போது என்கிட்ட ஸ்கேல் இல்லாதனால டீச்சர் நம்ம நாங்கள் எங்கே உன்னுடைய ஸ்கேலை காணும் எங்கே காணமான டீச்சர் நான் வரும்போது எடுத்துகிட்டா வந்தேன் யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அதன் பிறகு எனக்கு வந்து 25 பைசா ஃபைன் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கேல் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தான். சாரிடா நான் தெரியாத எடுத்துட்டேன்னு. உடனே அந்த ஸ்கேல் எடுத்து ஓங்கி அவன் மண்டியில் அடிச்சு பாருங்கள். தலையிலேருந்து ஒரே ரத்தமாக வந்தது. அங்கேருந்து டிசி வாங்கிட்டு வந்து சென்னை மாநகராட்சி ஸ்கூலில் நான் வந்து சேர்ந்தேன். அங்கே பாஸ் பண்ண 10th படித்தேன். 10th படிக்கும் வந்து ஸ்கூலில் வந்து பயங்கர அராஜகமாக இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 7th வந்து வாத்தியர் அன்னைக்கு முதல் முறையாக எங்கள் கிளாஸில் வந்தார். வந்த உடனே அவர் ஒன்றுமே சொல்லலை. வந்து அவர் நல்லா ஹைட்டு ஆனால் ஒரு 7 அடி இருக்கும். நல்லா பாக்ஸர் மாதிரி இருப்பார். எல்லோரையும் போட்டு அடி அடினு அடித்தார். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 பேர் ஃப்ரெண்டுங்க எப்பவுமே கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருப்போம். அப்போ நாங்கள் பிளான் பண்ணோம் வாத்தியர் நம்மக்கிட்ட வந்தார்னாக்கா 5 பேரும் சேர்ந்து வாத்தியரை பிறந்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் ரெடியாக இருந்தோம். அங்கேருந்து நேராக வாத்தியர் வந்தார். என்னடா நீங்கள் 5 பேர் நான் ஃப்ரெண்டானே ராமா சார்னே எங்கேருந்து வரீங்கண்ணா? நாங்கள் 5 பேரும் ராயபுரத்தில் மீனாட்சி மண்டல இடத்துல தான் நாங்கள் 5 பேர் இருந்து வரோம் அப்படின்னு. ஏன் காரணம்னாக்கா வாத்தியர் வந்து 7 வருஷம் அந்த ராயபுரம் பக்கமாக தான் அவர் டெய்லி டியூட்டி முடிச்சு போய் ஆகணும். அதனால் அவருக்கெல்லாம் வந்து ஒரு பயம் வந்துச்சு. பசங்களை பகிச்சினாங்க 9 சொல்லிட்டு உடனே அப்படினா கிளாஸ் முடிஞ்ச உடனே டீ டைம் வந்தது வெளியில் கூப்பிட்டு போனார். தினந்தோறும் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு நாங்கள் 5 பேர் அவரோடு கூட தான் போவோம். அவர் ராயபுரம் RSR ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அவர் கொண்டு போய் விட்டுடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு நாங்கள் போகணும். இப்படியும் எங்கள் வாழ்க்கை அப்படியே வந்தது. ஒரு 10th படிக்கிற வரைக்கும் பாருங்கள் எக்ஸாம் கூட பாருங்கள் 10:30 எக்ஸாம்னாக்கா 10 வரைக்கும் சீட் ஆட் ஆடுவோம். சீட் ஆட் ஆடி அடிச்சு பிடிச்சின்னு ஓடுவோம். 10:30 போய் எங்கள் கிளாஸில் உட்காந்துருவோம். கடகடகன்னு எழுதி முடிச்சுட்டு வரும். அது என்ன எழுதணும் கொஸ்டின் ஆன்சர் சரியாக கூட எதாவது. அந்த அளவுக்கு இந்த சூதாட்டம் சிகரெட்டு இந்த பலவிதமான பழக்கங்கத்தில் அடிமாந்தான் நாளடைவில் அப்படியே ஒரு பின்மாத உலக பிரகாரமாக நான் வந்து வாழ ஆரம்பித்தேன். நாளடைவில் ஒரு 19 வயசு இருக்கும் நான் உலக பரவாயில்ல வெளியில் வந்தேன். துன்மார்க்கமான ஃப்ரெண்டுங்க கூட வாழ்ந்துருந்தேன். சினிமாவுக்கு தனிமையாக போகிறது, நைட் ஷோ போவேன், சிகரெட் பிடிப்பேன், இப்படிப்பட்ட காரியத்தை. ஆனால் குடிப்பழக்கம் அந்த நாட்கள் எனக்கு கிடையாது. 1980வது வருஷத்தில் நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே போனாக்கா தற்காலிக பணியாளர் வேலை தான், நிரந்தரமான வேலை கிடையாது. மாதத்தில் வந்து 10 நாள் கிடைக்கும், 15 நாள் கிடைக்கும். ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சாங்க 396 ரூபா சம்பளம், 250 ரூபா ப்ளஸ் அலவுன்ஸு, 396 ரூபா சம்பளம். இதில் 10 நாள் 5 நாள் வேலை வச்சுன்னு. அந்த நாளில் எனக்கு 2 பசங்க இருந்தது, 2 பெண் பிள்ளைங்க தான். எனக்கு 4 பெண் பிள்ளைங்க ஒரு பையன், இப்போ 5 பசங்க இருக்காங்க. அந்த நாளில் வந்து எனக்கு 2 பசங்க இருந்தனால அந்த 2 பசங்க படிக்க வைக்க முடியாது, பிள்ளைங்களுக்கு நல்ல துணிமணி எடுத்து கொடுக்க முடியாது, மனைவிக்கும் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியாது சூழ்நிலை நான் வாழ்ந்தேன். அதனால் நாளவில் சோர்ந்து போய் நான் வந்து குடிக்க ஆரம்பித்தேன். 1980 நான் குடிக்க ஆரம்பித்தேன். 7 வருஷம் 1980 to 1987 வரைக்கும் நான் குடிக்காரனாக வாழ்ந்தேன். என் மனைவிக்கு நல்ல துணி எடுத்து கொடுக்க மாட்டேன். என் மனைவிக்கிட்ட இருந்த சாரியெல்லாம் கொண்டு போய் வச்சு அவரோட 2 சாரி எடுத்து கொடுத்தாக்கா 15 ரூபா கொடுப்பார். அப்போ பார்த்தேனாக்கா குவார்ட்டர் பெட்டு பென்னிஸ் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் வந்து 13 ரூபா 50 காசு, ஒரு பாக்கெட் சிசர் வந்து 1.5 ரூபா, ஒரு சீட்டா பெட்டி வந்து 10 பைசா, அதில் 20 ரூபா இருந்தால் போதும் ஒரு நாளைக்கு காலையில் குடிக்கலாம். அதனால் 2 சாரி எடுத்து வைப்பேன். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா 2 குண்டு நான் கழுத்தில் தாலியில் இருக்கிற அந்த 2 குண்டு வந்து 34 ரூபா அதனோட விலை. அந்த 2 குண்டை கழட்டி போய் என் மனைவி கழுத்துலேருந்து கழட்டிட்டு போயிட்டு 20 ரூபாய்க்கு வச்சுருவேன்.
பதினஞ்சாயிரம் ரூபாய் வச்சு குடிக்க ஆரம்பிச்சு. இப்படியே எனக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லா அண்டா குண்டா இருக்கிற எல்லாம் பார்த்துட்டு போய் அதை மாடுகளை வச்சு குடிச்சு குடிச்சு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. குடியிலன்னா எனக்கு வேலை ஒன்றே பண்ண முடியல, கை காலெலாம் ஒரே நடுக்க இருக்கும், இந்த சைடெல்லாம் ஒரே பெயின் இருக்கும். குடிச்சாதான் அதெல்லாம் நிற்கும். அந்த கடையில் தான் டெய்லி போய் குடி, ஒரே கலடா பண்ண உள்ளே போய் அவரே என்னை கூட்டு சொல்லுவார், வியாபாரம் நடத்துற நேரத்தில் இப்படிலாம் கலடா பண்ணுறடா வியாபாரம், நீ என்னடா உங்கள் அண்ணன் என் கிளாஸ் பண்ணிட்டு அவன்லாம் வந்து எவ்வளோ அருமையாக இருக்காங்க, நீ ஏன்டா இப்படி குடிக்காரனா மாறிட்டேலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணார். நான் அதெல்லாம் கண்டது கிடையாது, அவனை குடிச்சிட்டு கலடா பண்ணுவேன். ஒரு சில நேரத்தில் அவரே உனக்கு என்ன தேவை எடுத்து வந்து என்கிட்ட கையிலே கொடுத்துருவார், நீ காசெல்லாம் ஒன்று கொடுவானா நீ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு சொல்லி அனுப்பிச்சிருவார். இப்படியாக 7 வருஷம் குடித்து துன்மார்க்கமாக வாழ்ந்தேன். கடைசியாக நான் குடிவிட நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மாவுடைய ஆர்எஸ்ஓ ரட்டப்பட்ட செயின்னு சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக அதில் நல்ல டிசைனெல்லாம் போட்டிருக்கோம். அந்த நாட்களில் அது பயங்கரமான வேலை, ரட்டப்பட செயின் 6 சவரம், அதை எடுத்துகிட்டு வந்து மாரடிகளில் 4000 ரூபாய்க்கு வச்சு ஒரே வாரத்தை குடிச்சு தீர்த்துட்டேன். அதன் பிறகு வேறு காசு இல்லாத மறுபடியும் சைடுகிட்ட போயிட்டு அந்த நகை மேலே எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அந்த பணம்லாம் இல்லைடா, இப்போ உங்கள் அம்மா வந்து மறுநாளே வந்து மூட்டிட்டு போயிட்டாங்க, நீ நல்ல குடும்பத்தில் பிறந்த நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்த பையா, இப்படி குடிகாரனாக மாறிட்டேடான்னு சொல்லிட்டு சேடே கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டார். உடனே அவர் என்ன பண்ணார், இந்தாடா என்கிட்ட 800 ரூபா இருக்குது, நீ எடுத்துன்னு போ, நல்ல பையனாக மாறி திருந்தி வாழடான்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு விட்டார். என்னால் வந்து இந்த குடியை விட்டு விடவே முடியல, என்னால் ஒரு நாள் கூட குடிக்காமல் இருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா 7-10 ரூபா இருந்தால் போதும், அது ஒரு குவார்டர் கடை மார்க் வந்து 7 ரூபா 7 ரூபா தான் போதும், பம்பில் தண்ணி அடிச்சு ஊற்றி குடிச்சிட்டு வந்துடுவேன், ஒரு சிசர் வந்து 15 பைசா. இப்படியா 7 வருஷம் என் குடும்பத்தில் எல்லா பொருள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. என் மனைவிக்கு ஒரே ஒரு சாரி தான் இருந்தது, அந்த ஒரு சாரியை துவைக்கணுன்னா கூட என்னுடைய லுங்கி வந்து நைட்டில் கட்டிக்கிட்டு தான் அந்த துணியை துவைப்பாங்க. அந்த மாதிரி இருந்த சூழ்நிலை. ஒரு நாள் நான் 20 ரூபா பாக்கெட்டில் வச்சுட்டு 1987 செப்டம்பர் மாதம் இருக்கும், அன்றைக்கி நான் குடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன் ராதாபுரத்தில் மாதா கோயிலாண்ட ஒயின் ஷாப்புக்கு போயிட்டுருக்கேன். அப்போ எனக்கு பையனுக்கு வந்து 5 வயசு, அவனை கூப்பிட்டு எங்கடா அம்மா காணோம் அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னால் பக்கத்தில் தெருவில் வந்து ஒரு வீட்டில் ஜபக்கூட்டம் நடக்குது, அங்கே அவங்க போயிருக்காங்கன்னு சொன்னேன். இவன் ஏன்னா அந்த பெந்தகோச கும்பலை போனோம் அப்படின்னு சொல்லி என் மனைவியை பெல்ட்டு கேட்டு அடிக்கிறதுக்கு தான் அங்கே போனேன். பார்த்தா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த 150 பேர் நடுவில் எங்கள் ஒய்ஃப் இருந்தால அடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சரி கூட்டம் முடிட்டோம், எப்படியாவது இவ்வளோ அடிக்கணும், எதுக்கு இந்த பெந்தகோச கும்பல் வந்து உட்காரன்னு நினச்சேன். ஆனால் அங்கே தான் ஆண்டவர் வந்து என்னோட கூட பேச ஆரம்பித்தார். ஆனால் கிறிஸ்தவம் சொல்லுவாங்க இயேசு பேசுகிறார், இயேசு பேச சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் நான் நம்பினது கிடையாது. ஆனால் ஒரு நாள் 1987 செப்டம்பர் 1987 அந்த கூட்டத்தில் என் ஒய்ஃபை அடிக்க போன அந்த இடத்துல இயேசு என்னோட கூட பேசினார். ரோமர் 6:23 கூட ஆண்டவர் என்னோட கூட பேசுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் என்னோட காதல் கேட்டது. உடனே நான் பயந்து ஓடி போய் அங்கே பிரசவம் பண்ணுறக்கிட்ட போய் இப்படியே என் காதல் இப்படி ஒரு சத்தம் கேட்டுன்னு சொன்னேன். அவர் உடனே பைபிள்லேருந்து அந்த வசனத்துக்கு காமிச்சார், உன் காதல் இருந்த சத்தம் இதுவாக பாருனார். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது, நம்ம காதல் இருந்த சத்தத்துக்கும் பைபிளில் இருக்கிற அந்த வார்த்தைக்கும் ஒன்றா இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி என் ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கி அங்கே சுற்றி ஒரு 10 பேர் இருந்தாங்க, என் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. பாருங்கள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1987 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை அன்றைக்கி சாந்த நைட்டு. உடனே என்ன பண்ணேன், எங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறேன். புதன் வேடன் வெள்ளி சனி சனி இந்த 4 நாள் குடிக்கவும் இல்லை, சிகரெட் பிடிக்கல, நான் யாரிடையும் பேசலை, யார் இது நம்மக்கிட்ட பேசியிருப்பாங்கோ, இப்படி ஒரு சத்தத்தை நம்ம இது வரைக்கும் கேட்டுன்னு சொல்லி இந்த சத்தத்தை நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தது, சரி எங்கேயாவது ஒரு சர்ச்சைக்கு போனோமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 7 மணிக்கெலாம் எழுந்து நான் ரெடி ஆகிட்டேன். ஆனால் என்னுடைய அண்ணன் இருக்கார், அவர் என்ன பண்ணார், எங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தார். சரி இவங்க எந்த கோயிலுக்கு போகிறாங்க இப்போ சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணினா ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நான் அவங்க முன்னே போகிறாங்க, நான் பின்னாடி போயிட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தாங்கன்னா ராயபுரத்தில் வண்ணார்பேட்டில் நல்ல சமாரியான சபையில் ஐயா பாச ஓவன்ற சவங்க தான் அவங்க தலைமை போதும். அந்த சபையில் போயிட்டு எங்கள் அண்ணன் உட்காந்தார். அவர் வந்து 6 மணியாக வாசிப்பார். அந்த நாளில் அவர் போய் உட்காந்துட்டார். நான் வந்து அப்போ என் ஒய்ஃப் வரல, நான் மட்டும் தான் அன்றைக்கி அந்த சர்ச்சைக்கு போனேன். அப்போ 4வது ரோலில் நான் உட்காந்துருந்தேன். உட்காந்தவனே அன்றைக்கி முதல் பாடல் வந்து உம்பாதம் பண்ணிந்தேன் என்னாலும் துதியன்ற அந்த பாடல் பாடினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நான் 8வது படிக்கும்போது ஆவடி கேம்பில் இந்த பாட்டு பாடுவாங்க. அந்த ஸ்விம்மிங் பூலில் காலையில் குளிச்சுட்டோம், கிச்சடி வடையெல்லாம் வச்சுருவாங்க, வந்து ஜெபம் பண்ண முடிஞ்ச பிறகு தான் பாட்டு பாடி ஜெபம் பண்ண முடிஞ்ச பிறகு தான் அதை நம்ம சாப்பிடணும். அந்த பாட்டு அன்றைக்கி 8வது படி அந்த ஆவடி கேம்பில் பாடின பாட்டை முதல் முறையாக நான் சர்ச்சைக்கு போனோம். இந்த பாடினோன்னு எனக்குள்ளே ஒரு உற்சாகமாக வந்தது. உடனே நானும் கைத்தட்டி பாட ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு ஒரு 4-5 பாடல் பாடினாங்க, அது எனக்கு தெரியாதனால கைத்தட்டி நான் பாடினேன். உடனே பாடலாம் முடிஞ்ச பிறகு பாஸ்டர் எழுந்து நின்று, இன்னைக்கு தான் முதல் முறையாக இந்த ஆலயத்துக்கு யாராவது வந்திருந்து எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னார். இது நமக்கு சொல்கிற மாதிரியே இருக்குதேன்னு சொல்லிட்டு நான் சுற்றி முற்றி பார்த்தா ஒரு 11 பேர் எழுந்து நின்னாங்க. சரி எழுந்திருக்கலான்னு பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்தது, இவ்வளோ பேர் நம்ம எப்படி எழுந்துட்டு. அதன் பிறகு பார்த்தா என் பக்கத்தில் இருக்கிற 3-4 முறை என்னை தட்டி, பிரதர் நீங்கள் இப்போ தானே முதல் தடவை வந்துருங்க, எழுந்து நில்லுங்க, உனக்காக ஜெபம் பண்ண போகிறாங்க, வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எழுந்து நின்ன பிறகு தான் எங்கள் அண்ணன் அங்கேருந்து பார்த்தார். உடனே போய் பாஸ்டர், பாஸ்டர் என் தம்பி பாஸ்டர் அவன் எப்படி இங்கே வந்தான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த 4 நாள் அவன்
குடிக்காம ரொம்ப அமைதியா இருக்கிறான், எனக்கே ஆச்சரியமா, நீங்களே அவனை கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்துட்டார். உடனே பாஸ்டர் என்ன கூப்பிட்டு, தம்பி நீங்க முன்னாடி வாங்க அப்படின்னா. நான் போன பிறகு பாஸ்டர் என்ன அறிமுகப்படுத்தினார், இவர் வந்து யார் தெரியுமா, இவர் வந்து பயங்கரமான குடிகாரனா துன்மார்க்கமா ஒரு ரவுடி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தார் ராயபுரத்துல. அவர் இந்த நாலு நாளா நம்ம அங்க ஒரு வீட்டுல மீட்டிங் நடந்தப்போ ஆண்டவர் சந்திச்சாருன்னு சொல்லி அவர் அண்ணன் சொன்னாரு. இந்த அஞ்சு நாளா அவர் என்ன பண்ணார்னு சொல்லி இப்போ அவர் நம்ம மத்தியில் சாட்சி சொல்லுவார்னு சொல்லிட்டு என்கிட்ட மைக்கை கொடுத்தாரு. ஆனால் மைக்கை பிடிச்சாக மைக்கெல்லாம் கையெல்லாம் ஆடுது, ஏன்னா தண்ணி போட்டதான் நம்ம கையெல்லாம் ஸ்டெடியாக இருக்கும். கையில் மைக்கை கொடுத்துறாரு, என்ன செய்யறது. அப்புறம் பாஸ்டர் நம்பர் எனக்கு என் கை நடுங்கிறத பார்த்து அவரே மைக்கை வாங்கி நீங்கள் சொல்லுங்கண்ணார் அப்படி நான் சொன்னேன். இந்த மாதிரி என் மனைவி வந்து ஒரு கூட்டத்துக்கு போனாங்க, அவங்கள அடிக்கிறதுக்காக நான் அங்கே போனேன், ஆனால் ஆண்டவர் அன்றைக்கி என்னோட கூட பேசினார். இந்த அஞ்சு நாளாக எனக்கு ஒரு உலகத்திலே அப்படி ஒரு சந்தோஷம் கிடையாது, நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் குடித்தேன். ஆனால் இன்றைக்கி நாலு நாளாக அஞ்சு நாளாக ஆச்சு, என்னோட நான் குடி சிகரெட்டு இருந்த எல்லாத்தையும் நான் ஒரு கிணத்துல எல்லாத்தையும் போட்டுட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னவனே அங்கே ஸ்டேஜில் மேலே தலைமலக்க வச்சு ஜெபம் பண்ணேன். அதன் பிறகு தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் நான் விடாமல் ஒவ்வொரு நாத்திகமாக சனிகம ராத்திரியே தூக்கம் வராது எனக்கு, சர்ச்சைக்கு போகிறேன்ற அந்த உற்சாகம் எனக்குள்ளே வந்துடுச்சு. இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறார் நம்ம தெரியாத போயிடுச்சு. பாருங்க நான் எங்கே ஆரம்பிச்சுன்னா ஆண்டவர் என்னை அங்கே கொண்டு வந்துட்டார். பதினேழு வயசில் நான் வந்து சபை ரெண்டு வருஷம் போனேன், அதுமாரி மாமலை பணம் பார்க்கல ஒரு மீட்டிங்கு போனேன், அதெல்லாம் விட்டு கடந்த இருபத்தோரு வருஷம் உலகப்புறமா நான் வெளியே வந்தால் கூட ஆண்டவர் பாருங்க என்னை மறுபடியும் என்னை வந்து சந்தித்தார். இந்த ஆறு மாதத்துக்கு பிறகு என் மனைவி சொன்னான், வீட்டில் ஒரே சந்தோஷம் சமாதானமாக இருக்கிறமே, நானும் உங்க கூட சர்ச்சைக்கு வரேன், நாங்கள் வாமா உன்னால் உன்னை அடிக்க போய் தானே நான் ரசிக்கப்பட்டேன் வான்னு சொல்லி என் மனைவியை கூட்டிட்டு நானும் பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க எனக்கு கூட்டிட்டு நேராக ராயபுரத்தில் இங்கேருந்தே நடக்க வச்சு நான் வண்ணாரப்பட்டு என் பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் சர்ச்சைக்கு கூட்டுவேன். அங்கே போனவர் பாசுக்கு சொன்னோம், பாசு எனக்கு ஆறு மாதமாக நான் வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஞானசனம் கொடுங்க அப்படின்னு சொன்ன குடும்பமாக எங்களுக்கு பிரதிஷ்ட பண்ணி ஞானசனம் கொடுத்தார். ஆண்டவர் வந்து இன்னைக்கு என்ன ஒரு ஊழியக்காரனாக வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு என் குடும்ப சமாதானம், எனக்கு நாலு பெண் பிள்ளைங்க ஒரு பையன், வறுமையில் இருந்தனாக என் பிள்ளைங்களை நான் கரையேற்றிருக்க முடியாது. இனி ஆண்டவர்களை வந்த பிறகு நாலு பொண்ணுக்கு மூணு பொண்ணுங்களுக்கு திருமணம் பண்ணேன், ஒரு பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். எப்படி தான் என்னோட ஆச்சரியமாக அற்புதமாக ஆண்டவர் எங்களை நடத்தினார். முப்பத்தேழு வருஷமாக நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சு 2017 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தான் நான் வந்து ஓய்வு பெற்றேன். அதன் பிறகு என்னுடைய பாஸ் வந்து என்னை கூப்பிட்டு ஆண்டவர் வந்து உன்னை ஊழியத்துக்காக அழைக்கிறாரு, நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க பாஸ் சார், நான் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி பாஸ்கிட்ட சொல்லியிருந்தேன். அதன் பிறகு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து அதன் பிறகு நான் வந்து ஊழியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது ஊழியத்தில். ஆண்டவர் என்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். அது மாத்திரம் என்னை உற்றார் உறவினாலும் ஆச்சரியப்பட ஆரம்பித்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு சில பெரிய பேர் ரவுடிங்கெல்லாம் கூட எனக்கு நல்லா பழக்கம் நல்லா தெரியும், அவங்களாம் பார்த்து நீ இப்படி மாறிட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, குடிக்காமல் இருக்க மாட்டேன், எப்போ பத்திரத்தில் சண்டை போடுவே, நீ வந்து இன்றைக்கி இப்படி மாறிட்டேன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி என் மனைவி வந்தாங்க, என் பிள்ளைங்களாம் ரட்சிக்கப்பட்டோம். எங்கள் பெரியமா பிள்ளை ஒருத்தர் இருந்தார், அவர் அரக்கோணத்தில் இருக்கிறார். அவர் ஒரு நாள் நாங்கள் கும்பகோணம் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது புரளகத்தில் வந்து நான் பஸ் விட்டு ஏறும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எங்கப்பா போயிட்டு வரீங்க நான், ஆனால் நம்ம கும்பகோணம் ஊழியத்துக்காக நான் போயிட்டு வரேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது, ஏண்டா எங்கெல்லாம் எச்ச சோறு போடுறாங்களா அங்கெல்லாம் போயிட்டு வருவீங்களா அப்படின்னாரு. அப்போ தான் நான் சொன்னேன், ஏன்னா எச்ச சோறு துண்டதுக்கு கும்பகோணம் தான் போனோமா, ஏன் தமிழ்நாட்டில் சோறு இல்லையா, கடை இல்லையா, ஹோட்டல் இல்லையா, இல்லை வீட்டில் சாப்பாடு இல்லையா, நீ இப்படிலாம் சொல்லாமான்னு. சரி நான் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன்னே, நான் சாகிறதுக்குள்ளே உன் கையில் பைபிள் எடுக்காமல் நான் சாக மாட்டேன்னு சொல்லி நான் அவருக்காக கிட்டத்தட்ட குறைஞ்சி ஒரு 15 வருஷமாக நான் ஜெபம் பண்ண பாருங்கள். இன்றைக்கி அரக்கோணத்தில் ஒரு 70 பேர் வச்சு ஒரு சபை போதகராக இருக்கிறார். அவர் பேர் வந்து அகஸ்டின், அவர் பழைய பேர் வந்து எத்ராஜ். அவர் இன்றைக்கி அவர் சொல்வார், என் தம்பி இப்படி சொன்னேன், ஆனா அவன் சொன்னா நான் சாகிறதுக்குள்ள நீ பைபிள் எடுக்காம சாக மாட்டேன்னு சொன்னான், இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன் சொல்லி. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பிறந்த போது சொன்னாங்க, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்று சொன்னால் அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. மரியாளுடைய வயத்தில் ஒரு பரிசுத்தமல்ல ஒரு ஆண்டவர் பிறப்பார் என்று சொல்லி அன்றைக்கு தூதர் மூலமாக வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த போது எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்க முடியாய் தேவ தூதர் சொன்னார் என்று. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நம்ம உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதான சந்தோஷம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து அநேக பாடுகளை பட்டார். அவர் குழந்தையா பிறந்த நாள் முதல் கொண்டு அவர் வளர்ந்து கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்தார். தகப்பன் யோசப்போடு கூட அவர் ஒரு கார்பெண்டர், அவரோடு கூட 30 ஆண்டுகள் இணைந்து ஆண்டவரும் கார்பெண்டர் வேலை செய்து வந்தார். 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார், அதாவது குருடர்கள் பார்வையடைந்தார்கள், சப்பானிகள் நடக்க செய்தார், குஷ்டரோகிகள் சுத்தமாக்கினார்கள், செவிடர்களை கேட்கும்படி செய்தார், அநேக அற்புதங்கள் செய்தபடினாலே அன்றைக்கு இருந்த அனைத்து யூதர்கள் அனைவரை சிலுவையில் அரைமுறையாக ஒப்புக் கொடுத்தார். ஆனால் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறனால தான் நானும் உயிரோடு இருந்து இந்த சாட்சியம் சொல்லிட்டு வரேன். வேதத்தில் ஒரு அம்பாக ஒரே ஒரு பையன்,
அவரை வந்து அடக்கம் பண்ணுவதாக அவரை பாடையில் வச்சு தூக்கிட்டு வராங்க. இயேசு அந்த பகுதியாக வரும்போது அந்த பாடையை தொட்டு அந்த அம்மா அநேக திரளான ஜனங்களோடு கூட அந்த பாடைக்கு பின்னால் வந்துட்டு இருக்காங்க. இயேசு அந்த இடத்துல வந்து பாடையை தொட்டு அந்த பையனை உயிரோடு இருப்பை அந்த அம்மாவுக்கு கொடுத்த காரணம், அந்த அம்மாவுக்கு இருந்தே ஒரே மகன், ஏற்கனவே அவருடைய கணவன் இருந்து போயிட்டான். பைபிள் அந்த அம்மாவுக்கு கைம்பென், கைம்பென் சொன்னால் விதவை என்று அர்த்தம், விதவையாக இருக்கிறா அந்த அம்மா. ஏற்கனவே ஒரு இருந்த ஒரு பையனை இறந்து போயிட்டான், அவனை உயிரோடு எழுப்பி இயேசு அந்த பையன் அந்த அம்மா இடத்துல ஒப்படைத்தார். இயேசு கிறிஸ்து இன்றுக்கும் உயிரோடு இருக்கிறார். அருமையான சகோதரன் சகோதரியை கேட்கிற உங்களை ஆண்டவர் தாமே ரட்சித்து அவர் சொந்த ஜனமாய் மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கார். இன்றைக்கு அநேக குடிகாரர்கள் இன்றைக்கு குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திர என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பாருங்க, எல்லாரும் குடிகாரா இருக்கார். என்னோட கூட வேலை செஞ்சுங்க அநேகர் குடித்து இறந்து போயிட்டாங்க, 35-40 வயசுல இறந்துட்டாங்க. ஆனாலும் கூட பாருங்க 60 வயசு வரைக்கும் என்னை ஆண்டவர் அருமையாக நடத்தி 37 வருஷம் நான் சர்வீஸ் பண்ணி என்னோட ரிட்டையர்மெண்ட்லேருந்து நான் வெளியே வந்தேன். இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகி 2 வருஷம் அது ஆண்டவர் என்னை நல்லா அற்புதமாக ஆச்சரியமாக வழிநடத்தி வருகிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நிச்சயம் நம்ம உள்ளத்தில் வருவார். ஆண்டவர் சொன்ன நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் சொல்லுகிறார். இயேசு இடத்துல வரும்போது அவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறனை ஒருவனை நான் புறம்பே தள்ளுவது என்று சொன்னார். வேதவசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு எத்தனை ஜனங்கள் வறுமையில், கடன் பிரச்சனையில், வேலை இல்லாத பிரச்சனை, பலவிதமான பிரச்சனை சிக்கி தவித்துக் கொண்டு அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறவர்களே ஆண்டவர் அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தரேன், என்னிடத்தில் வருகிறனை நான் புறம்பே இயேசு விடத்தில் வரும்போது அவர் உன்னை தள்ள மாட்டார். இந்த உலகம் நம்மை நம்ம ஒருவேளை வசதியாக இருந்தால் நம்மளை உற்றார் உறவினர் நம்ம நாடி தேடி நம்மை வருவார்கள். நாம் ஏழ்மை கோலத்தில் இருப்போம் என்று சொன்னால் ஒருவரும் வரமான உடன் பிறந்த சகோதரனும் சரி சகோதரியாலும் சரி தாய் தகப்பனாலும் சரி அந்த உலகமே நம்மை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் போய்விடும். ஆனால் நம்மை வெறுக்காத ஒரு ஆண்டவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவிலே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறல்களுக்காக அவர் கல்வாரி சிலுவிலே ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் மரித்து மண்ணோடு போகவில்லை, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அன்றைக்கு நான் குடிகாரனா 7 வருஷம் வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து போய் ஒருவேளை நான் மரித்து இருந்திருந்தால் நான் மண்ணோடு மண்ணாய் போயிருப்பேன். ஆனால் ஆண்டவர் என்னை அவர் ஒரு நாள் குறித்திருக்கிறார். ஏற்ற வேளையில் அவர் என்னை குறித்தபடினாலே நான் அவருடைய பிள்ளையாய் மாறி என்னை அவர் ஒரு நாள் அழைத்தார். அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் உள்ளத்திலே. இயேசு கிறிஸ்து இந்த உள்ளத்தில் வரும்போது ஏதோ அநேக சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றம் செய்கிறார். மதம் மாற்றம் அல்ல, ஒரு மனமாற்றம். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டுன்னு சொல்லி, இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் திருந்தி வாழ்ந்துவிட்டால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இன்றைக்கு உலகத்தில் 2 சம்பவங்கள் தான், ஒன்று சொர்க்கம், இன்னொரு நரகம். இந்த உலகத்திலே நாம் உண்மையை உத்தமமாய் கரைப்படாமல் வாழ்வோம் சொன்னால் ஒரு நாள் மரித்தாலும் நாம் பரலோகத்தில் போவோம். ஆண்டவர் இல்லாமல் நாம் வாழ்வோம் சொன்னால் ஒரு நாள் நரகத்தில் போனால் எரிகிற அந்த அக்கினியிலே கள்ள தள்ளப்படப்படும் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டிருக்குது. ஆகினாலே கடைசி காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்டுக்கொண்ட அருமையான சகோதர சகோதரி, வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை சம்பவங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மத்தேயு 24 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம் இப்படியா சொல்லுகிறது, யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், நாட்டுக்கு நாடு யுத்தம், ஜனத்துக்கு ஜனம் விரோதம், பகைகள், கொள்ளைகள், வைராக்கியங்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும், இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், உடனே முடிவு வராது. இதோ ராஜ்யத்தின் எங்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்படவும் அப்போது முடிவு வரும் என்று சொல்லு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சமீபத்தில் பார்த்தோம் இந்த சொன்ன அத்தனை சம்பவங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இந்தோனேஷியன பல தரை இன்றைக்கு சுனாமி பூமி அதிர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டர் சொன்ன வார்த்தை, இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவது என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டோம். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சிறுபிள்ளைகளை கொலை செய்து எரித்து விடுகிற சம்பவங்கள், இதுவரை நடந்திராத சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ரோட்டிலே நடந்து போயிட்டால் செயின் அறுத்து கொண்டு போகிறார்கள், வங்கியில் கொள்ளையடிக்கிறார்கள். காரணம் என்ன? பாவ சுபாவ மனுஷனுக்குள்ள வந்துவிட்டது. ஆரம்ப நாட்கள மனுஷனை படைத்த போது ஆண்டவர் அருமையாகத்தான் படைத்தார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதனாலே இந்த உலகம் சமுதாயம் முழுவதும் உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ள போய்விட்டது. ஒரு மனுஷன் பாவத்து நிமித்தமாக முழு உலகம் இன்றைக்கு பாவத்துக்கு அடிமையாக, வேதம் சொல்லு பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் சொல்லியிருக்கிறது. ஆகினாலே இந்த பாவ பழக்கத்தினர் விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனும் தன்னைத்தானே அவன் சுத்தமாக்கி கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்க வல்லமில்லை சொல்லி வேதம் சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டு அறிவான சகோதர சகோதரி, நீ யாராக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது ஜாதியில் மதத்தை உருவாக்க வரவில்லை. அவர் மனிதனாகத்தான் நம்மை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக தான் படைத்தார். நமக்குள்ளே சமுதாயத்துக்குள்ளே நமக்குள்ளே நாம் எந்த ஒரு மதத்தில் பிறக்கிறோமோ அதுக்குள்ளே ஒரு ஜாதி வருகிறது. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், அதனால் என்னுடைய பேர் பழனியாக இருக்குது.
நான் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்திருந்தால் அபுபக்கர் என்று பேர் இருக்கும். நான் ஒரு சீக்கியர் குடும்பத்தில் இருந்தாக்கா குருநானக் சிங் என்று பேர் இருக்கும். இப்படி நான் பிறக்கிற இடத்துலேருந்து நமக்கு ஒரு மதம் கிடைக்கிற தவிர மதத்தை ஆண்டவர் இங்கே ஏற்படுத்தும்படியாய் இந்த உலகத்தில் வரவில்லை. ஆகினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு தெய்வீக சமாதம் சந்தோஷம் உண்டாயிருக்கும். யோவான் 14:27 எப்படியா சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையும் என்னுடைய சந்தோஷத்தையும் உங்களுக்கு நான் வைத்து விட்டு போகிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் பாருங்க, சினிமாங்க போகிறார்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் சந்தோஷம். போகும்போது பாருங்க, மிக அழகாக ஒரு சில பெண்களை பாருங்க, நல்லா பூவெல்லாம் வைத்துக் கொண்டு அலங்காரமாக போவார்கள். ஆனால் படம் முடித்து வெளியே வரும்போது பேய் இந்த மாதிரி வருகிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரன், அது மாத்திரம் இல்லை, ஒரு 3 மணி நேரம் தான் சந்தோஷம். ஆகினால போதை தண்ணி அடிச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு 7 மணி தான், சரியாக ஒரு 7 மணி நேரம், அதுக்கப்புறம் போதை போயிடும், மறுபடியும் குடிக்க போகணும். ஆனால் இயேசு கொடுக்குற சந்தோஷமோ அது நிரந்தரமான சமாதானம், சந்தோஷம். அவர் தான் சொன்னார், நான் உலக என்னுடைய சமாதானத்தை உங்களை நான் வைத்து விட்டு போகிறேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படியாக இன்றைக்கு அந்த சமாதானத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு வசனம் உண்டு, யாம் பெருக இன்பம் பெருக வையகம். நான் பெற்ற சந்தோஷத்தை நான் மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தியை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து நீ யாராக இருந்தால் சரி, இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உன்னுடைய வாழ்க்கையில் வருவார், உன்னோடு கூட நடத்துவார், ஒவ்வொரு நாளும் உன்னை கரம் பிடித்து நடத்துவார், உன் வாழ்க்கையை மாற்றுவார், உன் வாழ்க்கையில் அற்புதம் அடையாளம் நடக்கும், நீ நினைத்த காரியம்லாம் வாய்க்க பண்ணுவார். அவர் உள்ளத்தில் வரும்போது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள்.

இருதல்களாய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமக்கத்தால் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்களாய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களாய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே ஆடிகள் பட்டார், உன்னை

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மத்தேயு 10:32. வாய்ஸ் ஆஃப் த மார்ட்டர்ஸ் என்ற ஊழியத்தின் ஸ்தாபகர் ரிச்சர்ட் ஓம்ரன் என்ற போதகர் ஆவார். அவர் ரோமானிய நாட்டைச் சேர்ந்தவர். கிறிஸ்து இயேசுவின் மேல் தனக்கிருந்த விசுவாசத்திற்காக ரஷ்யர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார். மிக கொடுமையாக நடத்தப்பட்டார். அவர் 1966 அமெரிக்காவின் வாஷிங்டனில் தன்னுடைய சாட்சியை கூறினார். அப்போது அவர் தன் உடலின் இடுப்பு பகுதியில் காணப்பட்ட 18 ஆழமான காயங்களால் உண்டான தழும்புகளை காட்டினார். ரோமானியாவிலே கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடித்த பின்பு கிறிஸ்தவ போதகர்களின் மாநாடு ஒன்று பார்லிமெண்ட் கட்டடத்தில் நடந்தது. அதில் அனைத்து கிறிஸ்தவ ஸ்தாபனங்களிலும் இருந்து 4000 ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் 4000 பேரும் ஜோசப் ஸ்டாலினை கௌரவ தலைவராக தெரிந்தெடுத்தனர். அங்கு கூடியிருந்த போதகர்கள் ஒருவர் பின் ஒருவராக எழுந்து நின்று, கம்யூனிசமும் கிறிஸ்தவமும் ஒன்றுதான், அவை இரண்டும் ஒன்று போல ஒரே இடத்தில் இருக்கலாம் என்றனர். அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவைச் சேர்ந்த ஜோசப் ஸ்டாலின் சிறு குழந்தைகளை நாத்திகர்களாக உருவாக்கினார். கிறிஸ்தவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் பாஸ்டர் ஓம்ரண்டும் அவருடைய மனைவியும் இருந்தனர். போதகர் ரிச்சர்ட் ஓம்ரண்டின் மனைவி அவரை பார்த்து, ரிச்சர்ட், எழுந்திருங்கள், இயேசுவுக்கு ஏற்பட்டிருக்கும் அவமானத்தை நீக்குங்கள், இவர்கள் இயேசுவின் முகத்தில் எச்சிலை துப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு போதகர் ஓம்ரண்ட், நீ சொல்வதைப் போல நான் செய்தால் உனக்கு கணவன் இருக்க மாட்டார், பரவாயில்லையா என்று கேட்டார். அதற்கு அவருடைய மனைவி, ஒரு கோழையைப் போல இயேசுவை மறுதளிக்கிறவர் என் கணவராக இருப்பதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் என்றார். போதகர் ஓம்ரண்ட் எழுந்து நின்று தேவனை துதித்தார். தேவனும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தான் எங்களுக்கு முக்கியம் என்று பகிரங்கமாக கூறினார். அதற்கு அப்புறத்திலிருந்து ஓம்ரண்ட் அவ்வாறு பேசியதற்கான பலனை அனுபவிக்க வேண்டியதாயிற்று. அவர் அடைந்த இன்னல்களுக்கு அளவே இல்லாமல் போயிற்று. ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலக ஆசீர்வாதங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுத்து விடாமல் துணிந்து துன்பங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் ஏராளமானோர். உலக நன்மைக்காக தேவனை விட்டு கொடுக்காமல் இருந்தால் தேவனும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். நாம் அவருக்காக காண்பிக்கும் வைராக்கியம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாழ துடிக்கும் அநேகரை எழுப்போம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்காக வைராக்கியம் காட்டுவோம்.

0: நிராகரிக்கப்படும் போது என்ற தலைப்பில் சகோதரன் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எடுத்துக்கொள்ளலாம் ஏசாயாவின் புஸ்தகம் 60 அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 60 அதிகாரம் 15 வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 60 அதிகாரம் 15 வசனம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை நோக்கி சொல்லுகிற முதலாவது வார்த்தை என்ன? நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாய் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு சந்தோஷப்படுறீங்க? அமேன். ரெண்டு நிலைகளை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். God is talking about 2 different conditions. முதலாவது நிலை என்ன? நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும். சொல்லுங்க, முதலாவது நிலை என்ன? நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும். Hated and rejected. Hated and rejected. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் கடந்து செல்லுகிறோம். அநேகரால் பகைக்கப்படுகிற, அநேகரால் வெறுக்கப்படுகிற சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து போகிறோம். We go through situations where we are hated, where we are despised, where we are rejected. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப வேதனையான காரியம் என்னவென்று சொன்னால் பிறரால் நிராகரிக்கப்படுவது. To be rejected by people. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. Many people are suffering because of this. என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே, என்னை இவர்கள் நிராகரித்து விட்டார்களே, என்னை இந்த இடத்துல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே, இப்படியெல்லாம் அநேகருடைய மனதில் மிகப்பெரிய ஒரு கஷ்டம். என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள், ஒதுக்கப்பட்ட நிலை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும். கர்த்தருடைய வார்த்தையில ஆனாலும் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ இருக்கிற நிலைமை எப்படி இருக்குது? ஆனாலும், this is your present condition.

விட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சியாகவும் மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். இது கர்த்தருடைய வார்த்தை. தலைமுறை தலைமுறை என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் டிசெண்டன்ஸ் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் சில வாரங்களாக குடும்பங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம், குடும்ப உறவுகளை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சத்ருவானவன் ரொம்ப டார்கெட் பண்ணுறது, குறிவைக்கிறது குடும்பம் என்ற ஒரு ஸ்தாபனத்தை தான். குடும்பம் என்பது மனிதனாக நினைத்து ஏற்படுத்தினது அல்ல, இது தேவன் மனிதனுக்காக ஏற்படுத்தின ஒன்று என்று நாம் வேதத்திலே கற்றுக்கொண்டோம். தேவன் ஏற்படுத்தின எல்லாமே நன்மைக்காக தான் தேவன் ஏற்படுத்தினார் என்பதும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேக வாலிபர்கள் என்ன சொல்கிறாங்க, குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், குடும்பமே வேண்டாம், எனக்கு திருமணம் வேண்டாம் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று தேவன் கண்டார். அப்படி கண்ட தேவன் இதை ஒரு பிரச்சனையாக பார்த்து இவன் தனிமையாக இருக்கக்கூடாது, இவனுக்கு ஒரு ஏற்ற துணையை நான் தருவேன் என்று சொல்லி தேவன் ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார். அதனாலே குடும்பம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த, தேவன் மனுஷனுக்கு செய்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இந்த உலகத்தில் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, குடும்பமா சே அப்படின்னு சொல்ற நிலைக்கு சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் குடும்பத்தை குறித்து தவறான எண்ணம், தவறான கணிப்பு, தவறான உணர்தல், அதனால சொல்றாங்க குடும்பமே வேண்டாம். நிறைய பேர் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சரீர பிரகாரமாய், ஆனால் மனதிலே எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனதளவிலே பிரிவு என்றைக்கோ வந்துவிட்டது, சரீர பிரகாரமாக சமுதாயத்துக்கு பயப்படுகிறதுனாலே ஒன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதுமான நிலையில இருந்தாலும் கர்த்தர் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறைக்கு மகிழ்ச்சியாக உன்னை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நிறைய நேரங்களில் குடும்பத்தை நீங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய உறவுகள் இருக்கிறது, நிறைய உறவுகள், தகப்பன் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர், கணவன் மனைவி, மருமகள் மாமியார். இப்படி பார்த்தீங்கன்னா குடும்பம் என்று எடுத்துக்கொண்டாலே எதை தான் நாம் உடனே உணர முடிகிறது, உறவுகள். ஆனால் அந்த உறவுகளை ஏன் தேவன் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் குடும்பம் என்ற ஒரு உறவை தேவன் ஏற்படுத்தினார். இந்த உலகத்தில் நம்முடைய குடும்பங்களிலே தேவன் ஒரு குழந்தையை கொடுக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம், இந்த குழந்தை பாதுகாப்பாய் பத்திரமாய் வளர்க்கப்படுவதற்காக தேவன் உங்களை நம்பி உங்கள் கையில் உங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இந்த உறவுகள் தான் இந்த குழந்தையை பாதுகாக்கணும், இந்த உறவுகள் தான் இந்த குழந்தைக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும், இந்த உறவுகள் தான் இந்த குழந்தையை வளர்த்து எடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தினார். ஆனால் வருத்தமான காரியம் என்ன, எந்த குடும்பத்திலே பாதுகாப்பு இருக்க வேண்டுமோ அந்த குடும்பத்திலேயே பிள்ளையினுடைய உணர்ச்சிகள் நசுக்கப்படுகிறது. எத்தனை பெற்றோர் பிள்ளைகளை இருக்கிற வண்ணமாய் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், என்ன நினைக்கிறோம், நான் என்ன நினைக்கிறோம் அதுபோல என் பிள்ளை இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளையும் வித்தியாசமாய் தேவன் உருவாக்கி இருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு கிருபை உண்டு. எல்லா பிள்ளைகளும் ஒரே விதமாக இருக்க மாட்டார்கள். ஆனால் பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நான் எப்படி விரும்புகிறேனோ அப்படி தான் என் பிள்ளை வளரணும், நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அதைத்தான் என் பிள்ளை நிறைவேற்ற வேண்டும். நிறைய நேரங்களில் ஆண்டவர் இந்த பிள்ளை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு என்ன பிரியமோ அதைத்தான் இந்த பிள்ளை செய்ய வேண்டும், எனக்கு என்ன பிள்ளை படிக்க வேண்டுமோ அதைத்தான் இந்த பிள்ளை படிக்க வேண்டும், எனக்கு எப்படி பிரியமோ அப்படித்தான் இந்த பிள்ளை சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக பெற்றோர் நினைக்கும் போது எந்த பிள்ளைக்கு பாதுகாப்பும் சமாதானமும் ஆறுதலும் கிடைக்க வேண்டுமோ அந்த பிள்ளை என்ன கிடைக்குதுங்க, நிராகரிக்கப்படுகிறார்கள், தள்ளிவிடப்படுகிறார்கள். உன் இஷ்டம்லாம் கிடையாது, ஏன் இஷ்டம்தான். இன்னும் சில பிள்ளைகள் வளரும்போது அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனைகளை பெற்றோர் கொடுப்பதில்லை.
இப்படி அநேக குடும்பங்களிலே எந்த குடும்பத்திலே பாதுகாப்பு வர வேண்டுமோ, எந்த குடும்பத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டுமோ, எந்த குடும்பத்திலே பிள்ளைகள் ஆரோக்கியமாய் வளர வேண்டுமோ, அதே குடும்பத்திலே அவர்கள் உணர்ச்சிகள் நசுக்கப்பட்டவர்களாய் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறதுனாலே தான் பிள்ளை

0: சமாதானத்தையும் உறவுகளையும் குடும்பத்துக்கு வெளியே தேடுகிறது. நிறைய பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறாங்க, என் பிள்ளை இப்படி செய்துட்டான், என் மகள் இப்படி செய்து விட்டாள், ஏன் அப்படி செய்தாங்க, என்ன காரணம், யோசிக்கிறது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க யோசிக்கிறது கிடையாது. எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் உட்காந்து பெற்றோருடைய வாழ்க்கை கண்ணீரும் கவலையுமாக, ஐயோ என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி ஆயிற்று, என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் யார், பெற்றோராக இருக்கிற நீங்களும் நானும் தான். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி பழகுகிறீர்கள் என்பதை பார்த்து தான் பிள்ளைகள் அன்பையும் உறவையும் கற்றுக்கொள்ளுகிறது. இதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு அநேக நேரங்களில் நான் கேட்டிருக்கிறேன், ஒரு சகோதரன் சொன்ன, எங்கள் அப்பாட்ட 12 வருஷமாக நான் பேசலை, எங்கள் அப்பா கூட நான் 15 வருஷமாக நான் பேசலை, என் பிள்ளைகிட்ட நான் இத்தனை வருஷமாக பேசலை. ஒரு சிலர் அதை ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. பெருமையான விஷயமா அது? பெற்றோரோட பிள்ளை பேசாமல் இருப்பது பெருமையான விஷயமா, அல்லது பெற்றோர் என் பிள்ளை கூட பேசி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா சொல்கிறது பெருமையான விஷயமா? பேசுவதற்காகவும் ஆலோசனை கொடுக்குவதற்காகவும் அன்பு செலுத்துவதற்காக தான் பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்தார். ஆனால் அதே பிள்ளையினுடைய வாழ்க்கையில் உள்ள உறவுகளிலே பிளவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிளவுகள் வரும்பொழுது பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் என்ன பண்ணப்படுகிறது, பாதிக்கப்படுகிறது. ஆண்டவர் அழகாக சொன்னார் பாருங்களேன், இந்த குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எதிரியை மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, எதிரியை மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த இடத்துல அந்த உறவுகள் அன்பினாலும் அரவணைப்பினாலும் பாதுகாப்பினாலும் நிறைந்திருக்க வேண்டுமோ அதே இடத்துல ஒருவரை ஒரு எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் இப்படி கேட்டார், இப்படி சொன்னால் நமக்கு புரியாது, எப்படின்னு கேட்டார், இங்கே இருக்கிற யாருக்காவது பாகிஸ்தான்லேயாவது சீனாவிலாவது எதிரிகள் இருக்கிறார்களா, இருக்கிறாங்களா? இல்லை. உங்கள் வீட்டை பாருங்கள், உங்கள் வீட்டை கொஞ்சம் பாருங்களேன், நான் அவரோட பார்க்கவே மாட்டேன், இவங்கள்ட்ட நான் பேசவே மாட்டேன். வீணான வைராக்கியம், வீணான பெருமை, வீணான கடினங்கள் அவங்களுக்குள்ள. ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்களேன், இது அழகாக ஆண்டவர் சிலர் மற்ற எழுதின சுவிசேஷம் 10:36 மத்தேயு 10:36
1: ஒரு மனுஷனுக்கு
0: சொல்லுங்க, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே, சொல்லுங்க, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அதனால தான் ஆண்டவர் சொன்ன, சத்துருக்களை சிநேகிங்கள். பிரச்சனை எங்கே இருக்கு, குடும்பத்தில் இருக்கிறது. நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறது, சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கிறது, ஒரு சாதாரண காரியத்தில் ஆரம்பிக்கிறது. நாளடைவில் என்ன ஆகிறது, இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரிவினை அதிகமாகி ஒருவரை ஒருவர் வெறுக்கிற ஒரு இருதயம் பார்க்க சகிக்க முடிய மாட்டேங்குது. எல்லா இடங்களிலும் நடக்கும். சிலர் பாருங்க, அவங்க வேலை ஸ்தலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பேச மாட்டாங்க, அப்படியே ஒதுங்கிக்குவாங்க, அவங்கள பார்த்தாங்கன்னா ஒதுங்கிடுவாங்க. ஏன் வேலை ஸ்தலம், ஏன் குடும்பம், சபையிலையும் ஒரு சிலர் ஒரு சிலரை பார்த்தா அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. என்ன காரணம், ஏதோ ஒரு இடத்துல அவருடைய உள்ளத்தில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காயம் ஏற்பட்டதினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். தங்கள் தனிமைப்படுத்த வேண்டாப்பா, எது வேணாம், நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா, யாருமே வேண்டாங்க போதும் கேட்டிருக்கீங்களா, அப்படி நான் பட்டதெல்லாம் போதும். ஆனால் நிறுத்த மாட்டாங்க, செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் பேசுறது மட்டும் என்ன சொல்ல, ரொம்ப பட்டுட்டேன் பிரதர், எதுவுமே படல, ரொம்ப பட்டுட்டேன் பிரதர், போதும் போதும்னு ஆயிடுச்சு பிரதர். குடும்பத்திலிருந்து பிரிவுகள் வருவதற்கு முக்கியமான காரியம் என்ன, எந்த இடத்துல அவர்களுக்கு அரவணைப்பும் பாதுகாப்பும் அன்பும் சமாதானமும் கிடைக்க வேண்டுமோ அந்த இடத்துல கிடைக்காத போது தான் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வருகிறது. சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். பிறர் உங்களை நிராகரிக்கும் போது, உங்களை வேண்டான்னு சொல்லும்போது, உங்களை ஒதுக்கும் போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க என்பதை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் அமையும். நிறைய நேரங்களில் நாம் உடைஞ்சு போயிடுறோம், சோர்ந்து போகிறோம், வேண்டாம் என்று ஒதுங்குகிறோம், உறவை விட்டு வெளியே போய் விடுகிறோம். ஆனால் எப்படி அதை கையாள வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுவோம், அப்பொழுது எல்லா உறவுகளும் மேம்படும். ஆமென். உறவுகளை ஏற்படுத்தினது யாருங்க, ஆண்டவர். அவர்தான் கொடுத்தார் இந்த உறவு. கணவனுக்கு மனைவி என்ற உறவை கொடுத்தது தேவன், மனைவிக்கு கணவன் என்ற உறவை கொடுத்தது தேவன், தகப்பனுக்கு பிள்ளை என்ற உறவை கொடுத்தது தேவன், பிள்ளைக்கு தகப்பன் என்ற உறவை கொடுத்தது தேவன். அப்படி தேவன் இந்த உறவை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அதை சரியாய் நடத்துவதற்கும் அதை பலப்படுத்துவதற்கும் அவரை சார்ந்திருந்தால் நிச்சயமாகவே தேவன் பலப்படுத்துவார் சொல்ற. இந்த இடத்துல குடும்பத்தில் யாராவது ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம காலங்களை கடத்தி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு முடிஞ்ச உடனே முதல்ல போய் பேசணும். அப்படி பேசணும்னா என்ன வேணும், என்ன வேணுங்க, என்னமே வேணும். ஆமா, நிறைய பேருக்கு அது ரொம்ப கஷ்டம். சில பேர் ரொம்ப தாழ்மையா இருக்கணும் அப்படின்னா எந்த கடையில கிடைக்கும் தெரியாது. இல்லை, நான் எப்படி பேசுறேன், நான் யாரு, நான் எந்த விதத்தில் தப்பு செய்தேன், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, அப்படிதான் நியாயப்படுத்துகிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஒரு சம்பவத்தை நான் காட்டுகிறேன், நீங்க புரிந்து கொள்வீர்கள். வாசிங்க, 1 சாமுவேல் 16:10-11 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
1: இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும், நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான்.
0: இங்கே அழகான ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியான சாமுவேல் ஒரு வீட்டுக்கு போய், ஈசாயினுடைய வீட்டுக்கு போய் சொல்றாரு, உங்க வீட்டில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறார், உங்க பிள்ளைகளெல்லாம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே ஈசாய் தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் முன்பதாக அனுப்புகிறார். ஒவ்வொருத்தராக வரான், மூத்த மகன் வர்றான், ரெண்டாவது வர்றான், மூன்றாவது, அப்படி ஒவ்வொரு பிள்ளையாக வருகிறான். இது காரியம் என்ன, இவர்களில் ஒருவனை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் பார்த்த உடனே தீர்க்கதரிசி யோசிக்கிறார், நல்ல வாட்டசாட்டமா இருக்கான், இவன் தான் ஒருவேளை ராஜாவா இருப்பனோ, இவன் ஒருவேளை ராஜாவா இருப்பனோ, இவன் ஒருவேளை ராஜாவா இருப்பனோ அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ற, இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டாங்களா, எல்லா பிள்ளைங்க வந்துட்டாங்க. ஆனா சொல்றாரு, அவங்க அப்பா சொல்றாரு, கேட்ட பிறகு சொல்றாரு, உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா அப்படின்னு கேட்ட பிறகு அவர் சொல்றாரு, இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் என்ன பண்றான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். எல்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வெல் குவாலிஃபைடு, இவங்கெல்லாம் தகுதி உள்ளவர்கள், இவர்களாம் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்கள். ஆனால் ஒருத்தன் இருக்கிறான், ஒன்றுக்கும் லாய்க்கில்ல, அதனால என்ன பண்ண விட்டேன், ஆடு மேய்க்க விட்டேன். குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு, குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு, குடும்பத்தால் தள்ளப்பட்ட நிலையில் இருந்தவன் தான் தாவீது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, என்னை ஒதுக்கிட்டாங்களே, என்னை கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் சோர்ந்து போய் உட்காரவே இல்லை. அவன் அனுப்பி வா என்று சொல்லும்போது அவன் வந்தான். நீங்கள் பிள்ளைகள்கிட்ட போய் நீ வா அப்படின்னு சொன்னால், ஒதுக்கிட்டு நீ கூப்பிட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க, என்ன வேணான்ட்டீங்க அப்புறம் எதுக்கு. நான் சமாதானம் பண்ண போகும்போது, சரி பரவாயில்லப்பா, பழசெல்லாம் நடந்தெல்லாம் மறந்துட்டு வா, எப்பவும் போல் வந்துட்டு போ, ஆ நான் வரமாட்டேன், நான் எதுக்கு வரணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இவர்கள் அவர்களை நிராகரித்ததினாலே அவர்கள் இப்பொழுது இவர்கள் என்ன பண்ணுறாங்க, நிராகரிக்க, உன்னோட உறவே வேணாம், எதுவுமே தேவையில்லை. ஆனால் ஆள் விட்டு அனுப்பும் போது தாவீது தாமதமே பண்ணவில்லை, ஓடி வந்தான். அங்கே என்ன நடந்தது, அங்கே தேவன் அவனை கனம் பண்ணினார், தேவன் அவனை ஆசீர்வதித்தார், தேவன் அவனை உயர்த்தினார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஒருவேளை உங்களை உலக மனிதர்கள் வெறுத்து தள்ளலாம், உலக மனிதர்கள் உங்களுக்கு பின்னாக பேசலாம், உலகத்தின் மனுஷர்கள் உங்களை காயப்படுத்தலாம், ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஒருவரையும் ஒரு நாளும் தள்ளாத ஆண்டவர் ஒருவர் உண்டு. அவர் உங்களை என்ன கண்டிஷனில் நேசித்துக் கொண்டே இருக்கிறார், அவர் பார்க்கறதே இல்லை. இளையகுமாரனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் வீட்டை விட்டு போகும்போது நல்லா இருந்தான், நல்ல உடுத்தி இருந்தான், பணம் இருந்துச்சு, பிள்ளை என்ற ஸ்தானத்தில் இருந்தான், வீட்டை விட்டு போயிட்டான். போன உடனே அவங்க அப்பா ஓடி பின்னாடியே போகலை, டே மகனே வாடா வாடான்னு கூப்பிட விட்டார். சில நேரங்களில் சில வில உறவுகளிலிருந்து சிலர் விலகி போகும்போது அமைதியாக இருக்கணும், ஆண்டவர்கிட்ட காத்திருக்கணும், ஆண்டவரை நீங்கள் கிரியை செய்யுங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் நல்லா இருக்கிற வரைக்கும் அப்பா வீட்டை நினைக்கல, நல்லா இருக்க வரைக்கும் எதையும் யோசிக்கல, எல்லாம் போச்சு, பணம் போச்சு, பணம் போன உடனே நண்பர்கள் போயிட்டார்கள், நண்பர்கள் போன உடனே வேலை போச்சு, தேசத்தில் பஞ்சம் வந்தது, பஞ்சம் வந்த பிறகு எங்கே உட்கார்ந்தாரு, பன்றிகளை மேய்க்கிற அந்த நிலைக்கு வந்துட்டாரு. தேவன் கொடுத்த உறவுகளை சரியாக பாதுகாத்து கொள்ளவில்லை என்றால் யாரா இருந்தாலும் என்னதான் மேய்க்கணும், திறந்து வாய் திறந்து சொல்லுங்க. தேவன் கொடுத்த உறவுகளை சரியாக காப்பாற்றி கொள்ள தெரியவில்லை என்றால் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிற வேலை கிடையாது, பன்றிகளை மேய்க்கிற வேலை தான் உண்டாகும். பன்னி மேய்க்கிறவன் ஒருத்தன் வர்றான்னு வைத்துக்கொள்ளுங்க, உங்கள் கிட்ட வர்றாரு, உங்க கட்டி பிடிக்க வர்றாரு, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? தள்ளி போவீங்க. ஏன் தள்ளி போவீங்க? அந்த வாட தூரத்திலிருந்தே வரும். சொல்கிற பாருங்க, உங்களை அவர்கள் வெறுத்தார்கள் என்பதினாலே நீங்கள் அவர்கள் மேல் கோபமோ எரிச்சலோ கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்க்குறவங்கெல்லாம் அவங்க ஒதுங்கி போவாங்க. ஏன்னா உங்களையே அறியாமல் பன்றிகளோடு இருந்த வாடை அடிக்கும். விலங்கினவங்க மட்டும் விலங்கினுக்கு தக்கதாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஐயோ, எல்லாம் என்ன வெறுக்கிறாங்க பிரதர், ஏன் உங்களை வெறுக்கிறாங்க எல்லாரும், ஏன் உங்களை மட்டும் சொல்ல சொல்ல கேட்டிருக்கீங்களா? என்னை மட்டும் எல்லாம் வெறுக்கிறாங்க, நான் எங்கே போனாலும் என்னை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. உடனே கண்ணாடி நின்று பார்க்கணும், உன்னை மட்டும்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை எங்கே இருக்குது? ஏங்க, அங்கே போனேன், முதல்ல அங்கே போனேங்க, அங்கேயும் என்னை இப்படி தான் பண்ணாங்க, இங்கே வந்தேங்க, இங்கேயும் இப்படி தாங்க பண்ணுறாங்க, அங்கே போன அங்கேயும் இப்படி தான் பண்ணுறாங்க. காரணம் என்ன? உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் வெறுத்த வெறுப்பினாலே உங்களை பார்த்த உடனே அவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பன்றி மேய்க்கிறோம். அவன் வந்தவுடனே தெரியுது இல்லை உங்களுக்கு, தூரத்தில் வந்தவுடனே தெரியுது, ஆனால் அவனுக்கு தெரியல பாருங்கள். அதான் விஷயம், பிறர் நம்மை நிராகரிக்கும் போது நாம் அதனால் காயப்படும் போது காயப்படுவோம், ஆனால் மீண்டும் காயப்படுத்தணுன்ற எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்மளையே அறியாமல் நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது நாம் எங்கே போனாலும் பிறர் கண்டுபிடிச்சிருவாங்க, ஒதுங்கி போய்கிட்டே இருப்பாங்க. தாவீதினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாரும் அவனை மறந்தார்கள், தாயும் மறந்தார்கள், தகப்பன் மறந்தார்கள், சகோதரர்கள் வெறுத்தார்கள். ஆனால் தாவீது என்ன செய்து கொண்டிருந்தார்? வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 27:10. சங்கீதங்களின் புஸ்தகம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? சேர்த்துக்கொள்வார். தாவீது அவனுடைய உள்ளத்திலே தகப்பன் மேலும் தாயின் மேலும் சகோதரன் மேலும் சகோதரி மேலும் கசப்பை வளர்த்துக்கவே இல்லை. தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உண்டு, எல்லாரும் என்ன ஒதுக்கினால் யார் என்னை சேர்த்துக்கொள்வார்? கர்த்தரனை சேர்த்துக்கொள்ள, அவர் தாங்க எனக்கு வேணும், நான் அவரை துதித்து கொண்டே இருப்பேன், அவர் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன், நான் சோர்ந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்கிறாரு. தகப்பனும் தாயும் சொல்லுங்க, தகப்பனும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். இப்போ இந்த வாலிப பிராயத்தில் வளர்கிற காலங்களில் பிள்ளைகள் காயப்படும் போது அப்பா கிட்ட எதிர்பார்க்குறாங்க அன்பு, ஆனால் அப்பா எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறாரு? அடிச்சுட்டே இருக்கிறாரு, புரிஞ்சுக்கிறதே இல்லை. நான் எதை கேட்டாலும் எதிராகவே செய்துக்கிட்டு இருக்கிறாரு அப்பா. அப்போ பிள்ளைக்கு தகப்பன் மேலே என்ன வந்துடுது? ஒரு கசப்பு ஏற்படுது. சரி, அப்பா தான் இப்படி இருக்கிறாரு, அம்மாவாவது அரவணைப்பாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சீரியலும் மொபைல் ஃபோன்லேயும் உட்காண்ட்ருக்குறாங்க, என்னுடைய எந்த தேவைகளும் அவர்கள் சந்திக்கவில்லை. பிள்ளைங்க என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? இதுக்கு ஒரே நிவாரணம் இருக்கிறது. வாலிபர்கள் பெரியவங்க இன்றைக்கி திருமணமானவங்க நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, ஒரே நிவாரணம் இருக்கிறது, என்ன பண்ணோம்? கல்யாணம் பண்ணிக்கணும். இவங்க திருமணத்துக்குள்ளே உள்ளே போகும்போதே இவங்க என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தில் எவைகளெல்லாம் கிடைக்கலையோ, குடும்பத்தில் கிடைக்காத அன்பு, குடும்பத்தில் கிடைக்காத அரவணைப்பு, குடும்பத்தில் கிடைக்காத கவனம், இதெல்லாம் திருமணமான கிடைக்கும் என்று தவறாக நினைத்து சொல்லுவாங்கள்ல, சர்வ ரோக நிவாரணி. அப்படிதான் நிறைய பேர் கல்யாணத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவன் நசுக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன், அன்புக்காக ஏங்குகிறவன். ஆனால் சில கணவன்மார் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா மாதிரி என்னை பார்த்துக்குவாருன்னு நினச்சேன். எங்கள் அம்மா மாதிரி ஒய்ஃபை சொல்லுவாங்க கணவன் மாதிரி, எங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்குவான்னு நினச்சேன். ஏ, அவள் பொண்டாட்டி அம்மாவா? அது முட்டாள்தனமா இல்லை? எந்த உறவில் எப்படி இருக்கு? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறான எதிர்பார்ப்போடு திருமண உறவுக்குள்ளே போனால் என்னங்க ஆகும் சொல்லுங்கள்? என்ன ஆகும்? அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு இங்கே இருக்குது. அவன் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் கிடைக்காதெல்லாம் நான் இங்கே வந்து தேடினேன், கிடைக்காது. முதல்ல அதை சரி பண்ணுங்கள். அதை சரி பண்ணாமல் நான் நசுக்கப்பட்டவனாய் வெறுக்கப்பட்டவனாய் தவறான ஒரு எதிர்பார்ப்புகளோடு குடும்பத்துக்குள்ளே போனால் கல்யாணம்னா எல்லாம் சரியாயிரும். நிறைய பெற்றோர் அப்படி தான், அடங்கவே மாட்டேங்கிறாங்க அந்த பையன். சொல்கிறாங்களா, கேட்டிருக்கீங்களா, இவனுக்கு என்ன பண்ணும், என்ன கட்டுங்க? ஆமாம், எலும்பு முறிஞ்சாதாங்க கால் கட்டு போடணும். நல்லா இருக்குன்னு ஏன் கால் கட்டு போடுறீங்க? இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் சரியாயிருங்க, சுற்றிக்கிட்டே இருக்கிறான். அவனை பிடிச்சி அன்னைக்கு ஒரு நாள் தான் நிற்பான், கல்யாணத்துக்கு ஒரு நாள் தான் நிற்பான். உடனே அவனுக்கு என்ன பண்ணிடுறது, காலை கட்டுறது, அடுத்த நாளே அறுத்துட்டு ஓடிடுவான். என்ன பண்ணுவான் அவன், எப்போ எங்கே நான் யார் கூட இருந்தானோ அவங்களோட தான் திரும்பி போய் நிற்பான். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த திருமண உறவு என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணணும், இவர்களை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள், இங்க இடத்துலேருந்து எனக்கு அன்பு கிடைக்கும் அப்படின்னு ஏங்கிறத நிறுத்திவிட்டு கண்களை கர்த்தர் பேரில் திருப்பி, ஆண்டவரே எல்லா உறவுகளையும் சரி பண்ணுங்க. ஆண்டவரே இங்கே இருக்கிற அநேகருடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் வளரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்கள், நீங்கள் வளரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பேசப்பட்ட தவறான வார்த்தைகள், அந்த கசப்புகள், அந்த காயங்களோடு கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுறோம், திருமணத்துக்குள்ளே போகிறோம், கொஞ்ச நாளைக்கு சமாதானமாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, இந்த பழைய காயங்கள்லாம் வருது. அப்போ யோசிக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா வீடு நரகம் நினச்சா இது ரெட்டிப்பான நரகமாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன காரணம், அவர்கள் உள்ளத்தில் ஏற்பட்ட காயங்கள் ஆறாமல் இருக்கும் வரைக்கும் அவர்கள் எந்த உறவிலும் போய் நல்லா இருக்கவே முடியாது. உங்களுடைய இளைய பிராயத்தை நீங்கள் யோசித்து பாருங்க, உங்கள் வீட்டில் கிடைக்க வேண்டியது கிடைச்சதா கிடைக்கலையா, இப்போ அதை மாற்ற முடியாது. ஆனால் நினைத்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு தேவை இருந்துச்சோ பிள்ளையாக உங்கள் அப்பா அம்மா வந்தாங்களா வரல, அது உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை உண்டு பண்ணினது, உங்களுடைய உள்ளத்தில் ஒரு காயத்தை ஏற்படுத்தினது. திருமணத்துக்குள்ளே போகும்போது தீர்மானம், நான் அப்படிலாம் இருக்கக்கூடாது, நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். ஆனால் 99% இவங்க எப்படி இவங்க பெற்றோர் இவங்க நடத்துனாங்களோ என்னெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல, அதே தான் இவங்க குடும்பத்திலும் திருப்பி என்னாகுது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. மாற்றிக்கிட்டே போகிறனால இன்னைக்கு இவரோட ஃப்ரெண்டு சிலர் பார்த்துருக்கீங்களா, யாரோடையும் நிரந்தரமாக நட்பு வைக்கவே முடியாது. ஒரு நாள் இன்றைக்கி இவரோட இருப்பாங்க, ஏ நாளைக்கு, பி நாளைக்கு, சி நாளைக்கு, டி நாளைக்கு, வேலையும் அதே மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, ஆண்டவர் அழகான ஒரு சம்பவத்தை வேதத்தில் வைத்து எடுத்துக்கொள்ளுங்களே. யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம். மிகுந்த எதிர்பார்ப்போடு திருமணம் செய்த ஒரு பெண்ணை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோவான் 4:17.
1: அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால், இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார்.
0: ரொம்ப அற்புதமான ஒரு சம்பாஷணை. ஒரு பெண் ஆண்டவரை பார்த்து சொல்ற, எனக்கு புருஷன் இல்லை, புருஷன் இல்லை என்ன சொல்றா, எனக்கு எந்த உறவும் கிடையாது. ஆனால் அவளுடைய கடந்த காலம் என்ன, ஆண்டவர் சொல்ல, அவனுக்கு 5 புருஷர் இருந்தாங்க. என்ன காரணம் தெரியுமா, இப்படி சிறு பிராயத்திலே நசுக்கப்பட்டு ஒரு தவறான எதிர்பார்ப்போடு திருமணத்துக்குள்ளே போகிறாங்க. திருமணத்துக்குள்ளே போனால் சரியாயிரும், உள்ளே போனாங்க. முதலாவது கணவர் தன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை, இவர்களுடைய எண்ணங்கள் அங்கே தவிடுபடி ஆகிவிட்டது. உடனே என்ன பண்ணுறாங்க, அவரை தள்ளிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ என்ன, அடுத்த ஆளை கல்யாணம் பண்ண பிறகு திருப்பி அதே தான், பழைய மாதிரி தான் இங்கேயும் நடக்குது, இப்பவும் தள்ளி விடுறாங்க. அப்படி இந்த அம்மா என்ன பண்ணாங்க, 5 பேரை மாற்றியாச்சு. கடைசியில் என்ன தீர்மானம் பண்ணாங்க தெரியுமா, கல்யாணமும் வேணாம், ஆளும் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணி தவறான ஒரு உறவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகள் ஒன்றை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், ஒரு உறவு சரியாக நிற்கணும்னா 2 பக்கமும் இருக்குது. நம்மளுடைய பொறுப்புகளை பொதுவாக என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதே கிடையாது. அவங்க பக்கமே எந்த கணவன் மனைவி பிரச்சனையில் போய் கணவனை கேளுங்க, 100% பிரச்சனை மனைவி தான். மனைவிகிட்ட கேளுங்க, என்னம்மா பிரச்சனை, 100% அவர் தான். ஒத்துக்கவே மாட்டாங்க, என்கிட்ட இந்த குறை இருக்குது, நானும் மாற வேண்டும் என்று ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். இப்படி காயப்பட்ட இந்த பெண்ணை போல எத்தனை பேர், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாலும் சரி, உங்கள் வேலையானாலும் சரி, சபையானாலும் சரி, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க, அடுத்தது அடுத்தது அடுத்தது, அங்கே போனால் சரியாயிரும், இங்கே போனால் சரியாயிரும், இங்கே போனால் சரியாயிரும். நான் சரியாகிற வரைக்கும் எதுவுமே சரியாகாது சொல்லுங்களேன், நான் சரியாகிற வரைக்கும் எதுவுமே சரியாகாது. சிறு பிராயத்தில் உங்களை நிராகரித்திருப்பார்கள்னு சொன்னால் அந்த வலி வேதனை உங்களுக்குள்ளே இருக்கும், என்ன இப்படி ஆயிடுச்சே, என் சிறுப்பில் நான் என்ஜாயே பண்ணல. எத்தனை பேர், பரவாயில்ல மற்றவங்க பார்த்தா பரவாயில்ல, எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், என்னுடைய சிறு பிராயத்தில் நான் என்ஜாய் பண்ண வேண்டிய காரியம் எதையுமே என்ஜாய் பண்ணலை, எனக்கு எந்த ஒரு ஃப்ரீடமும் இல்லை, நான் நசுக்கப்பட்டவனாய் நசுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வளர்ந்தேன்னு சொல்றோம். கை தூக்குங்க பாப்போம். ஆமென். உண்மையா கை தூக்கணவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். எதிர்பார்ப்போம்ல, எனக்கு இது கிடைக்கணும். ஏங்குறோம் கிடைக்கல. கிடைக்காத போது அது நம்மளை பாதித்து விடுகிறது. அந்த பாதிப்பு ரொம்ப பெரிய பாதிப்புங்க, சின்ன பாதிப்பு கிடையாது, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அப்படி பாதிக்கப்பட்ட நிலையில திருமணத்தின் உறவுக்குள்ள போகும்போது அங்கேயும் பிரச்சனைகள் வருகிறது. இன்னொரு உதாரணத்தை சொல்றேன், தெளிவாய் புரிந்து கொள்வீர்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29 அதிகாரம், ஆதியாகமம் 29 அதிகாரம் 16-17 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம்.
1: லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள்.
0: இங்கே லாபான் என்ற மனுஷனுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். மூத்தவளுடைய பெயர் லேயாள், அவ பார்க்கறதுக்கு சுமாரா இருப்பா. ரெண்டாவது மகள் பேர் ராகேல், ரொம்ப அழகுள்ளவளாய் சௌந்தரியம் உள்ளவளாய் அவள் இருக்கிறாள். இவங்க அப்பா பார்க்குறாரு, பெண் பார்த்துட்டே இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பெண் பார்க்க வர்றவங்க இல்லது பெண் கேட்க வர்றவங்க யாருமே லேயாள கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே யாரை தான் கேட்குறாங்க? ராகேலை தான் கேட்குறாங்க. இப்போ லேயாளுடைய இடத்துல நீங்கள் வச்சு இவங்கள பாருங்க, எப்படி இருக்கும்? மூத்த மகளை அழகாக ட்ரெஸ் பண்ணி உட்கார வச்சுருக்கிறாங்க. இவங்க வர்றாங்க, பார்க்குறவங்க சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறது யார்? அவங்களுடைய தங்கச்சி. தங்கச்சியை கட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது லேயாளுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை ரிஜெக்ஷன், நிராகரிக்கப்படுகிற அந்த அனுபவத்தை அவள் அனுபவித்து அவளுடைய உள்ளம் காயப்பட்ட நிலையிலே அவள் இருக்கிறாள். இப்போ பார்க்குறா, எங்கே போனாலும் யாருமே என்ன பண்ணுறதில்லை, இவளை ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போ திடீரென்று சொல்லி அந்த இடத்துல யாக்கோபு வருகிறார். யாக்கோபு என்ன செய்கிற வாசிங்க, ஆதியாகமம் 29:18.
1: யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு.
0: இப்போ யாக்கோபு உள்ள வர்றாரு. யாக்கோபு யார் மேலதான் பிரியப்படுறாரு? ராகேல் மேலதான். இவரும் ரிஜெக்ட் பண்றாரு பாருங்க. அந்த மாதிரி எப்படி இருந்திருக்கும்ல, எங்க போனாலும் நிராகரிப்பு. இப்போ அவள் மேல் பிரியப்பட்டு,
1: உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான்.
0: உம்முடைய இளைய மகளுக்காக நான் என்ன பண்றேன், 7 வருஷம் நான் வேலை செய்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். 7 வருஷத்துக்கு அப்புறம் யாக்கோபுக்கு என்ன நடக்க போகுது? திருமணம் நடக்க போகுது. 7 வருஷம் வேலை செஞ்சிட்டாரு. சிசலாம் மாடா உழைச்சான், அந்த மாதிரி உழைச்சான், நல்லா கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு திருமண நாள் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம், நான் நேசித்த பெண் எனக்கு என்ன பண்ண போகுது, கிடைக்க போகிறது, நான் திருமணம் செய்ய போகிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்த யாக்கோபனுடைய வாழ்க்கையில் அடுத்த நாள் காலையில் பார்த்தா தனக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டது. குடும்ப வாழ்க்கை அவன் ஆரம்பித்தது. அவன் நேசித்த ராகேலோடு அல்ல, அவள் மூத்த சகோதரியாக லேயாளோடு. எப்படி இருந்திருக்கோங்க அவனுக்கு? காலையில் எழுந்த உடனே அவன் செய்த முதலாவது காரியம் என்ன வாசிங்க, 25 வசனம்.
1: காலையிலே இதோ அவள் லேயா என்று யாக்கோபு கண்டு.
0: லேயாள் என்று யாக்கோபு கண்டு காலையில் எழும்பினோடன விடிஞ்ச உடனே பார்க்கிறாரு. பார்த்தா யாருக்காக பணி செய்தானோ, யாரை நேசித்தானோ அவள் இல்லை, அருகிலே நிற்பது யார்? அவளுடைய மூத்த சகோதரி ஆகிய லேயாள். ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, ரிஜெக்ட் பண்ணாரு. இப்போ இருக்கிறாங்க, முதல் நாளே காலையில் பட்டாசோட தான் ஆரம்பிக்குது. திருமணத்தின் முதலாம் நாள், கல்யாணமாகி முதலாவது நாள் எப்படி தாங்க ஆரம்பிக்குது? காலையில் கணவன் கத்தி தீர்க்கிறாரு. யாக்கோபுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிங்க, கத்துறான், வெளியே போய் சத்தம் போடுறான். லேயாள் கிட்டு நடுங்க ஆரம்பித்தாள். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி ஆரம்பித்திருந்தாலும் பரவாயில்லை, அதை சரி செய்கிற ஒரு ஆண்டவர் உங்களிடத்துல உண்டு. ஆரம்பம் சரியே இல்லை, சில சொல்லுவாங்க தெரியுமா, முதல் கோணம் முற்றிலுங்கண்ணா, அப்படிலாம் கிடையாதுங்க. ஆண்டவர்கிட்ட எந்த மனுஷனும் தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தால் அவனை அழகாய் உருவாக்க தேவனால் கூடும். யாராக இருந்தாலும் வரும், எவ்வளோ கெட்டு போயிருந்தாலும், எவ்வளோ உடைக்கப்பட்டதாக இருந்தாலும், முதல் நாள் சில கணவன் மனைவிட்ட கவுன்சிலிங் போகும்போது சொல்லுவாங்க, முதல் நாள்லேருந்தே எங்களுக்கு செட் ஆகலைங்க, முதல் நாள்லேருந்தே எங்களுக்குள்ள பிரச்சனை, முதல் நாள்லேருந்து எங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலை, இவள் லேயாள் அப்படிதான் ஆரம்பிச்சா, அவருடைய வாழ்க்கை அப்படிதான் ஆரம்பித்தது. வசனம் சொல்லுகிறது, லாபானை நோக்கி, ஏன் இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் என்ன பண்ணீங்க, வஞ்சித்தீர்கள் என்று அவள் சொன்னாள். அந்த காலத்தில் ஆறு நாள் ஏழு நாள் விருந்து நடந்துட்டு இருக்கோம். லேயாளுடைய மனநிலை பாருங்க, கணவன் கதறுகிறான், சத்தம் போடுறான், ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவன் என்னென்ன திட்டிருப்பான்ல. அது மட்டுமல்ல, அங்கே வந்த விருந்தாளிகள் எல்லாம் சொந்தக்காரங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவர்களுக்கு முன்பதாக வெட்கம், அடிக்கு மேலே அடி, அடிக்கு மேலே அடி, நெருக்கப்பட்டு வெறுக்கப்பட்ட ஒரு பெண் லேயாள். அவளுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் பாருங்களேன், வாசிங்க ஆதியாகமம் 29:32.
1: லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள்.
0: இப்போ பிள்ளை பிறகுது, பிள்ளை பெற்ற உடனே நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, பிள்ளை வயிற்றில் இருக்கும் போதே 3 மாசத்துலலாம் உணர ஆரம்பிச்சிடும். வயிற்றில் இருக்க பிள்ளை வளரும் போதே பெற்றோர் என்ன பண்ண தெரியுமா, பிள்ளைக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும், பிள்ளைக்காக ஜெபிக்கணும், ஆசீர்வதிக்கணும். சில நேரங்களில் திருமணம் ஆகாமலே கர்ப்பவதி ஆகிற பெண்கள் என்ன நினைப்பாங்க, முதலாவது என்ன நினச்சா, கர்ப்பவதி ஆயிட்டேனே. அப்போ அந்த கரு அங்கே வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே நிராகரிப்பை அனுபவிக்க ஆரம்பித்து விடுகிறது. சே, இந்த குழந்தை வேணான்னு நினச்சினேன். சில நேரத்தில் குழந்தை பிறந்த பிறகு பெற்றோரிடத்தில் சொல்லுவாங்க, உங்களுக்கு 2வது பிள்ளை பிறந்திருக்கு, அதுவும் பெண், சே பெண்ணா. அப்போ அங்கேயே என்ன ஆரம்பிக்கிறது, இந்த பிள்ளைகள் நிராகரிக்கப்படுகிறார்கள், அது அவர்களை பாதிக்கும். ஆணோ பெண்ணோ, கர்த்தர் கொடுத்த பிள்ளை, எப்படி இருந்தாலும் அந்த பிள்ளை தேவன் எனக்கு கொடுத்த ஈவு என்பதை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்து பிள்ளை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை இருந்தால் தான் பின் நாட்களில் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். லேயாள் சொல்லுகிறாள், என் கணவன் இதுவரைக்கும் என்னை நேசிக்கவில்லை, இப்போ எனக்கு பிள்ளை பிறந்து விட்டான் பார் அப்படின்னு சொல்லி என் கணவன் என்ன பண்ணுவார் இப்போ, என்ன, ஆமாம் நேசிக்கிறது ரெண்டாக தான் என்னை பார்ப்பாருன்னு நினச்சா. நான் நினைக்கிறேன் யாக்கோபம் மூஞ்சு கூட நான் பார்க்க மாட்டேன் சொல்லியிருப்பான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அவனுக்கு என்ன பேர் வச்சா, ரூபன் என்று பேர் வச்சு தயவு செய்து என்னை பாருப்பா. லேயாளுடைய ஆசை என்ன, கணவன் என்ன பண்ணணும், பார்க்க வேண்டும். வாசிங்க ஆதியாகமம் 29:33.
1: மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள்.
0: அடுத்த பிள்ளை பெறுது, என்ன பார்க்கவே மாட்டேங்கிறார், பார்க்கல. பிள்ளைக்கு பேர் நீ என்ன வச்சுக்க, எனக்கு பிரச்சனை இல்லை, பார்க்கல. சில குடும்பத்தில் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கிறது, பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும், அப்பாக்கு அம்மாவுக்கு சண்டை, பிள்ளைக்கு என்ன பேர், நான் சொல்கிற பேர் தான் வைக்கணும், நீ சொல்கிற பேர் தான் வைக்கணும். கடைசியில் அந்த பிள்ளைக்கு பாவம், அம்மா ஒரு பேர், அப்பா ஒரு பேர், தாத்தா ஒரு பேர், பாட்டி ஒரு பேர், சர்டிஃபிகேட்டில் எழுத முடியாது, ஃபார்மில் ஃபில்லப் பண்ண முடியாது, பெட்டி இருக்காதுல்ல எழுதுறதுக்கு. ஏங்க ஒரு பேர் வைக்கிறதுல ஒரு ரெண்டு பேரும் சமாதானமாக பேர் வைக்க முடியாதா? சரி அது இருக்கட்டும். இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க, என்ன பேர் வைக்கிறாங்க, கேட்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ என்னை கேட்கல அப்படின்னு சொல்கிறா, பேர் வச்சு கூட அவர் கண்டுக்கல. 3வது வாசிங்களேன், 34வது வசனம்.
1: அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள்.
0: என பார்க்கல, என கேட்கல, 3வது பிள்ளை பிறந்துருச்சு, இனிமேலாவது என்னோட கூட இணைந்திருப்பார், இசைந்திருப்பார் என்று எதிர்பார்த்தாள். அப்பொழுதும் அவள் தோல்வியை தான் சந்தித்தாள். ஆண்டவர் பிள்ளைங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, எல்லா மனுஷரனை ஏற்றுக்கொள்ளணும், இவங்க என்ன ஏற்றுக்கொள்ளணும், இவங்க என்ன அன்பு செலுத்தணும், இவங்க என்கிட்ட நல்லா இருக்கணும், தேடி தேடி ஓடிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த அன்பும் அந்த அரவணைப்பும் பாசமும் கிடைக்கவே கிடைக்காது. மனுஷர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நினைக்கிறதை விட்டு விட்டு கர்த்தர் பக்கமாக அவங்க கவனத்தை திருப்புங்க. அவர் தான் உங்களை அப்படி இருக்கிறபடியே ஏற்றுக்கொள்வார், அவர் தான் உங்களை நாற்றத்தோடும் ஏற்றுக்கொள்வார், அதை சரி பண்ணணும்னு ஆண்ட ஒரு முயற்சி செய்வார். மனுஷனால் செய்ய முடியாதுங்க, மனுஷன் கண்டிஷன் நிபந்தனைகளோடு தான் உங்களை ஏற்றுக்கொள்வான், நிபந்தனைகளோடு தான் அவனை ஏற்றுக்கொள்வான். தகப்பன் என்ன சொல்கிறோம், கற்றுக் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு, ஏதாவது டேடி எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தாங்க, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி தரேன், கண்டிஷன் போடுறோம் பாருங்கள். மனைவி கணவன் பிரச்சனை சொல்கிறான், சரி நம்ம சேர்ந்து வரலாம் ஆனால் நீங்கள் இப்படி இருக்கணும், கண்டிஷன் நிபந்தனை போடுறாங்க. தேவன் மாத்திரம்தான். கெட்ட குமாரன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அப்பா மட்டும்தான், அவன் நாற்றம் எடுத்தாலும் சட்டை அழுக்கா இருந்தாலும் செருப்பு இல்லாமல் இருந்தாலும் பணம் இல்லாமல் இருந்தாலும் கட்டி தழுவி அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். நிபந்தனை இல்லாமல் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தேவன் மாத்திரமே. நீங்க அவரை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷரனை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நான் இவர்களின் அடிப்படையில், இவர்கள் ஏற்றுக்கொள்ளுதின் அடிப்படையில் என்னுடைய தரத்தை நான் நிர்ணயிக்க மாட்டேன். நான் தேவனுக்கு விலையேற பெற்றவன். So valuable in the eyes of God. நான் ஏன் கவலைப்படணும்? மனுஷர் அப்படி தான் இருப்பாங்க, சிலரனை ஏற்றுக்கொள்ள சிலர் நிராகரிப்பாங்க. அவங்க நிராகரித்ததினாலே என் தரம் கூடுறதும் இல்லை குறையறதும் இல்லை. என் தரம் யார்கிட்ட இருக்குது? தேவனிடத்தில் இருந்து. அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹீ ஹாஸ் அக்செப்டட் மீ. அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பாருங்க கடைசியில 35 வசனத்தை வாசிங்க.
1: மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி.
0: ஆமா, இவ்வளவு நேரம் கணவனை துதிச்சுட்டு இருந்தாங்க. அவர் என்னை பார்ப்பாரு, அவர் என்னை கேட்பாரு, அவர் என்கிட்ட ஒட்டி இருப்பாரு, ஒன்றும் நடக்கலை. இப்போ தான் புத்தி வருது. இவங்க சொல்கிறாங்க, இப்போ நான் கர்த்தரை என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். நிறைய பேர் வந்து ஆலயத்தில் எப்படி நிற்பாங்க? கல் மாதிரி நிற்பாங்க. அசையவே மாட்டேன், கையை வாய்த்து கையை வாய்த்த மாட்டேன், சத்தமாக பாடுங்க நான் வாயை திறக்க மாட்டேன், ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ளே இருக்கிற காயங்கள் அவங்களால ஃப்ரீயாக இருக்க விடாது. ஒவ்வொருத்தரையாக சுமந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பார்க்கும்போது நல்லா ஆராதனைக்குன்னு வருவாங்க, சிலர் உள்ள வந்தோடனே அவங்கள பார்த்தோன்னே இவங்க இப்படி பேசினாங்களா அப்படி எண்ணாலும் போயிடும் பாருங்க. அவங்க பேசுனதுக்கு பின்னாடி எண்ணம் போயிடும். அப்புறம் அவங்களால ஆராதிக்க முடியாது. வருவாங்க, ஆராதிக்கணும்னு வருவாங்க. இன்னொருத்தரை பார்ப்பாங்க, இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு அந்த காயம் திரும்பி இப்படியே போச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? தேவனை ஆராதிக்கவே முடியாது. ஆனால் லேயாள் என்ன செய்கிறாள்? கடைசியாக ஒரு பிள்ளை பிறந்த உடனே அவள் சொல்லுகிற காரியம் என்ன? இப்பொழுது நான் யாரை துதிப்பேன்? மனுஷர் துதி பாடாதீங்க. மனுஷர் உங்களை ஏற்றுக்கொள்ள எதிர்பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டார், அவருடைய கண்களில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்ற எண்ணம், அந்த மதிப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷனுடைய ஏற்றுக்கொள்ளுதலும் நிராகரிப்பு உங்களை பாதிக்கவே பாதிக்காது. ஆமென். இன்னைக்கு அதை கற்றுக்கொள்ளுங்களேன், உங்களை இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஆண்டவர் மாத்திரம்தான். மனுஷர் எல்லாமே நிபந்தனைகள் போட கண்டிஷன் போடுவாங்க. இப்படி இருந்தீங்கன்னா அவனை ஏற்றுக்கொள்ளேன், இப்படி இருந்தால் அவனை சேர்த்துக்கிறேன், இப்படி இருந்தீங்கனா நீ என் குரூப்பில் இருக்கலாம், எல்லாம் இருக்க முடியாது, நீ ஒதுங்கிற வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் எந்த நிபந்தனைகளும் இன்றி நம்மை ஏற்று நம்மை நேசிக்கிற தேவன். தாவீது ஒரு காரியத்தை செய்தார். தன் வாழ்க்கையில் சூழ்நிலைகளின் அடிப்படையில் நான் கசப்பு வெறுப்பை வளர்த்து கொள்ள மாட்டேன், ஏற்ற வேளையில் கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி வனாந்திரத்தில் இருந்த பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருந்தார். அவருடைய வம்ச வழியிலே தான் இயேசு பூமியிலே பிறந்தார். ரெண்டாவது, இந்த லேயாள் இவளுடைய வழியில தான் இயேசுவும் பூமியிலே வந்தார். கவனிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்னை கர்த்தர் நேசிக்கிறார், அவர் நேசிக்கிறது போல யார் என்னை நேசிக்க முடியாது. ஆனால் அவர் என்னை நேசிக்கிறார் என்ற உணர்வும் தெளிவும் எனக்கு வந்த பிறகுதான் நானும் பிறரை நிபந்தனைகள் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். சிலவையில் ரெண்டு பகுதி நாம் பார்க்குறோம்ல. ஒன்று, தேவனோடு இருக்கிற உறவு. தேவனோடு இருக்கிற உறவு சரியான பிறகு தான் மனுஷரோடு இருக்கிற உறவு என்ன பண்ண ஆரம்பிக்கும்? சரியாக ஆரம்பிக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்? இது சரி பண்ணால் சரியாயிரும், இது பண்ணால் சரியாயிரும், இது பண்ண இல்லை. முதல்ல தேவனை துதிக்க ஆரம்பிங்க. லேயாள் சொல்லுகிறாள், இனி நான் கர்த்தரை என்ன பண்ணுவேன்? துதிப்பேன், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். என் கணவனை நேசிக்கிறனாலும் பரவாயில்ல, கணவன் என் பக்கம் திரும்பலனாலும் பரவாயில்ல. மூணு பிள்ளை பெற்றுட்டாங்க, இன்னும் கணவன் யாரை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு? ராகேலே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பார்க்கறது இல்லையே? என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்துட்டேன், ஆனாலும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அந்த நிராகரிப்பு வேதனை கொடுக்கிறதா இருக்கும். ஆனால் அது உடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்காது. சமாதானத்தை கொடுக்கிறவர் தேவன் மாத்திரமே. அவர் தான் யெகோவா ஷாலோம். அவரை நோக்கி பாருங்க, அவரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. உங்களுடைய சிறு பிராயத்தில் ஏற்பட்ட காயங்களை அவர் சரி பண்ணுவார். அது சரி ஆயிடுச்சுன்னா எல்லா உறவுகளும் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? சரியாக ஆரம்பிக்கும். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படிப்பட்ட மனநிலையோடு இன்றைக்கு இந்த காலையில் உட்கார்ந்துருக்கிறீங்க? என்னை இத்தனை மனிதர்கள் வெறுக்கிறார்கள், இத்தனை மனிதர்கள் என்னை குறித்து குறை கூறுகிறார்கள், இத்தனை மனிதர்கள் என்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நினைத்து பல காயங்களோடு இந்த காலை நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மகனே மகளே, மனிதனுடைய அன்பு நிபந்தனைகளுக்கு உட்பட்ட அன்பு. நீ இப்படிலாம் செஞ்சால் தான் உன்னை நேசிப்பேன், இப்படிலாம் இருந்தால் தான் உன்னிடத்தில் அன்பு கூறுவேன் என்று மனிதன் சொல்லுவான். ஆனால் தேவன் மாத்திரம்தான் உன்னை இருக்கிற வண்ணமாய் ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, என் சின்ன பிராயத்தில் நான் எதிர்பார்த்த காரியங்கள் கிடைக்காம காயப்பட்ட அந்த காயங்களை ஆற்றி அருளும் ஆண்டவரே. அந்த காயங்கள் ஆற்றப்படட்டும், அதனாலே தான் என் குடும்பத்தில் பிரச்சனை என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. என்னை நீர் ஏற்றுக்கொள்ளுகிறீர் என்பதை உணர கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஜெபிப்பீங்களா? வாய்களை திறந்த ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. காயங்களை ஆற்றுகிற நேரம், காயத்தை கட்டுகிற ஆண்டவர் அவர், பலவீனங்களை மாற்றுகிற தேவன் அவர், நம்முடைய கஷ்டங்களை மாற்றுகிற ஆண்டவர் அவர், உங்களை இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அவர். லேயாள் சொன்னால், நான் இன்று இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். அதை செய்ய ஆரம்பிங்க. யார் யாரெல்லாம் உங்களை விட்டு தூரமாக போனாங்களோ அவங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீரே என்னை தாங்கி நீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, நீரே எனக்கு போதும் ஆண்டவரே, நீரே எனக்கு போதும் ஆண்டவரே. நான் திரும்பியும் மனுஷருடைய அன்புக்காக நான் இயங்கவே மாட்டேன், உங்களையே நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி தகப்பனே, நன்றி. இம்மட்டும் நம்மை தாங்கினவர் அவர்தான், இம்மட்டும் நம்மை நடத்தினவர் அவர்தான், கடைசி வரைக்கும் நடத்தக்கூடியவரும் அவர்தான்.

எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் வேண்டும், என்னோட உறவுகள் எல்லாம் சரியாகணும், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி விரும்புகிறவங்க உங்கள் இடத்துல நீங்கள் எழுப்பி நின்று ஜெபிக்கும்படியாக நான் கேட்கிறேன். எனக்கு இந்த உறவுகளில் நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல அதை சரி பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கேட்க விரும்புகிறேன். அதை சரி பண்ணுங்கப்பா, நான் நிறைய உடைக்கப்பட்டிருக்கிறேன், நான் நிறைய காயப்பட்டிருக்கிறேன், இந்த காயங்களோடு நான் நடந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அநேக பாரங்கள் என் உள்ளத்தில் இருக்கிறது, எல்லாரோடையும் இயல்பாக என்னால் பழக முடியவில்லை, என்னால் சிரித்தாலும் என்னுடைய சிரிப்பு உண்மையாக இருக்கவில்லை ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே, ஆண்டவரிடத்துல ஜெபித்து கேளுங்க, உங்களுடைய காயங்கள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி இந்த நாளிலே நீங்கள் கர்த்தருடைய பந்தியை அனுசரித்துட்டு போகும்போது ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு நல்ல இயல்பான அன்பு செலுத்துகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என்னுடைய காயங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆற்றி என்னை தேற்றி என்னை பலப்படுத்தி என்னை சுகமாக்குகிறதற்காக மக்கு நன்றி. கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி எல்லா உறவுகளையும் சீர்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறதற்காக மக்கு நன்றி ஆண்டவரே. தேவனுடைய ஆறுதலினாலே எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒருவரையும் ஆசீர்வதிங்கபடி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.

உம்மை போல யாரும் இல்லையே இவ்வுலகில், உம்மை போல யாரும் இல்லையே. உண்மையில சொல்லுங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவரை போல இந்த உலகத்தில்

அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம் ஆராதிக்கிற தேவன் கல்லறைக்குள் இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் சிங்காசனத்தில் இருக்கிற தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மரித்து மண்ணோடு போகவில்லை, அவர் என்ன

மகத்துவத்தை கர்த்தர் விளங்கப்படுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜீவனாக பலனாக தேவன் இருக்கிறார் என்கிற நிலைகள் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அமே நமக்கு கொண்டு வருகிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே அவர்தான், ஆண்டுடைய ஜனத்திற்கு எல்லாமே அவர்தான். எதையோ ஒன்றை நான் சார்ந்திருக்க விரும்பவில்லை. நான் சார்ந்திருக்கிற எல்லாரும் என்னை துரத்தலாம், என்னை வெறுக்கலாம், ஆனால் நீர் ஒருபோது என்னை வெறுக்கிற தெய்வம் அல்ல, என்னை அணைக்கிற தெய்வம்.

எத்தனை பிறந்த நாளிலே என் வாழ்க்கையில எல்லாமே இயேசுதான். அவர் இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை தான். இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். அவர் நம்மோடு இருக்கிறாரா? ஆண்டவரே, எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் நீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம்.

ஏ தெரியுமா, இயேசு எனக்கு போதுன்னு சொல்றோம். அவர்தான் எனக்காக ஜீவனை தந்தவர், அவர்தான் என்னை மீட்டெடுத்தவர், பாவிகளுக்காக மரித்தவர் அவர் மட்டும்தான். நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினவர் அவர் மட்டும்தான். அந்த இயேசுதான் எனக்கு வேண்டும். மனிதர்கள் கைவிட்டாலும், உலகமே எனக்கு எதிராக நின்றாலும், இந்த இயேசு எனக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை நடத்துகிறவரபடினாலே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறாரே.

நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இயேசு எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு, அவர் நமக்கு போதுமானவர். எத்தனை முறை மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும், மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பி நின்றாலும், ஹல்லேலூயா, என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஏன் தெரியுமா? எனக்காக ஜீவனையே கொடுத்த என் ஆண்டவர் என் பக்கத்தில், வலது பக்கத்தில் எனக்கு துணையாக இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார். சொல்ல முடியுமா, என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார்? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பாருங்களேன், கரங்களை தட்டி சொல்லுங்க பாருங்க.

கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்களா, இயேசு எனக்கு போதும், அவர் என் வாழ்க்கையில எனக்கு போதுமானவராய் இருக்கிறார் ஐயா, என் ஆண்டவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் ஒருபோது நான் மறக்கவே முடியாது. எனக்கு பாராட்டின அன்பை நான் மறக்கவே முடியாது. எனக்கு செய்த உதவியை நான் மறக்கவே முடியாது.

மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அந்த ஸ்தலத்திற்கு யெகோவா எபெனேசர் என்று பெயர் வைத்தார். உதவி செய்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவரை போல உதவி செய்ய எந்த மனிதனாலும் முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாட்களிலும் காலங்களிலும் மணி நேரங்களிலும் நல்லவராகவே இருந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள்.

நமக்கு செய்த ஒரு நன்மைகளை நாம நினைவு கூர்ந்து அவரை நன்றி நிறைந்த இருதயத்தோட ஆராதிப்பதே ஒரு பெரிய பாக்கியம். ஆராதிப்பதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல ஒரு சமயத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்தார். ஜீவ காலமெல்லாம் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக உதவி செய்கிறவராக இருந்து நடத்தினார். அவருடைய கிருபை மேலானது, அவருடைய கிருபை வல்லமை உள்ளது. கர்த்தர் செய்தெல்லா நன்மைகளை நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் தேவகரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.

ஜனாதிபதியாக ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் பணி செய்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்நாட்டு போர் நடந்தது. போரில் பலர் மரித்து போய்விட்டார்கள், பலர் காயமடைந்தார்கள். இப்படி காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்தார்கள். ஒரு நாள் ஜனாதிபதி அவர்களை பார்த்து விசாரிக்க சென்றபொழுது மருத்துவர்கள் ஒரு குறிப்பிட்ட போர் வீரனை காண்பித்து, இவர் உயிருக்காக போராடுகிறார், இவர் பிழைப்பது அரிது என்று கூறினார்கள். உடனே ஆப்ரஹாம் லிங்கன், அவர் அருகில் உட்கார்ந்து உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கரிசனையோடு கேட்டார். அந்த போர் வீரனும், என்னுடைய தாய்க்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதி தர முடியுமா என்று கேட்டார். உடனே ஆப்ரஹாம் லிங்கன் அந்த போர் வீரன் சொல்ல சொல்ல அந்த கடிதத்தை எழுதி முடித்தார். அப்பொழுதுதான் அந்த போர் வீரனுக்கு அவர்தான் ஜனாதிபதி என்று தெரிவிக்கப்பட்டது. உடனே அவருடைய கரங்களை பற்றி கொண்டு, என் உயிர் பிரியும் இந்த நிலையிலும் நீங்கள் என் அருகில் இருந்து எனக்கு உதவி செய்தது எனக்கு மகிழ்ச்சி, நான் பெருமையோட என்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆப்ரஹாம் லிங்கனின் கரங்களை பிடித்துக் கொண்டே அவருடைய உயிர் பிரிந்தது. ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி அந்த போர் வீரனுக்கு பணிவிடை செய்ய ஆயத்தமாய் இருந்தது போல, நாமும் உயர்வான ஒரு நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு சாதாரண வேலையை செய்யவும் ஆயத்தமுள்ளவராய் இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவியோ அந்தஸ்தோ பொறுப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை பெருமை உள்ளவர்கள் ஆக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்றுதான் வேதமும் கூறுகிறது. பெருமை என்பது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, சிறு வயதிலேயே இன்று நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதை எப்படி அறிந்து கொள்வது? எந்த ஒரு சிறு பிள்ளை மற்றும் ஒருவரினுடைய குறையை குறித்து பேசுகிறதோ அந்த பிள்ளை இளம் வயதிலேயே பெருமையோடு வளர்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.

ஒன்று தீமோத்தேயு முதலாம் அதிகாரம். நம்முடைய இரட்சகராயிருக்கின்ற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கின்ற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கின்ற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்றதாவது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கின்ற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதினியாவுக்கு போகும் போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போகின்றார்கள். தாங்கள் சொல்லுகின்றது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கின்றது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகின்றார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரிந்திருக்கின்றபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கட்டவர்களுக்கும் தாய் தகப்பன் மாறை அடிக்கின்றவர்களுக்கும் கொலை பாதகருக்கும் வேசிக்கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகின்றவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யாணி இடுகின்றவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்ற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடியாயிருக்கின்ற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கின்றது. என்னை பலப்படுத்துகின்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவனென்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோஸ்தரிக்கின்றேன். முன்னே நான் தூஷிக்கின்றவனும் துன்பப்படுத்துகின்றவனும் கொடுமை செய்கின்றவனுமாயிருந்தேன். அப்படியிருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்கின்ற கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படியிருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாயிருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாயிருக்கும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாயிருக்கின்றவருக்கு கனமும் மகிமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கின்றேன். நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமெனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன்.

0: தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு இலக்கணமாய் திகழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு காப்பி அடிக்க வேண்டியது. ஹூம் டு காப்பி? வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் 11:6-16 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பிறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்துவத்திற்கு உடன் சுதந்திராயராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் தங்கியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலமடைந்து வயது சென்றவளாய் இருந்தாலும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆதலால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் 5:19. ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். As by one man's disobedience many were made sinners, so also by one man's obedience many will be made righteous. கீழ்ப்படிதலை கேட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும், பார்த்தும் படித்துக் கொள்ள வேண்டும். Obedience must be caught as well as taught. கீழ்ப்படியாமையின் ஆவி நிறைந்த இவ்வுலகில் கீழ்ப்படியாமையின் வழிகளை களைந்துவிட ஒரே வழி அன்று கீழ்ப்படிந்து நடந்தோர் மற்றும் இன்று அவிதம் நடப்போரிடமிருந்து கற்றுக்கொள்வதேயாகும். இல்லையேல் நம்மை அறியாமலேயே கீழ்ப்படியாமையின் ஆவி நம்மையும் பற்றி கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு நாம் மாதிரியாக கொள்ளக்கூடிய மேகம் போன்ற திரளான முன்னோடிகளில் முதன்மையான மாதிரி இயேசுவானவரே. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க விட வேண்டிய காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள் என்று எபிரேயர் 12:1 நமக்கு சொல்லுகிறது. அவரை உன்னிப்பாய் கவனித்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருமறை திரும்ப திரும்ப நம்மை அழைக்கிறது. எடுத்துக்காட்டாக எபிரேயர் 3:1-2 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குழுகளாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் கீழ்ப்படிதல் அவ்வப்போது இருந்ததல்ல, எப்பொழுதுமே காணப்பட்டது. துவக்கம் முதல் முடிவு வரை கீழ்ப்படிதலே அவருடைய வாழ்க்கையை அலங்கரித்தது என்று சொல்லலாம். அவர் தமது தந்தைக்கு யோர்தான் நதிக்கரையிலும், கெத்செமனே தோட்டத்திலும், கொல்கதா மலையிலும், இப்படி எல்லா இடங்களிலும் கீழ்ப்படிந்தார். கிறிஸ்துவின் இந்த மனப்பான்மையே நம்மிடம் இருக்கட்டும். அதை பவுல் பிலிப்பியர் 2 அத்தியாயத்தில் எழுதுகிறார், அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். இந்த சிந்தையே உங்களில் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்கள் பூ உலகில் எவ்விடத்தையும் கீழ்ப்படியாமையால் கரைப்படுத்தவில்லை. எபிரேயர் 11 அத்தியாயம் கடவுளின் சாதனை வீரர் பட்டியல் என்று அழைக்கப்படும். தங்கள் தங்கள் காலங்களில் கடவுளுக்கு கீழ்ப்படிதலில் தலை சிறந்து விளங்கியோரின் பெயர்களால் அது நிறைந்துள்ளது. எடுத்துக்காட்டாக, கேலி செய்வோர் நடுவில் நோவா கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். வசனம் 7. சுகபோகங்களை விட்டு ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். வசனம் 8. கவர்ச்சிகளுக்கு எதிராக யோசேப்பு கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். வசனம் 22. பயமுறுத்தல்களை சட்டை செய்யாது தானியேல் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். துன்புறுத்தல்கள் இருந்தாலும் சீடர்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 4:19 வாசிக்கிறோம். அதாவது, கீழ்ப்படிதல் சுலபமல்ல, ஆனால் அது கூடாததும் அல்ல. கீழ்ப்படிதலுக்கு முன்னோடிகளும் முன்மாதிரிகளும் விவிலியத்தில் மட்டுமல்ல, சபை சரித்திரத்திலும் எங்கும் ஓடுகின்றன. ஏமி கார்மைக்கல் அம்மையார் 1867 முதல் 1951 வரை வாழ்ந்தவர்கள் கடவுளின் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து இந்தியா வந்தார்கள். டேவிட் லிவிங்ஸ்டனின் கீழ்ப்படிதல் 1813 முதல் 1873 வரை வாழ்ந்தவர், அவரது கீழ்ப்படிதல் அவரை ஆப்பிரிக்காவிற்கு எடுத்துச் சென்றது. அதோனிராம் ஜட்சன் 1788 முதல் 1850 வரை வாழ்ந்தவர், அவரது கீழ்ப்படிதல் அவரை பர்மாவுக்கு கொண்டு போனது. கடவுளின் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து ஹட்சன் டெய்லர் 1832 முதல் 1905 வரை வாழ்ந்தவர் சீனாவிற்கு கப்பற்பயணமானார். கடவுளுக்கு கீழ்ப்படிவதே தனது ஒரே நோக்கமாக இருந்ததால் சாது சுந்தர் சிங் 1889 பிறந்தவர், 1929 பிறகு காணாமல் போனவர். சுவிசேஷத்தை அவர் இந்தியாவெங்கும் சுமந்து நடந்தார். கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தீர்மானியாதிருந்தால் மேரி சிலசர் அம்மையார் 1848 முதல் 1915 வரை வாழ்ந்தவர்கள் நரமாமிசம் உண்ணுவோர் நடுவில் ஊழியம் செய்ய சென்றிருக்க மாட்டார்கள். கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததாலேயே கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் தன்னையும் தனது இரு குமாரரையும் ஜனவரி 23 அன்று பலி கொடுக்க வேண்டியதாயிற்று. நன்றியற்றவர்களால் உயிரோடு அவர் எரிக்கப்பட்ட இடத்திலேயே அவரது மனைவி திருமதி கிளாடி ஸ்டெய்ன்ஸ் அம்மையாரை பணி தொடர செய்வதும் கீழ்ப்படிதலே. இந்த வரிசையில் நாமும் சேருவோமா? பிரியமானவர்களே, கீழ்ப்படிதலுக்கு கிரயம் செலுத்த வேண்டும். ஒபீடியன்ஸ் டு காட் இஸ் காஸ்ட்லி. ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். As by one's man disobedience many were made right sinners, so also by one man's obedience many will be made righteous. எங்கள் மகாபெரிய தேவனே, கீழ்ப்படிதலுக்கு முன்னோடியான இயேசு கிறிஸ்துவையும், கீழ்ப்படிதலுக்கு நெடுகவே எடுத்துக்காட்டுகளான ஒரு நோவாவையும், ஒரு ஆபிரகாமையும், ஒரு தானியேலையும், ஒரு மேரி சிலசரையும், ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனையும், ஒரு அடோனிராம் ஜட்சனையும், ஒரு ஹட்சன் டெய்லரையும், ஒரு ஏமி கார்மைக்கலையும், ஒரு சாது சுந்தர் சிங்கையும், ஒரு கிளாடி ஸ்டெய்ன்ஸையும் கர்த்தாவே நீர் எங்கள் முன்னால் நிறுத்தியதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வரிசையில்தான் நாங்கள் சேர விரும்புகிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் கீழ்ப்படியாமையின் ஆவியினால், முரட்டாட்டத்தின் ஆவியினால், தேவனுக்கு மறுப்பு சொல்லுவோரின் ஆவியினால் நிறைந்திருக்கும் பொழுது கர்த்தாவே கீழ்ப்படிய தீர்மானிக்கும் சிறு குழுக்களோடு நாங்கள் சேர்ந்து கொள்ள, என்ன வந்தாலும் தலை போனாலும் எங்கள் தலைவருக்குத்தான் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்கிற உண்மையான ஒரு அர்ப்பணிப்போடு, உண்மையான ஒரு சமர்ப்பணத்தோடு கர்த்தாவே நாங்கள் கடைசி வரை உம்முடைய வீட்டில், உம்முடைய காரியங்களில், எங்கும் இயேசு கிறிஸ்துவை போல, மோசையை போல உண்மையும் உத்தமமாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் முன்னால் வைக்கப்பட்ட இந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு, அநேக வாலிபரை நங்கையரை இந்த சவாலுக்குள் நாங்கள் இழுத்து கொண்டு வர எங்களுக்கு உதவி தாரோம். கர்த்தாவே இந்த செய்தியை இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்கள் நங்கையர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த கிரயம் செலுத்தினாலும் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி ஒரேடியாக தீர்மானித்து விட கர்த்தர் உதவி செய்வீராக. துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.
1: தடைகளை தகர்ந்தோட பண்ணுகிற தளபதி, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் தந்தவரே, அதை நிறைவேற்றிட எங்கள் வாழ்க்கையில் உதவி செய்ய.

உம்முடைய துருத்திலே வைத்து நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. திகைத்து போன நேரத்திலே, கலங்கி நிற்கிறதான நேரத்திலே எங்களை ஆதரிக்கும் எங்கள் தகப்பனே, எங்களுக்கு ஆதரவாய் வரும் எங்கள் இரட்சகரே, எங்களை இரட்சிக்கும்படியாய் இந்த உலக

அமேன். ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடிக்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன், எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா.

எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சில நேரங்களில் பயம் நிறைந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவனோடு கூட இருக்கிறார், தேவனோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாடுவோம்.

ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலுக்கு விரோதமாய் கையெழுத்து போடப்பட்டது. தானியேலுக்கு விரோதமாய் கையெழுத்து போடப்பட்ட போது தானியேல் பயந்ததாக வேதத்தில் நாம் வாசிக்க முடியல. தைரியமாயிருந்தான், என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார், நான் நம்பி இருக்கிறவர்னார் என்று அறிவேன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பயப்படவே இல்லை, பயப்படவே இல்லை. யோசேப்பு சொந்த சகோதரர்கள் பகைத்து விற்று போட்ட போது அவன் பயப்படவே இல்லை, அவன் நம்பி நான் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் சில காரியங்கள் செய்யப்பட்டு பயமோடு இந்த வேளையிலே வந்திருந்தால் விசுவாசத்தோடு சொல்லுங்க, பயம் இல்ல, பயம் இல்ல, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான், ஆபத்து நிறைந்த பாதைகளிலே போனான். ஒரு ராஜா வந்து அவனுடைய மனைவியை தூக்கி கொண்டு போனார். அப்பொழுதும் நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் சொல்ல, பயம் இல்ல, பயம் இல்லை, தேவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமின் மனைவி நிமித்தம் ராஜாவை வாதித்தார், ராஜாவை வாதித்தார். அல்ல, நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான், உங்களை தொடுகிறவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். நீங்கள் அவருடைய கண்களில் அருமையானவர்கள். சொல்லுவோம் விசுவாசத்தோடு.

நமக்கு விரோதமாய் உள்ள சகலவற்றையும் நமக்கு சார்பாய் திருப்புகிற தேவன் அவர். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லி இருக்கிறாரே. துதிப்பீங்களா? ஆண்டவருக்கு சொல்வீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், இரனோடு கூட இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

அவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே தோல்வி இல்லை எனக்கு, எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர், என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன். ஒருவேளை என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடினமாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நான் நிற்கிறேன் ஆண்டவரே. என் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிரதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது

ஆண்டவரை பார்த்து பேசுவீங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது மிக லேசான காரியம், லேசான காரியம். பெரிய கோலியாத் முன்னாடி நின்னாலும் சிறுப்பையின் தாவீதை கொண்டு அவனை வீழ்த்துவது மிக லேசான காரியம் சுவாமி. எனக்கு முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய பிரச்சனையை ஆண்டவரே கர்த்தாவே மாற்றுவது உமக்கு லேசான காரியம். மாற்றுங்க ஆண்டவரே, சொல்லுங்க மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க ஏசப்பா, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசப்பா. லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். எஸ் நன்றி ஆண்டவரே, நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஜீசஸ். காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னை உமக்கென்று உருவாக்கி வணைந்து பயன்படுத்துவது லேசான காரியம். என்னை உடைய கரங்களிலே கொடுக்கிறேன் சுவாமி, உடைய கரங்களில் என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உருவாக்கும் அப்பா, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா என்னை உருவாக்கும் சுவாமி. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. அன்றோட சமூகத்திலே சொல்லுங்க, லேசான காரியம், எதுவுமே ரொம்ப லேசான காரியம். Thank you, Father. ஒரு முறை கூட ஜபத்தோடு கர்த்தரை நோக்கி சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம். சூழ்நிலையை மாற்றுவது மக்கள் லேசான காரியம், மாற்றுங்க.

பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றுவது மக்களேசான காரியம். இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உலகத்தில் ஜெயம் எடுக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி சார். உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மத்தேயு 10:32. வாய்ஸ் ஆஃப் த மார்ட்டர்ஸ் என்ற ஊழியத்தின் ஸ்தாபகர் ரிச்சர்ட் வோம்ரன் என்ற போதகர் ஆவார். அவர் ரோமானிய நாட்டைச் சேர்ந்தவர். கிறிஸ்து இயேசுவின் மேல் தனக்கிருந்த விசுவாசத்திற்காக ரஷ்யர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார். மிக கொடுமையாக நடத்தப்பட்டார். அவர் 1966 அமெரிக்காவின் வாஷிங்டனில் தன்னுடைய சாட்சியை கூறினார். அப்போது அவர் தன் உடலின் இடுப்பு பகுதியில் காணப்பட்ட 18 ஆழமான காயங்களால் உண்டான தழும்புகளை காட்டினார். ரோமானியாவிலே கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடித்த பின்பு கிறிஸ்தவ போதகர்களின் மாநாடு ஒன்று பார்லிமெண்ட் கட்டடத்தில் நடந்தது. அதில் அனைத்து கிறிஸ்தவ ஸ்தாபனங்களிலும் இருந்து 4000 ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் 4000 பேரும் ஜோசப் ஸ்டாலினை கௌரவ தலைவராக தெரிந்தெடுத்தனர். அங்கு கூடியிருந்த போதகர்கள் ஒருவர் பின் ஒருவராக எழுந்து நின்று, கம்யூனிசமும் கிறிஸ்தவமும் ஒன்றுதான், அவை இரண்டும் ஒன்று போல ஒரே இடத்தில் இருக்கலாம் என்றனர். அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவைச் சேர்ந்த ஜோசப் ஸ்டாலின் சிறு குழந்தைகளை நாத்திகர்களாக உருவாக்கினார். கிறிஸ்தவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் பாஸ்டர் ஓம்ராண்டும் அவருடைய மனைவியும் இருந்தனர். போதகர் ரிச்சர்ட் உம்ராண்டின் மனைவி அவரை பார்த்து, ரிச்சர்ட், எழுந்திருங்கள், இயேசுவுக்கு ஏற்பட்டிருக்கும் அவமானத்தை நீக்குங்கள், இவர்கள் இயேசுவின் முகத்தில் எச்சிலை துப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு போதகர் உம்ராண்ட், நீ சொல்வதை போல நான் செய்தால் உனக்கு கணவன் இருக்க மாட்டார், பரவாயில்லையா என்று கேட்டார். அதற்கு அவருடைய மனைவி, ஒரு கோழையைப் போல இயேசுவை மறுதளிக்கிறவர் என் கணவராக இருப்பதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் என்றார். போதகர் உம்ராண்ட் எழுந்து நின்று தேவனை துதித்தார். தேவனும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தான் எங்களுக்கு முக்கியம் என்று பகிரங்கமாக கூறினார். அதற்கு அப்புறத்திலிருந்து உம்ராண்ட் அவ்வாறு பேசியதற்கான பலனை அனுபவிக்க வேண்டியதாயிற்று. அவர் அடைந்த இன்னல்களுக்கு அளவே இல்லாமல் போயிற்று. ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலக ஆசீர்வாதங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுத்து விடாமல் துணிந்து துன்பங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் ஏராளமானோர். உலக நன்மைக்காக தேவனை விட்டு கொடுக்காமல் இருந்தால் தேவனும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். நாம் அவருக்காக காண்பிக்கும் வைராக்கியம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாழ துடிக்கும் அநேகரை எழுப்போம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்காக வைராக்கியம் காட்டுவோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:7 நாம் தியானிப்போம். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். இங்கே மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மோசே கட்டளையிட்டதை குறித்து இங்கு குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இந்த திருமண காரியத்தை குறித்தும் திருமண பந்தத்தினுடைய விலகலை குறித்தும் இங்கே டிஸ்கஷன் நடக்கும்போது சீஷர்களும் மற்றவர்களும் ஆண்டவரிடத்தில் மோசே இப்படி சொல்லியிருக்கிறானே, தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று. என்ன மோசே சொன்னார், தள்ளுதற் சீட்டுன்னா என்ன, மோசே எந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் இந்த காரியத்தை குறித்து அப்படின்னா, தள்ளுதற் சீட்டுன்னா விவாகரத்து நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா தள்ளுதற் சீட்டு, அது தூய தமிழில் இருக்குது. நம்முடைய நடைமுறை தமிழில் அது வந்து விவாகரத்து நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஆங்கிலத்தில். இப்படி அந்த டைவர்ஸ் நோட்டீஸை தான் தள்ளுதற் சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீட்டு தள்ளு, நான் உன்னை தள்ளி வைக்கிறேன், உன்னை விவாகரத்து பண்ணுறேன்னு சொன்னாக்க முடிஞ்சு போச்சு. ஆனால் முஸ்லீம் மதத்தில் வந்து இந்த சீட்டுக்கிட்டலாம் தர தேவையில்லை. 3 தடவை தலாத்து தலாத்து தலாத்து அப்படின்னு சொன்னாலே போதும், அது வந்து விவாகரத்து ஆனதாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சட்டம் சொல்லுது, அவங்களுடைய திருமண சட்டம். ஒருத்தன் கனவுல அந்த மாதிரி தலாத்து தலாத்துன்னு சொல்லிட்டான், ஒரு மனைவி கிட்ட பார்த்து கனவுலே சொல்லிட்டான் தலாத்து தலாத்துன்னு. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. அன்பான்ல இது உலகத்தில் நடக்கிற சம்பவம், கனவுல கூட சொல்லக்கூடாது அந்த தலாத்து தலாத்து தலாத்துன்னு, அப்படி அவங்களுடைய சட்டங்கள். ஆனாலும் இந்த இடத்துல மோசே எங்கே சொன்னார், ஏன் சொன்னார், எப்படி சொன்னார், அந்த சூழ்நிலை என்ன அப்படின்றத நாம் கொஞ்சம் பார்த்துட்டு இங்கே வருவோம். நம்ம உபாகமம் 24:1-4 இங்கே மோசே இதை குறிப்பிட்டிருக்கிறார். உபாகமம் 4, உங்கள் பழைய ஏற்பாடு புத்தகத்தில் பாருங்கள். ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இளச்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். அந்த இரண்டாம் புருஷன் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும் அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும் அவன் தீட்டுப்பட்டபடியினால் அவன் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்ப அவளை மனைவியாக சேர்த்து கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவறுப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணுவாயாக. பாருங்க அன்பர்களே, இந்த 4 இப்படியாக மோசே சொல்லியிருக்கிறார். உனக்கு பிடிக்கல அப்படின்னா இளச்சையான காரியத்தை கண்டு. அது என்னங்க அது இளச்சையான காரியத்தை கண்டு? அவளிடத்தில் இளச்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதற் சீட்டை எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். இலச்சையான காரியம். அப்போ கணவனுக்கு பிடிக்காத காரியம்னு பொதுவாக சொல்லிட்டார். இலச்சையான அல்லது மனசுக்கு சங்கடமான காரியங்கள் அல்லது மனசுக்கு அவன் மனதுக்கு ஒவ்வாத காரியத்தை அவள் செய்தாள் என்றால் அவளுக்கு தள்ளுதற் சீட்டு விவாகரத்து சீட்டை கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உண்மை என்ன, அவன் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னாக்கா இங்கே அதுக்கு விளக்கம் ஏசாண்டவர் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இது நிமித்தம் பாருங்கள், 4 அதாவது மத்தேயு 19:4 படிக்க, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக மூணாவது வசனத்தில் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். எந்த முகாந்திரம்னா, எந்த எனி காரணம், சின்ன சின்ன சின்ன குழம்புல உப்பு போடலன்னு வச்சு எனக்கு பிடிக்கல, குழம்பு வைக்கிறது பிடிக்கலன்னாலும் தள்ளி விடலாமா, எந்த காரணத்தின வேணாலும் தள்ளலாமா? அப்போ மனசுக்கு சங்கடமாய் கணவனுக்கு சங்கடத்தை கொடுக்குற எந்த காரியத்தில் வேணாலும் தள்ளலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் அங்கே அது பதில் சொல்கிறார் இயேசாண்டவர், அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக தான் உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்போ இங்கே வந்து மோசேயை காட்டிலும் ஆண்டவர் யாரை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, தேவாதி தேவனையே குறிப்பிட்டு சொல்கிறார். அண்ட சராசரத்தையும் படைத்த, ஆதாமேவாளை படைத்த கர்த்தரை, யெகோவாவை இவர் குறிப்பிட்டு சொல்கிறார். ஏப்பா மோசே சொன்னது இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும், இன்னைக்கு ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்த முதல் சிருஷ்டிப்பாகி ஆதாம் யாவாளையும் படைத்த இறைவன் யெகோவா தேவன் என்ன சொன்னாருனாக்கா, அவன் புருஷனானவன் தன் தாய் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையான்னு குறிப்பிடுறாரு. அடுத்து என்ன சொல்றாரு, இப்படி இருக்கிறபடியால், எப்படி இருக்கிறபடியால், ஒரே மாமிசமாய் இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன், பிரிக்கவே கூடாதுன்ட்டார். தேவன் இணைத்ததை என்ன செய்யக்கூடாதா, மனுஷன் பிரிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு அவர்கள் அவர் இப்ப திரும்பி கேட்கிறாங்க, அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே சொல்லி இருக்கிறானே, மோசே கட்டளையிட்டான். நான் ஏற்கனவே சொன்ன நியாயப்பிரமாணத்தை குறித்து நம்ம ஒரு மெசேஜ் பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமையில். இந்த நியாயப்பிரமாணம் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனையோட கூட இவர் என்னென்னலாம் சேர்ந்து என்ன செஞ்சார், ஒரு லாவை அமைச்சு என்ன செஞ்சார், கொடுத்துருக்கிறார் இஸ்ரேல் மக்களுக்கு. அந்த லா அது ரொம்ப கஷ்டமான லா, அந்த லா அந்த யூதர்களின் அடிப்படையிலே கொண்டு வந்த லா. அநேகர் அதுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கலாம், ஆனால் ஏசாண்டவர் புதிய ஏற்பாட்டை சொன்ன கற்பனைகள் கட்டளைகள் எல்லாமே இறைவன் வாயால் வந்த கட்டளைகள், அதுக்கு நாம் கீழ்ப்படிந்தே தீரணும். அதுதான் இன்னைக்கு மோசேயினுடைய லாவை யாராலையும் என்ன செய்ய முடியல, நடக்க முடியலன்னு தான் அது வந்து நமக்கு வந்து சாபத்தையும் பாவத்தையும் கொண்டு வந்ததுன்னு பார்க்குறோம். அதிலிருந்து விடுதலை ஆக்கிறது தான் ஏசாண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், இரத்த சாட்சியாய் மறித்து நம்மளை வந்து என்ன செஞ்சார், மீட்டெடுத்தார், அந்த நியாயப்பிரமாணத்தின் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டெடுத்தார் என்று சொல்லப்படுகிறார். அன்பால இன்னைக்கு பாருங்க, இந்த மோசே என்ன செஞ்சாரு, அவங்களுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி, அன்னைக்கு இருக்கிற டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சார், சட்டத்தை போட்டாரு, கட்டளைகளை இட்டார். அதான் அவர் சொல்றார், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று. இங்க பாருங்க 8வது வசனம் ரொம்ப அழகா சொல்றாரு ஏசாமி, மத்தேயு 19:8, அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை, ஆதி காலத்துலேருந்து அப்படி இல்லை. ஏசாண்டவர் அழகாக சொல்றாரு, பிதாவானவர் அப்படிப்பட்ட லாவை கொடுக்கல, மோசேதான் உங்க இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமும் உங்களுடைய இச்சை நிமித்தமும் உங்களுடைய காரியத்தின் நிமித்தம் அப்படி சொன்னாரு. ஆதி முதல அப்படி இல்லை, ஒருத்தர் இருவரும் ஒரே மாமிசமா இருக்கிறாங்க, அவங்க தாயும் தாப்பனை விட்டு மனைவியோடு இசைந்து இருக்கணும், அவங்க ஒரே மாமிசம் என்று சொல்லி அந்த ஏக அந்த பத்தினி விரதத்தை ஆண்டவர் யெகோவா சொன்னாருன்னு திரும்ப அவர் சொல்றார். ஆகைய ஆதலால் எவனாயிலும் தன் மனைவியை வேசித்தன முகாந்திரத்திலின்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். அப்ப அந்த விவாகரத்தை குறித்து உண்மையான சத்தியத்தை இங்கு இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். உண்மையான சத்தியம் என்ன அப்படின்னாக்கா, உண்மையான அர்த்தம் என்ன விவாகரத்து எப்போ பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மனைவி கணவன் இருக்க வேறொரு ஆடவனோடு வேறொரு புருஷனோடு அவள் தன்னுடைய கர்ப்பை இழக்கிறாள் என்றால், தன்னுடைய சரீரத்தை விற்கிறாள் என்றால், அல்லது அவள் சோரம் போகிறாள் என்றால், அது பேர் வேசித்தனம் அப்படின்னு சொல்கிறார். அந்த வேசித்தனத்தின் நிமித்தம் அவளை அவன் விவாகரத்து பண்ணலாம். வேசித்தனம் நிரூபிக்கப்பட்டாள், இவள் வேசித்தனம் பண்ணினாள் என்பதை அவன் நிரூபித்தான் என்றால் அல்லது சாட்சியோட நிரூபித்தான் என்றால் அப்போ அவனை விவாகரத்து பண்ணலாம் என்று தான் இயேசு சாமியும் பைபிளும் இடம் கொடுக்குது, வேதமும் நமக்கு இடம் கொடுக்குது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் எந்தெந்த காரணத்துக்கெல்லாம் விவாகரத்து பண்ணுறாங்க. இன்னைக்கு அதுலேயும் ஒரு கொடுமை என்னன்னாக்கா, ஒரு ஹைகோர்ட் லாயர் எனக்கு ஃப்ரெண்டு சொன்னார், கேசவன் இந்த ஹைகோர்ட்டில் இந்த விவாகரத்தினுடைய கேஸு கிட்டத்தட்ட 80% கேஸு கிறிஸ்தவர்களுடைய கட்டு தான் அதிகமாக இருக்கிறது பெண்டிங்கில், மீது 20 தான் புறஜாதியார் வந்து விவாகரத்து பண்ணுறாங்க. இன்றைக்கி அதிகமாக விவாகரத்து பண்ணுறது யார் அப்படின்னாக்கா 80% பேர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அம்மா இல்லை, வேதனைக்குரிய விஷயம். இதுக்காக செபியுங்கள், பிசாசானவன் கிறிஸ்தவர்களை வேதத்தின்படி நடக்க முடியாதபடிக்கு வஞ்சித்து கடைசி காலத்தில் நரகத்துக்கு கொண்டு போகிறான். நேற்று அதுதான் நான் நைட் ப்ரேயரில் நாங்கள் தியானித்தது. என்ன தியானித்தோம்? இன்னைக்கு பாருங்க, ஒரு என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர், அது பரலோகத்துக்குரியது. அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து தேடுங்கள்னு சொல்கிறார். முதலாவது வச்சு தேடு, பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்படின்றார் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒருவித அக்கறை இல்லாமலே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம செத்து போனால் எங்கே போவோன்ற நிலை இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு படிக்கிறது கூட முக்கியத்துவம் கொடுக்குறோம். எல்கேஜிலேருந்து படித்து ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதை ஆகணும், இதாகணும், ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணுன்றதுக்கு அப்படிலாம் நேரத்தை செலவு பண்ணுறோம், படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இம்மைக்கு இந்த படிப்பு இந்த இதெல்லாம் செத்து போனால் கூட ஒரு மணி நேரம் வராது. ஒன்று நேற்று சொன்னேன் அழகாக, நம்ம முதலமைச்சர் எத்தனையோ வருஷமாக அந்த முதலமைச்சர் சீட்டை எப்படியாவது நம்ம போய் அந்த அதில் அரியாசனம் ஏறணும் என்று அவர் கிட்டத்தட்ட 10 வருஷம் 11 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்காக பிரயாசப்பட்டு உழைத்து என்னென்னவோ செஞ்சு இந்த போஸ்டிங் இப்போ வந்துட்டார், முதல்வராக வந்துட்டார். இப்போ பாருங்கள், அவருக்கு செம்ம டார்ச்சர். இங்கே ஒரு பக்கம் அந்த இடத்துல கொரோனா, அந்த இடத்துல ஊரடங்கு, அது இதுன்னு ஒவ்வொருத்தன் சொல்லிட்டு இருக்கிறான். பாரு, இப்படியோ பிரச்சனைகள் உரிய இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு அம்மாம் பிரயாசப்பட வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொருத்தங்க அவ்வளோ பிரயாசப்பட்டு தான் இந்த ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய அரசை பிடிக்கிறதுக்கு, தேவனுடைய அரசாட்சியில் போய் நம்ம வாழ்வதற்கு எவ்வளோ பிரயாசப்படணும், எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ நம்ம தேத்தணும். அந்த அளவில் இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். இன்றைக்கி வேதத்தை இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி பரலோக ராஜ்யத்தில் யாரெல்லாம் பிரவேசிப்பாங்க, யாரெல்லாம் பிரவேசிக்க மாட்டாங்கன்றது தெளிவாக போட்டிருக்கிற. அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள், அதை கொஞ்சம் ஊடுருவி பாருங்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் கண்டதையும் படிக்காதீங்க, ஃபோனில் செலவு பண்ணாதீங்க, வெட்டியாக டிவியில் உட்காந்து செலவு பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம செத்து போயிட்டோம்னா இந்த கொரோனா வியாதி வந்தோ அல்லது இயற்கையாகவோ அல்லது ஆண்டுடைய வருகை வந்தோ வந்தாக்கா பல்லவ ராஜ்யத்தில் நம்ம போக முடியுமான்றதுக்கு என்னென்னலாம் வழி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாரெல்லாம் பல்லவ ராஜ்யத்துக்கு வருவான்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி ஒரு உதாரணம் சொல்கிறேன், குழந்தையை போல மாறாவிட்டால் பல்லவ ராஜ்யத்துக்கு வர முடியாதுன்றார். அப்போ நீ குழந்தையை போல மாறுறதுக்கு ஒப்பு கொடு. அடுத்து என்ன சொல்கிறாரா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பல்லவ ராஜ்யம் வர முடியாதுன்றார். அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறது எப்படின்னு நீ

விவாக மாதலால் தன் மனைவியை வேசித்தனம் முகாந்திரத்தினால அன்றி வேற எதனாலையும் தள்ளாத என்றார். இன்னைக்கு விவாகரத்து இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அல்ப சுல்பமா நடத்துறாங்க. ஒரு பொண்ணு என்கிட்டே சொன்னான், தபா நீ பாஸ்ன்றதுனால உங்ககிட்ட பேசுறேன், இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன். அந்தாலும் நான் ஏமா இந்த மாதிரி எழுதியிருக்குதுமா, நம்ம வேதத்தில் சொல்லியிருக்கு விவாகரத்து பண்ண, ஒன்றுமே இல்லை, ஒரு முகாந்திரமும் இல்லாமல், ஒரு முகாந்திரம் இல்லாமல் அந்த பொண்ணு இப்போ என்ன சொல்லிட்டு, எனக்கு அவனுக்கு விவாகரத்து வேணும், எனக்கு பிடிக்கலாம் அவன் கூட வாழறது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இன்னைக்கு அட்வைஸ் கொடுத்தா கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டிக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இல்லை என்பாங்க. ஏன் இன்னைக்கு வேதத்தை வாசிப்பதில் குறைவுபட்டிருக்கிறார்கள், சத்தியத்தின்படி வாழணும்னு நினைக்கிறதே இல்லை. இன்னைக்கு உலகத்தான் மாதிரி வாழணும்னு சொல்லி உலகம் இன்னைக்கு உள்ளே வந்ததுனால இன்னைக்கு நமக்கு ரொம்ப பெரு நஷ்டமாக இருக்கிறது. அன்பாவில் இன்னைக்கு அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்கிற இந்த சத்தியத்தின்படி நாம் வாழ கற்றுக்கொள்வோம், கட்டாயம் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் என்னென்னலாம் ஆண்டவர் சொல்லிட்டு போனாரோ, எப்படிலாம் வாழ வேண்டும் என்று சொல்லிட்டு போனாரோ, அப்படி வாழறதுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே அவருடைய வருகையிலே நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு போவாராக. இன்றைக்கி நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பைபிள் சொல்லுதோ அதெல்லாம் படிப்போம், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் செய்யாமல் இருப்போம். அதுதான் உண்மையான கிறிஸ்தவனாக வாழ நம்ம இன்றைக்கி ஒப்புக் கொடுப்போம். இந்த மாதத்தினுடைய ஆரம்ப நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக, உமக்கு பிரியமான பிள்ளையாக நாங்கள் வாழ என்னை ஒப்புக் கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை வழி நடத்துவாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசினதுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த விவாகரத்தை குறித்து இன்றைக்கி அநேக காரியங்கள், கான்ட்ரவர்ஷன்ஸு, அநேக ஆண்டவரே கொள்கைகள் ஆண்டவரே இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்குது, அதையெல்லாம் நீர் எடுத்து போடுங்க. விவாகரத்தை குறித்து அழகாக பவுல் அழகாக சொல்கிறார் சுவாமி ஆண்டவரே ஒன்று கொரிந்தியரில், அதையும் நாங்கள் ஆண்டவரே படித்து 7 அதிகாரத்தை படித்து அதன்படி வாழ உதவி செய்யுங்க. நீர் சொன்ன ஆண்டவரே வார்த்தையின்படி வாழ ஆண்டவரே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த விவாகரத்தை குறித்து ஆண்டவரே காரியத்தில் பிசாசானவன் இந்த கிறிஸ்தவர்களை வஞ்சிக்காதபடிக்கு நீர் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க நாங்கள் என்ன செய்யணுமோ அதை தேடுவதற்கு உதவி செய்யுங்க. நீர் கிருபை காட்டுங்க, கரம் பிடித்து வழி நடத்துங்க. அப்படியே செய்ய போறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே, ஆமேன்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம் அதனுடைய 5 வசனம். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசபேல் கடுமையான வார்த்தைகளை எலியாவுக்கு விரோதமாய் சொல்லுகிறார். என்னவென்றால், நாளை இந்த நேரத்தில் எலியாவின் கதையை முடிக்கப் போகிறேன் என்று இந்த செய்தியை ஒரு ஆளிடத்திலே சொல்லி அனுப்புகிறாள். அந்த அனுப்பப்பட்டவன் வந்து எலியாவின் இடத்துல இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே எலியா அதை கேட்டு சோர்ந்து போய் ஒரு சூறை செடி கீழே போய் உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும், நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவன் படுத்து கொள்ளுகிறான். அப்பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் வந்து என்ன செய்கிறார், கொண்டு வந்த அப்பத்தையும் தண்ணீரை வைத்துவிட்டு செல்லாமல் அவனை தட்டி எழுப்பி அதை சாப்பிட வைக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற நற்செய்தி இதுதான். நீங்கள் சோர்ந்து தளர்ந்து இருக்கிற நேரத்தில் இந்த பூமியில் உங்களை தேடி வந்து விசாரிக்கவோ, உங்களை தட்டி எழுப்பவோ, உங்களுக்கு பரிமாறவோ, உங்களை திடப்படுத்தவோ ஒருவரும் இல்லை என்று சோர்ந்து போக தேவையில்லை. நம்மை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நமக்கென்று இந்த பூமியிலே வந்து நிற்க யாரும் இல்லை என்றாலும் நமக்காய் யாவையும் செய்கிற கர்த்தர் தம்முடைய தூதர்களை நமக்கு அனுப்புவார். அதன் அடையாளம்தான் யாக்கோபு ஒரு காட்சியை பார்க்கிறான். ஆதியாகமம் 28:12-13 வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். என்ன காட்சி? ஒரு ஏணி வானத்திலிருந்து பூமியை நோக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். இந்த நாளில் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமென், எல்லா கைவிட்டு போனது போல நமக்கு தோண்டலாம், ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எல்லாவற்றுக்கு மேல கர்த்தர் இருக்கிறார். இந்த பூமியிலே உன்னை தேற்ற யாரும் இல்லை, உன்னை ஆற்ற யாரும் இல்லை, உன்னை தட்டி எழுப்ப யாரும் இல்லை, உன்னை விசாரிக்க யாரும் இல்லை, உன்னை பராமரிக்க யாரும் இல்லை என்று அவர் காணும்போது கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்காக அனுப்புவார். இங்கே தூதன் வந்தது அப்பத்தை கொடுப்பதற்காக மாத்திரமல்ல, அவனை தட்டி எழுப்பி அதை சாப்பிட வைப்பதற்காகவும், அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு செய்தியை சொல்லவும். இதற்கு முன்பதாக காகம் வந்தது, ஆகாரம் கொடுத்ததை தவிர செய்தி சொல்லவில்லை. சாரிபாத்தின் விதவை ஆகாரம் கொடுத்தாள், செய்தி சொல்லவில்லை. சூழ்நிலை கடினமாகும் போது, பிரச்சனை பெரிதாகும் போது, காகமும் வராது, மனிதர்களும் வரமாட்டாங்க, அதை குறித்து கவலைப்படாதே, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். உனக்கான அப்பத்தை கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, அவருடைய தூதை கொடுப்பதற்கு, செய்தியை கொடுப்பதற்கு. அந்த செய்தி வெளிப்படும் போது புரிந்து கொள், உன் ஓட்டம் முடியாது, உன் ஓட்டம் தொடரும். அப்படிதான் எலியாவை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், இந்த ஓட்டத்தை ஏசபேலால தடுக்கவும் முடியாது, ஏசபேலால குறைக்கவும் முடியாது. நியமித்தது கர்த்தர், இதுவரை கொண்டு வந்தது கர்த்தர், இனியும் கர்த்தர் நடத்துவார். கர்த்தரை நோக்கி பார்த்திருங்கள். இந்த பூமியில் எனக்கு ஒத்தாசை இல்லையே, யாரும் இல்லையே, என்னை சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கும் யாரும் இல்லை, சாப்பிட முடியுதான்னு விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார். செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்காக தூதர்களை அனுப்புகிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய திருப்பாதத்தில் பணிகிறோம். பல நேரத்தில் யாரும் இல்லை என்று சோர்ந்து போவது உண்டு, ஆனால் நான் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற உங்கள் அன்புக்காக நன்றி அப்பா. திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து முன்செல் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபான் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே ஆவியை என்கிற தலைப்பிலே ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்கிற வார்த்தையோடு ஒன்று தெசலோனிக்கர் 5:19 உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஈவுகளிலே சிறந்த ஈவு பரிசுத்த ஆவிதான். அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை மண்பாண்டமாகிய உங்கள் சரீரத்திலே பெற்றிருக்கிறீர்கள். இதை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமையல்லவா? ஆவியை அனல் மூட்டி எழுப்பிவிடுங்கள் என்று ஆலோசனை சொல்லும் போதே ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கவும் செய்கிறார். ஆவியானவர் பற்றி எரிகிற அக்கினிக்கு ஒப்பானவர். நீங்கள் ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் அந்த ஆவி அனல் கொண்டு எழுக்கிறது. ஆவியின் வரங்கள் கிரிய செய்கின்றன. அதே நேரத்தில் ஆவியானவரை துக்கப்படுத்தி விடும் போது நீங்கள் பெற்ற ஆவி அவிந்து போகிறது. உதாரணத்துக்கு ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். விளக்கில் எண்ணெய் இல்லாவிட்டாலோ அல்லது திரியின் நீளம் குறைந்து போனாலோ அது அணைந்து போகும். அதே போலவே ஒரு மின்சார விளக்குக்கு மின்சாரம் வரவில்லை என்றாலோ மின் விளக்கில் உள்ள மெல்லிய இலை அறுந்து விட்டாலோ மின் விளக்குக்கும் பிரதான மின் சப்ளைக்கும் உரிய தொடர்பு விடுபட்டாலோ அது அணைந்து போகும். அப்படி பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலையும் எச்சரிக்கையையும் புறக்கணித்து ஜப ஜீவியத்திலே குறைந்து போய் துணிகரமான பாவங்களுக்குள் செல்லும் போது ஆவியை அவித்து போடுகிறவர்களாக இருப்பீர்கள். ஒரு காலத்தில் வல்லமையாய் ஆவியானவரால் எடுத்து பயன்படுத்தப்பட்ட விசுவாசிகளும் ஊழியர்களும் அணைந்து போய் பிரகாசிக்க முடியாமல் நஷ்டப்பட்டு போனதற்கு மூல காரணம் அவர்கள் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் இச்சைகளிலும் விழுந்து போனதே ஆகும். நீங்கள் ஆவியை அவித்து போடாமல் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்றால் ஒருபோதும் இச்சைக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். ஆவியானவர் தங்கியிருக்கிற சரீரத்தை பரிசுத்தமாகவும் கனமாகவும் ஆண்டு கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரே அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்று 1 தெசலோனிக்கர் சொல்லுகிறது. கர்த்தரை அதிகமாய் நேசித்த தாவீதின் வாழ்க்கையிலும் கூட இந்த இச்சைகள்

கட்டி எழுப்பிவிடுங்கள். ஆவியானவர் உங்களுக்குள் தங்கி இருப்பதுதான் உங்களுடைய மேன்மை. வசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியிலே அனலா இருங்கள். கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஓவர் 12:11 இப்படி காண்கிறோம். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படி 24 மணி நேரங்களிலும் நீங்கள் இடைப்பட்டு தேவ செய்திகளையும் தேவ பாடல்களையும் பிள்ளைகளுடைய உயிருள்ள சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.

சிந்திப்போம், செயல்படுவோம். பல வருஷங்களுக்கு முன்னால இது நடந்துச்சு. அப்போ என் பையனுக்கு 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அவனும் ஒரு டாக்ஸியில சென்னையில போக்குவரத்து நெரிசல் அதிகமான ஒரு சாலையில போய்கிட்டு இருந்தோம். டாக்ஸி டிரைவர் ரொம்ப மெதுவா கவனமா டாக்ஸிய ஓட்டினாரு. அந்த ரோட்ல போன எல்லா வாகன ஓட்டிகளுமே ஒரு ஒழுங்கையும் கடைப்பிடிக்காம அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டிக்கிட்டு போனாங்க. ஆனா எங்க டாக்ஸி டிரைவர் எதையும் பொருட்படுத்தாம மெதுவா ஓட்டிக்கிட்டு போனாரு. மற்ற வாகனங்கள் எங்க டாக்ஸிய முந்திக்கிட்டு போச்சுது. எங்களுக்கு பின்னால வந்த வாகன ஓட்டிகள் சத்தமா ஹார்ன் அடிச்சு தங்களுடைய பொறுமையின்மைய காட்டுனாங்க. ஆனா இவரோ எதையுமே கண்டுக்காம மெதுவா கவனமா டாக்ஸிய ஓட்டினாரு. எனக்கு அவருடைய நடவடிக்கை வித்தியாசமா இருந்துச்சு. அவர்கிட்ட நான் மற்றவங்க மாதிரி நீங்க ஏன் வேகமா டாக்ஸிய ஓட்ட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னை அதிகமா சிந்திக்க வச்சது. அவர் சொன்ன பதில் இதுதான், நாளைக்கே உங்க பையன் பெரியவனாகி கடவுளுக்கு சித்தமா இருந்தா இந்த நாட்டுக்கே ஜனாதிபதியா வரலாம். அதனால நான் ரொம்ப கவனமா கார ஓட்டுறேன். அவனுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது இல்லையா? இது எவ்வளவு அழகான எண்ணம் இல்லையா? எதிர்காலத்துல என்னுடைய மகன் ஜனாதிபதியாகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த டிரைவர், என் பையனை பற்றி கொஞ்சமும் தெரியாத டிரைவர், என் மகனை பாதுகாக்கணும் காப்பாத்தணும்னு நினைக்கிறாரே, கடவுளுடைய சித்தம் நிறைவேறணும்னு நினைக்கிறாரே, இத பற்றி நான் என்ன சொல்ல? உண்மைக்குமே அந்த டாக்ஸி டிரைவருக்கு ஒரு விஷன் இருந்துச்சு. அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு. பெற்றோராகிய நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க குழந்தைங்க எதிர்காலத்துல எப்படிப்பட்டவங்களா வளரணும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வைய அவங்களுக்கு நீங்க கொடுக்கறீங்களா? வாழ்க்கையோட மதிப்பு தெரிஞ்சு அவங்க வளர்க்கப்படுறாங்களா? வேதாகமத்துல தேவன் சொல்றத கேளுங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. ஒவ்வொரு குழந்தையுமே நமக்கு தேவன் கொடுத்த பரிசு. நம்முடைய திட்டம் இல்லாமலேயே நம்ம குழந்தை உண்டானா கூட அது கூட தற்செயலானது இல்ல, தேவனுடைய சித்தம்தான் அது. உங்க குழந்தைக்கு உடல்ல ஊனமோ மனதளவுல பாதிப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட அது எல்லாமே தேவனுடைய சித்தம் தான். ஆண்டவர் உங்க மேல கோபப்பட்டு உங்களை தண்டிக்கிறாருன்னு நினைக்காதீங்க. நிச்சயமா அப்படி இல்ல, அவர் இதை அனுமதிக்கிறாரு. ஏன்னா நம்முடைய தேவன் அன்பான தேவன். உங்க பாரத்தை ஆசீர்வாதமா மாற்ற அவர் விரும்புறாரு.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ்ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 3:29 அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே.
2: Do not devise evil against your neighbor, for he dwells by you for safety's sake.
1: உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே.
2: Do not devise evil against your neighbor.
1: நம்முடைய வாழ்க்கையிலே அநேக உறவுகளோடு நாம் பழகுகிறோம்.
2: We actually acquaint with many kinds of relationship with our life.
1: இந்த உலகத்திலே உறவுகளை நாம் தவிர்க்கவே முடியாது.
2: We cannot avoid relationships in this world.
1: நாம் பிறந்ததே உறவினால் தான்.
2: We are born only because of a relationship.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம் பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவை நம் சிறுவயது முதல் நாம் அறிந்திருக்கிறோம்.
2: We know the relationship between a parents and children.
1: சொந்தங்கள் என்கிற உறவையும் நாம கற்றுக்கொள்ளுகிறோம்.
2: We also know and learn the relationship called relatives.
1: அது மாத்திரமல்ல, நாம் வளரும் போது நண்பர்கள் என்ற உறவையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடைகிறோம்.
2: As we grow up, we also obtain a relationship called friends in our life.
1: இதை போன்ற எத்தனையோ உறவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது.
2: So in this manner, we have many kinds of relationships in our life.
1: அதிலே ஒரு முக்கியமான உறவு நம்முடைய அயல் வீட்டுக்காரரோடு நமக்கு இருக்க வேண்டிய உறவு.
2: One among us and important is the relationship with our neighbors.
1: நாம் அநேக வேளையில இந்த உறவை மிகுந்த எச்சரிக்கையோடோ ஜாக்கிரதையோடோ முக்கியத்துவத்தோடோ நாம் இதை எடுப்பதில்லை.
2: Many times we do not consider this relationship and we don't give much importance and consideration to this relationship.
1: நம்ம பக்கத்து வீட்டுல யாரோ இருந்துட்டு போறாங்க.
2: It is some other person who lives beside our house.
1: ஒருவேளை நம்மளுடைய roommate கூட நம்ம neighbor தான்.
2: Even our roommate is also our neighbor.
1: அவங்க பாட்டுக்கு அவங்க இருந்துட்டு போறாங்க.
2: So let them live there as they like.
1: வேலை ஸ்தலத்துல நம்மோடு கேபின் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்றவங்க நம்ம neighbor தான், நம்ம அயலான் தான்.
2: Even people who share our cabin space in a workplace are also our neighbor.
1: இப்படி எத்தனையோ அயலகத்தாரை நாம் பல இடங்கள்ல சந்திக்கிறோம்.
2: So we meet such kind of neighbors in many places.
1: ஆனால் அவர்களை நாம் ரொம்ப பெரிதாக பொருட்படுத்துவதில்லை.
2: But we don't consider them to be great.
1: சில வேளையில நமக்கு அந்த அயலகத்தாரு எப்படி பழக வேண்டும், அந்த உறவை எப்படி நாம் கட்டி காக்க வேண்டும் என்று நமக்கு அநேகருக்கு அறிவும் இல்லை.
2: And many times many of us doesn't know how to move with these neighbors and how to maintain a good relationship with them.
1: ஆகவே ஒன்று, அவர்களோட நல்ல உறவே இல்லாமல் இருக்கிறோம்.
2: Therefore either we will not have good relationship with them.
1: அல்லது அநேகரோடு நாம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் நாம் வந்து அனுபவிக்கிறவர்களா மாறிடுறோம்.
2: Or we actually develop unnecessary problems with them.
1: இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேச போகிறார், எப்படி நம்முடைய அயலாரோடு நம்முடைய உறவுகளை நாம் பேணி காப்பது.
2: Today the Lord is going to continue to speak with us on the topic relationship with our neighbors.
1: நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே 3 முக்கியமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.
2: By the grace of God I shared 3 important things yesterday.
1: லேவியராகமம் 19:17 படி,
2: According to Leviticus 19:17,
1: இந்த பிரன் என்று சொல்லப்படுகிற அயலானோடு பகை நமக்கு வேண்டாம்.
2: Here we should not have animosity with our neighbor.
1: ஒருவேளை அவர்கள் நமக்கு தீங்கு செய்தால் கூட அவர்களோடு பகையை நாம் வளர்க்க வேண்டாம்.
2: Even if they commit anything wrong or evil against us, do not have a kind of animosity with them.
1: நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே

0: படித்தோம், விரோத போக்கோடு நம்முடைய அயலகத்தாரும் நாம் பழகவே கூடாது.
1: That is why we read yesterday that we should not move with animosity with our neighbor.
0: ஒருவேளை நாம வந்து உறவுகள் கசந்து போனாலும் அவர்களோடு எப்படியாவது ஒரு சமரசம் பண்ணி எப்படியாவது சமாதானம் பண்ணி அனுதினமும் அவர்களை பார்க்க வேண்டி இருப்பதனால் அவர்களோடு நல்ல உறவையும் ஐக்கியத்தையும் நாம் காத்து கொள்ள நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும்.
1: Even if in case we develop a kind of bitterness with them, we may have to reconcile and set aside our relationships because we may have to see them and move with, along with them each and every day.
0: இரண்டாவது நாம் கவனித்தோம்.
1: Second we saw.
0: நம்முடைய அயலாருடைய காரியங்கள் அவருடைய குறைகளை நாம் கோல் சொல்லி திரியக்கூடாது.
1: Second, we learn, do not backbite your neighbor.
0: அதாவது அவருடைய தவறுகளை நாம் மற்றவர்களிடத்திலே பரப்புவது, பேசுவது, அதை கலந்தாலோசிப்பது, மற்றவர்களிடத்திலே பரம்ப செய்வது நல் உறவுகளை வளர்க்காது.
1: When you slander, when you spread or when you speak or gossip about the ill effects or ill things of their neighbor, then that will not bring a good relationship with them.
0: என்றைக்காவது ஒரு நாள் நாம் சொன்ன தவறான செய்தி எப்படியும் யாரை பற்றி சொன்னோமோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இவர்கள் தான் சொன்னார்கள் என்ற செய்தி நிச்சயமாய் வந்து சேர்ந்து விடும்.
1: Someday or the other, the information that we spread about them will somehow reach them that we are the one who spread it.
0: அந்த நாள் மிகுந்த கசப்பாக மாறிவிடும்.
1: That day becomes a bitter someday.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆகவே உன்னுடைய அயலானை குறித்து நீ கோல் சொல்லாதே, புறங்கூறாதே.
1: Therefore do not backbite or slander your neighbor.
0: மூன்றாவது நாம் நேற்றை கவனி
1: Third we saw yesterday.
0: யாத்ராகமம் 20:17 படி.
1: According to Exodus 20:17.
0: உன்னுடைய அயலானுடைய வீட்டையோ அவனுடைய மனைவியையோ வேலைக்காரர்களையோ எருதையோ கழுதையோ எதையுமே பிறனுடையதை இச்சிக்க கூடாது என்று கவனித்தோம்.
1: We saw do not covet your neighbor's house nor neighbor's wife nor his male servant or female servant, his ox or donkey or any of your neighbors.
0: இச்சை உள்ளே வந்து விடுமானால் நம்மால வந்து அவர்களுடையதை நமக்கு வேண்டும் வேண்டும் அதை விட்டு நம்மளால் வெளியே வரவே முடியாது.
1: So when you have this covetousness within you, then we cannot come out of it. You always lust or you always covet your neighbor's things.
0: நாம நன்றி அறிதல் இல்லாதவர்களா மாறி போய்டுவோம்.
1: So we will lose that habit of a grateful heart.
0: நாம வந்து நமக்குள்ள ஏதோ எப்பொழுதுமே ஒரு குறைவு இருப்பது போலவே நாம் நினைத்துக் கொள்வோம்.
1: We will always consider that we will have some kind of shortcoming within us.
0: நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு இருக்கிறதே என்று சொல்லி மனம் நொந்து விடுவோம்.
1: We will be frustrated that all the blessings that should come to us is actually moving on to our neighbors.
0: நேற்று நாம் கவனித்தோம் எப்படி தாவீது சவுலுடைய ஆயுதங்களை பார்த்து இச்சிக்காமல் அவன் தன்னுடைய அயலாரை குறித்து அவன் வந்து ஒரு தாராள மனதுள்ளவனாக இருந்தான்.
1: Yesterday we saw how David did not covet the weapons of Saul, but he was generous towards his neighbor.
0: என்றைக்கு நாம இச்சையிலிருந்து வெளியே வருவோமோ நாம பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம்.
1: The day when we come out of this covetousness, the day we become the sharers of those.
0: நேற்றுக்கு நாம் கவனித்தோம் யாத்ராகமம் 12:3-4 பஸ்கா பண்டிகையில கூட அந்த ஆடு வந்து நமக்கு அதிகமா இருக்குமானால் அயல் வீட்டுக்காரரோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிப்பதை நேற்றுக்கு நாம் கற்றுக்கொண்டோம்.
1: And also yesterday we saw from Exodus 12:3-4, if you have the lamb for the Passover more than what you needed, then you have to share that with your neighbor.
0: அப்போ தேவன் விரும்புகிறது இச்சை அல்ல, பகிர்ந்து கொடுக்கிற சுபாவம்.
1: Therefore what God desires is not covetousness but sharing.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய அயலாரோடு நாம் வைத்திருக்கிற உறவுகளை குறித்த நான்காவது சத்தியத்தை நாம் இன்றைக்கு பார்க்கலாம்.
1: Today let us see the fourth truth regarding the relationship with our neighbor.
0: லேவியர் ஆகமத்தின் புத்தகம் 18:20.
1: Leviticus chapter 18:20.
0: லேவியர் ஆகமம் 18:20.
1: Leviticus 18:20.
0: பிறனுடைய அல்லது அயலானுடைய மனைவியோடு சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள வேண்டாம்.
1: Moreover, you shall not lie carnally with your neighbor's wife to defile yourself with her.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நான்காவது நம் அயலாரோடு நாம் வைக்க வேண்டிய உறவிலே எச்சரிப்பாக இருக்க வேண்டிய காரியம் நம்முடைய அயலாரோடு நாம் தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும்.
1: The fourth important thing that we should be careful in the relationship with our neighbor is do not defile yourself.
0: உன்னையே நீ தீட்டுப்படுத்தி கொள்ளாதே.
1: Do not defile yourself.
0: இங்க சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்க.
1: Look at the word that is said here.
0: அயலானுடைய வீட்டிலே அவனுக்கென்று ஒரு மனைவி இருக்கிறாள்.
1: This neighbor has his own wife in his house.
0: ஆனால் நீ என்ன பண்ணாதனா அவளோடு தகாத உறவுக்கு செல்லும்படி உன்னுடைய எல்லையை மீறி அவளுடைய காரியத்திலே நீ ஈடுபடாது. சேராதே.
1: So therefore you don't involve any

0: kind of illicit relationship with her, therefore you should not cross your boundaries to her.
1: அவள் மேல் இச்சை வைத்து விபச்சார பாவத்திலே விழாதே.
0: Do not lust her and do not fall into the sin of adultery.
1: நீங்க இத பெண்களுக்கு மட்டும் எழுதிருக்கு நினைக்காதீங்க.
0: Don't think that it is written only for women alone.
1: இது ஆண்களுக்கும் பொருந்தும்.
0: This is also applicable to men.
1: ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி.
0: No matter whether you are a man or a woman.
1: பிறனுடைய மனைவி பிறனுடைய கணவன் மேல் இச்சை கொள்ள கூடாது என்பது வேதம் சொல்லுகிறது.
0: The Bible says do not lust after neighbor's wife or husband.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: வேதம் அதற்கு கடுமையான தண்டனை கூட பழைய ஏற்பாட்டிலே சொல்லி இருக்கிறது.
0: Even in the Old Testament the Bible gives very very severe punishment for this.
1: லேவியராகமம் 20 அதிகாரம் 10 வசனம் பாருங்க.
0: Leviticus chapter 20 verse 10.
1: ஒருவன் பிறனுடைய மனைவியோடே விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடே விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்படக்கடவர்கள்.
0: The man who commits adultery with another man's wife, he who commits adultery with his neighbor's wife, the adulterer and the adulteress shall surely be put to death.
1: நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு?
0: Can you understand what I say?
1: இது வெறும் ஆண்களுக்கு பொருந்தினது கிடையாது.
0: This is not only applicable to men alone.
1: இது வெறும் பெண்களுக்கு பொருந்தினது கிடையாது.
0: This is not applicable only to women.
1: ரெண்டு பேருக்கும் பொருந்தினது.
0: It is applicable to both.
1: விபச்சாரக்காரனும் விபச்சாரியும் என்று எழுதியிருக்கு.
0: It is written the adulterer and the adulteress.
1: ரெண்டு பேருமே தங்களுடைய உறவில் உள்ள தூய மையை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம்.
0: It is very much necessary for both to maintain and keep up the purity and the holiness in their relationship.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இதை ஆண்டவர் ரொம்ப எச்சரிப்போடு இதை பார்க்கிறார்.
0: The Lord is looking with a great warning about this.
1: உங்களுக்கு தெரியும் அபிமலேக்கு ஒருமுறை ஆபிரகாமின் மனைவியின் மேல் கண் வைத்து அவளை இரவோடு இரவாக தூக்கி கொண்டு போய்விட்டான்.
0: You know very well this Abimelech once lusted after the wife of Abraham and he took her away in one night.
1: அவனுக்கு செய்தி தவறாக வந்ததுதான்.
0: He got an incorrect information.
1: அவனுக்கு சொல்லப்பட்டது இது வந்து ஆபிரகாமினுடைய சகோதரி என்று சொல்லி.
0: It was said to him that she was the sister of Abraham.
1: அவன் அறியாமல் தான் அதை செய்தான்.
0: He did it unaware.
1: ஆனால் ஆண்டவர் அறியாமல் செய்து விட்டான் என்று சொல்லி ஆண்டவர் அதை போகும்படி ஆண்டவரை தவிர்த்து விடவில்லை.
0: The Lord did not leave it as such because he did it unaware.
1: ஆண்டவர் இரவிலேயே அவனுக்கு தோன்றி அவனை எச்சரித்து அவனுடைய பாவத்தை தடுத்தார் என்று பார்க்கிறோம்.
0: We see the Lord appeared to me that night. The Lord stopped him from sinning and the Lord warned him.
1: அந்த மனுஷன் தேவனுக்கு பயந்து ஆபிரகாமின் மனைவி அடுத்த நாளே அவனுக்கு திருப்பி கொடுத்து விட்டதாய் பார்க்கிறோம்.
0: We read that the man feared God and he again surrendered the wife of Abraham back to him.
1: அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் தேவன் நம்முடைய உறவுகளிலே கவனமுள்ளவராய் இருக்கிறார்.
0: Not only that day but the Lord is keenly watching our relationships even today.
1: இன்றைக்குள்ள நாகரீக உலகத்துல ஆண்களும் பெண்களும் ஒன்றாய் வேலை செய்வதும் ஒன்றாய் படிப்பதும் ஒன்றாக பழகுவதும் பேசுவதும் சர்வசாதாரணமான ஒரு காரியம்.
0: In the present modern world it has become an ordinary thing for both men and women to move together, to work together, to study together and to talk and speak with each other.
1: இது பொதுவாக எல்லா இடத்திலும் நடக்கிறது தான்.
0: This is generally happening everywhere.
1: இதுல எந்த தவறும் இல்லை.
0: There is no wrong in this.
1: ஆனா நமக்கு ஒரு எல்லை இருக்கிறது என்பதை மறந்து போக கூடாது.
0: But we should never forget there is a limit for that.
1: வேதம் சொல்லுகிறது ஒருவனுக்கு மனைவியாக ஒருவள் மாறுவாளானால் அவளும் அந்த மகனும் அந்த சகோதரனும் ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாக மாறிடுறாங்க.
0: The Bible says when a woman becomes wife of a man it means that they both become one flesh.
1: அவங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் உத்தரவாதம் உள்ளவர்களா மாறிடுறாங்க.
0: They both take responsibility of each other.
1: வேதம் சொல்லுகிறது கணவனுடைய சரீரம் மனைவிக்கு சொந்தமானது மனைவியினுடைய சரீரம் கணவனுக்கு சொந்தமானது.
0: The Bible says the wife owns the body of flesh of the husband and the husband owns the flesh of the wife.
1: அப்போ ஒருவருடைய மனைவியின் மேல நாம கண்ணை வைப்போமானால் இன்னொருவருடைய உறவை நாம் கெடுக்கிறோம் அல்லது திருடுகிறோம் என்று அர்த்தம்.
0: So when you lust after someone's wife it means that we are robbing their relationship.
1: இன்றைக்கு அநேகர் இதுல சற்று கவனம் செலுத்துவதில்லை.
0: Many people doesn't watch carefully on this.
1: நம்ம ரொம்ப சோஷியலா பழகுறோம்னு சொல்லிட்டு இன்னொருவனுடைய மனைவி இன்னொருவளுடைய கணவன் என்று தெரிந்த பிறகு கூட அந்த சோஷியல் லைஃப் வந்து சில வேளை எல்லை மீறி போகிறத நீங்க பார்க்கலாம்.
0: Many times since we say that we move around social life this socialism actually goes beyond limit sometimes.
1: அவர்கள் சில வேளையில வந்து சரீர பிரகாரமாக தங்களை கெடுத்துக்கொள்ளாவிட்டாலும் மனதளவுல அநேகர் வந்து எல்லைகளை மீறி ஆசை வைக்கிறவர்களா மாறுறாங்க.
0: Sometimes even though they don't defile themselves physically but emotionally or mentally they defile themselves and cross the limits.
1: அவர்கள் இன்னொருவனுடைய கணவனோடோ இன்னொருவளுடைய இன்னொருவனுடைய மனைவியோடோ அவங்க பேசுற பேச்சை பாத்தீங்கன்னா எல்லை மீறி மீறி போய் கொண்டிருக்கும்.
0: When you look at the conversation that they have with the other neighbor's wife or husband, that would be beyond the limit.
1: அநேக சங்கதிகளை தங்களுடைய சொந்த கணவனுக்கோ மனைவிக்கோ சொல்லாமல் மறைத்து ஒரு தனி அந்தரங்க வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பார்கள்.
0: They will be leading a secret life, hiding many of the secret things from their own husband and wife.
1: சிலர் அளவுக்கு அதிகமான ஜோக்ஸ் அடிப்பாங்க.
0: Some people will crack unnecessary jokes.
1: அவர்களை வந்து சங்கடப்படுத்தும் விதத்தில் சில வேளையில பேசுவாங்க.
0: Sometimes they will speak in such a manner to embarrass them.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய உறவுகளல நாம் எச்சரிப்பா இருக்கணும்.
0: We should be very careful about our relationships.
1: வேதம் சொல்கிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது.
0: The Bible says marriage is honorable among all.
1: விவாக மஞ்சம் அசூசிப்படாமல் இருக்க வேண்டும்.
0: And the bed undefiled.
1: ஒருவன் வேசிக்கள்ளனாய் இருப்பானால் வேசிக்கள்ளனையும் விபச்சாரக்காரனையும் தேவன் நியாயத்திலே நிறுத்துவார் என்று வாசிக்கிறோம்.
0: And we read but whoremongers and adulterers God will judge.
1: கர்த்தர் இதுல ரொம்ப எச்சரிப்புள்ளவரா இருக்கிறார்.
0: The Lord is very careful in this.
1: நமக்கு திருமணம் ஆகி விட்டது என்பதற்காக நமக்கு லைசன்ஸ் கிடையாது.
0: Just because we are married it doesn't mean that we have a license.
1: பேசுவதில தவறு இல்ல.
0: There is no wrong in speaking.
1: ஒருவரோடு ஒருவர் நல்ல உறவாடுவது தவறு இல்ல.
0: There is no wrong in having good relationship with each other.
1: பயணிப்பது தவறு இல்ல.
0: There is no wrong in traveling together.
1: ஆனால் நமக்கு தெரியணும் எந்த எல்லையை நான் வந்து காத்துக்கொள்கிறேன், எந்த எல்லையை மீறுகிறேன்.
0: But we should be very careful. What kind of limit do I maintain and where I cross the limit?
1: இதை நீதிமொழிகளில் ஞானி எழுதும்போது அவர் சொல்வார்.
0: When the wise man writes in Proverbs, he says,
1: நீதிமொழிகள் 6 அதிகாரம் 32 முதல் 35 பாருங்கள்.
0: If you look Proverbs chapter 6 verse 32 to 35,
1: ஸ்திரீ உடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன்.
0: Whoever commits adultery with a woman lacks understanding.
1: அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான்.
0: He who does so destroys his own soul.
1: வாதையையும் லச்சையையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது.
0: Wounds and dishonor he will get and his reproach will not be wiped away.
1: ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அவன் பழிவாங்கும் நாளில் தப்ப விடான்.
0: For jealousy is a husband's fury, therefore he will not spare in the day of vengeance.
1: அவன் எந்த ஈட்டையும் பாரான், அநேகம் வெகுது மதிப்புகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான்.
0: He will not accept no recompense, nor will he be appeased though you give many gifts.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நான் ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், இப்படி இவ்வளவு தெளிவாக சாலமோன் எழுதுகிறாரு, எங்கிருந்து இதை அவர் பார்த்தாரு?
0: So I thought one day how this Solomon writes it very clearly, where did he actually see this?
1: நான் நினைக்கிறேன் தன்னுடைய சொந்த தகப்பன் தாயினுடைய வாழ்க்கை அவன் திரும்பி பார்த்திருக்கலாம்.
0: I think he would have looked at the life of his own father and mother.
1: தன்னுடைய தகப்பனாகிய தாவீதும் தன்னுடைய தாயாகிய பெத்சேபாளுக்குள்ள உறவு ஒரு நல்ல உறவு கிடையாது.
0: The relationship between his father David and his wife and his mother Bathsheba was not a good relationship.
1: அந்த பெத்சேபாள் ஒரு குற்றமற்றவளாய் அவள் தன்னுடைய கணவனுக்கு உண்மையா இருந்த பொழுது, அந்த கணவனும் அவளுக்கு உண்மையா இருந்த போது,
0: when this Bathsheba was blameless and innocent and when she was faithful to her husband and when her husband was faithful to her,
1: தாவீது அவள் மேல் இச்சை வைத்து அவளை கெடுத்து போட்டான்.
0: This David lusted after her and defiled her.
1: முடிவென்ன?
0: What is the end?
1: ஒருவேளை அந்த பழியை தீர்ப்பதற்கு அவனுடைய கணவனை உயிரோடு இருக்க விடல, தாவீது அவனை கொன்று போட்டான்.
0: Maybe just to wipe away that vengeance, this David did not spare her husband, he killed him.
1: பட் ஆனா கர்த்தர் வந்து விடல.
0: But God did not spare him.
1: கர்த்தர் நாத்தானை அனுப்பி அவன் மேல் கடும் கோபமாய் எச்சரித்தார்.
0: The Lord sent Nathan and the Lord warned him furiously.
1: அவன் செய்த குற்றத்திற்காக தேவனே இறங்கி வந்து அவனை தண்டித்தார்.
0: The Lord himself descended down and punished him for this mistake.
1: அங்கே வேதம் சொல்லுகிறதே 33 வசனத்துல, வாதையையும் லச்சையையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது என்று எழுதியிருக்கிறது. இது எவ்வளவு உண்மையாய் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தது.
0: The verse 33 says wounds and honor he will get and his reproach will not be wiped away. This was found to be true in the life of David.
1: அவனோட பிள்ளைக்கு வந்த வாதை கடைசி வரைக்கும் எவ்வளவு ஜெபித்தாலும் சுகமாகவில்லை.
0: The sickness that his child encountered was not healed no matter how much he prayed.
1: எவ்வளவுதான் உபவாசம் இருந்தாலும் கர்த்தர் அதை கேட்கல.
0: No matter how much he fasted, the Lord did not heed to it.
1: அவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய அவமானம் அவனோடு சேர்க்கப்பட்டது.
0: There was a great shame that was added to his life.
1: ஆண்டவர் அவனை குறித்து எவ்வளவோ பாராட்டி என் இருதயத்துக்கேற்ற மனுஷன் என்று சொன்னாலும், இந்த பத்சேபாளினுடைய சம்பவத்தை தவிர அவருடைய இருதயம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தது என்று வாசிக்கிறோம்.
0: Though the Lord appreciated him and said that he is much pleasing to the heart of God, but except this incident of Bathsheba, he was pleasing to the Lord.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நாம் எதிர்ப்பாளரோடு மற்றவர்களோடு திருமணம் செய்தவர்களோடு நாம் வைக்க வேண்டிய உறவிலே எச்சரிப்பா இருக்கணும்.
0: We should be very careful with the relationship that we have with our neighbors, wife or husband and the other gender.
1: அதாவது முதலாவது வந்து அவர்களோடு நாம் வைத்திருக்கிற உறவு, நம்முடைய உரையாடல், நம்முடைய கலந்துரையாடல் எல்லாவற்றிலேயும் நம்மையும் பாதுகாக்க வேண்டும், பிறருடைய மனைவியையும் கணவனையும் பாதுகாப்பாய் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
0: First, the relationship that we have, the conversation that we make, the move that we have with them, we should actually secure and protect ourselves from them and also keep them protected.
1: அவங்களை நீங்க பாதுகாக்கணும்.
0: You have to protect them as well.
1: அவர்களை தேவையில்லாத ஆபத்தான சங்கடமான இடங்கள்ல அவங்களை நீங்க தள்ளிர கூடாது.
0: You should not force them or push them to unnecessary embarrassing situations.
1: அவர்களை கர்த்தருங்கள் வாழ்க்கையிலே அவங்களை கடந்து வர பண்ணாருனா நீங்க அவங்களுக்கு உத்தரவாதி.
0: If the Lord has let them to come across your life, you are responsible for that.
1: யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக நாம் அதை வந்து சீர்கேடாய் நடத்த கூடாது.
0: Just because other people are not watching, you cannot defile that relationship.
1: அந்த குடும்பத்திற்கு நான் உத்தரவாதி.
0: I am responsible for that family.
1: அந்த குடும்பத்தின் பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதி.
0: I am responsible for the protection of that family.
1: என்னுடைய மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் உத்தரவாதி.
0: I am responsible for my wife and my children.
1: முதலாவது அது பாதுகாப்பு
0: நடந்து
1: கொள்ள வேண்டும். அதே வேளையில் அவர்களையும் கனத்தோடும் மரியாதையோடும் நடத்த
0: வேண்டும்.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய மரியாதை நீங்க எடுத்துக்கிட கூடாது, அவங்களுடைய மரியாதையும் நீங்க குலைச்சிட கூடாது.
0: You should not spoil your respect and also you should not spoil their respect as well.
1: உறவுகள்ல வந்து முடிவு வந்து வெட்கமாக முடிஞ்சிட கூடாது.
0: The end of the relation should not be a shame.
1: சில வேளையில சிலர் வந்து எதையாவது ஒரு தேவையில்லாத காரியங்களை செஞ்சுட்டு அவங்க போயிடுவாங்க, ஆனா அதனுடைய வேதனையும் அதனுடைய வெட்கத்தையும் அந்த சகோதரி, அந்த மனைவி அவள் வாழ்நாள் எல்லாம் சுமந்து கொண்டிருப்பாள்.
0: Sometimes some people will do unnecessary things in the life of that sister, but at the end the consequences and the shame will be faced by that sister until the end of her life.
1: பாருங்க, அதனால நீங்க மற்ற பெண்களோடு மற்ற புருஷர்களோடு நீங்க பழகும்போது அவங்கள ஆனர் பண்ணுங்க. அவங்க வந்து இன்னொரு குடும்பத்தினுடைய தலைவன், தலைவி என்கிற நீங்க ஆனர் பண்ணணும் அதை.
0: So when you move with other neighbor's wife or husband, you have to honor them saying that they are the head of that family.
1: அவங்க வந்து அவங்க குடும்பத்தின் தலைவன், தலைவி.
0: They are the head of the family.
1: அவர்களுடைய திருமணத்தை நீங்க ஆனர் பண்ணணும்.
0: You have to honor the wedding.
1: அது அபியூஸ் பண்ண கூடாது.
0: You should not abuse their marriage.
1: அதே போல நம்முடைய எல்லைகளை தாண்டாம நம்முடைய திருமணத்தையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் நாமளும் ஆனர் பண்ணணும்.
0: Also we have to honor our own wedded life, not crossing the boundaries and the limits that we have.
1: நம்முடைய மனைவி, நம்முடைய கணவன் எவ்வளவு நம்மள நம்புறாங்க.
0: So how much our wife and our husband trust us.
1: அது நீங்க கனம் பண்ணணும்.
0: You have to honor that.
1: எல்லையை மீறி போயிர கூடாது.
0: You should not cross that limit.
1: முதலாவது சொன்னேன் பாதுகாப்பா இருக்கணும்.
0: First I told you we should be safe.
1: பாதுகாப்பு தரணும்.
0: You have to give that safety.
1: இரண்டாவது சொன்னேன் கனத்தோட நடத்தணும், நீங்களும் கனமா உங்களை வச்சுக்கணும்.
0: And second I told you you should be honorable and you should also honor them.
1: மூன்றாவது இந்த உறவு அயலானுடைய மனைவி, அயலானுடைய கணவன் என்று வரும்போது நேர்மையும் உண்மையும் காத்துக்கொள்ளணும்.
0: And third, when you come to this relationship with your neighbor, you should have that integrity between you.
1: இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
0: The Bible says you like to have that integrity in your heart.
1: You desire truth in the inward parts. என்னுடைய அந்தரங்கங்கள்ல நீர் உண்மையை தேடுகிறீர்.
0: You seek or you find this integrity in the inward parts.
1: ஆண்டவர் நம்முடைய உள்ளந்திரியங்கள்ல அந்த உண்மையா இருக்கணும்.
0: We should be true in our inner
1: parts. நம்மேல் இருக்கிற நம்பகத்தன்மையை உடைச்சு போட கூடாது.
0: We should not break the trustworthiness that
1: we have. ரெண்டு பேருக்கும் பொருந்தும்.
0: This is applicable for both.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: யார் இடத்துல பேசுறேன், என்ன பேசுறேன் அப்படின்றத மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும்.
0: And your wife should know with whom you are speaking, what are you speaking with.
1: அது அவங்களுக்கு வெளிப்படையா இருக்கணும்.
0: That should be very open. open to them.
1: மனைவிக்கு தெரியாம கணவனுக்கு தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசுறது, ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஃபோன் கால்ஸ், ஒளிஞ்சு ஒளிஞ்சு டெக்ஸ்ட் மெசேஜஸ் இருக்கவே கூடாது.
0: You should not have any kind of secret or hidden messages, hidden conversation, hidden speeches or anything with from your husband or wife.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: நீங்க வந்து நான் சொல்லும்போது தப்பா நினைச்சிட கூடாது. எல்லா மனைவிமாரும் இச்சையை உருவாக்குற மனைவிமார் நான் சொல்ல வரல.
0: So as he say this, you should not mistake saying that all wives will be make defiling us or make us to lust.
1: They are the source of lust na solla varala.
0: I don't want to say that they are the source of lust.
1: Adhe pole ella kanavan maarum butti ketirukanga ellarume ichchaikku vandu avanga dhaan irupidam na solala.
0: And I also don't say that all husbands are the source of this lust.
1: Adhu thavaraga irukum.
0: That is wrong.
1: Ana nammudaiya vaalkaiyile kadandhu varugira indha uravugalai nama vandu oru distance la vaithu avargalai ganapaduthi avargalai paadugaathu avargalidathila nama unmaiyaga manandirandhu irukkumbodhu எந்த ஒரு கபடத்தை மனதில் வைத்து இல்லாமல் இருக்கும்போது அந்த உறவுகள் பாருங்க பல ஆண்டுகளாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்.
0: But as we come across such relationships, when you keep it safe, when you honor it, and when you live with integrity, then that relationship become a blessing and honorable for many years together.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இதை நாம் செய்ய தவறுவோமானால்
0: when we miss to do this
1: தேவையில்லாத பழிவாங்குதல் கோபம் இவையெல்லாம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிரும்.
0: So unnecessary vengeance and fury and anger will enter into our life.
1: எவ்வளவுதான் அதை சீர் செய்ய நினைத்தாலும் வேதம் சொல்லி எவ்வளவு ஈடுகட்டினாலும் அந்த கணவன் ஒத்துக்கொள்ள மாட்டான்.
0: No matter how much you try to recompense, that husband will not be appeased.
1: எவ்வளவு வெகுமதியை கொடுத்தாலும் அவன் அமைதியா இருக்க மாட்டான்.
0: He will not be amused no matter how many gifts you may give him.
1: நம்முடைய அயலாரோடு நான்காவது நான் சொல்லுவேன், அவர்களால் நாமும் தீட்டுப்படாமல் அவர்களை நாமும் தீட்டுப்படுத்தாமல் இருக்க வேண்டும்.
0: And fourth, I would tell you, do not defile yourself and also do not defile your neighbor.
1: ஐந்தாவது,
0: fifth,
1: ஒரு அயலானை எப்படி நடத்த வேண்டும்?
0: How to treat your neighbor?
1: லேவியர் ஆகமம் 19 அதிகாரம் 15 வசனம்.
0: Leviticus 19 verse 15.
1: 19:15.
0: 19:15.
1: நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முகதாட்சண்யம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்திற்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு அல்லது அயலானுக்கு நியாயம் தீர்ப்பாயாக.
0: You shall do no injustice in judgment. You shall not be partial to the poor, nor honor the person of the mighty. In righteousness you shall judge your neighbor.
1: நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்.
0: You shall, in righteousness, you shall judge your neighbor.
1: ஐந்தாவது சொல்லுவேன்.
0: Fifth, I would tell you.
1: ஒரு அயலானோடு நாம் பழகும்போது அந்த உறவை காத்துக்கொள்ள ஐந்தாவது ஒரு அயலானை அல்லது அண்டை வீட்டுக்காரனை ஏமாற்றுகிற எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது.
0: So fifth one, I would tell you, do not exploit your neighbor.
1: அவர்களுடைய நம்பகத்தன்மையை ஏமாற்றக்கூடாது.
0: You should not exploit the trustworthiness.
1: அவர்களிடத்திலே ஒருதலை பட்சமாய் நம்ம செயல்படக்கூடாது.
0: You should not be partial to them.
1: முகதாட்சண்யம் செய்யக்கூடாது.
0: You should not be partial to them.
1: நீதியாக நம்முடைய அயலாரோடு நாம் நடக்க வேண்டும்.
0: You have to move with justice and righteousness with
1: சில வேளையில நம்முடைய அயலார் வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டா இருப்பாங்க, கொஞ்சம் வெகுளிகளாக இருப்பாங்க.
0: Sometimes our neighbors might be innocent.
1: அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது.
0: They don't know which is right and which is wrong.
1: எது சட்டம் எது சட்டம் இல்லைன்னு தெரியாது.
0: They don't know which is lawful or which is not legal.
1: எது நீதி எது அநீதின்னு அவங்களுக்கு தெரியாது.
0: They don't know which is just and which is unjust.
1: அவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் அவர்களுக்கு அநீதியை சரி கட்ட கூடாது.
0: We should not do injustice taking advantage of their weakness.
1: நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள்னு போட்டிருக்கு.
0: It says you shall not do injustice in judgment.
1: இன்னும் நீங்க லேவியர் ஆகமம் 19:13 க்கு வருவீர்களானா?
0: If you come to Leviticus
1: 19:13. பிறனை அல்லது அயலானை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக.
0: You shall not cheat your neighbor nor rob him.
1: என்ன தெளிவாக எழுதி இருக்க பாருங்க.
0: How clearly it is written.
1: அவனை ஏமாற்றிடாதப்பா.
0: Do not defraud your neighbor.
1: அவனை திருடாத.
0: Do not rob him.
1: அவனிட்ட கொள்ளடிக்காத.
0: Don't rob or loot from him.
1: அவன் உன்னை நம்பி பக்கத்துல இருக்கான்.
0: He is trusting you by your side.
1: அவனுக்கு நன்மை செய்.
0: You do good to him.
1: அவனுக்கு நீதி செய்.
0: You do justice.
1: அவனுடைய இக்கட்டு நேரத்துல அவனை வந்து எப்படியாவது திருடிறனோ அவனிட்ட இருந்து கொள்ளடிக்கணும் நினைக்க கூடாது.
0: Don't try or have intention to rob him in times of his distress and affliction.
1: நம்ம செய்கிற காரியங்கள்ல அயலான்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு டீல் வைக்கும் போது, அவங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது, எனக்கு லாபம் வர்ற மாதிரி அவனுக்கு நஷ்டம் வர மாதிரி செய்யக்கூடாது.
0: When you have a deal with your neighbor or do some work along with him, don't do in such a way that you get more profit and he is being lost by it.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: ஒரு நல்ல சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 25 முதல் 36 வசனத்தில் இருக்கிறது.
0: There's a very good incident that is found in Luke chapter 10 verses 25 to 36.
1: அங்கே ஒரு நியாய சாஸ்திரி இயேசுவிடத்தில் எழுமே நின்று, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
0: Here a certain lawyer stood up and tested Jesus saying, teacher, what shall I do to inherit eternal life?
1: இயேசு உடனே சொல்றாரு, நியாய பிரமாணத்தில் என்னப்பா எழுதி இருக்கு?
0: So Jesus immediately said, what is written in the law?
1: நீ என்ன வாசித்திருக்கிற?
0: What is your reading of it?
1: உடனே அவன் சொல்லுகிற ரொம்ப அழகா சொல்லுகிறான்.
0: He said very beautifully,
1: உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவரிலே அன்பு கூறுவாயாக.
0: You shall love the Lord your God with all your heart, with all your soul, with all your strength and with all your mind.
1: அதே வேளையில உன்னுடைய அயலானையும் உன்னிலே அன்பு கூறுவது போல அவனை அன்பு கூறு.
0: And at the same time your neighbor as yourself.
1: இயேசு உடனே சொல்கிறார், நீ சரியாக சொன்னாய், நீ இதை செய், அப்பொழுது நீ வாழ்ந்திருப்பாய்.
0: Immediately Jesus said, you have answered rightly, do this and you will live.
1: நீ பிழைப்பாய்,
0: you will live.
1: ஆனால் அவன் பாருங்க, தன்னையே நீதி உள்ளவனாய் காண்பிப்பதற்கு இயேசு 29 வசனத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய அயலான் யா.
0: So but he in verse 29 wanting to justify himself said to Jesus, and who is my neighbor?
1: என்னுடைய அயலான் யா.
0: Who is my neighbor?
1: என்னுடைய அயலான என்னை போல நான் நேசிக்கணும்னு சொல்லிருக்கேன், அயலான் யா.
0: You said you have to love my neighbor as myself, then who is my neighbor?
1: இதற்கு பதில் சொல்லதான் இயேசு வந்து இந்த நல்ல சமாரியன் woman சொல்றோம் பாருங்க, அதை இயேசு சொன்னார்.
0: So just to answer for this question, the Lord told the parable of good Samaritan.
1: எப்படி இவன் எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிகோ பயணப்பட்டு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டு அவனை பார்க்கும்படி அவனுக்கு முதலாவது ஒரு ஆசாரியன் வருகிறான், பின்பு லேவியன் வருகிறான், ஒருவனும் அவனை கண்டுகொள்ளாமல் உதவி செய்யாமல் போய் விடுகிறார்கள்.
0: Like how when such a man went down from Jerusalem to Jericho, he fell among thieves who was wounded, but once first came a priest and next came a Levite, but they did not help him and then just passed away.
1: ஆனால் மூன்றாவது ஒரு சமாரியன் ஒருவன் வருகிறான்.
0: But third came a Samaritan.
1: அவன் என்ன செய்கிறான்?
0: What did he do?
1: காயப்பட்டு கிடக்கிற இந்த மனுஷனுடைய காயங்களை போய் கட்டுகிறான்.
0: He went to him and he bandaged the wound of this person.
1: அதிலே எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வார்க்கிறான்.
0: He poured oil and wine on it.
1: இன்னொரு மாதிரி சொன்னால் மருந்து போடுகிறான்.
0: In other words, he gave a medicine.
1: அவன் மேல் இரக்கம் உள்ளவனாய் இருக்கிறான்.
0: And he was compassionate on him.
1: அவனை தன்னுடைய மிருகத்தின் மேல் ஏற்றி கொண்டு போய் சத்திரத்து கொண்டு போய் விட்டு அவனை பராமரிக்க சொல்லுகிறான்.
0: So he set him on his own animal, brought him to an inn and asked him to take care of him.
1: அவனுடைய சொந்த பணத்தை அந்த அடிபட்ட யாரோ ஒருவன் அறியாத ஒருவனுக்கு சொந்த பணத்தை கொடுத்து அவனை பராமரிக்கவும், ஏதாவது அதிகம் செலவானால் நான் நாளைக்கு வந்து அதை மீண்டும் தருகிறேன், இன்னும் தருகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து விட்டு போகிறான்.
0: And also he spent his own money to some stranger who was wounded, and he also said take care of him and whatever more you spend, when I come again I will repay you.
1: இப்ப 36 வசனத்துல இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார்.
0: In verse 36 Jesus asked him a question.
1: இந்த மூன்று பேரில் இந்த காயப்பட்டவனுக்கு அல்லது கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு யார் வந்து பிறன்?
0: So which of these three do you think was neighbor to him who fell among the thieves?
1: யார் பா இவனுக்கு அயலான்?
0: So who is the neighbor to him?
1: உடனே அவன் சொல்லுகிறான்,
0: he said,
1: யாருக்கு அவன் வந்து இரக்கம் செய்தானோ, யார் இரக்கம் செய்தானோ அவன்தான் அயலான்.
0: And he said, he who showed mercy on him, he is a neighbor.
1: Yes, உடனே சொல்லுகிறார், நீயும் போய் அதே போல செய்.
0: Immediately Jesus said, go and do likewise.
1: அப்பனா அர்த்தம் என்ன?
0: What does it mean?
1: ஒருவன் ஏற்கனவே கள்ளர்களால் அநியாயமாக பிடுங்கப்பட்டு அவன் காயப்படுத்தப்பட்டு அவனுடைய இதெல்லாம் இழந்து கிடக்குறான்.
0: A person is already he fell among thieves, he was stripped of his clothing, wounded, and he was given an injustice by his thieves.
1: எல்லாவற்றையும் இழந்து கிடக்குறான்.
0: He lost everything now.
1: எல்லாத்தையும் அவன விட்டு திருடிட்டு போயிட்டாங்க.
0: They have robbed everything from him.
1: அவனை குற்றுயிரா விட்டுட்டு போயிருக்காங்க.
0: They left him with life alone.
1: இப்ப அவனுக்கு வந்து இரக்கம் தேவை.
0: So he needs some compassion.
1: தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு நிலையில அவன் இருக்கிறான்.
0: So he is in a state where he cannot save himself.
1: வர்றவங்க எல்லாம் தங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க.
0: Whoever came or passed by, they just went on their own business.
1: ஆனா அந்த சமாரியன் என்ன செய்தான்னா,
0: but what did the Samaritan do?
1: அவன் மேல் இரக்கம் காட்டினான்.
0: He showed mercy on him.
1: இவனும் சேர்ந்து கொண்டு அநியாயம் செய்யல.
0: He did not do this unjust along with them.
1: இந்த சமாரியனுடைய மதம் அல்லது அவருடைய நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா அது ஒரு சுத்தமான ஒரு நம்பிக்கை கிடையாது.
0: When you look at this faith of the Samaritan, it is not a pure faith.
1: அவங்க ஒரு பக்கம் யெகோவா தேவனை ஆராய்ச்சாங்க, இன்னொரு பக்கம் விக்கிரகங்களையும் ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க.
0: On one side they were worshiping Jehovah and the other side they were also worshiping idols.
1: அவங்க எருசலேமுக்கு போய் அவங்க ஆராதிக்கல.
0: They did not go to Jerusalem and worship the Lord.
1: அவங்க முழுமையா தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கல.
0: They did not commit a personal life to the Lord.
1: ஆனால் அவன் வந்து இப்படிப்பட்ட ஒருவனா இருந்தா கூட இரக்கமுள்ளவனா இருந்தான்.
0: But though he was of such a kind but he was very merciful.
1: ஆண்டவர் அந்த சமாரியனை கொண்டு ஒரு யூதன் நியாய பிரமாணத்தை கை கொண்டவனுக்கு ஆண்டவர் பாடம் எடுக்கிறார்.
0: So here the Lord taught the lesson to a Jew who knows the law of the Lord using the Samaritan.
1: ஆண்டவர் என்ன சொல்ல வந்தா தெரியுமா?
0: What was the Lord about to tell?
1: நீ வந்து நியாய பிரமாணத்தையும் அதனுடைய எல்லா சட்டதிட்டங்களையும் நீ வந்து சிறுவயது முதல் உண்மையாய் பின்பற்றி விளக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சு நீ நடக்கிற.
0: So you know and you keep and follow all the laws and all the rules and the words of this law and follow them and keep them right from your childhood.
1: நீ வந்து நியாய பிரமாணத்தை எல்லாம் செய்துட்டேன்னு சொல்லி பெருமை உள்ளவனா இருக்கிற.
0: You also boast about saying that you have fulfilled all that is written in the law.
1: ஆனால் அந்த நியாய பிரமாணம் போதிக்கிற இரக்கத்தையும் நீதியையும் நியாயத்தையும் நீ விட்டுட்டப்பா.
0: But you have left this mercy, this just and this the good thing that the law teach you.
1: நியாய பிரமாணம் உங்களுக்கு என்ன போதிக்கிறது?
0: What does the law teach you?
1: இரக்கமுள்ளவனா இரு.
0: You be merciful.
1: நியாயம் செய்.
0: You do justice.
1: நீ உண்மை உள்ளவனா இரு.
0: You be truthful.
1: எல்லாம் விட்டுட்ட நீனே.
0: This is what that.
1: நா நீ எல்லாவற்றையும் விட்டு விட்ட.
0: You have left all those things.
1: ஆண்டவர் சொல்கிறார் அப்படி இருக்காதே.
0: But the Lord says don't be so.
1: இரக்கமுள்ளவனா இரு.
0: Be merciful.
1: இரக்கமுள்ளவனா.
0: Be merciful.
1: பிரியமானவர்களே.
0: My dear ones.
1: நம்முடைய அயலாரோடு எப்படி நடக்க வேண்டும்?
0: How are we supposed to move with our
1: அவருடைய துன்ப நேரத்துல, அவருடைய காயப்பட்ட நேரத்துல, அவர்களுடைய நிராதரமான நேரத்துல அவர்களுக்கு நம்ம கேடும் தீங்கும் செய்கிறவர்கள் இருக்க கூடாது.
0: We should not be people who do evil in the times of their distress, in the times of their helplessness.
1: தமிழ்ல சொல்லுவாங்க ஏரியர வீட்ல எடுக்கிறது மிச்சம்னு சொல்வாங்க.
0: So they used to say that they take the things when the house is set on fire.
1: ஏரியர வீட்ல எடுக்கிறதெல்லாம் மிச்சம்.
0: So whatever they take in the house that is set on a fire is their gain.
1: இதாவது ஒரு இக்கட் வந்துட்டுன்னு தெரிஞ்சா நிறைய பேர் அதே ஒரு கொள்ளைக்கான ஒரு காலமா மாத்திக்கறாங்க.
0: When people go through time of distress people find it or make it an advantage to rob during that time.
1: இது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது.
0: This is not a blessing to us.
1: சில பேர் பாருங்க பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்காத நேரம் தக்குன்னு எல்லைக்குரிய மாத்தி வச்சிருவாங்க.
0: Some people when the neighbor is not watching they will just shift or move their boundary line.
1: இவர்களுக்கு சாதகமான ஆட்களை கொண்டு வந்து நியாயம் பேசி அவனை அநியாயம் செய்து அவனோடு சண்டை பண்ணி ஒரு அடி ரெண்டு அடி இதெல்லாம் என்னுடைய நிலம்னு சொல்லி அபகரிப்பாங்க.
0: So they will also confiscate the land of its neighbor bringing favorable people who will speak on their favor and do all this injustice.
1: நமக்கு அந்த ஒரு பழக்க இருக்க கூடாது.
0: We should not have such habit.
1: என்ன அந்த அயலானுடைய ரெண்டு அடி நிலத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்?
0: What am I going to do by having 2 feet of my neighbor's land?
1: யாக்கோபை பாருங்க.
0: Look at this Jacob.
1: கெட்ட பழக்கம் அவனுக்கு ஆரம்பத்துல இருந்தது.
0: He had this bad habit initially.
1: அவங்க அண்ணனுக்கு ஒரு பசி எடுத்ததுன்னு சொன்ன உடனே அவன் கூளை கொடுத்து அவனுடைய சேஷ்ட புத்திர பகத்தை வாங்கிறான்.
0: So when his brother was hungry he gave that porridge and he robbed his birthright from him.
1: அவங்க அப்பாக்கு கண்ணு குருடா போச்சுன்ன உடனே அவற்ற போய் முதல் பிள்ளையினுடைய தலைச்சன் பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை இவன் திருடிறான்.
0: And when his father was blind he went and robbed the first born blessings from his father.
1: பாருங்க இப்படி திருடி வாங்கின ஆசீர்வாதம் அவனுக்கு ஆசீர்வாதமா இல்ல.
0: These kinds of blessing which he robbed was not a blessing to him.
1: எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் அபகரிச்சு கடைசில கோலும் தடியுமாக ஓட வேண்டியதாயிடுச்சு.
0: So having confiscated and robbed from every person but he has to run away with staff and rod.
1: பாருங்க எல்லாரையும் ஏமாற்றி ஏமாற்றி ஏமாற்றி
0: having deceived everyone there
1: கடைசில அவனுடைய சொந்த மாமனாலே இவன் ஏமாற்றப்பட்டான்.
0: But at last he was deceived by his own father in law.
1: ஆண்டவர் வந்து நீதியாய் நியாயம் செய்கிறவர்.
0: Our Lord judges righteously.
1: எதை விதைக்கிறோமோ அதை அறுத்துருவோம் பாருங்க.
0: Whatever we sow we will reap.
1: அவங்க அப்பா குருடா இருக்கும் போது திருடுனா.
0: When his father was blind he robbed from him.
1: இப்ப பாருங்க இரவு இருட்டுல அவங்க மாமனார் வந்து இவனுக்கு பொண்ணையே மாத்தி கொடுத்துட்டாரு.
0: But in the night darkness his father in law changed the bride.
1: காலையில தான் புரிஞ்சது நான் வஞ்சிக்கப்பட்டேன்.
0: Only in the morning he realized that he was deceived.
1: அதுக்கு ஒரு பெரிய விலை கூட செலுத்த வேண்டியிருந்துச்சு பாருங்க.
0: He has to pay a great price for that.
1: சொல்லுவேன் நம்முடைய அயலாரை வந்து நாம வந்து அநியாயமாய் திருடவோ கொள்ளையடிக்கவோ கூடாது.
0: Therefore we should not exploit or we should not rob our neighbors unjustly.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அதற்கு பதிலாக அவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும்.
0: Instead show mercy to them.
1: ஆறாவதாக.
0: Sixth.
1: ஒரு அயலானை எப்படி நடத்த வேண்டும்?
0: How to treat your neighbor.
1: நீங்கள் யாத்திராகமத்தின் புத்தகம் 20 அதிகாரம் 16 வசனத்தை பாருங்க.
0: If you read Exodus chapter 20 verse 16.
1: 20:16.
0: 20:16.
1: வேதம் சொல்கிறது பிறனுக்கு அல்லது அயலானுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
0: You shall not bear false witness against your neighbor.
1: என்ன சாட்சி?
0: What kind of witness?
1: பொய் சாட்சி.
0: False witness.
1: நமக்கு சாதகமா ஏதோ ஒரு நன்மை கிடைக்க போகிறது என்று சொல்லி பொய்யான பழியை அயலான் மேல செலுத்த கூடாது.
0: Do not blame falsely upon your neighbor just because you will give it a profit out of it.
1: பாருங்க, நிறைய வேளையில நாம வந்து ஏதாவது நமக்கு ஒரு கேடு நடந்துருச்சு அப்படின்னா பழிய வந்து எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமலே நம்ம அயலான் மேல போட்டுருவோம்.
0: Sometimes when some evil thing happened to us without any evidence we just blame that on our neighbor.
1: அவங்க தான் திருடிட்டாங்க.
0: They are the one who robbed it.
1: அவங்க தான் உடைச்சிட்டாங்க.
0: They are the one who broke it.
1: அவங்க தான் கெடுத்துட்டாங்க.
0: They are the one who spoiled it.
1: நம்ம நேரா கூட பார்க்கல.
0: We have not even seen it directly.
1: ஆனா அவங்க மேல பொய்யான சாட்சியை நம்ம எழுப்புவோம்.
0: But we bear false witness against them.
1: கண்ணால பார்த்தது போல சொல்லுவோம்.
0: As if we have seen by our direct eyes we say it.
1: வேதம் சொல்லுகிறது அயனா பார்த்து பொய் சாட்சி சொல்லாதப்பா.
0: The Bible says do not bear false witness against your neighbor.
1: எப்படியாவது அவனுக்கு தீங்கு விளைவிக்கணும்னு பொய்யாக எடுத்து கட்டாத.
0: Don't actually build up stories to do something against him.
1: இன்னைக்கு பாருங்க ஆபீசஸ்ல பாருங்க இது நடக்குது.
0: In offices this is actually happening now.
1: தங்களுக்கு அந்த பொசிஷன் வேணும், தங்களுக்கு அந்த ப்ரமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக தங்களுடைய கோலீக்ஸ் மேல கூட வேலை செய்றவங்க மேல பொய்யான பழிகளை சுமத்துறவங்க இருக்காங்க.
0: Just because they need that position or that promotion these people bear false witness or blame falsely on their colleagues.
1: பொய்யா கடிதம் எழுதுவாங்க.
0: They write false letters.
1: பொய்யாக கம்ப்ளைன்ட் போடுவாங்க.
0: They also write false complaints.
1: இதெல்லாம் ஏன் செய்றாங்கன்னா அவன் மேல ஏதாவது பொய்யா பழி சுமத்திட்டா நமக்கு அந்த பொசிஷன் கிடைக்கும்.
0: It's because they want to falsely blame something upon him so that he will get that position.
1: அந்த பொறாமையில கிரியேட் செய்வாங்க.
0: So they do that because of the jealousy.
1: தானியேலுக்கு இப்படி தான் நடந்தது.
0: This is what happened to Daniel.
1: பொய்யான பழி.
0: It was a false with blame.
1: மொர்தெகாய் பொய்யான பழி.
0: It was a false blame on Mordecai.
1: எப்படியாவது அவங்களை அழிச்சிரணும்.
0: Somehow they have to destroy them.
1: ஆனா பாருங்க அழிச்சிரணும்னு நினைச்சவங்க தான் அழிஞ்சாங்களே தவிர அந்த மொர்தெகாயோ தானியேலோ அழியல.
0: But only who intend to destroy actually was destroyed, but the one of this Mordecai and Daniel were not destroyed.
1: பாருங்க எப்பவுமே சத்தியம் தான் நிலைத்திருக்கும்.
0: Always the truth remains.
1: உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: Only a truthful man will receive this perfect blessings.
1: பொய்யில கட்டப்பட்ட வீடு, பொய்யில கட்டப்பட்ட எந்த ஒரு ஒரு முயற்சியும் நிலைச்சிருக்கவே நிலைச்சிருக்காது.
0: A house or anything or any endeavor built up of out of lie will never remain.
1: அதனால நம்ம உண்மையை பேசுறவர்களா இருக்கணும்.
0: Therefore we should always speak truth.
1: நமக்கு வந்து சில பொசிஷன்ஸ் நமக்கு தேவையா இருக்கலாம், ஆசையா இருக்கலாம்.
0: We may desire or we may need certain positions.
1: ஆனா அதுக்கு குறுக்கு வழியை தேடக்கூடாது.
0: But don't find shortcuts for that.
1: இன்னொருவர் மேல் பொய் பழி சொல்லக்கூடாது.
0: Don't bear false blame on others.
1: வேதம் சொல்லுகிறது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க.
0: The Bible says say yes as yes and no as no.
1: இதற்கு மிஞ்சினது எல்லாமே பாவமா இருக்கும்.
0: And anything beyond this is sin.
1: அயலான பற்றி பொய்யான பழிகளை சுமத்த வேண்டாம்.
0: Do not bear false witness against your neighbor.
1: என்றால் ஒருவேளை மற்றவங்க பார்க்காட்டியும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்.
0: Maybe others may not have seen that but God is watching you.
1: அவர்கள் மேல் அந்த பழியை சுமத்தி அவர்களுக்கு கேடு விளைவிக்க வேண்டாம்.
0: Do not bear false witness and bring evil to them.
1: பாருங்க அந்த வேலை அவங்களை இழக்க வைத்து நீங்க ஏதாவது முன்னேறலாம் நீங்க நினைக்கலாம்.
0: If you may think that you can go further by making them to lose the job.
1: சில வேளையில உங்க பள்ளிக்கூடத்துல கூட உங்களுக்கு ஒரு சிக்கல் வருதுன்ன உடனே யார் மேல பழிய போட்டு அவங்களுக்கு தண்டனையை கொடுத்துட்டு நாம வந்து தப்பிச்சிரலாம்.
0: Even in your school if you have some problem you may blame other people and you may escape from that.
1: ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
0: But the Lord is watching you.
1: அவர் நிச்சயமாய் நீதியாய் நியாயந்தீர்ப்பார்.
0: And he will surely judge you righteously.
1: ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பார்.
0: So what a man sows so shall he reap.
1: ஏன் தெரியுமா? தேவன் உண்மை உள்ளவர்.
0: It's because our God is faithful.
1: நம்முடைய தேவன் நீதி உள்ளவர்.
0: Our God is righteous.
1: அவர் நிச்சயமாய் நீதி செய்வார்.
0: He will surely do this judgment.
1: ஆகவே ஆறாவது ஒரு அயலானை எப்படி நடத்த வேண்டும் என்றால் அவன் மேல் பொய்யான பழியை போட வேண்டாம்.
0: 6 do not bear false witness against your neighbor.
1: 7வது கடைசியாக
0: 7th and the last
1: ஒரு அயலானை எப்படி நடத்த வேண்டும்.
0: How to treat your neighbor.
1: லேவிய ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
0: Leviticus chapter 19 verse 18.
1: 19 18.
0: 19 verse 18.
1: பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனத்தார் மேலும் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனையும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர்.
0: You shall not take vengeance nor bear any grudge against the children of your people but you shall love your neighbor as yourself. I am the Lord.
1: 7வது
0: 7th
1: அவர்கள் மேல் ஒரு கோபத்தை அல்லது கசப்பை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டாம்.
0: Do not hold a grudge against them.
1: அவர்களுக்கு திரும்ப பொல்லாப்ப செய்யணும், பழிக்கு பழி செய்யணும்னு திட்டமிட வேண்டாம்.
0: Do not conspire or plot to do a evil for them.
1: பழி வாங்குதல் எனக்குரியது, நானே அதை செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு.
0: The Lord says vengeance belongs to me and I will do it.
1: எனக்கு தெரியுது, நான் இதை பேசும்போது நமக்கிட்ட இருக்க சில அயலார்கள் வந்து ரொம்ப மோசமானவர்களா இருப்பாங்க.
0: I know as I speak this we may have a neighbors who might be very wicked to us.
1: சில பேர் ரொம்ப பொல்லாப்பு செய்கிறவர்களா இருப்பாங்க.
0: Some people will be evil doers.
1: நிறைய பேர் ரொம்ப அநியாயக்காரர்களா இருப்பாங்க.
0: Some people will be injustice.
1: நிறைய பேர் வந்து நமக்கு ரொம்ப கேடு செய்து நம்மளை அழிக்கிறதுக்கு நிப்பாங்க.
0: Some people always try to do evil and they want to destroy us.
1: எப்படி அந்த தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பாங்க.
0: They want to do some trouble or give trouble to us.
1: ஈசாக்கை போல சில வேளையில இந்த மாதிரி பேய்பரலம் சந்திச்சு தான் ஆவோம்.
0: Sometimes like Isaac we may have to meet such kind of hurt men.
1: எல்லாரும் நீதியா இருக்க போறது இல்ல.
0: Everyone will not be lawful.
1: எல்லாரும் அன்பா இருக்க போறது இல்ல.
0: Everyone will not be loving.
1: ஏதாவது நம்ம கெடுதல் செய்து கொண்டே இருப்பாங்க.
0: They might be doing something evil against us.
1: அந்த மாதிரி நீங்க அனுபவிச்சிருக்கீங்க வாழ்க்கையில.
0: You do have such kind of love in your life.
1: எல்லாரோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கும்.
0: Everyone will have such kind of experience.
1: சிலபேர் நீங்க ரொம்ப அவங்கள நம்பி இருப்பீங்க. நீங்க ரொம்ப அவங்களுக்கு அன்பா இருந்திருப்பீங்க. ஆனா அவங்க திருப்பி செய்த பொழுது தீமையே செய்திருப்பாங்க.
0: But sometimes some people you might be very loving, you might be very good to them, but they will always do or return back evil to you.
1: சில பேர் பாத்தீனா பார்க்கற பார்வையே அவ்வளவு எரிச்சலா இருக்கும்.
0: Sometimes when people look at you that look or their sight will be full of jealousy,
1: hate. அவ்வளவு ஒரு எரிச்சலோட இருப்பாங்க.
0: They will be such a kind of hatred.
1: அவ்வளவு விரோதத்தோட இருப்பாங்க.
0: They will live with such kind of hatred.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: சில பேரோட கண்ணை பார்க்கும்போது அந்த பொறாமையின் கண்கள் இருக்கும்.
0: When you see their eyes will be full of jealousy.
1: ஐயோ இப்படி மாடி மாடியா கட்டறானே.
0: They are building so much of buildings.
1: இத்தனை ஃப்ளோர் கட்டறாங்களே.
0: They are building so many floors.
1: இப்படி நல்ல கார் வந்திருக்கு.
0: They got very good car.
1: இப்படி சொந்தக்காரங்கலாம் வந்து வந்து போறாங்களே.
0: They have the relatives visiting their houses. அவங்க
1: வீட்ல நல்ல சமையல் வாசனை வருது.
0: They have good aroma of cooking.
1: எரிஞ்சு எரிஞ்சு கொட்டுவாங்க.
0: They will be very jealous.
1: நம்ம வீட்ல நல்ல ஒரு மரம் வளர்ந்து கனி கொடுத்து அவங்களுக்கு கை சும்மா இருக்காது.
0: When there's a good tree that grows up in your house and brings best good fruit, they will not be very
1: நம்ம இல்லாத நேரம் அதை எப்படியாவது பறிச்சிடணும், அதை கெடுத்துடணும்னு நினைப்பாங்க.
0: So they want to somehow pluck those fruits or somehow defile and spoil it at the time of our absence.
1: சில வேளையில பக்கத்து வீட்டுக்காரங்களை பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வீடு கட்டும் போது அந்த வீட்டுல இருந்து வந்த தூசியும் கலவையும் நம்ம வீடெல்லாம் நாசம் பண்ணிருக்கோம். ஆனா அதுக்கு எந்த ஒரு பிரதிபாரம் செய்ய மாட்டாங்க.
0: So sometimes when their neighbors build a house, the dust and the mud and everything from their houses that would fall into a house, but they will not do anything to set right.
1: நம்ம இதாதை கேட்க போனா பெரிய சண்டையை கிளப்பிடுவாங்க.
0: When we go and ask about it, they will just start a big fight about it.
1: சிலபேர் இப்படி தான் செய்வேன், உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்யின்னு சொல்வாங்க.
0: Some people will say I will do only this way, whatever you can do it.
1: சிலபேர் அநியாயமா போய் நம்ம மேல் வழக்கு போடுவாங்க.
0: Some people will also file case unlawfully against us.
1: இந்த உலகத்துல சிலபேர்ல உபத்திரவத்தை நம்ம சந்திச்சு தான் ஆகணும்.
0: Sometimes we may have to endure such kind of tribulation in this world.
1: இயேசு சொன்னாரு.
0: Even Jesus said
1: உங்க மேல பொய்யாக பழி சுமத்துவாங்க.
0: They will accuse falsely against you.
1: என் நிமித்தமாக நிந்திப்பாங்க.
0: They will reproach you for my sake.
1: என் நிமித்தமாக உபத்திரவப்படுத்தப்படுவீங்க.
0: You will be persecuted for my sake.
1: ஆனா அதுக்கு பழி வாங்குறது தேவனுடைய நோக்கம் அல்ல.
0: But God's intention is not to take a vengeance against
1: us. உங்களுக்கு தெரியும், ஒருமுறை இயேசு சமாரியர்களினுடைய பட்டணங்கள் வழியாக போவதற்காக அவர் ஆயத்தமான போது அந்த சமாரியர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
0: Once when Jesus was prepared to go through the cities of this Samaria, they were not ready to accept him.
1: உடனே யாக்கோபுக்கும் யோவானுக்கும் கடும் கோபம் வந்தது.
0: Immediately James and John were very angry.
1: அது என்ன, இயேசுக்கே இடம் கொடுக்க மாட்டேங்கறாங்க.
0: They don't give room for Jesus himself.
1: அவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு நீங்க உத்தரவு கொடுங்கன்னு கேட்டாங்க.
0: They said, Lord, you command us that we may bring a fire from heaven like Elijah did.
1: இயேசு உடனே சொன்னார்.
0: Jesus immediately
1: நீங்க என்ன ஆவியை பெற்றிருக்கீங்கப்பா?
0: What kind of spirit do you have?
1: நீங்க என்ன ஆவியை உடையவர்கள் என்று அறியீர்களா?
0: Don't you know what kind of spirit you have?
1: நீங்க இயேசுவினுடைய ஆவியை வைத்திருக்கீங்க.
0: You are having the spirit of Jesus.
1: என்னுடைய அன்பு உங்கள் இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு.
0: My love is poured into your heart.
1: பழிக்கு பழி வாங்காதப்பா.
0: Don't take revenge.
1: தீங்குக்கு எதிர்த்து நிக்காத.
0: Don't strive or resist this evil.
1: நீ வந்து தீமைக்கு பதிலாக நன்மை செய்.
0: You do good for evil.
1: அவங்க செய்யற கெடுதலுக்கு பதிலாக நீ நன்மை செய்.
0: You do good for all the evil that they do.
1: அவங்க செய்யற உபத்திரவத்துக்கு பதிலாக நீ நன்மை செய்.
0: You do good for all the persecution that they do.
1: அப்பொழுது உன்னுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியா இருக்கும்.
0: Then your reward will be great in heaven.
1: சில வேளையில இப்படி நமக்கு தீங்கு கெடுதல் செய்யறவள கூட நம்ம மனம் மாற்றி ஆதாயப்படுத்திக் கொள்வோம்.
0: Sometimes we also enable or change those people who do evil to us and we gain them. their souls.
1: அவங்களுக்குள்ளே ஒரு உணர்வு வந்துரும்.
0: They will have such a realization.
1: ஓ என்னடா நம்ம இவ்வளவு தீமை செய்றோம், இவங்க இவ்வளவு நன்மை செஞ்சிட்டே இருக்காங்களே.
0: See, we do so much of evil to them, but they repeat this good to us.
1: ஏதோ சொல்லுது, அப்படி நம்ம தீமைக்கு நன்மை செய்யும்போது அவங்க தலையில வந்து coals of fire, எரி நெருப்பை தலை மேல வைக்கிறது போல இருக்குமா, தலையில வைக்கிறது மாதிரி இருக்குமா?
0: The Bible says when you do good for evil, it is like a heaping coals of fire upon their head.
1: ஆண்டவர் அப்படி தான் நம்ம இருக்கணும் விரும்பறாரு.
0: That is how the Lord desires us.
1: உலக மனிதர்கள் போல பழிக்கு பழி நம்ம வாங்க வேண்டாம்.
0: Let us not take revenge like this worldly people.
1: நன்மை செய்வோம்.
0: Let us do good.
1: இரக்கமுள்ளவர்களாய் இருப்போம்.
0: Let us be merciful.
1: தயவை காண்பிப்போம்.
0: Let us show favor.
1: அவர்களை எப்படியாவது ஆதாயப்படுத்திக் கொள்வோம்.
0: Somehow let us gain them.
1: நான் சொல்வேன், நமக்கு எதிர்த்து வருகிறவர்களும் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தும்படி காணும்படி நம்முடைய வாழ்க்கையே ஒரு வெளிப்பாடாய் இருக்கட்டும்.
0: I would tell you, let our life be manifesting the love of Jesus, that the people who oppose us may know it and learn it.
1: அந்த வசனம் ரொம்ப அழகா முடியுது.
0: That word ends very beautifully.
1: நீ வந்து பழி வாங்காத.
0: You don't take revenge.
1: மற்றவர்கள் மேல் ஒரு கசப்பையும் வைத்துக் கொள்ளாத.
0: Nor bear any grudge against the children.
1: நீ உன்னுடைய உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி.
0: You shall love your neighbor as yourself.
1: முடியும் போது அந்த வசனம் லேவியராகமம் 19:18 முடியுது.
0: That Leviticus 19:18 ends this way.
1: எப்படி முடியுது தெரியுமா?
0: How does it end?
1: நான் கர்த்தர்.
0: I am the Lord.
1: அப்படின அர்த்தம் என்ன?
0: What does it mean?
1: நான் ஆளுகை செய்கிறேன்.
0: I reign over it.
1: நான் ஆளுகை செய்கிறேன்.
0: I reign.
1: உனக்கு மேலேயும் உன் அயலானுக்கு மேலேயும் நான் கர்த்தராய் இருக்கிறேன்.
0: I am the Lord over you and also your neighbor.
1: நான் நீதி செய்வேன்.
0: I will do the justice.
1: நீ நீதியை கையில் எடுக்காத.
0: You don't take this justice.
1: நீ எடுக்காத.
0: You don't take it.
1: பழிக்கு பழி வாங்காத.
0: You don't take vengeance.
1: என்னிடத்துல விட்டுருப்பா.
0: You just leave it to me.
1: நான் சரியா செய்வேன்.
0: I will do it right.
1: அன்பானவர்களே,
0: my dear ones,
1: இன்னைக்கு ஏழு காரியங்களை நாம கவனித்தோம்.
0: Today we saw 7 things.
1: ஒரு அயலானை எப்படி நடத்த வேண்டும்?
0: How to treat your neighbor.
1: ஏழு காரியங்கள் A B C D என்று நான் கொண்டு வந்தேன்.
0: I have brought 7 things in the sequence of A B C.
1: முதலாவது, அவர்கள் மேல் விரோதத்தை வைக்க வேண்டாம். அல்லது don't have animosity.
0: First, do not have animosity.
1: இரண்டாவது, அவர்களுடைய முதுகுக்கு பின்பாக நீ வந்து புறங்கூறி திரியாதே அல்லது கோல் சொல்ல வேண்டாம்.
0: Second, do not backbite or slander.
1: மூன்றாவது, அயலானுடைய எதையும் இச்சியாதே.
0: Third, do not covet any of your neighbors.
1: நான்காவது, உன் அயலானாலே உன்னையும் கெடுத்து கொள்ளாதே, அயலானையும் கெடுத்து விடாதே.
0: Fourth, do not defile yourself and also do not defile your neighbor.
1: தீட்டுப்படுத்தாதே.
0: Do not defile.
1: ஐந்தாவது, உன் அயலானை ஏமாற்றாதே, கொள்ளையிடாதே.
0: Do not exploit or do not defraud your neighbor.
1: ஆறாவது, உன்னுடைய அயலானுக்கு விரோதமாக பொய் சாட்சியை சொல்லாதே.
0: 6. Do not bear false witness against your neighbor.
1: 7. உன் அயலானுக்கு அயலானின் மேல் ஒரு விரோதத்தை வைக்காதே.
0: 7. Do not hold a grudge against your neighbor.
1: மனதில் ஒரு கசப்பை வைக்காதே.
0: Do not have a grudge in your heart.
1: அதை விட்டு விடு.
0: Just give up.
1: மன்னித்து விடு.
0: You forgive him.
1: கர்த்தர் செய்வார் என்று விட்டு விடு.
0: Just live to the Lord to do.
1: நம்முடைய திரளான பாவங்களை இயேசு மன்னித்தது போல நீயும் மன்னித்து விடு.
0: Like how Jesus forgave our abundant sins, you also forgive them.
1: ஆண்டவரே, என் அயலானோடு நான் நடக்க வேண்டிய விதமாய் நடந்து கொள்ள எனக்கு ஞானம் தாரும் என்று ஆண்டவரை கேட்போம்.
0: Let us ask God, give me wisdom that I may move along with the neighbor in such a way that I should be.
1: இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமானால் தயவு செய்து உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத ஃபார்வர்ட் பண்ணுங்க.
0: If these devotions are really blessing to you, kindly forward this to also to your friends.
1: கர்த்தர் உங்களோடு எப்படி பேசுகிறார், எப்படி உங்களோடு இடைபடுகிறார் என்பதை எங்களுக்கும் இமெயில் மூலமாக அனுப்புங்க.
0: You can also share your experience how the Lord is speaking with you and working with you through our emails.
1: நீங்கள் அனுப்ப வேண்டியது aca.avadi@gmail.com.
0: You can send to aca.avadi@gmail.com.
1: கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: May the Lord bless you all.
1: ஜெபம் பண்ணுவோமா?
0: Shall we pray?
1: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
0: A merciful and gracious Father, we thank you with a grateful heart.
1: இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையோடு நாங்கள் உட்கார்ந்து இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தை மீண்டும் ஒருமுறை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி.
0: Lord, thank you for giving us grace to sit in this morning hour in your presence and meditate from the book of this Proverbs.
1: உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கவும், உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை சத்தியங்களை அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு கொடுத்த மனக்கண்களுக்காக ஸ்தோத்திரம்.
0: Lord, thank you for opening the eyes of our heart that we may analyze and research your word and understand it, Lord.
1: இன்றைக்கு நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் கிரியை செய்யட்டும்.
0: Lord, let every word that we heard today minister deep in our hearts. Lord.
1: எங்களோடு அது பேசட்டும்.
0: Lord, let it speak with us.
1: ஏதாவது ஒரு பகுதியிலே தவறுகள் நடந்திருந்தால் அதை சீர்படுத்த கிருபை தா.
0: Lord, is there any part in our life where we have committed mistake, Lord? Let it, Lord, rectify and set right, Lord.
1: ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து.
0: Lord, glorify your name.
1: இந்த வார்த்தைகளால் அநேக வீடுகள் சீர்படவும் சமாதானம் அடையவும் கிருபை தார்.
0: Lord, give us grace that many houses may be set right and Lord may be blessed through these words.
1: உம்முடைய சமாதானம் எல்லா வீட்டையும் ஆளுகை செய்யும்.
0: Let your peace rule over every house.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen.
0: Amen.
1: Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். யாக்கோபு 3:2. பூக்கர் டி வாஷிங்டன் என்பவர் அப் ஃப்ரம் ஸ்லேவரி என்ற தனது புத்தகத்தில் வர்ஜீனியாவில் அடிமையாக இருந்த ஒரு மனிதனை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அந்த மனிதன் தன்னை விலை கொடுத்து வாங்கின தன்னுடைய எஜமானோடு ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தான். அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த அடிமை தன்னைத்தானே விடுதலையாக்கிக் கொள்ள ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த எஜமானுக்கு கொடுக்க வேண்டும். அந்த தொகையை சம்பாதிக்க அவன் விரும்பிய இடத்தில் ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம். எனவே அவன் தன்னைத்தானே விடுவிக்க பணம் சேர்ப்பதற்காக ஒஹியோவில் வேலை செய்து கொண்டிருந்தான். அந்த காலகட்டத்தில் தான் அடிமைகள் விடுதலை சட்டம் வந்தது. அந்த சட்டம் வந்தபோது அடிமைகள் யாரும் எஜமானுக்கு பணம் தராமலேயே விடுவிக்கப்பட்டார்கள். இந்த மனிதனும் அந்த சட்டத்தின்படி தான் கடன்பட்ட எஜமானுக்கு மீதி தொகையை தராமலேயே விடுதலை பெற்று சென்றிருக்கலாம். ஆனால் அந்த மனிதன் அதை விரும்பவில்லை. தான் தன்னுடைய எஜமானுக்கு தர வேண்டிய கடைசி தொகையை வட்டியோடு கொடுத்து தீரும் வரை வேலை செய்தே ஆவேன் என்று விடாப்பிடியாக வேலை செய்தான். நடந்தே சென்று அவர் கையில் அந்த தொகையை கொடுத்தான். அந்த மனிதன் பூக்கர் டி வாஷிங்டனிடம், நான் விடுதலை பெற்ற செய்தி எனக்கு நன்றாகவே தெரியும், ஆனாலும் நான் என் எஜமானுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காகவே அவ்வாறு கஷ்டப்பட்டு வேலை செய்தேன். நான் கொடுத்த வாக்கை ஒருபோதும் நான் மீறியதில்லை. நான் கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்து தீர்க்காமல் என்னுடைய விடுதலையை நான் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது என்றான். ஆம் பிரியமானவர்களே, இந்த மனிதனைப் போலவே நாமும் தேவனிடம் பல உடன்படிக்கைகளை செய்திருக்கிறோம், வாக்கு கொடுத்திருக்கிறோம். ஆனால் பல சமயங்களில் நாம் அதை நிறைவேற்றுவதில்லை, பெரிதாக எண்ணுவதில்லை. நாம் ஞானஸ்நானம் பெறும்போது தேவனோடு உடன்படிக்கை செய்கிறோம். தேவனுக்கு சாட்சியாக வாழ்வேன் என்றும், சமயம் கிடைக்கும் போது ஊழியம் செய்வேன் என்றும், காத்திருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வேன் என்றும், என்னுடைய வருமானங்களில் தசம பாகம் கொடுப்பேன் என்றும் வாக்கு கொடுக்கிறோம். ஆனால் நாம் கொடுத்த வாக்கை நாம் காப்பாற்றி இருக்கிறோமா? தாவீதும் யோனத்தானும் ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். தாவீது அந்த உடன்படிக்கையை யோனத்தான் மறித்த பின்பு கூட மறக்கவில்லை. தாவீது யோனத்தானுக்கு செய்த உடன்படிக்கையின்படி யோனத்தானின் மகன் மேவிபோசேத்தை தன் அரண்மனைக்கு வரவழைத்து நித்தமும் அவன் தன்னோடு கூட போஜனம் பண்ண வேண்டும் என்றான். அவனுக்கு தேவையான சகல உதவிகளையும் தாவீது செய்தான். ஆம் பிரியமானவர்களே, நாம் மனிதர்களிடமும் தேவனிடமும் கொடுத்த வாக்கை மீறாமல் காப்பாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் சொல் தவறாதவர்களாயிருந்தால் தாவீதைப் போல தேவன் நம்மையும் உயர்த்துவார்.

உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை போதுமானவர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும், எல்லா பகுதிகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. நீர் நடத்தின வழிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வழி இல்லாத இடங்களில் வழிகளை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் காரணியத்தினாலும் நீர் எங்களை மூடி கொள்ளுகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் நல்லவர். நாங்கள்

சாபத்தை போக்குகிற நாமம். அவருடைய நாமத்தினால் அன்றி விடுதலை இல்லை. குமாரன் நம்மை விடுதலையாக்கினால் ஒழிய வேறு விடுதலை நமக்கு இல்லை. அவரே வழியும், அவரே சத்தியமும், அவருடைய ஜீவனமாயிருக்கிறார். இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்திலே நாம் நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை நீதிமான்களாய் கொண்டு வந்திருக்கிறார். பாவியான நம்மை பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாய் பாட போகிறோம்.

மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் பாவிகளாய் இருந்தோம், கிறிஸ்து நமக்காய் மரித்தார், நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். அவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணமே அதுதான், என் பாவங்களை போக்குவதற்காக, என் சாபங்களை நீக்குவதற்காக என் தேவன் சிலுவையை சுமந்து அந்த ரட்சிப்பை நமக்காய் மீட்டெடுத்து கொடுத்தார். ஹல்லேலூயா.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதின் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

ஒன்று ராஜாக்கள் 13 அதிகாரம். ஜெரோபியாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஜூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் ஜோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய ஜெரோபியாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடங்க கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும் படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோடே கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாறு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவது இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை, ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி, அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான். ஜூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின் அவன் அதின் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, ஜூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோடே வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன், ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியை திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான், அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். அப்பொழுது அவன் இவனோடே திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கும் போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் ஜூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவன் போஜன பானம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்க தரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான்.
அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. சிங்கமும் பிரேதத்தண்டையிலே நின்றது. அந்த வழியே கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேதத்தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்ட போது, அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி தன் குமாரரை நோக்கி, எனக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்துக் கொடுங்கள் என்றான். அவர்கள் சேணம் வைத்துக் கொடுத்தார்கள். அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான். அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. அப்பொழுது கிழவனான அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து அதை கழுதையின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் பண்ணவும் அதை தன் பட்டணத்துக்கு கொண்டு வந்து அவன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையிலே வைத்தான். அவனுக்காக ஐயோ என் சகோதரனே என்று புலம்பி துக்கம் கொண்டாடினான். அவனை அடக்கம் பண்ணின பின்பு அவன் தன் குமாரரை நோக்கி, நான் மரிக்கும் போது தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்புகள் அண்டையிலே என் எலும்புகளையும் வையுங்கள். அவன் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்திற்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கும் விரோதமாக கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்றான். இந்த நடவடிக்கு பின்பு ஜெரோபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியரானார்கள். ஜெரோபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 26:25 வசனம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஆசீர்வதித்தும், உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகளிலிருந்து விரோதமான மனிதர்களிடத்திலிருந்தும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை நன்மைகளை புறப்பட செய்கிற நாளாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்துரு விதைத்திருக்கிற தடைகளை, சூழ்நிலைகளை, பலவீனத்தை, தோல்விகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் உள்ளத்திலே கலக்கமுற்றவர்களாய், தங்களால் எதுவும் இயலாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாய், ஆவியிலே பலவீனப்பட்டு நிலை தடுமாறி காணப்படுகிறவர்களே, நீங்கள் ஆலோசிக்கிற, செயல்படுகிற, கடந்து போகிற காரியங்களில் தெளிவில்லாமல், குழப்பத்துடன், குழப்பமான சிந்தனையுடன், அவிவிசுவாசத்துடன் செயல்பட்டு கொண்டும் நாம் இருக்கிற நிலையில் நிலைத்து நிற்போமா, அல்லது வேறொரு நிலைக்கு முன்னேறி செல்வோமா என்ற கேள்விகளுடனும், உங்களுக்கு வருகின்ற இன்னல்கள், துன்பங்கள், இடுக்கண்களினால், வேண்டாதவர்களினால் வருகின்ற சூழ்ச்சியினால் மனமுடைந்து போயும், சரீர பலவீனம், வியாதி, பற்றாக்குறை, கடன் பிரச்சனை, குடும்ப உறவுகளில் பிரிவு, சமாதான குறைவு போன்றவற்றினால் நான் பலனடைவேனா, சுகம் பெறுவேனா, சமாதானத்தை பெற்றுக்கொள்வேனா, என் வறட்சி நிலைமைகள் மாறுமா என்றெல்லாம் மனம் கலங்கி போய் மானானது நீரோடையே வாஞ்சித்து கதறுவது போல அனுதினமும் ஆத்துமா தேவனை நோக்கி கதறி கண்ணீர் வடித்து விண்ணப்பித்து கொண்டிருக்கிறதே இன்றைக்கு கர்த்தர் காண்கிறார். உங்களின் கண்ணீரின் துளிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் தம் துருத்தியில் வாத்து வைத்துள்ளபடியினால் இன்றைக்கு அவரிடத்திலிருந்து நல்ல பதிலை பெற்றுக்கொள்ளும்படி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக தேடி வந்த அபிஷேகம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 நாம் வாசிக்கையில், அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் கர்த்தர், ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொண்டேன், நீ அவனை அபிஷேகம் பண்ணுவாயாக என்று உத்தரவு கூறுகிறதையும், அங்கே ஈசாய் 7 குமாரரை காண்பித்தான் அபிஷேகம் பண்ணும்படி. 8வது குமாரனான தாவிதை ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை மறந்து போனான். ஆனால் கர்த்தரோ மறக்காதவராய் தாவிதை நினைவுபடுத்துகிறார். அபிஷேகம் பண்ணப்படுகிறான், இஸ்ரவேலருக்கு ராஜாவாக உயர்த்தப்படுகிறான் என்பதை வாசித்தருகிறோம். உங்களின் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எல்லாராலும் மறக்கப்பட்டு, அற்பமாய் எண்ணப்பட்டு, எல்லாராலும் கைவிடப்பட்டு, கவலையோடு, துக்கத்தோடு, சரீரத்தில் உண்டான பலவீனத்தின் மனதளவில் காணப்படுகின்ற குழப்பத்தில் காணப்படுகிறவர்களே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ உங்களின் உள்ளார்ந்த இருதயத்தை பார்க்கிறவராய் இன்றைக்கு உங்கள் மத்தியில் கடந்து வந்து உங்களுக்கான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும்படி, அபிஷேகம் பண்ணும்படி ஆசீர்வதிக்கிறார். 2வதாக தேடி வந்த வெற்றி. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது நாம் வாசிக்கையில், அங்கே தாவீது யுத்தகலத்தில் இருக்கும் அண்ணன்மார்களுக்கு உணவு கொடுத்துவிட்டு வரும்படி தன் தகப்பனால் அனுப்பப்படுகிறான். சென்றவன் கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி பேசுவதையும், தான் வணங்குகிற இஸ்ரவேலின் தேவனாம் கர்த்தரை நிந்தித்து பேசுகிறதையும் காண ஒட்டாமல், பதிலுக்கு தேவனை நிந்திக்கிறதற்கும் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று கூறுகிறதையும், தாவீதின் சகோதரர்கள் அவனை மட்டுப்படுத்தி பேசுகிறதையும், இறுதியில் கர்த்தர் தன்னை விட்டு கொடுக்காது பேசிய தாவீதுக்காய் கோலியாத்தை வீழ்த்தும்படியான உத்தரவையும் பலனையும் அதிகாரத்தையும் தாவீதுக்கு கொடுக்கும்படி சவுலோடு பேசி பெரிய வெற்றியை பெறும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில், தீர்மானங்களில், ஆலோசனைகளில் வெற்றிகள் உங்களை தேடி வரும்படி செய்கிறார். உங்களின் பிரயாசங்களில், எடுக்கிற முயற்சிகளில் அநேகர் உங்களை மட்டுப்படுத்தலாம், அல்லது சத்ருவினால் பல தடைகள் வரலாம், அல்லது அவைகள் செய்ய விடாதபடிக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதகமாக கூட இருக்கலாம். ஆனாலும் இவை எல்லாவற்றின் மத்தியில் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறபடியினால் அவர் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளின் மேல் தன்னுடைய முழு அதிகாரத்தையும் வல்லமையையும் செயல்படுத்தி உங்களை தேடி வெற்றிகள் வரும்படி, நன்மைகள் வரும்படி ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு எதிராய் கோலியாத்தை போன்று கொக்கரித்து பேசியவைகளை, எழும்பி நின்றவைகளை எல்லாம் தாவீதை எப்படி ஒரே கல்லினால் வீழ்த்தி பெரிய வெற்றியை தந்தாரோ, அப்படியே உங்களுக்கும் அவரின் ஒரே ஒரு வல்லமையான வார்த்தையினால் உங்கள் சூழ்நிலைகளுக்கு எதிராக கிரியைகளை இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி வீழ்த்தி பெரிய ஜெயத்தை பெற்றுத்தந்து ஆசிர்வதிக்கிறார். மூன்றாவதாக தேடி வந்த ஆசிர்வாதம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே தாவீதின் நகரத்தை பகைவர்கள் முற்றுகையிட்டு தீக்கிரையாக்கி கொள்ளையடித்து சிறைப்பிடித்து சென்று விட்டனர். அனைத்தையும் அப்பொழுது தாவீது மனோடு கூட இருந்தவர்களும் தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் அழுது தேவ சமூகத்தில் முறையிட்டனர். கர்த்தரின் தாவீதின் விண்ணப்பத்தை கேட்டு நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று வாக்குறித்து ஆசிர்வதித்து அதன்படி தாவீதுக்கு ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்றும், கர்த்தர் தாவீதோடே இருந்தபடியினால் செல்வ சீமானாய் வரவர விருத்தியடைந்து இருக்கும்படி ஆசிர்வாதங்கள் தாவீதை தேடி வரும்படி செய்து ஆசிர்வதித்தார் என்பதை வாசித்தருகிறோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் சத்ருவினால் உங்களின் வாழ்க்கையில் சரீரத்தில் பலனை, வியாதியினால் சமாதானத்தை, குடும்ப உறவுகளினால் மகிழ்ச்சியை, ஐக்கியத்தை, கையின் பிரயாசத்தில் தோல்விகள், குழப்பங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள் போன்றவற்றை இழக்கும்படி செய்து எல்லா நன்மைகளையும் ஆசிர்வாதங்களின் சத்ரு சூறையாடி விட்டானே என்றும், சிறைப்படுத்தி வைத்திருக்கிறானே என்றும், நீங்கள் அழுகிறதற்கு பலனில்லாமல் போகுமட்டும் நீண்ட நாட்களாய் அழுது கொண்டு தேவனை நோக்கி நல்ல பதிலுக்காய் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் எவையெல்லாம் இழந்தீர்களோ அவற்றை இன்றைக்கு திருப்பிக் கொள்வீர்கள் என்கிறார். இன்னைக்கு உங்களை தேடி நன்மைகளும் ஆசிர்வாதங்களும் வரும்படி நீங்கள் மேன்மேலும் பலப்பட்டு விருத்தி அடைந்து சரீரத்தில் பலன் உண்டாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாதவர்களாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை பலப்படுத்தி ஆசிர்வதித்து உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்து ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். God bless you.
1: ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும், எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த காலை நேரத்திலே நீங்கள் ஜெபித்திருக்கலாம், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், என் வாழ்க்கையினை எல்லா தேவைகளையும் சந்தியும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்திருக்கலாம். நிச்சயம் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு மிகப்பெரிய அற்புதத்தை இன்றைக்கு செய்ய போகிறார். ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை இன்றைக்கு நான் வாசிக்கிறேன். உபாகம புத்தகம் 8:18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை, வழியை, வாய்ப்பை உண்டாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த வேத பகுதியிலே சொல்லிக் கொண்டு வருகிறார். எகிப்தியிலிருந்து புறப்படுகிற போது ஒன்றுமில்லாமல் உடுத்திருக்கிற உடையோடு, கால்கள் அணிந்திருக்கிற பாதரட்சியோடு அப்படியே புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை வெறுமையாக விடவில்லை. வனாந்தரத்தில் நடந்தாலும், அவர்கள் உடுத்தியிருக்கிற உடையோடு வந்திருந்தாலும், கர்த்தர் அவர்களை அற்புதமாய் நடத்தினதை நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 8:4 சொல்கிறார், இந்த 40 வருஷமும் உன் மேல் இருக்கிற வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. எவ்வளவு அற்புதமான காரியம்! நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தீர்கள், எல்லா நன்மைகளாலே திருப்தி அடைந்தீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த கானான் தேசத்துக்குள் நுழைய போகிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எப்படி வந்தது என்று சொன்னால், கர்த்தரால் மாத்திரமே வந்தது. அல்லேலூயா. என்னால் மாத்திரமே வந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிற தேவன். 1 Samuel 1:7 வாசிக்கிறோம், அவர் ஐஸ்வர்யம் அடைய செய்கிற தேவன். ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு, தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்கு நம்முடைய புத்தி போதாது. பிரசங்கி 9:11 வாசிக்கிறோம், ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தி போதாது, அவர்களுக்கு தேவ செயல், தேவனுடைய கிருபை நேரிட வேண்டும். இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்துகிற எல்லா காரியமும் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் நம்மை இம்மட்டும் அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். ஆதியாகமம் 32:2 யாக்கோபு சொல்லுவார், நான் வெறும் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், ஆனால் இவ்விரு பரிவாளங்களையும் எனக்கு தந்தவர் என்னுடைய தேவன். எல்லா ஆசீர்வாதங்களை தந்தவர் என்னுடைய தேவன். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வாதத்திற்கு நேராய் நடத்துகிற தேவன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான் என்று வாசிக்கிறோம். யாபேஸ் அவனுடைய பெயரே துக்கமாயிருந்தது, ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவனுடைய ஜெபத்தை கேட்டு தேவரீனனை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அந்த வேண்டுதலை கேட்டு அவனுடைய சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் மேன்மையாக வைத்தார். கர்த்தர் தான் உயர்த்த முடியும். கரவலாடுகளின் பின்பாக தெரிந்த தாவீதை அழைத்து சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிற தேவன். இந்த காலை நேரத்திலே நாம் அவரை முழுவதும் சார்ந்து கொண்டால் சரியான பாதையிலே ஆண்டவர் நடத்துவார். வீண் செலவுகளுக்கு விலக்கி இரட்சிப்பார். உயர்த்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்தின தேவன் இன்னைக்கு உங்கள் கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் சூழ்நிலை கடினமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் காலையில் எந்திரிக்கும் போதே இல்லாமல் தெரியலாம், ஆனால் இன்றைக்கு உங்கள் பாத்திரங்கள் எண்ணெயால் நிரம்பி வழிகிறது அளவிற்கு கர்த்தர் ஒரு மாறுதலை கொடுக்க போகிறார். உங்கள் கைகளில் இருக்கிற கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் கடைசி காலம் வரைக்கும், உங்களை தேவன் நடத்துகிற வரைக்கும் குறைவில்லாதபடிக்கு அந்த இடத்திலே அற்புதம் செய்ய அவராலே முடியும். நாம் அவரையே சார்ந்து கொள்வோம். நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருவார். அவர் ஐஸ்வர்யம் அடைய செய்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் திறமையினாலே ஐஸ்வர்யத்தை அடையவில்லை. 44:3 அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவும் இல்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் அவர்களை ரட்சித்தது என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே
அவரையே சார்ந்து கொண்டால் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நமக்கு தருவார். இந்த நாள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் மாற்றி தருவார். ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அவரையே சார்ந்து கொண்டு முழு குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தோமானால் நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிடாமல் அற்புதமாய் நடத்துவார். உங்கள் தொழிலிலே, உங்கள் வேலையிலே, உங்கள் சூழ்நிலையிலே

0: முழுமையான தேவ சித்தம் என்ற தலைப்பில் ஊழியர் ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ரெண்டு தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் 12 வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டு தெசலோனிக்கேயரின் புத்தகம் 2 அதிகாரம் 12 வசனம், புதிய ஏற்பாட்டிலே 283 பக்கத்தில் இந்த ரெண்டு தெசலோனிக்கேயர் புத்தகம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே 283 12 வசனம், எடுத்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து படியுங்கள். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ஆரம்பித்து நடத்தின சபை மக்கள், தன்னால் ரட்சிக்கப்பட்ட மக்கள், தன்னால் அபிஷேகம் பெற்ற மக்கள், சபைக்கு முன்மாதிரியாக வளர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இவர்களை பார்க்கும்போது அவர் ஓரளவுக்கு திருப்தி அடைந்தாலும் ஓரளவுக்கு அவர்களை பாராட்டினாலும் அவர்களுக்காக ஜெபிக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நான் ஏற்கனவே இந்த தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பல துன்பங்களில் இருந்தவர்கள், பல உபத்திரவங்களில் இருந்தவர்கள், ஆனால் அந்த துன்பங்களை சகிக்க பழகி கொண்டார்கள். ஆமென் சொல்லுவோமா? 4 வசனம், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுவோம். மற்ற சர்ச்சுக்கு போகும் பொழுது உங்களை குறித்து நாங்கள் பெருமையாக பேசுகிறோம். ஏனென்றால் இந்த ஜனங்கள் மிகவும் சொகுசான நிலையில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது சொகுசான நிலையில ஆண்டவரை பின்பற்றவில்லை. அவங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, அவங்களுக்கு நெருக்கடி இருக்கிறது, ஆனால் அதையெல்லாம் தேவனுக்காக சகிக்க பழகி கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பப்படுத்துகிற ஒரு பிசாசு இருக்கிறார், நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு பிசாசு இருக்கிறார். ஆண்டவர் நம்மை துக்கப்படுத்த மாட்டார், ஆண்டவர் நம்மை துன்பப்படுத்த மாட்டார். துன்பத்தில் ஆறுதல் அளிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனால் நம்மை சிச்சுப்பார். நாம் பரிசுத்தம் அடைவதற்கு சில நேரத்தில் அவருடைய கையே நம்மை அடிக்கும், ஆனால் அதே கைதான் நம்மை என்ன செய்யும், அணைக்கவும் ஆரம்பிக்கும். ஆனால் துன்பங்கள் சகிக்கக்கூடிய துன்பங்களை பிசாசு கொண்டு வரும் பொழுது, வேறு விதத்தில் சொல்ல போனால் பிசாசு கொண்டு வரக்கூடிய இந்த துன்பங்களை சகிப்பதற்குரிய பலத்தை நம்முடைய ஆண்டவர் தருகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமா? அந்த சகிப்புத்தன்மையை தேவன் தருகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு என்ன இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒரு சின்ன வார்த்தையை பொறுத்து கொள்ள முடியல, புருஷன் சொல்ற சின்ன வார்த்தையை பொறுத்து கொள்ள முடியல, உடனே சுருக்குனு கோபம் வருது. மனைவி சொல்ற ஒரு வார்த்தையை பொறுத்து கொள்ள முடியல, மேல உள்ள அதிகாரி ஏதாவது சொன்னாருன்னா பயங்கரமா சுருக்குனு கோபம் வருது. பேசாம விட்டுட்டு வேலையை விட்டுட்டு போயிடலாமா, நீயா நானு பாப்போம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வருது. வேலை செய்யற இடத்துல யாராவது நம்மளை கோபப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்கன்னா சுருன்னு ஏறுது, ரத்தம் கொதிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் சகிக்க கற்றுக்கொள். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க பாக்கலாம், கொஞ்சம் சகிப்புத்தன்மை உங்களுக்குள்ள வரட்டும். இந்த புது ஆண்டுல கொஞ்சம் சகிப்புத்தன்மையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்படி சகிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் எதற்காக சகிக்கிறார்கள் என்றால் அவங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக அல்ல, சொந்த காரியங்களுக்காக அல்ல. 5 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க. எதனால, யாருக்காக பாடு? தேவனுடைய ராஜ்யத்துக்காக. என்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்து விட்டீர்களோ, நமக்கு எதிரான ஒரு ராஜ்யம் இருக்கிறது, நமக்கு எதிரான ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தினுடைய எதிரி, நம்முடைய எதிரி நமக்கு பாடுகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருவார். அதை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாடுகளை நாம் அனுபவிக்கும் போது பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி வரும்பொழுது இவர்களை இப்படி எல்லாம் பாராட்டினாலும் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய மெய்ப்பனாக நான் இருக்கிறேன், பிரதான மெய்ப்பனாக இயேசு இருக்கிறார். உங்களுடைய மெய்ப்பனாக இருக்கிறபடினா உங்கள் ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் ஓரளவுக்கு எங்களுக்கு புரியும். எல்லாம் புரியாது, நீங்கள் சொல்லுகிற காரியங்கள், பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்களை வைத்து ஓரளவு நாங்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் சொல்லாவிட்டால் வீட்டில் ஜுரமா இருக்கீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னும் வெளிப்பாட்டு வரத்தை ஆண்டவர் என்ன செய்யல, கொடுக்கவில்லை. அதே சமயத்தில் உங்களை புரிந்து உங்களுக்கு எவ்வளவு பொருளாதார நெருக்கடி இருக்கு, எவ்வளவு வீட்டில் பலவீனங்கள் இருக்கு, எவ்வளவு போராட்டம் இருக்கு, இதெல்லாம் புரிந்து உங்களுக்காக ஜெபிப்போம். அப்படி உங்களுக்காக அன்பு கூர்ந்து ஜெபித்தாலும் வேற ஒரு காரியத்துக்காக உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருப்போம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேவனுடைய சித்தம் முழுவதும் உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டில இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை குறித்து நீர் வைத்திருக்கிற உங்களுடைய சித்தம் முழுவதும் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டாம். எத்தனை பேர் அதுக்கு ஆசைப்படுறீங்க? ஒவ்வொருத்தரை குறிச்சு ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். என்னைக்கு நீங்க இயேசுவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டீர்களோ, அப்பொழுதே உங்க மேல ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அந்த தேவ திட்டம் நிறைவேறதுக்கு உங்களை முதலாவது விட்டு கொடுக்க வேண்டும். உங்களை ஷேப் பண்ண விரும்புவார் கர்த்தர். நீங்க இருக்கிற வண்ணமா செய்ய முடியாது. ஒரு பொருள் செய்வதற்கு ஒரு ஒரு இந்த காணிக்கை பெட்டி செய்ய வேண்டும் என்றால், இந்த காணிக்கை பெட்டி ஒரு மரமாக கொண்டு வரப்பட்டது. அது இந்த காணிக்கை பெட்டி என்ன உருவத்தில் வர வேண்டும் என்று இதை வடிவம்

எதுவும் தேவையில்லை. உங்களால திருந்த முடியாது, அவர்கிட்ட வந்தா திருத்துவார், அவர்கிட்ட வந்தா தான் மாற முடியும். நான் மாறிட்டு வரேன்னு ஒரு நாள் ஒருவரும் சொல்ல முடியாது. அன்பானவர்களே, நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஏற்றுக்கொண்ட நம்மை குறித்து அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்த விரும்புகிறார், வணைய விரும்புகிறார், செதுக்க விரும்புகிறார். அவருடைய மனதில் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதற்கு ஏற்றபடி நம்மை உருவாக்க விரும்புகிறார். அந்த சித்தம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். எவ்வளவு சதவீதம்? 100%. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் 20% ஆண்டவருடைய சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, 80% தங்களுடைய சுய சித்தத்துக்கு அவங்க கொண்டு போயிடுறாங்க. இதை மட்டும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, அதை மட்டும் விட்டு கொடுக்க முடியாது. ஆனா நம்முடைய ரட்சகர், நம்முடைய ஹீரோ கர்த்தரா இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, 100% உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே 100% உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். எனக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கி வைக்க மாட்டேன். சில காரியங்களை நமக்கு ஒதுக்கி வச்சிருவோம் இல்லைங்களா. சில காரியங்களை என்ன செய்வோம், ஒதுக்கி வச்சிருவோம். நம்ம சர்ச்சில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும் போது, சமையல் பண்ணும்போது, எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சாலும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம். ஏன், கடைசியில் இதெல்லாம் சமைச்சவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து என்ன செய்வோம், தனியாக எடுத்து வைப்போம். அது ஒருவேளை கீழே இருக்கவங்களுக்கு பத்தாட்டா கீழே வந்துடும், கீழே மிச்சம் மனுஷனா மேலே போய் எல்லாரும் என்ன செய்வோம், சாப்பிடுவோம். அதே போல் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கைக்குன்னு நம்ம அனுபவிக்கிறதுக்குன்னு கொஞ்சத்தை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்காம ஒதுக்கி வச்சிடறோம். அந்த இடத்துல பிசாசு ஆளுகை செய்கிறான். உங்களுக்குன்னு ஒரு சித்தத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்க ராஜாவா யார் வந்துருவா, பிசாசு. நீங்க சுய சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த சுய சித்தத்தில் முழு உரிமையையும் பிசாசு எடுத்துக்கொள்கிறார். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் உங்களுக்கு தான், உங்க சித்தம் முழுவதும் என் வாழ்க்கையில நிறைவேறுன்னு யாரு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களை கொண்டுதான் கத்த பெரிய காரியங்களை செய்ய முடியும், அவங்களைத்தான் அவர் நினைச்ச மாதிரி உயர்த்த முடியும். சபையில நிறைய பேர் பெரிய அளவுல உயர்றது இல்லை, அவைக்குரிய ஜீவியத்திலையும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும். இன்னைக்கு ஏன் உங்க வாழ்க்கையில கஷ்டத்து மேல கஷ்டம், இத்தனை ஆண்டு ஆயும் ஏன் ஒரு பொருளாதாரத்துல ஒரு ஃப்ளோரிஷ் இல்லை, ஏன் திரும்ப திரும்ப வீண் செலவுகள் போராட்டங்கள் ஏன் வந்துகிட்டு இருக்குன்னா, இன்னும் உங்க வாழ்க்கையில ஏதோ சில பகுதிகளை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்காம இதை மட்டும் நான் ஏன் இஷ்டப்படிதான் நடப்பேன், என்னுடைய இஷ்டத்துக்கு போக தான் ஆண்டவருக்கு அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்காரு தெரியுமா, 100% என்கிட்ட ஒப்பு கொடுத்துறேன். ஆமே 100% விட்டு கொடுத்துறேன். நீ ஒப்பு கொடுத்துதான் வந்திருக்க, ஆனா என்ன செய்ய மாட்டேங்கிறேன், விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன். ஒப்பு கொடுத்துட்டேன், ஏசுதான் மெய்யான தெய்வம், என் பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு ரட்சகர் இயேசுதான் விட்டு கொடுத்துட்டேன். ஆனா எதுக்கு ஒப்பு கொடுத்துட்ட, ஆனா விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன். எதுக்கு, நான் உன்னை வணைவதற்கு, நான் உன்னை உருவாக்குவதற்கு, நான் உன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ, அல்லாவிட்டால் உனக்குள் என்ன செய்ய விரும்புகிறேனோ, உனக்காக என்ன செய்ய விரும்புகிறேனோ, அதற்கு நான் உன்னை உருவாக்க வேண்டி இருக்கிறது. அப்படி உருவாக்குவதற்கு நீ விட்டு கொடுக்க மாட்டேங்கிறிய, நீ விட்டு கொடுத்தா வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன். அதே இல்லையா சொல்லுவோமா, உங்களை குறிச்ச தேவ சித்தம் இந்த ஆண்டு முழுவதும் முழுவதுமா நிறைவேற வேண்டும் என்று உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு சோத்திரம். கொலோசியர் நிருபம் 1 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். ஆமென் சொல்லுவோமா. இன்னைக்கு என்ன அறிவு நமக்கு வேணும், என்னை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், பாஸ்டர் என்னை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்காருன்னு கேட்டா சொல்லுவாரா? கண்டிப்பா சொல்லுவார், கண்டிப்பா சொல்லுவார். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லியிருக்கிறார், 1986 ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டார். 85 டிசம்பர் 25 ரட்சிக்கப்பட்டேன். 86 ஊழியத்துக்கு கூப்பிட்டா, நான் இருந்த சபையில ஒரு ஆபீஸ் பாயா தான் என்னுடைய ஊழியத்தை தொடங்கினேன். போஸ்ட் ஆபீஸ்ல போய் லெட்டர் வாங்கிட்டு வர்றது, ஸ்டாம்ப் குத்துறது, கடிதம் எழுதுறது, இதான் என்னுடைய ஆரம்ப வேலை. ஆபீஸ் பாய் தான், எடுத்த உடனே புல்பீட்டை கொடுக்கல, மைக்க கையில கொடுக்கல, பல அடிமட்ட வேலைகளை தான் செய்ய ஆண்டவர் வைத்தார். ஆனா அதற்கு பின்பு நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இப்படி அலுவலகத்தில் நான் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன், இடையிலேயே தெரு பிரசங்கம் போய் பண்ணுகிறேன், இடையிலேயே கிராம ஊழியங்களுக்கு அங்க பாச்சலூர்னு ஒரு மலை இருக்கும், அப்பப்ப அங்க போய் ஊழியம் செய்வோம். அப்படி போன நாட்கள்ல உள்ள காரியங்கள் எல்லாம் எனக்கு கவனம் வரும். ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது மலையில நடந்துதான் போனோம், சில வாரங்கள் அங்கே போய்

0: ஊழியம் செய்த போது பின்னாடி வர்றவங்க சொல்லுவாங்க, ராஜா உன் காலில் அட்டை ஒட்டியிருக்கு வருவாங்க, பார்த்தா அட்டை எடுத்தா ரத்தமா வரும், அட்டை ஒட்டியிருக்கிறது கூட தெரியாது. அப்படி அது பெரிய தியாகம் நான் சொல்ல மாட்டேன், சில அனுபவங்கள் அவ்வளவுதான், சில அனுபவங்கள். அப்படியெல்லாம் ஊழியத்தை செய்யும்போது ஆண்டவர் என்ன குறிச்சு உங்களுடைய சித்தம் ஆண்டவர் என்ன என்ன ஆண்டவர் அப்படின்னு கேட்கும்போது மிஷினரி ஊழியத்துக்கு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. மிஷினரி ஊழியத்துக்காக பிஒய்எம் இப்போ ஸ்டான்லி ஆர் ஸ்டான்லி அவங்களுடைய ஆஃபீஸுக்கு நான் அப்ளிகேஷன் போட்டேன். பிரிலிமினரி குவஸ்டின்லாம் வந்துச்சு, ஐஎம்முக்கு போட்டேன், பிஒய்எம் போட்டேன். எனக்கு முதல்ல வந்தது பிஒய்எம்லேருந்து வந்துச்சு. அப்ளிகேஷன்லாம் எழுதி போட்டதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த மலைநாட்டை சுற்றி திரும்பது போதும், வடக்கே திரும்புங்கள் அப்படின்னாரு. வடக்கே திரும்பினா வடநாடு தானே, மிஷினரியை தான் போகணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நடந்தது என்னன்னா, எங்கள் அண்ணன் திடீர்னு சொல்கிறாரு, சென்னையில் ஒரு பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர் தேவை, நீ வர்றையான்னு கேட்டார். நான் சபை ஊழியம் செய்யணும், மக்களை பார்த்து ஊழியம் செய்யணும், அலுவலகத்தில் எவ்வளோ நாளைக்கு தான் ஒரு ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபீல்டு ஒர்க்குக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் அப்பப்போ ஃபீல்டு ஒர்க்கெலாம் அனுப்புவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆனால் நாங்கள் தெருப்பிரசங்கத்துக்கு போயிடுவோம், கிராம ஊழியங்களுக்கு போவோம், கிராமங்களில் தெரு தெருவாக போய் நின்று இயேசு நேசிக்கிறாருன்னு கற்று கத்தி பிரசங்கம் பண்ணுவோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட எங்களுக்கு ஓய்வு இருக்காது, ஃபுல்லாக ஆண்டவருடைய ஊழியம் தான். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். அப்படி ஒரு வசனம் இருக்குதா, எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமத்தின் புத்தகம் 2 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 2:3, நீங்கள் இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும் வடக்கே திரும்புங்கள். நான் இருந்த அந்த ஒட்டஞ்சத்திரத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா பின்னாடி மலையா இருக்கு. இன்னும் பர்டிகுலரா எங்க சர்ச் இருந்த இடத்துல, சர்ச் அந்த வாசல்னு பார்த்தாலே சுத்தியும் அந்த கொடைக்கானல் மலையினுடைய தொடர்ச்சி, பாச்சலூர் மலை ஏரியா. அப்ப ஆண்டவர் சார், அந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். வடக்கேனா வட இந்தியா நினைச்சேன். ஆனா அந்த நேரத்தில் எங்க அண்ணன் சொன்னாரு, கோடம்பாக்கத்துல ஒரு அசம்பிளி சாவுக்காருக்கு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் தேவை வர்றையான்னு. நான் ஜெபம் பண்ணப்ப எனக்கு ஒரு லீடிங் இருந்ததை பார்த்தேன், சரி இதுதான் தேவ சித்தம் போலன்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த நாட்கள்ல ஒரு ஊழியர், இப்ப அவர் உயிரோடு கூட இல்லை, பிரகாஷ் யேசுடியான் அப்படின்ட்டு அவர் அழகான பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியர்காரர் சொன்னார், தம்பி உனக்கு சென்னையில ஊழியம் செய்யணும்னு ஆசை வந்துருச்சு, ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லாதப்பா, உனக்கு சிட்டியில ஊழியம் செய்யணும் ஆசை வந்துருச்சுனாரு, ஆண்டவரே சொன்னது நீங்க, இப்படி யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு. அப்புறம் எங்க பாஸ்டர் கேட்டாரு, உன்னை ஆண்டவர் அழைச்சாரான், ஆமாண்ணே அப்படின்னா மனப்பூர்வமா நான் உன்னை ஆசீர்வதிச்சு ஜபம் பண்றேன், போயிட்டுவான்னு சொல்லி மூப்பர்கள் எல்லாம் கூடி எங்க பாஸ்டர் சபையில் உள்ள மூப்பர்கள்லாம் என் தலையில கைய வச்சு என்னை ஜபம் பண்ணி அனுப்புனாங்க. ஆமேன் சொல்லுமா. எந்த ஊழியத்துக்கு போனாலும் ஒரு சபையினுடைய ஆசீர்வாதத்தோடு கூட போனோம். இன்னைக்கு அநேகர் சபையில பேரை கெடுத்துட்டு வெளியே போய் சைன் பண்றானுங்க, அது என்ன காரியம் நமக்கு தெரியல. ஒரு சபை ஆசீர்வதிக்கணும், ஆமேன் சொல்லுமா. அந்த சபை ஆசீர்வதித்து போறதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம். திறமை முக்கியம் அல்ல, ஒழுக்கம் முக்கியம், சாட்சி முக்கியம். இன்றைக்கும் நான் அங்கே போய் ஊழியம் செய்ய முடியும். வருகிற வெள்ளிக்கிழமை கூட மாலையில 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் எங்க பாஸ்டரோட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. இந்த வருஷத்துல இன்னும் நல்லா ஊழியம் செய்யணும், சில ஐடியாக்கள் கேட்பதற்காக, சில ஆலோசனை கேட்பதற்காக இத்தனை வருஷம் ஊழியத்துக்கு அப்புறமும் எங்க பாஸ்டர்கிட்ட நான் போறேன். நீங்க என்னதான் வளர்ந்தாலும் வளர்ந்துட்டேங்கிற எண்ணம் வரக்கூடாது. என்னுடைய ஊழியக்காரிடத்தில் நான் ஆலோசனை கேட்க வேண்டும், அவர்களினை நடத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, அப்படி நான் கோடம்பாக்கம் வந்தபோது சபை ஊழியம் என்றால் என்ன என்பதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் நினைத்தேன் சபை ஊழியத்தில் அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து எழுப்புதல் ஊழியக்காரனா இருப்போன்ட்டு பலமுறை இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் 1990 திருமணம் முடிந்து அந்த ஊழியத்துக்கு வந்து 5 மாசத்துல எனக்கு கல்யாணம். எங்க பாஸ்டர் உங்களை பார்த்து இதுதான் உனக்கு மனைவிப்பா அப்படின்னாரு. சரி, முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, யாரு என்ன எந்த ஊர் ஒன்றும் கிடையாது. எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, என் தம்பிக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்கன்ட்டு. எங்க பாஸ் கேட்டாரு, உனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும், நீங்க எதை சொன்னாலும் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்ககிட்ட போய் கேட்டுக்காரு, உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும், நீங்க எதை சொன்னாலும் கட்டிக்கிறேன்ட்டாங்க. சரி, இது ரெண்டும் தான் பொருந்தும்னு சொல்லி என்ன பண்ணாரு, இதான் உனக்கு பொண்ணு அப்படின்னாரு. சரி, ரெண்டு வீட்டில் பார்த்து எல்லாம் முடிச்சோம். மே மாதம் கல்யாணம் முடிஞ்சது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன் என் மனைவி 3 மாசம் கர்ப்பிணி, சுதி வயிற்றுல இருக்கு. எங்க பாஸ்ட் பெங்களூருக்கு ஊழியத்துக்கு போகும்போது கூட வாண்டாரு, எனக்கு விட்டுட்டு போக கஷ்டம், வாமிட்டா இருக்கு. ஆனால் அதான் ஆண்டவர் பார்த்துக்கிறார், ஊழியம்னா அப்படிதான் வா அப்படின்ட்டார். உங்களை நான் அப்படி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டம்மா வாந்தி எடுத்துருக்காங்க, பிரதர் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், நீங்கள் ஊழியத்துக்கு வாங்கன்னா பொல்லாத மனுஷன், குடும்பத்தை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறார். இவருக்கு வந்தால் தான் தெரியும், எங்களுக்கு வந்து தெரிஞ்சு தான் நாங்கள் பேசுகிறோம். ஆமாம் சொல்லுவோமா, ஊழியத்தில் தியாகம் இருக்கணும். சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்து ஊழியம் செய்ய முடியாது. சில தியாகங்கள், 3 மாசத்தில் அவங்களை தனியாக விட்டுட்டு போனேன். அங்கே போனால் பாஸ்டுக்கு எதுக்கு ஊழியத்துக்கு போகிறோம், கூட பிரசவம் இருக்கா, பாஸ்டுக்கு சீடி விற்கிறேங்க. பாஸ்ட் பிரசவம் பண்ணுவார், அவர் சீடியை வச்சு விற்கணும். அதுக்கு தான் நான் போனேன். அதை ஒரு ஊழியமா நான் நினைச்சேன். அமேன் சொல்லுமா? எங்களுடைய யார் மாதிரிக்கு வந்தது நீயா? பல இடங்களுக்கு கூட்டு போயிருக்கு. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது நைட்ல படுக்கும் போது, ஆண்டவரே எனக்கு என்ன ஊழியம் அழைப்புன்னு தெரியல, இப்படியே நான் ஓடிக்கிட்டே இருக்கிறதா? அன்னைக்கு 3 மணிக்கு ஆண்டவர் எழுப்பினார், மகனே நான் உன்னை என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கேங்கிறத காட்ட போறேன். எந்திரிச்சு ஜெபம் பண்ணினார். எத்தனை மணிக்கு சொல்லுங்களேன்? 3 மணிக்கு ஆண்டவர் உங்களை எழுப்பினா எழுந்திருப்பீங்களா? தூக்கத்தை கெடுக்காது. சில நேரத்தில் ஆண்டவர் எழுப்புவார். 3 மணிக்கு எழுப்பினார், எந்த ஜெபம் பண்ணினார், நல்லா பாடி துதிச்சு ஆராதிச்சுட்டு இருக்கேன். 3 மணிக்கு நெகமியா 3 அதிகாரத்தை வாசி அப்படின்னார். நெகமியா 3 அதிகாரத்தை வாசி ஒன்றும் வழங்கல. பழுது பார்த்து கட்டினா 33 வசனத்துல 33 முறை பழுது பார்த்து கட்டினான்னு வரும். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதுக்கு தான் ஒன்று அழைச்சேன், என்ன ரிப்பேர் பண்ற வேலை? ஹலோ, இப்ப சொல்லுங்க, உங்க பாஸ்டருடைய வேலை என்னது? நீங்க ரிப்பேர் ஆனா விட மாட்டாரு, பின்னாடியே வந்து வந்து இழுத்து இழுத்து என்ன செய்வாரு? ரிப்பேர் பண்ணியாவது ஓட வைப்பாரே தவிர அந்த ரிப்பேர் ஆச்சு தூக்கி போட மாட்டாரு. ஆனா ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க விட்டு கொடுக்கணும். மெக்கானிக் ஷெட்ல போய் வண்டி என்ன செய்யணும்? நிப்பாட்டம். இன்னைக்கு நான் சந்தோஷமா ஊழியம் செய்யறேன், ஒருத்தரை சரி பண்ணும் போது இன்னொன்னு பின்மாற்றத்துக்கு போயிடும், இன்னொன்னு சரி பண்ணிக்கிட்டு வரும்போது இன்னொன்னு மனம் உடஞ்சு போயிடும். இப்படி ஒன்னொன்னா. அப்பதான் சொல்லுவார் ஆண்டவர், உன்னை அழைச்சதே இதுக்கு தான் அழைச்சேன் அப்படின்னா. இப்ப என் வாழ்க்கையை முழுசுமா ஒப்பு கொடுத்துட்டேன், அவருடைய தயவுள்ள சித்தம் முழுவதும் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு. இப்ப எதுக்கு சொன்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையை குறிச்ச சித்தத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். அதுக்கு நீங்க உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய சமூகத்துல உட்காந்து என்ன செய்யணும்? ஆண்டவரே உங்க சித்தத்தை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. வெறும் ஜெப குறிப்புகளை சொல்லிட்டு வராதிங்க, கொஞ்சம் தேவ சமூகத்தை என்ஜாய் பண்ணுங்க. அமே சொல்லுவோமா? அப்பா அப்பான்னு சொல்லி அவரை நல்லா ஆராதிச்சு கொள்ளுங்க. அப்படியே நிரம்பி வழிகிற அனுபவம் வரணும். அவருடைய சமூகத்துக்கு போனாலே ஒரு இன்பமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் ஜாலியா இருக்கணும் ஆண்டவர்ட்ட. இப்படிலாம் ஜாலியா அப்படி குஷியா இருந்து அப்படி மனம் திறந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஜெப வாழ்க்கை போரடிக்காது. அப்ப ஆண்டவர் அருமையா உங்கள்கிட்ட பேசுவார். ஒரு பக்கம் அவரு பயங்கரமான ஒரு பட்சிக்கிற அக்னியா இருக்கிற தெய்வம், ஒரு பயபக்தி இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்முடைய எஜமான் கீழ்ப்படிதல் இருக்கணும். இன்னொரு பக்கம் நான் அவருடைய மார்பில் சாயிறதுக்கு எனக்கு இடம் இருக்கேன். அதே சொல்லுமா? நான் மனம் விட்டு பேசுறதுக்கு அவர் என்னுடைய மனவாளனா இருக்கார். இப்படிப்பட்ட அனுபவத்தோடு அவருடைய சமூகத்தில் போய் பேசியிருக்கேன். நம்ம போனமே என்ன தெரியுமா செய்யறோம்? போன ஆண்டவரே சோதரபா ரொம்ப டயர்டா இருக்காண்டவரே, எடுத்த உடனே உட்கார வைக்கிற மாதிரி ஆகிடுவோம். எடுத்த உடனே ஒரு மாதிரி டயர்டாயிரும். போன உடனே ஹலோ, சினிமா தியேட்டருக்கு போறப்ப நான் பார்த்துருக்கேன், அந்த காலங்களில் உள்ள வந்து உட்காந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிடுவான். அப்படி சீட்ல வந்து உட்காந்தமே என்ன நடக்குது பாப்போம் என்ன செய்வான். ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள போய் உட்காந்த உடனே என்ன வருது? ஒரு ரொம்ப டயர்டா போவீங்க, ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போறீங்க, வண்டி ஓட்டிக்கிட்டோ கார்ல ஏறியோ பஸ்ல ஏறியோ போய் இறங்கி அங்க போய் உட்காந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்பா அந்த உட்காந்துட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. தேவ சமூகம் அழுகிற இடம் இல்ல, சில நேரத்துல அழுகிற இடம், சில நேரத்துல பாரப்பட்டு அழுகிற இடம். ஆனா எப்பவுமே தேவ சமூகங்கிறது என்ஜாய் பண்ற இடம். எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம், சங்கீத 16 அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 11 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 678 பக்கம் சங்கீதம்னா உங்களுக்கு ஈஸியா எடுத்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. 11 வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ணமான ஆனந்தமும் உங்களுடைய வலது வருஷத்துல நிறுத்திய பேரிமமும் உண்டு. அவன் சொல்றான், உங்க சமூகத்துக்கு வந்துட்டா எனக்கு பேரின்பம். அப்போ உலகத்துல என்ன இருக்கு? சிற்றின்பம். மொபைல பாக்குறது சிற்றின்பம், டிவியில பாக்குறது சிற்றின்பம், வெளியே போய் என்ஜாய் பண்றது சிற்றின்பம், அதெல்லாம் தோல் ஆழம், சீக்கிரத்துல கடந்து போகக்கூடியது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா உள்ளம் துள்ள ஆரம்பிக்கும். அல்ல இல்லையா சொல்லுவோமா? கரங்களை தட்டி கத்தோட நாமத்தை நல்ல ஜோர கைதட்டு. ஆமா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டா அப்படி ஒரு துள்ளல் வரணும். அவர் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும், அவர் அப்படி பார்க்க கற்றுக்கொள்ளணும், ஒரு குழந்தை போல மாற ஆரம்பிச்சிடணும். அல்லையிலே சொல்லுவோமா? இன்னைக்கு பாட்டு எடுத்த பாட்டே வேற, கேட்டு பாருங்க, டைப் அடிச்சதெல்லாம் வேற, அதுல ஒரே ஒரு பாட்டு தானே எடுத்தோம், ஒரே ஒரு பாட்டு தான் போனோம். ஏன்னா இன்னைக்கு காலையில நான் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்த உடனே என்னுடைய ஆத்மா கொஞ்சம் குஷிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்த உடனே ஒரு மாதிரி ஒரு எழுப்புதல், ஒரு குஷி வந்துருச்சு, உட்கார உட்கார அப்படியே பாட்டு பாடிப்ப, நான் என்னெல்லாம் பாட்டெல்லாம் பாடணும் அதெல்லாம் பாடி பாடி நீங்க என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடியே பல மடங்கு அதை அனுபவிச்சுட்டு வந்துதான் நடத்தினேன். அல்ல எதுவும் அப்போ உள் துதிச்சு சிஸ்டர் பக்கத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, சத்தமா ஜெபம் பண்ண முடியல, சத்தமா உற்சாகப்பட முடியல, அப்படியே உட்காந்துக்கிட்டே அப்படியே ஆடி ஆடி கத்தரை துதிச்சு அப்படியே என்ஜாய் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய சந்தோஷம். அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு சபையை கத்தர் குஷிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்த விரும்புகிறார், உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அப்போ தெரிஞ்சு உங்க ஜபத்தில் உட்காரும் போதுல இன்னைக்கு ஆராதனை எப்படி இருக்கணும், இன்னைக்கு ஆராதனையை நீ எப்படி நடத்தணும். அல்லேலூயா. தேவசத்தம் தெரியுமா? தேவசத்தம் தெரியும்னா எங்க உட்காரணும்? அவருடைய பாதத்தில் உட்காரணும். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தீங்கன்னா அந்த சித்தத்தை அறிகிற அறிவினால உங்களை நிரப்பிடுவார். அதான் பவுல் கொலோசியர் 1:9 அவருடைய சித்தத்தின அறிகிற அறிவில் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய உயர்வுக்கு எல்லையே இல்லை. அல்லையிலே சொல்லுவோமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 2 Samuel 7:21. திருப்பி கொள்ளுங்க, 2 Samuel 7:21 நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 393 பக்கம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமே. உங்க பைபிளில் அந்த வசனம் இருக்கிறத நீங்க பார்க்கணும். 2 Samuel 7:21 சேர்ந்து வாசிப்போமா? உம்முடைய வாக்கு தத்தத்து நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியனுக்கு அறிவிக்கும்படி தயை செய்தி. ஆமே. ஆண்டவர் தாவீதுக்கு சொல்றாரு, எப்ப நான் உனக்கு ஒரு வீடு கட்டி தர போறேன், 11 நான் உனக்கு ஒரு வீட்டை கட்ட போறேங்கிறார். 8 சொல்றாரு, ஆட்டுகளுக்கு பின்னாடி போன உன்னை ஆட்டு மந்தையை விட்டு நான் எடுத்தேன். எதுக்குன்னா இந்த பூமியில இருக்க பெரிய மனுஷங்களுடைய எல்லா பேரை விட ஓம் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன். கரங்களை தட்டி கத்தோடைய நாமத்தை பயன்படுத்தும். சித்தத்தை வெளிப்படுத்துவார். யாருக்கெல்லாம் தேவ சமூக இன்பமா இருக்கோ, யாருக்கெல்லாம் தேவ சமூகம் பேரின்பமா இருக்கோ, அங்க உட்காரும் போது மகனே நான் உன்னை எப்படி மாத்த போறேன் தெரியுமா, மகளே நான் உன்னை எப்படி மாத்த போறேன் தெரியுமா, நீங்க இங்க போட்டு உயிரை கொடுத்து உயிரை கொடுத்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு தடுமாறி தடுமாறி 4 ஏறி 7 கீழே இறங்கி ஐயோ வாழ்க்கை முழுசும் கஷ்டம், வாழ்க்கை முழுசும் போராட்டம், வாழ்க்கை முழுசும் நிம்மதி இல்லை. ஏன் தேவன் உன்னை அழைத்த அழைப்பை மறந்துட்டு அவருடைய சித்தத்தை விட்டுட்டு சுய சித்தத்துல போயிட்டீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களை எச்சரிக்கல, அன்போடு மறுபடியும் கூப்பிடுறாரு, என் சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. நீ ஏன் கஷ்டப்படணும்? அவருடைய முதல் சித்தம் என்ன தெரியுமா? முதல் சித்தம் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவியின் உள்ளத்தில் வரும் பொழுது நீங்கள் வெள்ளனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் முழுவதிலும் பூமியின் கடையாந்தனமும் எனக்கு சாட்சி வாழ்க்கை வாழ்றது தேவ சித்தம். 2 உங்களை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நாட்டி இருக்கார். ராமன் சொல்லுவோமா? நீங்க சபையில வந்து போற ஆர்டிபிஷியல் ட்ரீ இல்ல, உங்களை இங்க நட்டு வச்சிருக்காரு. அப்ப சபையில நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க வர்றதுங்கிறது யாருடைய சித்தம்? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துவோம், ஆண்டவர் ஒரு சபை வளரணும்னா அதுக்குரிய திட்டங்களை கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறாரு? ஊழியக்காரனை கொடுக்கிறார். அந்த ஊழியக்காரனுக்கு திட்டத்தை கொடுக்கும் போது அதுல நீங்க இணைய மாட்டேன் போனீங்கன்னா உங்களுடைய சுய சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகும்பொழுது உங்களை கொண்டு இந்த சபையில ஜெபம் பண்ண வச்சு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தினால இந்த சபையில தேவனுடைய ராஜ்யம் வளரணும்னு ஒரு சித்தம் வச்சிருக்காரு. அந்த சித்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிறாம ஏதோ பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம வாட்டுக்கு நம்ம காரியத்தை பார்ப்போம். நீங்க சுய சித்தத்துக்கு போகும் பொழுது உங்கள் நிமித்தமாக இந்த சபையில நிறைவேற வேண்டிய சித்தம் இல்லாமல் போயிடுது. அப்ப 100% உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய சித்தம் என்ன செய்யுது? குறைய ஆரம்பிக்கும். ஒரு சண்டே ஸ்கூல்ல உங்க கையில கொடுக்குறாங்க, எனக்கெல்லாம் நேரம் இல்லைங்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய உள்ள அங்க என்ன செய்யும்? வேதனைப்படும். ஓ மூலமா என் சித்தத்தை நிறைவேற்ற என் ஊழியர்கள் மூலமா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், நீ தேவ சித்தத்தை மீறி சுய சித்தத்துக்கு இடம் கொடுத்த. ஆமென் சொல்லுவோமா? பொறுப்பு இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்க ஒவ்வொருத்தரை குறிச்சு ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தத்தை உட்காந்து உணரணும். தாவீதுக்கு சொல்றாரு, தாவீது எப்பவுமே ஆண்டவருடைய சமூகம். எப்ப ராஜாவானதுக்கு அப்புறம், வசதி வந்ததுக்கு அப்புறம், எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆண்டவரை ஆராதிக்கல, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகளே. 23 சங்கீதம் இல்லையா? அப்ப இருக்கிற இடத்துல இருக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே தேவ சமூகத்தை என்ஜாய் பண்ணி நீங்க தேவ சமூகத்திலே கிடந்தீங்கன்னா கர்த்தர் அவருடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு சித்தம் இருக்கா இல்லையா? என் பிள்ளைய இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், என் பிள்ளைய டாக்டருக்கு
1: இந்த காலத்துல எப்படின்னா, பிள்ளைக்கு டாக்டருக்கு படிக்க இஷ்டம் இல்லாட்டாலும் தங்களுடைய ஆசையை பிள்ளைக்குள்ள திணிச்சு, இல்லை நீ படிக்கணும், நீட்டுக்கு போகணும், குட்டைக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும்னு சொல்லி பிள்ளை அது பாவம் படாத பாடுபடும். இவங்க நான் தான் டாக்டர் ஆக முடியல, நமக்கு அறிவு இல்லை டாக்டர் ஆகலை, அதுக்காக பிள்ளைய போட்டு திணிச்சு நீ இப்படி ஆகும். எங்க மூணு பிள்ளைகளையும் நாங்கள் எந்த காரியத்திலையும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் என்ன படிக்கணும்னு ஆசையை கொடுக்குறாரோ அதை படிங்க. அமைஞ்சு சொல்லுவோமா? இப்போ உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு சித்தம் வருது இல்லை, ஒரு ஆசை வருது இல்லை, என் பிள்ளை இப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு ஒரு ஆசை வர்ற மாதிரி, உங்க தகப்பனாகிய பரலோக தந்தைக்கு உங்களை குறித்து ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா? அதை ஏன்ட்ட சொல்றதோட பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க, இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த சித்தத்தை அறியன்னா அவர் பாதத்தில் உட்காருங்க. இவன் நல்ல கொடுங்க, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து ஒரு சித்தம் இருக்கு, உங்க குடும்பத்தை குறித்து ஒரு சித்தம் இருக்கு, நீங்க இருக்கிற சபையில உங்களை குறித்து ஒரு சித்தம் இருக்கு. ஆனா நம்ம எப்பவுமே எதுல ஃபோக்கஸ் பண்ணோம்னா, என் வாழ்க்கையில என் குடும்பத்தை குறித்து உங்க சித்தம் என்னான்றவரே, அந்த குடும்பத்தையே இந்த குடும்பத்தோட இணைச்சிருக்க. இது யாருடைய குடும்பம்? தேவனுடைய குடும்பம். நீங்க தனித்தனியா குடும்பமா இருக்கீங்க, அந்த குடும்பங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்க பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமகர்த்தரா இருக்கிற இயேசுடைய குடும்பத்துல நீங்க இணைக்கப்பட்டிருக்கீங்க. நம்ம எல்லாரும் இயேசுடைய குடும்பத்துல இருக்கோம். அப்போ ஒரே தகப்பன், அவருக்கு நம்மளை குறிச்சு சித்தம் இருக்குமா இருக்காதா? அப்படி தாவீது தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கும் பொழுது தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறாரு? தாவீதே, நீ இப்ப ஆடு வந்த முன்னாடி போயிட்டு இருக்க, ஆனா என்னன்னா, நீ எப்ப பார்த்தாலும் என்ன நேசிக்கிற, எப்ப பார்த்தாலும் உன் வயசுல இருக்க பசங்கள்லாம் உலகத்தை அனுபவிக்கிற மாதிரி நீ அனுபவிக்க மாட்டேங்கிற. உலகத்துல இருக்க பசங்கள்லாம் கண்ட காரியத்துல எப்ப பார்த்தாலும் அதுல ஜாலி இதுல ஜாலின்னு போறாங்க, ஆனா நான் பாக்குறேன் நீ எப்ப பார்த்தாலும் என் சமூகத்துல வந்து கிடக்குற, அப்பா அப்பா அப்பா அப்பாங்கிற, தோத்துராண்டவரே தோத்துராண்டவரேங்கிற, என் சமூகத்துல வந்து பாட்டு பாடுற, என்னை துதிக்கிற, என்ன பத்தி உயர்வா நினைக்கிற, என் நாமத்துக்காக நீ வைராக்கியம் பாராட்டுற. இப்ப எனக்கு ஒரு ஆசை வருதுப்பா, இப்படிப்பட்ட பிள்ளையை சும்மா விடக்கூடாது. என்ன செய்ய தெரியுமா? இந்த பூமியில இருக்க எத்தனை பெரிய மனுஷங்க இருக்காங்களோ அவங்க பேருக்கு மேல உன் பேரை உயர்த்த போறேன். நீங்க அப்படி செஞ்சா உங்களை செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? 12 மணி நேரம் டூட்டியை 22 மணி நேரம் செஞ்சு பார்த்தாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஹலோ, எவ்வளவு ஓவர் டைம் எடுத்தாலும் நமக்கு நம்ம விரும்புகிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்து பாருங்க, எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, ஆனா உங்கள் லைஃபினுடைய ஸ்டாண்டர்ட் உயர்ந்து, லைஃப் ஸ்டைல் மாறாது, ஸ்டாண்டர்ட் உயர்ந்துகிட்டே போகும். கிறிஸ்தவங்கள் லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிற கூடாது, லைஃப் ஸ்டாண்டர்டை உயர்த்திக்கிட்டே போகணும். அலையலூயா, நம்ம வாழ்க்கை தரமுள்ள வாழ்க்கையா இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்னது? தேவனுடைய சமம். ரெண்டாவது, இதை படிச்சுட்டே இருக்கணும். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் பயில் படிச்சீங்க? நல்ல 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒரு 15 பேர் படிச்சீங்களா? நான் 10 அதிகாரத்தை படிச்சுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லை பாஸ்டர், உங்களுக்கு ஊழியம் தானே கதி. எங்க ஊழியமோ ஊழியம் இல்லைங்க, நான் ஊழியத்தில் இருக்கிறதுனால இதை படிக்கலைங்க, இது மேலே இருக்கிற அன்புனால படிக்கிறேங்க, இது மேலே இருக்க வாஞ்சையினால படிக்கிறேங்க, இது மேலே இருக்க வாஞ்சையினால படிக்கிறேன். இந்த வருஷத்தில் தீர்மானம் எடுங்க, நான் அப்பாவுடைய சமூகத்தில் உட்காந்து அவர்கிட்ட பேசுவேன், அவர் என்கிட்ட பேசுகிறத நான் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ தாவீது சொல்கிறான், அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கும் நீர் விளம்பின வேதமே, உடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கேன், நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம். அப்போ இந்த வேதம் வேதம் வேதம் வேதம் வேதம் வேதம்ட்டு அவன் கிடக்கிறான், தேவனுடைய பிரமாணம் தேவனுடைய பிரமாணம், உடைய வார்த்தையை விட்டு நான் விலக மாட்டேன். அல்ல கவனிங்க தம்பி, ஒரு காரியத்தை செய்றீங்களா, ஞானம் உள்ளே போய் டேபிளில் கீழே இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சுப்பேன், அந்த பாக்ஸோடு எடுத்துட்டு வா, டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் வேர்க்கு, இது முகத்தை தொடச்சிக்கலான்னு பார்க்குறேன், சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா. நல்ல கவனிங்க, சங்கீதக்காரன் சொல்றான், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். நீங்களே சொல்லுங்க, அப்படியே AK-47 வச்சு கத்துக்கிறதுனாலயா? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. சரி, அதே சங்கீதத்துல இன்னொரு காரியத்தை சொல்றான் பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்றத பாக்குறோம். 11 வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்ஸ்பா, 11 வசனத்தை வாசிக்கலாமா? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத. சங்கீதம் 119:11 எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து சத்தமா எவ்வளவு பலன் இருக்கோ அவ்வளவு பலத்தை கொடுத்து வாசிக்க போறோம். நான் உமக்கு, உங்க சத்தம் கேட்கல, பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் வைத்தேன் வைத்தேன். நான் சொல்றது ரைட்டா, நீங்க சொல்றது ரைட்டா? வைத்தேன். இப்ப பாருங்க, இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு வர சொன்னமே நான் பாஸ்ட் மூஞ்சி துடைக்க போறான்னு நினைச்சீங்க. இந்த டிஷ்யூ பேப்பர்ல நான் ஒன்னு எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது? அடுத்தது மேலே வந்துடுது. இப்போ அடுத்ததை எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக் என்ன செய்யுது? இப்போ எப்படி இது தானாக வருது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி தானாக வருது? ஆ ரூபா சொல்லுமா? அந்த மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க. வைத்து வைத்து ஒன்று எடுக்கும் போது அடுத்தது என்ன செய்யுது? இருதயத்தில் வசனத்தை வைக்கக்கூடாது, வைத்து வைக்கணும். ஒன்னு எடுக்க இன்னொன்னு வரணும். ஒன்னு எடுக்க கரங்களை தட்டி கத்தோட நாம மேம்படுத்துவோம். இந்த டிஷ்யூ பேப்பர் உதாரணம் என்னோட கண்டுபிடிப்பு இல்லை. நேத்துக்கு கொஞ்ச நேரம் எங்க பாஸ்டர்ட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்து வருஷ ஆரம்பத்தில் எனக்கு ஜெபம் பண்ணி விடுங்கண்ணே ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்னு சொல்லும் போதுல வேதத்தை இந்த வருஷம் நாங்கள் முக்கியத்துவப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுல அவர் சொன்னாரு, இருதயத்தில் வைத்து வைக்கிறது அப்படின்னு நான் சொல்லும் போது சொன்னாரு, டிஷ்யூ பேப்பர்ல இருந்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் கற்றுக் கொடுத்தா தான் உங்களுக்கு சொல்றேன். ஆமாம் சொல்லுவோமா? இருதயத்தை என்ன செய்யணும்? வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்தேன். இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கணும். வசனத்தை என்ன செய்யணும்? ஒரு பஞ்சம் வரப்போகுது. என்ன பஞ்சம்? வசன பஞ்சம். வசன பஞ்சம் வரப்போகுது. இப்போ நீங்கள் இருதயத்தில் வசனத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் தெரியுமா? ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ளே போகும்பொழுது நீங்கள் வச்சிருக்கிறது ஆவியானவர் என்ன செய்வார் சொல்லுங்க? எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருப்பேன். இது கத்தரவங்களோடு பேசுறது. தாவீதுக்கு இந்த அனுபவம் இருந்தது. 2 Samuel 7:21 வாசம் இல்லையா? அப்போஸ்தலர் 13:26 திருப்பி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 13:26, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டார். ஹலோ, தாவீது எப்படி வாழ்ந்தானா? அவன் ராஜாவா இருந்தாலும் அவன் செஞ்ச ஒவ்வொரு காரியமும் யாருடைய சித்தத்தின்படி? இப்ப ராஜா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏய் நான் வச்சதான் சட்டம், நான் ராஜா சொல்றேன், நான் சொல்றதுதான் கவனிக்கிறீங்களா, ராஜா சொல்றதுதான் கேட்கணும். நம்ம என்ன தெரியுமா சொல்லுவான், என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா, எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வேன். நமக்கு ராஜ்யமும் இல்லை பதவியும் இல்லை, நம்மளே பட்டத்தை எடுத்துக்கிறோம், நான் தான் என் வாழ்க்கைக்கு ராஜா, நான் வச்சதான் சட்டம், எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன். ஆனா ராஜ பதவி இருந்துமே அவன் ஒன்னொன்னு செய்யும் போது ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்தான். கையில பணம் இல்லாம இருக்கும்போது ஆண்டவரே அவங்க சித்தம் சித்தங்கிறது வேற ஈஸி. நிறைய வசதிகளை கொடுக்கும் போது நம்ம நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செய்யறக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் போதும் ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி நான் வாழணும்னு கேட்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? தாவீதை பத்தி போட்டிருக்கு, அவன் அவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தான். 22 வாசிங்க அப்படியே, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து. இன்னைக்கு இந்த 2021 உங்களை குறித்து கர்த்தர் என்ன சாட்சி சொல்லணும்? என் பிள்ளை ஞானகுமார் அவன் சித்தத்தின்படி செய்ய மாட்டான், என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். உங்க பேரை சொல்லி வாசிங்க பார்க்கலாம். அந்த இடத்துல எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் அப்படிங்கிற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிங்க பார்க்கலாம். எனக்கு சித்தமானதை எல்லாம் ஜபராஜ் செய்வான் என்று என்னை குறித்து சாட்சியம் கொடுத்தார். இப்போ உங்க பேரை போட்டு அந்த இடத்துல வாசிங்க பார்க்கலாம் சத்தமா, எனக்கு சித்தமானதை எல்லாம் ஜபராஜ் செய்வான் என்று அவனை குறித்து என்னை குறித்து சாட்சியம் கொடுத்தார். இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். இந்த புதிய ஆண்டில் முதல் வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு, உன் சித்தத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, உன் மனசில் இருக்கிறதெல்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு, என் சித்தம் முழுவதும் 20%, 40%, 60% அல்ல, 100% என் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தாவீதை அப்படி உயர்த்தி வச்ச மாதிரி நான் உயர்த்தி வைப்பேன். ஆமே. தாவீது தேவ சமூகத்தை தேடினான்னா எப்படி தேடினா தெரியுமா? சங்கீதம் 63:1 வாசிங்க பார்க்கலாம். இந்த இந்த வருஷத்துல நீங்க இதை உங்க வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும். வெறும் பிரசங்கமா மட்டும் கேட்டு போகாம இதை நீங்க அப்படியே உங்க வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும். 63:1 வாசிங்க பார்க்கலாம். தேவனே, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன். என்னாத்துமா என் ஆத்துமாவுமே தாகமாயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தின் மேல் என் ஆத்துமா. அப்ப அவன் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான், தேவனே நீர் இஸ்ரவேலின் தேவன், தேவனே நீர் யாக்கோபின் தேவன், தேவனே நீர் ஆபிரகாமின் தேவன். அப்படியே சொல்றான், தேவனே மேல பார்த்து, தேவனே நீர் என்னுடைய தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லி பாருங்க. அதுல ஒரு பரமசம் இருக்கு, விஷயம் இல்லாம நான் சொல்ல மாட்டேன். தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன். உங்களை உற்சாகப்படுத்துறக்க ஒரு காரியம் சொல்றேன். 1 Samuel 24:28 திருப்பி கொள்ளுங்க. 1 Samuel 24:28 திருப்பி கொள்ளுங்க. ஆமே. 3 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆனாலும் தேவன் பொதுவா என்ன என்ன தேவன் போட்டிருக்கு? பொதுவா தேவன் போட்டிருக்கு. யார் அவரு? பொதுவாக ஒரு தேவன். எப்படி சொல்லலாம்? யூனிவர்சல் காட். சொல்லுங்க பார்க்கலாம், யூனிவர்சல் காட், சர்வ உலகத்துக்கும் தேவன், சர்வலோகத்துக்கும் ஆண்டவர். அதான் பொதுவா தேவன் சொன்னா சர்வலோகத்துக்கும் அவர் ஆண்டவர், யூனிவர்சல் காட். அடுத்து பாருங்க 4 வசனத்துல, இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாயிருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். இப்ப இந்த இந்த தேவன் யாருடைய தேவன்? God of nation. சொல்லுங்க பார்க்கலாம், God of universe. Universe. ரெண்டாவது God of nation. ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் தேவன். கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கிக்கிட்டு வரலாம். அவர் மிகப்பெரிய தேவன், சர்வலோகத்துக்கு ஆண்டவர், யூனிவர்சல் காட். அப்புறம் சொல்றா God of universe மட்டும் இல்ல, அவர் யாரு? நேஷன், ஒரு தேசத்தினுடைய ராஜா, இஸ்ரவேலின் தேவன். இன்னைக்கு முழு உலகத்தில் யாக்கோபின் தேவன் யாருடைய தேவன் என்று அறியப்படுகிறார்? இஸ்ரவேலர்களுடைய தேவன் என்று அறியப்படுகிறார். நீங்கள் நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா மாதிரி இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேசத்தினுடைய தேவனாய் இருக்கிறார். அடுத்து பாருங்க 9 வசனம், 9 வசனம், என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவன். 8 வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க, இஸ்ரவேல் அனைத்தும் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவிகள் கேட்க உனக்கு புத்தி சொல்லுகிறேன், உன் பிதாவின் தேவன் அப்படிங்கிற. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்தின் தேவன். சொல்லுங்க பாருமா, God of family. ஆமென் சொல்லுவோமா? யார் அவரு? God of family. உங்க ஃபேமிலிக்கு அவர் காடா இருக்காரா? சர்வ உலகத்துக்கு அவர் ஆண்டவரா இருக்காரு, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் தேவனா இருக்கார், உங்க குடும்பத்துக்கு அவர் தேவனா இருக்காரா? God of family. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் குடும்பத்தின் தேவன். 20 வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 20 வசனம், தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்கலாமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோம். அவர் யூனிவர்சல் காட் மட்டுமல்ல, இஸ் மை காட். ஆமே. அவர் யாரு? அதைத்தான் சொல்றா, தேவனே நீர் என்னுடைய தேவன். உங்க அப்பா அம்மா ஜெபிக்க சொல்றாங்க, ஜெபிக்க கூடாது. அவர் உன்னுடைய தேவனா மாறிட்டாரா? சபையில வந்து கிறிஸ்தவர்களின் தேவனாய் இருக்கிறவர் உங்கள் குடும்பத்தின் தேவனாய் மாறிவிட்டாரா? அவர் உங்களுடைய தேவனாய் மாறிவிட்டாரா? உங்க தேவனா மாறிட்டா நீங்க கவலைப்படவே தேவையில்லை. என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினா குறைகளையே கிறிஸ்துவுக்குள்

அல்லேலூயா. தாவீதை கர்த்தர் உயர்த்தினதுக்கு காரணம் தெரியுமா? அவர் ஏன் தேவன்னா, வாலிபர் தம்பி தங்கச்சி சின்ன பிள்ளைங்க கவனிங்க பெரிய சகோதரர்களே, அவர் ஏன் தேவன் சொல்லி போடுங்க. ஜெபிக்க போகும்போது என் தேவனா ஐய கர்த்தா, இது அழகா நம்முடைய ரட்சகர் சொல்லி கொடுத்தார், எங்கள் பிதாவே. அப்ப தனியா வரும்போது என்னுடைய பிதாவே. அந்த அந்த ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியருக்குள்ள வந்துடணும். தாவீது என் தேவன் சொன்னான். சங்கீதம் 91:14 வாசிங்க. சங்கீதம் 91:14 யாராவது சத்தமா வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். ஹலோ ஹலோ, என் தேவன் என் தேவன் என் தேவன் சொல்றானே, அந்த தேவன் என்ன சொல்ற? அதாங்க இந்த வசனத்தை சொல்றது யாரு? தாவீதா? தேவனா? தேவன் சொல்றார், நீர் என் தேவன், நீர் என் தேவன், நீர் என் தேவன் சொல்லிக்கிட்டே இருந்தா அவர் சொல்லுவார், நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை. ஆமென் சொல்லுவாமா? அல்லேலூயா. இப்ப ஏன் அவர் இப்படி சொல்றாருன்னா, அவர் சொல்றான், அதாவது பாருங்க இந்த இந்த அதிகாரத்தில் நீங்க படிச்சுட்டே வரும்பொழுது அவன் சொல்றான் 9 எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு. அவர் எனக்கு அடைக்கலம், பர்சனலா எனக்கு அவர் சொந்தம். நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குதா? ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கா? இல்லாட்ட இன்னைக்கு ஏற்படுது, ஆண்டவரே உம்மோடு உறவாட விரும்புகிறேன், உங்களுக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கணும் ஆண்டவரே. ஏதோ சர்ச்சுக்கு வர்றேன், ரெண்டு பாட்டு பாடுறாங்க, கை தட்டுறேன், அப்புறம் ஒரு பிரசங்கம் பண்றாங்க, கேட்கிறேன், இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா அப்படி இப்படின்ட்டு போயிடுறேன். அவர் உங்க தெய்வமா மாறிட்டாருன்னா, நான் சொல்லாமலே அல்லேலூயா தானா வரும். அந்த தெய்வத்தை ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அந்த தெய்வத்தை ருசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்ப பார்த்தாலும் அப்பா உங்க சமூகம் போதுமே. அதனாலதான் ஃபாதர் சொன்னாரு,

போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா வேறு ஒரு ஆசை இல்லை. ஏசுரா ஏன் வருது? அறிவுலருந்தா வருது? அப்பாவுடைய சமூகத்துக்கு போக போக அதுல இருக்கிற இன்பத்தை பார்க்க பார்க்க அது போதும், அது போதும்னு ஒரு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை விடுங்க. இதுதான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவா? ருசிச்சு பாரு ஆண்டவர, அவர் எவ்வளவு நல்லவர்னு தெரியும். தூரத்துல இருந்து போலீஸ்காரனை போல பார்த்துட்டு போகாத, அவர்கிட்ட வந்தா தான் தெரியும். சில ஆட்களை தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யும், ரொம்ப கோபக்காரங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டானவன், வந்து பழகி பார்த்தா தான் தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர்னு சொல்லு. அப்படின்னு சொல்லுவோமா? பிறந்து எத்தனையோ வருஷம் கழிச்சு எங்கோ பழகின ஒரு நண்பனோட பழகும் போது என் திக்கு ஃப்ரெண்டு, அவனை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுங்கிறியே, நாசில சுவாசம் உள்ள மனுஷன் நாளைக்கு அவனை காட்டி கொடுத்துட்டு போயிடுவான், போடான்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா நீ இவர்கிட்ட பழகிப்பார், இவர் எவ்வளவு டேஸ்டா இருப்பாரு உனக்கு தெரியும். பழகலங்க, பழகாதனால நமக்கு போர் அடிக்குது. ஜபம் வாங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க. ஆமே, நமக்கு இந்த வாரத்துல இருந்து இருக்க போதில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வரைக்கும் இருக்குல்ல ஏரியா ஜோனல் ப்ரேயரு, அது என்ன சும்மா போராடவா? இல்ல, அப்பாவை என்ஜாய் பண்ண போறோம், அந்த ஏரியாவை ஒப்பு கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நல்லா அரை மணி நேரம் வரும் ஓஷிப்பு ஆராதனை தான், நல்ல ஆவில நிரம்பி இப்ப எல்லாத்துலயுமே ஒரு உற்சாகம் தான். ஆமேன்னு சொல்லுவோமா? அரை மணி நேரம் நல்லா பாடி துதிச்சு அப்பாவுடைய சமூகத்துல கழி கூர்ந்து அவற்றை எடுத்து சொல்ல போறோம். எங்க ஏரியாவை பாருங்கப்பான்னு எடுத்து சொல்ல போறோம். தாவீத ஆண்டவர் பார்த்தாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலம் என்னது? சேஃபான இடம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, இந்த உலகத்துல கொரோனாவுக்கு தப்புறதுக்கு எவ்வளவு சேஃபான இடத்துல இருக்க ஆட்களை கூட உள்ள போய் பிடிச்சிருக்கு, தெரிய மாட்டேங்குது கேட்டீங்களா? எனக்கு ஒரு வேடிக்கை என்னன்னா, நீங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நல்லது. ஆனா இந்த மாஸ்க் உங்களை கொரோனால இருந்து தப்பு வைக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க சொல்றது, நான் சொல்றது N95 போட்டால் தான் அது தப்பு வைக்கும். மற்றபடி ஸ்ப்ரெட் ஆகாம ஒரு ஓரளவுக்கு ஏதாவது ஒரு கொரோனா வியாதி நீங்க இப்ப போட்டிருக்க மாஸ்க்ல ஒட்டிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொரோனா என்ன வரும்? வரும். கொரோனாவை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுல ஒண்ணும் கிடையாது. சும்மா நம்ம வந்து என்ன செய்யணும், போட்டுக்கிறோம். ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, நீங்க இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அடைக்கலாம், எந்த கிருமிகளும் உள்ள வராது. அதையும் மீறி வருதுன்னா அவர் வேற ஏதோ சித்தம் வச்சிருக்காருன்னு அர்த்தம், அதையும் ஏற்றுக்கொள்ளணும். அமைன்னு சொல்லுவோமா? எத்தனையோ பரிசுத்தவான்கள் இதுல போய் சேர்ந்துட்டாங்க, அவங்க எல்லாம் பாவிகளா? இல்ல, தேவ சித்தம். அவனை உயர்ந்த அடைக்கலத்துல பக்கத்துல அவங்க பார்த்து உயர்ந்த அடைக்கலத்துல உங்களை வைப்பாங்க, அவரோடு பழகி சமாதானமா இருங்க. ஏசாய 55:8 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுவோம். முதல்ல இதை புரிஞ்சுக்குவோம், நான் நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் நினைக்கிறது இல்ல, நான் யோசிக்கிறதெல்லாம் கர்த்தர் யோசிக்கிறது இல்ல, அது என்னுடைய மனப்பிரமை, எனக்கு நானே நியமித்துக் கொண்ட என்னுடைய சுய சித்தம். தெளிவா சொல்றாரு, உன் வழி என் வழி கிடையாதுப்பா, உன் நினைவு என் நினைவு கிடையாது. ஏன்னா எப்பவுமே நீ உனக்கு சாதகமான காரியங்களை நினைச்சுக்கிட்டே போ, உனக்கு எது கம்ஃபர்டா இருக்கோ அதை மட்டும் தான் யோசிப்பேன். ஆனா நான் வச்சிருக்கிற சித்தத்துக்குள்ள வர மாட்டேன், ஏன்னா அங்க சில காரியங்கள்ல உன்னை மாற்ற வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கும், அதுக்கு நீ என்ன செய்ய மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால எப்பவுமே உனக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வச்சிருப்பேன், அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீ என்ன செய்ய மாட்டேன், வெளியே வரமாட்டேன். சொல்லாரு, உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவு இல்ல, உன்னுடைய வழி என்னுடைய வழியில். ஆனா அடுத்து என்ன சொல்வாரு, பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும். அதாவது உன்னை குறிச்சு நீ பெட்டரா நினைக்கிறத விட நான் பெஸ்டாவே நினைக்கிறேங்கிற அப்படின்னு சொல்லுவோமா? உன்னை குறிச்சு நீ நினைக்கிறத விட சொல்லுவாங்கள குட் பெட்டர் பெஸ்ட். அப்ப நீ உன்னை குறிச்சு பெட்டரா நான் இருக்கேன்னு நினைக்கிற, சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங், நத்திங் இஸ் பெட்டர் தன் நான் சென்ஸ், சரியா? அப்ப ஆண்ட சொல்ல, நான் உன்னை சிறப்பா உயரமா உன்னதத்துல வைக்க விரும்புறேப்பா. நீங்க எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை அவர் எட்ட வைப்பாரு. ஆமே, ஆனா ஒண்ணு அவரை பிடிச்சிங்க, இதுக்கு மேல எப்படி பிரசங்கம் பண்றதுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேல எப்படி உங்களை ஜபத்துக்குள்ள தள்ளி விடுறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் போய் பாருங்க, கொஞ்சம் உள்ள போய் பாருங்க, நீச்சல் அடிச்சு பாருங்க, அப்பாவுடைய சமூகத்தில் போன உடனே பாட்டா பாடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டா பாடி கத்தரை துதிச்சு துதிச்சு துதிச்சு பாடுங்க. பாட பாட ஆவியானவர் வந்து உங்களை நிரப்பிக்கிட்டே இருப்பார், நிரப்ப நிரப்ப நிரப்ப அப்படியே நீச்சல் ஆழத்துக்குள்ள போகும் பொழுது கத்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிப்பீங்க.
அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். போன உடனே தோத்துறாண்டவரே இந்த நாளுக்கு நன்றி ஆண்டவரே, நைட்டு முழுசு பாதுகாத்தீங்களே சோத்துற ஆண்டவரே, இந்த நாளை உங்களை ஆசீர்வாதம் அவங்களை ஆசீர்வாதம் உங்களை ஆசீர்வாதம் கட கட கட கடன்னு சொல்லிட்டு ஆமே. டைப்ரைட்டிங் மிஷின் கத்துக் கொடுக்குற இடத்த போயிருக்கீங்களா? கட கட கட கட கட கட கட கட கட கட கட கட கட கட கட இப்படியேதான். இல்லாட்டி அந்த நாளில் தந்தி டெக் டிக் கடக டெக் டக் கட டக் டக் கட கட கட இதே மாதிரி கட கட கடன ஒப்பிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ கொஞ்சம் அமைதியாக காத்து நித்தம் என் வாசல் இருக்கு விழித்து காத்துற. எதுக்கு தெரியுமா? அவங்க சித்தம் முழுவதையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்ற. நம்ம எப்ப தெரியுமா நம்ம முழு சித்தத்தையும் ஒப்பு கொடுப்போம்? யார்கிட்ட ஒப்பு கொடுப்போம் தெரியுமா? ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது டாக்டர் எழுதி வாங்குவாங்க. ஹலோ, அனுபவம் இருக்கா? ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போதுல எழுதிவாங்க. என்னது, என்ன நடந்தாலும் ஓகே, செத்தாலும் ஓகே, பொழைச்சாலும் ஓகே, எல்லாம் எழுதிருப்பாங்க. எப்படியாவது உயிர் பழைச்சா போதுங்க, நான் எழுத்து தரங்க, கையெழுத்து போட்டேங்கன்னு போவோம். அங்க கையெழுத்து போட தெரியுது, கேரண்டி இல்லாத இடத்துல கையெழுத்து போடுறீல்ல. உனக்கு 100% கேரண்டி கொடுக்குற தெய்வம், அவற்றை ஏன் நீ 100% ஒப்பு கொடுக்க கூடாது? கரங்களை தட்டி கத்தோடு நாம தமயப்படுத்தும். ஒரு ஆஸ்பத்திரியில சந்தேகமா சொல்றாங்க, பொழைக்க வச்சாலும் பொழைக்க வைக்க முடியும், இல்லாட்டா இல்லைன்ட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் மேல ஏன் விசுவாசம் வர மாட்டேங்குது? நம்புங்க, நம்பி உங்க வாழ்க்கையை ஒரு கையில ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில உங்க சித்தம் முழுவதும் நடக்கணும், என் சுய சித்தத்தை எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் முழங்கால் படிவோம் ஆண்டவருடைய சமூகத்துல. அலையலூயா அலையலூயா அலையலூயா அலையலூயா. அந்த ஒன்னாவது பாடல் புஸ்தகத்தை கொடுங்க. அலையலூயா அலையலூயா, நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பிள்ளை எல்லாருமே எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே நான் வாழ விரும்புகிறேன், உங்க சித்தம் முழுவதும் என் வாழ்க்கையில் நிறைவேற. எத்தனை பேர் ஜெபம் பண்ண விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட பேசுங்க, பேசுங்க, பேசுங்க, பேச ஆரம்பிச்சிருங்க. தம்பி ஆண்டவருடைய சமூகத்தை என்ஜாய் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. தங்கச்சி வாலிப தம்பி தங்கச்சி சகோதரனை சகோதரியே ஆமே நல்லது. எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உங்க சமூகத்தில் வந்து நான் என்ஜாய் பண்ண விரும்புறப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.

மிளகால் படிட்டு ரெண்டு கரத்தை கூப்பி ஒரு உண்மையான பக்தியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா ஒரே ஒரு சின்ன வார்த்தையில ஒரு ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, அன்னைக்கு கெத்செமனே தோட்டத்துல நீர் பிதாவை நோக்கி ஜெபித்த போது என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று 100% ஒப்பு கொடுத்தது போல இதோ நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் சொல்லுவீங்க, ஆண்டவரே என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், 100% உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும், என் சுய சித்தத்தை 100% உம்முடைய பாதத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன். நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவித்திருக்கட்டும். பிசாசுடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறக்கூடாதுப்பா, என் சுய திட்டம் நிறைவேறக்கூடாது. ஆண்டவரே, இந்த ஆண்டு சபையில நான் என்ன செய்யணும், என் வேலை ஸ்தலத்துல என்ன செய்யணும், என் குடும்பத்துல நான் என்ன செய்யணும்னு இந்த ஆண்டு முழுவதுக்கு நீர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர். ஊழியக்காரன் மூலமா இதை வெளிப்படுத்துகிறேன். தேவ திட்டத்தை நான் உணராமல் சுய திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழி வழியை போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபிப்பீர்களா? நல்ல ஆண்டவரே, 100% இந்த வாரத்தை நீர் கொடுத்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த முதல் வாரத்துல என்ன கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டப்ப, இந்த வருஷம் என் சித்தம் என் பிள்ளைங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னு இந்த வசனத்தை எனக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்தினீங்க. நீங்க சொல்ல சொன்னதை சொல்லிட்டேன். என் மகன் தாவீதை முழுசுமா நம்பி ஒப்பு கொடுத்தான், அவன் வாழ்க்கையை உயர்த்தினேங்கிறத சொல்லுன்னு சொன்னீங்க. ஒரு ஆழமான செய்தியை சொல்லலப்பா, நீங்க சொன்ன வார்த்தைகளை சொல்லியிருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல பேசியிருக்கிறீங்க. அந்த பேசின வார்த்தையை பிசாசு எடுத்து போடாதபடி இயேசுவின் நாமத்தினால் அவருடைய கிரியைகளை காட்டுகிறேன். சின்ன பிள்ளை முதற்கொண்டு ஆண்டுடைய சமூகத்தை என்ஜாய் பண்ண பழகட்டும் அப்பா. தேவனுடைய வார்த்தையை படித்து படித்து அதில் இன்பம் காணட்டும் ஆண்டவரேன். உங்க சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையில, என் குடும்பத்துல நீர் கொடுத்திருக்கிற இந்த சபை மக்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் பணி செய்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்நாட்டு போர் நடந்தது. போரில் பலர் மரித்து போய்விட்டார்கள், பலர் காயமடைந்தார்கள். இப்படி காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்தார்கள். ஒரு நாள் ஜனாதிபதி அவர்களை பார்த்து விசாரிக்க சென்றபொழுது மருத்துவர்கள் ஒரு குறிப்பிட்ட போர் வீரனை காண்பித்து, இவர் உயிருக்காக போராடுகிறார், இவர் பிழைப்பது அரிது என்று கூறினார்கள். உடனே ஆப்ரஹாம் லிங்கன், அவர் அருகில் உட்கார்ந்து உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கரிசனையோடு கேட்டார். அந்த போர் வீரனும், என்னுடைய தாய்க்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதி தர முடியுமா என்று கேட்டார். உடனே ஆப்ரஹாம் லிங்கன் அந்த போர் வீரன் சொல்ல சொல்ல அந்த கடிதத்தை எழுதி முடித்தார். அப்பொழுதுதான் அந்த போர் வீரனுக்கு அவர்தான் ஜனாதிபதி என்று தெரிவிக்கப்பட்டது. உடனே அவருடைய கரங்களை பற்றி கொண்டு, என் உயிர் பிரியும் இந்த நிலையிலும் நீங்கள் என் அருகில் இருந்து எனக்கு உதவி செய்தது எனக்கு மகிழ்ச்சி, நான் பெருமையோட என்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆப்ரஹாம் லிங்கனின் கரங்களை பிடித்துக் கொண்டே அவருடைய உயிர் பிரிந்தது. ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி அந்த போர் வீரனுக்கு பணிவிடை செய்ய ஆயத்தமாய் இருந்தது போல, நாமும் உயர்வான ஒரு நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு சாதாரண வேலையை செய்யவும் ஆயத்தமுள்ளவராய் இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவியோ அந்தஸ்தோ பொறுப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை பெருமை உள்ளவர்கள் ஆக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்றுதான் வேதமும் கூறுகிறது. பெருமை என்பது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, சிறு வயதிலேயே இன்று நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதை எப்படி அறிந்து கொள்வது? எந்த ஒரு சிறு பிள்ளை மற்றும் ஒருவரினுடைய குறையை குறித்து பேசுகிறதோ, அந்த பிள்ளை இளம் வயதிலேயே பெருமையோடு வளர்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.

ஆண்டவர் தகர்த்தெறிவாராக. எல்லா எரிகோவின் கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்தெறிவாராக. தடைகளை நீக்குகிறவர் இதோ உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக. நீ மேற்கொள்ள விடாதபடி, நீ ஜெயிக்க விடாதபடி, உன்னை மேற்கொள்ள நினைக்கிற எல்லா கோலியாத்தின் கோஷங்கள் இதோ நிர்மூலமாகிறது, நிர்மூலமாகிறது, நிர்மூலமாகிறது. ஒரு அபிஷேகம், ஒரு தேவ அபிஷேகம், ஒரு தேவ பலன் இந்த காலை நேரத்தில் உன்னத பலத்தினால் இடை கட்டுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரபலா ஷகத ரபா ரிபா பாபா பாபா பாபா தரபா அந்தரக ஷகதரியாதரா ரிகாதரா ரிமாஷியதரா. நீ சேனையை போல பின்வாங்குகிறவன் அல்ல, நீ தாவிதை போல முன் நிற்கிறவன். காரணம், நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது, நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது, நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. முன்னேறு, முன்னேறு, அவனை மேற்கொள்ள விடாதே. அவனுடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்றுக்கொள். மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ரகபலா ஷகதரா ரிகபகதராதரா. மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு, மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். மேலான நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார், உனக்கு ஒப்பானவர் யார்? ரிபல சகதரா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? ஆமே. நான் அவனை மேற்கொண்டேன் என்று சத்துருவை சொல்ல என் ஆண்டவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. சகலவற்றின் மேலும் அதிகாரமுடைய நாமமுடையவர். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, எல்லா நாமத்திலும் மேலானவர். ஆராதனைக்குரியவரே நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாமத்தை சொல்ல சொல்ல விடுகிறது. அவன் நாமத்தை அறிகிற பாக்கியத்தை தந்திருக்கிறான்.

ஹல்லேலூயா. ஆமென். 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வைக்கிற தேவன், எது நிமித்தம் அவர் கொண்டு வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்றால், ஒரே ஒரு காரியம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா. எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்ட பாக்கியத்தை கிருபையாய் நான் பெற்றிருக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் வலதுகரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று இரவு நேரத்தில் ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தில் முதன்மையானதும் பெரிதானதும் இந்த ஆசீர்வாதத்துக்கு இணையா வேற எதுவுமே கிடையாது, அதுதான் என் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டதுன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக்க போகலாம். ஆமே. ஆண்டவர் சொல்றார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில், தாழ்ந்திருக்கிற என்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர் செய்த காரியம் தமது நாமத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். இதை வெளிப்படுத்தும்படியாய் அவர் செய்த பிரதானமான காரியம் என்னன்னா, உயர்ந்த இடத்திலிருந்து அவர் நான் இருக்கும் தாழ்ந்த இடத்திற்கு எனக்காய் இறங்கி வந்ததினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாமத்தை அறிந்து கொள்வதற்கே என் ஆண்டவர் எனக்கு செய்த காரியம் என்பது என்னால் கிரகிக்க முடியாதது. ஆமே. என்னால் கிரகிக்க முடியாது. அவர் இன்னும் சொல்லுகிறார், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவின் நாமத்தில் சொல்ற நாம் யார் என்பதை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. உலகம் உங்களை எப்படி வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் தேவ பிள்ளையே நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நாம் உடைய நாமம் தரிக்கப்பட்ட சரங்கள், எனக்கானதை ஏற்ற காலங்களிலே என் தேவன் எனக்கு செய்து முடிக்க வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா இப்ப வலது கரத்தை உயர்த்தி

உங்க சத்த கேட்கின்ற இயேசு நாமம், இயேசு நாமம் மேலான மேலான எல்லா நாமத்திலும் எல்லா நாம இந்த நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். நாமத்தை அறிந்தவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, என்னை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைப்பார். இன்னைக்கு உனக்கு இந்த காரியங்கள்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா, நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு ஒரு தேவ பிள்ளை சொல்ல மாட்டாங்க, மாறா சொல்லுவாங்க, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, அந்த நாமம் ஒன்றே என்னை இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்றே என்னை இன்று பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்றே இன்றும் எனக்கு ஜீவனை தந்து கொண்டிருக்கிறது. அறிந்திருக்கிறவன் செய்ய வேண்டிய முதல் காரியம், யார் என்ன கேட்டாலும் உங்களை அல்ல வெளிப்படுத்த வேண்டியது, கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய நாமத்தை அறிந்தவன் தன்னை முன்வைக்க மாட்டான், தன்னுடைய எந்த காரியத்தையும் முன்வைக்க மாட்டான். எந்த கேள்விக்கும் அவன் வாயில வரக்கூடிய ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம் மட்டுமே. இந்த நன்மை உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. எப்பா உன் பேர் இன்னைக்கு நிலை நிற்க காரணம் என்னன்னு கேட்டா, உடனே வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பேர் இன்னும் கிறுக்கப்படாமலும் இன்னும் அழிந்து போகாமலும் இன்றும் என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க காரணம்

0: நல்லது.
1: சொல்லு இயேசுவே,
0: இயேசுவே உம் நாமமே மேலானது.
1: ஆமென். எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எபேசியர் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நாமத்தை அறிந்த ஜனங்கள் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நாமம் உடையவர்கள், இயேசுவின் நாமத்தை உடையவர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் தீமை அனுமதிக்க மாட்டார். அவர் சகலவற்றின் நன்மை கேதுவாகவே செய்து கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாமத்தை அறிந்தவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பா. எனவே தான் யோபு சொல்றார், அவன் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு யோபுக்கு அந்த நாமம் அறிவிக்கப்படவில்லை. அந்த நிலைமையில அந்த யோபுவால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமானா? அந்த நாமத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஏன் நம்மளால சொல்ல முடியாது? எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் சொல்லு. அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை அவர் திக்கற்றவராய் விட மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை ஆபத்து காலத்தில் கைவிட்டுட்டு போக மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு தீமையை ஒரு நாளுமே ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆமே. எந்த சூழ்நிலையிலும் அவர் நாமத்தை சொல்லியே முன்னேறி கொண்டே இருங்கள். நாமத்தை சொல்லி நடக்கிறவன் வாழ்க்கை பின்வாங்காது, முன்னேறி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கோலியாத் வந்து நின்றதும் மொத்த சேனையும் பின்வாங்கும் போது நாமத்தை சொல்லி வந்த தாவீது பின்வாங்கவில்லை, முன்னேறி கொண்டே இருக்கிறா, முன்னேறி கொண்டே இருக்கிறா. உனக்கு முன்பாக எத்தனை பெரிய கோலியாத் வந்தாலும் நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. உனக்கு எதிராய் நிற்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எந்த செங்கடலும் தடுக்க முடியாது, எந்த எரிகவும் தடுக்க முடியாது, எந்த கோலியாத்தும் தடுக்க முடியாது. காரணம், மேலான நாமம் தரிக்கப்பட்டவன் வாழ்க்கை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. யார் கேட்டாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. அவர் நாமத்தை நினைத்து எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அவர் நாமத்தை முன்வைத்து முன்னேறி கொண்டே இருங்கள். அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்தை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து நிறுத்த வல்லவர். அந்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். மேலான நாமம் இயேசுவின் நாமம்.

எத்தனை பேர் நம்புறீங்க அந்த நாமத்தில் எனக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். யார் வந்து என்ன கேட்டாலும் ஃபஸ்ட்டு அவரை சொல்லிருங்க, அவரை சொல்லிருங்க. அவரை சொன்ன பிறகுதான் உங்களை பற்றி நீங்கள் சொல்லணும். ஏன்னா அவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அந்த நாமம் மட்டும் இல்லாமல் இருந்திருக்குமானா, அந்த நாமத்தை மாத்திரம் நான் அறியாமல் இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு இந்த பேர் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா.

ஆண்டவர் அந்த

அந்த நாமத்தை அறிகிற பாக்கியம். இந்த நாமத்தினாலே எல்லாவற்றையும் தாண்ட எனக்கு அவர் கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறவர், இந்த நாமத்தினாலே சகலவற்றையும் ஜெயிக்க எனக்கு அவர் கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறவர், நல்ல கைகளை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோ, அப்படி நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். சகரபலகடோரோ ரிமனதுரியதரா லேரியாத்துரோலோரோ சகதரியதரா. நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே, யாரு சொன்னா உன்னை உயர்த்திறதற்கு யாரு இல்லைன்னு, யாரு சொன்னா உன் வழிகளில் நீ தனி என்று இல்லை. நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, அந்த நாமத்தினாலே முன்னேறு, பின்வாங்காதே, காலடி முன்னாடி வை. உன் சூழ்நிலை உன்னை மேற்கொள்ளாது, கோலியாத் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார், தடைகள் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி போனே. மேலானவரே, எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேடி வந்தவர்கள் அல்ல, நாம் தேடிக்கொள்ளப்பட்டவர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல கிடந்தோம், அதில் நின்று நம்மை அவர் திருப்பி இருக்கிறார். நான் அவரால் திருப்பப்பட்டவர், அவர் நாமத்தை அறிந்து கொள்ள காரணம் அவர் என்னை திருப்பினார்.

0: மேல் சபை சத்தம் மட்டும் கேட்கட்டும், சத்த உயர்த்தி சொல்ல, இயேசுவே
1: இயேசுவே
0: மேலானதே, நம்பி செ

மகிமை மகிமையே. அந்த நாமத்தினால் நாங்கள் செய்போம், அந்த நாமத்திலே இன்னும் நடப்போம். ரிகாலா சகதரா லீதரே யாதரே, நீ தண்ணீரல நடந்தா அது உன்மேல் புரளாது, அது உன்மேல வாயாது. காரணம் உன்மேல் தரிக்கப்பட்ட நாமம், அது மேலான நாமம். ரகா சகதரா யோர்தான் உன்னை கண்டு நடுகுமே என்று, நீ யோர்தானை கண்டு நடுக்க தேவையில்லை. காரணம் நீ பற்றி கொண்டிருக்கிற நாம வல்லமை உள்ள நாம. ரகலஷ்யாதராதரா முன்னேறு சபையே, விசுவாசத்தில் முன்னேறுங்கள், ஆமே நம்பிக்கையில் முன்னேறுங்கள், பாதையில் முன்னேறுங்கள். தொட்டு போக மாட்டாய், குறுகி போக மாட்டாய். கர்த்தருடைய நாமத்தால் நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நாம மேலானது. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய நாமத்தை அறிகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் அப்பா. ஆமென், ஆமென்.

ஒன்று தீமோத்தேயு முதலாம் அதிகாரம். நம்முடைய இரட்சகராயிருக்கின்ற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கின்ற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கின்ற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்றதாவது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கின்ற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதெனியாவுக்கு போகும் போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போகின்றார்கள். தாங்கள் சொல்லுகின்றது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கின்றது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகின்றார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரிந்திருக்கின்றபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கட்டவர்களுக்கும் தாய் தகப்பன் மாறி அடிக்கின்றவர்களுக்கும் கொலை பாதகருக்கும் வேசிக்கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகின்றவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யாணி இடுகின்றவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்ற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடியாயிருக்கின்ற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கின்றது. என்னை பலப்படுத்துகின்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவனென்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோஸ்தரிக்கின்றேன். முன்னே நான் தூஷிக்கின்றவனும் துன்பப்படுத்துகின்றவனும் கொடுமை செய்கின்றவனுமாயிருந்தேன். அப்படியிருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை இரட்சிக்கின்ற கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படியிருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாயிருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாயிருக்கும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாயிருக்கின்றவருக்கு கனமும் மகிமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கின்றேன். நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமெனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மத்தேயு 10:32. வாய்ஸ் ஆஃப் த மார்ட்டர்ஸ் என்ற ஊழியத்தின் ஸ்தாபகர் ரிச்சர்ட் ஓம்ரன் என்ற போதகர் ஆவார். அவர் ரோமானிய நாட்டைச் சேர்ந்தவர். கிறிஸ்து இயேசுவின் மேல் தனக்கிருந்த விசுவாசத்திற்காக ரஷ்யர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார். மிக கொடுமையாக நடத்தப்பட்டார். அவர் 1966 அமெரிக்காவின் வாஷிங்டனில் தன்னுடைய சாட்சியை கூறினார். அப்போது அவர் தன் உடலின் இடுப்பு பகுதியில் காணப்பட்ட 18 ஆழமான காயங்களால் உண்டான தழும்புகளை காட்டினார். ரோமானியாவிலே கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடித்த பின்பு கிறிஸ்தவ போதகர்களின் மாநாடு ஒன்று பார்லிமெண்ட் கட்டடத்தில் நடந்தது. அதில் அனைத்து கிறிஸ்தவ ஸ்தாபனங்களிலும் இருந்து 4000 ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் 4000 பேரும் ஜோசப் ஸ்டாலினை கௌரவ தலைவராக தெரிந்தெடுத்தனர். அங்கு கூடியிருந்த போதகர்கள் ஒருவர் பின் ஒருவராக எழுந்து நின்று, கம்யூனிசமும் கிறிஸ்தவமும் ஒன்றுதான், அவை இரண்டும் ஒன்று போல ஒரே இடத்தில் இருக்கலாம் என்றனர். அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவைச் சேர்ந்த ஜோசப் ஸ்டாலின் சிறு குழந்தைகளை நாத்திகர்களாக உருவாக்கினார். கிறிஸ்தவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் பாஸ்டர் ஓம்ராண்டும் அவருடைய மனைவியும் இருந்தனர். போதகர் ரிச்சர்ட் ஓம்ராண்டின் மனைவி அவரை பார்த்து, ரிச்சர்ட், எழுந்திருங்கள், இயேசுவுக்கு ஏற்பட்டிருக்கும் அவமானத்தை நீக்குங்கள், இவர்கள் இயேசுவின் முகத்தில் எச்சிலை துப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு போதகர் ஓம்ராண்ட், நீ சொல்வதை போல நான் செய்தால் உனக்கு கணவன் இருக்க மாட்டார், பரவாயில்லையா என்று கேட்டார். அதற்கு அவருடைய மனைவி, ஒரு கோழையைப் போல இயேசுவை மறுதளிக்கிறவர் என் கணவராக இருப்பதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் என்றார். போதகர் ஓம்ராண்ட் எழுந்து நின்று தேவனை துதித்தார். தேவனும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தான் எங்களுக்கு முக்கியம் என்று பகிரங்கமாக கூறினார். அதற்கு அப்புறத்திலிருந்து ஓம்ராண்ட் அவ்வாறு பேசியதற்கான பலனை அனுபவிக்க வேண்டியதாயிற்று. அவர் அடைந்த இன்னல்களுக்கு அளவே இல்லாமல் போயிற்று. ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலக ஆசீர்வாதங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுத்து விடாமல் துணிந்து துன்பங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் ஏராளமானோர். உலக நன்மைக்காக தேவனை விட்டு கொடுக்காமல் இருந்தால் தேவனும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். நாம் அவருக்காக காண்பிக்கும் வைராக்கியம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாழ துடிக்கும் அநேகரை எழுப்போம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்காக வைராக்கியம் காட்டுவோம்.

தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு இலக்கணமாய் திகழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு காப்பி அடிக்க வேண்டியது. ஹூம் டு காப்பி. வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் 11:6 முதல் 16 வரை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களில் தங்கியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலமடைந்து வயது சென்றவளாயிருந்தாலும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆதலால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் 5:19. ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். As by one man's disobedience many were made sinners, so also by one man's obedience many will be made righteous. கீழ்ப்படிதலை கேட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும், பார்த்தும் படித்துக் கொள்ள வேண்டும். Obedience must be caught as well as taught. கீழ்ப்படியாமையின் ஆவி நிறைந்த இவ்வுலகில் கீழ்ப்படியாமையின் வழிகளை களைந்துவிட ஒரே வழி அன்று கீழ்ப்படிந்து நடந்தோர் மற்றும் இன்று அவிதம் நடப்போரிடமிருந்து கற்றுக்கொள்வதேயாகும். இல்லையேல் நம்மை அறியாமலேயே கீழ்ப்படியாமையின் ஆவி நம்மையும் பற்றி கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு நாம் மாதிரியாக கொள்ளக்கூடிய மேகம் போன்ற திரளான முன்னோடிகளில் முதன்மையான மாதிரி இயேசுவானவரே. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க விட வேண்டிய காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள் என்று எபிரேயர் 12:1 நமக்கு சொல்லுகிறது. அவரை உன்னிப்பாய் கவனித்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருமறை திரும்ப திரும்ப நம்மை அழைக்கிறது. எடுத்துக்காட்டாக எபிரேயர் 3:1-2 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குகளாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள்.
மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் கீழ்ப்படிதல் அவ்வப்போது இருந்ததல்ல, எப்பொழுதுமே காணப்பட்டது. துவக்கம் முதல் முடிவு வரை கீழ்ப்படிதலே அவருடைய வாழ்க்கையை அலங்கரித்தது என்று சொல்லலாம். அவர் தமது தந்தைக்கு யோர்தான் நதிக்கரையிலும், கெத்செமனே தோட்டத்திலும், கொல்கதா மலையிலும், இப்படி எல்லா இடங்களிலும் கீழ்ப்படிந்தார். கிறிஸ்துவின் இந்த மனப்பான்மையே நம்மிடம் இருக்கட்டும். அதை பவுல் பிலிப்பியர் 2 அத்தியாயத்தில் எழுதுகிறார், அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். இந்த சிந்தையே உங்களில் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்கள் பூ உலகில் எவ்விடத்தையும் கீழ்ப்படியாமையால் கரைப்படுத்தவில்லை. எபிரேயர் 11 அத்தியாயம் கடவுளின் சாதனை வீரர் பட்டியல் என்று அழைக்கப்படும். தங்கள் தங்கள் காலங்களில் கடவுளுக்கு கீழ்ப்படிதலில் தலை சிறந்து விளங்கியோரின் பெயர்களால் அது நிறைந்துள்ளது. எடுத்துக்காட்டாக, கேலி செய்வோர் நடுவில் நோவா கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். வசனம் 7. சுகபோகங்களை விட்டு ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். வசனம் 8. கவர்ச்சிகளுக்கு எதிராக யோசேப்பு கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். வசனம் 22. பயமுறுத்தல்களை சட்டை செய்யாது தானியேல் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். துன்புறுத்தல்கள் இருந்தாலும் சீடர்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 4:19 வாசிக்கிறோம். அதாவது, கீழ்ப்படிதல் சுலபம் அல்ல, ஆனால் அது கூடாததும் அல்ல. கீழ்ப்படிதலுக்கு முன்னோடிகளும் முன்மாதிரிகளும் விவிலியத்தில் மட்டுமல்ல, சபை சரித்திரத்திலும் எங்கும் ஓடுகின்றன. ஏமி கார்மைக்கல் அம்மையார், 1867 முதல் 1951 வரை வாழ்ந்தவர்கள், கடவுளின் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து இந்தியா வந்தார்கள். டேவிட் லிவிங்ஸ்டனின் கீழ்ப்படிதல் 1813 முதல் 1873 வரை வாழ்ந்தவர், அவரது கீழ்ப்படிதல் அவரை ஆப்பிரிக்காவிற்கு எடுத்துச் சென்றது. அதோனிராம் ஜட்சன் 1788 முதல் 1850 வரை வாழ்ந்தவர், அவரது கீழ்ப்படிதல் அவரை பர்மாவுக்கு கொண்டு போனது. கடவுளின் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து ஹட்சன் டெய்லர் 1832 முதல் 1905 வரை வாழ்ந்தவர், சீனாவிற்கு கப்பற்பயணமானார். கடவுளுக்கு கீழ்ப்படிவதே தனது ஒரே நோக்கமாயிருந்ததால் சாது சுந்தர் சிங் 1889 பிறந்தவர், 1929 பிறகு காணாமல் போனவர். சுவிசேஷத்தை அவர் இந்தியாவெங்கும் சுமந்து நடந்தார். கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தீர்மானியாதிருந்தால் மேரி சிலசர் அம்மையார் 1848 முதல் 1915 வரை வாழ்ந்தவர்கள் நரமாமிசம் உண்ணுவோர் நடுவில் ஊழியம் செய்ய சென்றிருக்க மாட்டார்கள். கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததாலேயே கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் தன்னையும் தனது இரு குமாரரையும் ஜனவரி 23 அன்று பலி கொடுக்க வேண்டியதாயிற்று. நன்றியற்றவர்களால் உயிரோடு அவர் எரிக்கப்பட்ட இடத்திலேயே அவரது மனைவி திருமதி கிளாடிஸ் ஸ்டெய்ன்ஸ் அம்மையாரை பணி தொடரச் செய்வதும் கீழ்ப்படிதலே. இந்த வரிசையில் நாமும் சேருவோமா? பிரியமானவர்களே, கீழ்ப்படிதலுக்கு கிரயம் செலுத்த வேண்டும். ஒபீடியன்ஸ் டு காட் இஸ் காஸ்ட்லி. ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். As by one man's disobedience many were made right sinners, so also by one man's obedience many will be made righteous. எங்க மகாபெரிய தேவனே, கீழ்ப்படிதலுக்கு முன்னோடியான இயேசு கிறிஸ்துவையும், கீழ்ப்படிதலுக்கு நெடுகவே எடுத்துக்காட்டுகளான ஒரு நோவாவையும், ஒரு ஆபிரஹாமையும், ஒரு தானியேலையும், ஒரு மேரி சிலசரையும், ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனையும், ஒரு அடோனிராம் ஜட்சனையும், ஒரு ஹட்சன் டெய்லரையும், ஒரு ஏமி கார்மைக்கலையும், ஒரு சாது சுந்தர் சிங்கையும், ஒரு கிளாடி ஸ்டெய்ன்ஸையும் கர்த்தாவே நீர் எங்கள் முன்னால் நிறுத்தியதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வரிசையில்தான் நாங்கள் சேர விரும்புகிறோம் ஆண்டவரே.
உலகம் முழுவதும் கீழ்ப்படியாமையின் ஆவியினால், முரட்டாட்டத்தின் ஆவியினால், தேவனுக்கு மறுப்பு சொல்லுவோரின் ஆவியினால் நிறைந்திருக்கும் பொழுது கர்த்தாவே கீழ்ப்படிய தீர்மானிக்கும் சிறு குழுக்களோடு நாங்கள் சேர்ந்து கொள்ள, என்ன வந்தாலும் தலை போனாலும் எங்கள் தலைவருக்குத்தான் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்கிற உண்மையான ஒரு அர்ப்பணிப்போடு, உண்மையான ஒரு சமர்ப்பணத்தோடு கர்த்தாவே நாங்கள் கடைசி வரை உம்முடைய வீட்டில் உம்முடைய காரியங்களில் எங்கும் இயேசு கிறிஸ்துவை போல மோசையை போல உண்மையும் உத்தமமாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் முன்னால் வைக்கப்பட்ட இந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அநேக வாலிபரை நங்கையற இந்த சவாலுக்குள் நாங்கள் இழுத்து கொண்டு வர எங்களுக்கு உதவி தாரும். கர்த்தாவே இந்த செய்தியை இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்கள் நங்கையர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த கிரையும் செலுத்தினாலும் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி ஒரேடியாக தீர்மானித்து விட கர்த்தர் உதவி செய்வீராக. துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளில் என்னை ஒரு சாட்சியாயினராக கத்திரிக்க நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். என்னுடைய பெயர் வந்து பழனி. நான் ராயபுரத்தில் மீனாட்சி அம்மன் பேட் என்ற பகுதியில் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய சிறு வயது முதல் கொண்டு இந்து சமுதாயத்தில் இந்து மார்க்கத்தின்படி தான் என்னுடைய பெற்றோர்கள் என்னை வளர்த்து வந்தார்கள். ஆடி மாதம் என்று சொன்னால் அன்றைக்கு கூழ் ஊற்றுவார்கள். வாரத்துக்கு ஒரு நாள் தான் கூழ் ஊற்றுவார்கள். ஆனால் எங்கள் வீட்டில் 10 வாரமும் கூழ் ஊற்றுவார்கள். அந்த பகுதி மக்கள் அத்தனை பேரும் வந்து நன்றாக அதை சாப்பிட்டு விட்டு போவார்கள். என்னுடைய தகப்பனார் கூட அந்த ராயபுரத்தில் பஜனை சபைன்றதில் அவர் ஒரு அங்கத்தினராக இருந்தார். அது நிமித்தமாக எங்களை வந்து அந்த கோயிலே எங்களை வளர்த்தார். தினந்தோறும் அங்கே வந்து பூஜை நடந்து கொண்டே இருக்கும். நானும் அந்த பூஜைக்கு கலந்துக்கும். சில நேரத்தில் நான் அந்த பூஜைக்கு போகவே மாட்டேன். அங்கே ஆரம்ப பாடல் முதல் முடியும் பாடல் வரைக்கும் முடியிற தருணத்தில் தான் அந்த கோயிலுக்குள்ளே நான் போவேன். ஆனால் அதுக்கு முன்பாக கோயிலுக்கு போகிறது முன்னாடியே அங்கே என்னென்ன பாடல்கள் பாடினார் என்று சொல்லி நான் அதை கேட்டு அது உள்ளே நான் போவேன். ஆனால் அந்த கோயில் உள்ள பெரியவர்களை என்னை பார்த்து, நீ ஆரம்பத்திலேருந்தே ஆளை காணுமே, இப்போ தானே வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்ல, என்னென்ன பாட்டு பாடுங்க நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி எல்லா பாடலும் சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த கோயிலுக்குள்ளே போகாமலே அந்த சுண்டல் கொடுப்பாங்கன்ற ஒரு காரணத்தினால நான் அப்படி அந்த கோயிலுக்கு நான் போயிட்டேன். இப்படியாக அந்த இந்து மார்க்கத்தின்படியே வளர்ந்தேன். நாளடைவில் நான் பிரைட்டன் தேட்டர் பக்கத்தில் உள்ள பள்ளியில் தான் நான் படித்தேன். நான் 9வது படிக்கும்போது நான் படிக்கிற காலத்திலே ரொம்ப துன்மார்க்கமாக இருந்தேன். ஆனால் எனக்கு படிப்பு அவ்வளோ கிடையாது. ஆனால் என்னுடைய நோட் புக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா பைண்டிங் பண்ணி நல்லா சுத்தமாக இருக்கும். ஒரு இது கூட ஒரு ஜாமெட்ரி பாக்ஸோ பென்சிலோ எதுவுமே மிஸ் ஆகாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நாள் என்னுடைய கிளாஸ் டீச்சர் வந்து எல்லோரும் தங்களுடைய ஸ்கேல் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய ஸ்கேல் பின்னாடி வந்து என் பேர் எந்த செக்ஷன் நான் என்ன படிக்கிறேன் எந்த செக்ஷன் நான் வந்து ஒரு ரெட்டிங்கில் எழுதி வச்சிருப்பேன். அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ண என்னுடைய ஸ்கேல் எடுத்து டீச்சர்கிட்ட எழுந்து காட்டுறாரு. அப்போது எங்கிட்ட ஸ்கேல் இல்லாதனால டீச்சர் நம்ம நாங்கள் எங்கே உன்னுடைய ஸ்கேலை காணும் எங்கே காணமான டீச்சர் நான் வரும்போது எடுத்துகிட்டா வந்தேன் யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அதன் பிறகு எனக்கு வந்து 25 பைசா ஃபைன் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கேல் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தான். சாரிடா நான் தெரியாத எடுத்துட்டேன். உடனே அந்த ஸ்கேல் எடுத்து ஓங்கி அவன் மண்டியில் அடிச்சு பாருங்க, தலையிலேருந்து ஒரே ரத்தமாக வந்தது. அங்கேருந்து டிசி வாங்கிட்டு வந்து சென்னை மாநகராட்சி ஸ்கூலில் நான் வந்து சேர்ந்தேன். அங்கே பாஸ் பண்ண 10th படித்தேன். 10th படிக்கும் வந்து ஸ்கூலில் வந்து பயங்கர அராஜகமாக இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 7th வந்து வாத்தியர் அன்னைக்கு முதல் முறையாக எங்கள் கிளாஸில் வந்தார். வந்த உடனே அவர் ஒன்றுமே சொல்லலை. வந்து அவர் நல்லா ஹைட்டு ஒரு 7 அடி இருக்கும், நல்லா பாக்ஸர் மாதிரி இருப்பார். எல்லாரையும் போட்டு அடி அடினு அடித்தார். இதில் பார்த்தீங்கன்னாங்க நாங்கள் 5 பேர் ஃப்ரெண்டுங்க எப்பவுமே கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துருப்போம். அப்போ நாங்கள் பிளான் பண்ணோம், வாத்தியரை நம்மக்கிட்ட வந்தார்னாக்கா 5 பேரும் சேர்ந்து வாத்தியரை பிறந்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் ரெடியாக இருந்தோம். அங்கேருந்து நேராக வாத்தியர் வந்தார். என்னடா நீங்கள் 5 பேர் நான் ஃப்ரெண்டாண்ணே ராமா சார்ண்ணே, எங்கேருந்து வரீங்கண்ணா? நாங்கள் 5 பேராக ராயபுரத்தில் இப்போ மீனாட்சி மன்ற இடத்துல தான் நாங்கள் 5 பேர் இருந்து வரோம் அப்படின்னு. ஏன் காரணம்னாக்கா வாத்தியர் வந்து 7 வருஷம் அந்த ராயபுரம் பக்கமாக தான் அவர் டெய்லி டியூட்டி பிடிச்சி போயாகணும். அதனால் அவருக்கெல்லாம் வந்து ஒரு பயம் வந்துச்சு. பசங்களை பகிச்சினாக்கா 9 சொல்லிட்டு உடனே அப்படினா கிளாஸ் முடிஞ்ச உடனே டீ டைம் வந்தது, வெளியில் கூப்பிட்டு போனார். தினந்தோறும் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு நாங்கள் 5 பேர் அவரோடு கூட தான் போவோம். அவர் ராயபுரம் RSR ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அவர் கொண்டு போய் விட்டுடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு நாங்கள் போனோம். இப்படியே எங்கள் வாழ்க்கை அப்படியே வந்தது. ஒரு 10th படிக்கிற வரைக்கும் பாருங்கள், எக்ஸாம் கூட பாருங்கள், 10:30 எக்ஸாம்னாக்கா 10 மணி வரைக்கும் சீட் ஆட்டம் ஆடுவோம். சீட் ஆட்டம் ஆடி அடிச்சு பிடிச்சினு ஓடுவோம். 10:30 போய் எங்கள் கிளாஸில் உட்காந்துருவோம். கடகடகன்னு எழுதி முடிச்சு வருவோம். அது என்ன எழுதுனா குவஸ்டின் ஆன்சர் சரியாக கூட எழுதாது. அந்த அளவுக்கு இந்த சூதாட்டம் சிகரெட்டு இந்த பலவிதமான பழக்கங்கத்தில் அடிமாந்தான். நாளடைவில் அப்படியே ஒரு பின்மாத்த உலக பிரகாரமாக நான் வந்து வாழ ஆரம்பித்தேன். நாளடைவில் ஒரு 19 வயசு இருக்கும். நான் உலக பரவாயில்ல வெளியில் வந்தேன். துன்மார்க்கமான ஃப்ரெண்டுங்க கூட வாழ்ந்துட்டு சினிமாவுக்கு தனிமையாக போகிறது, நைட் ஷோ போவேன், சிகரெட் பிடிப்பேன், இப்படிப்பட்ட காரியத்தை. ஆனால் குடிப்பழக்கம் அந்த நாட்கள் எனக்கு கிடையாது. 1980வது வருஷத்தில் நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே போனாங்க தற்காலிக பணியாளர் வேலை தான், நிரந்தரமான வேலை கிடையாது. மாதத்தில் வந்து 10 நாள் கிடைக்கும், 15 நாள் கிடைக்கும். ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சாக்க 396 ரூபா சம்பளம், 250 ரூபா ப்ளஸ் அலவுன்ஸு, 396 ரூபா சம்பளம். இதில் 10 நாள் 15 நாள் வேலை வச்சுன்னு. அதனாலே எனக்கு 2 பசங்க இருந்தது, 2 பெண் பிள்ளைங்க தான். எனக்கு 4 பெண் பிள்ளைங்க ஒரு பையன், இப்போ 5 பசங்க இருக்காங்க. அந்த நாளில் வந்து எனக்கு 2 பசங்க இருந்தனால அந்த 2 பசங்களுக்கு படிக்க வைக்க முடியாது, பிள்ளைங்களுக்கு நல்ல துணிமணி எடுத்து கொடுக்க முடியாது, மனைவிக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியாது சூழ்நிலை நான் வாழ்ந்தேன். அதனால் நாளையில் சோர்ந்து போய் நான் வந்து குடிக்க ஆரம்பித்தேன். 1980 நான் குடிக்க ஆரம்பித்தேன். 7 வருஷம் 1980 to 1987 வரைக்கும் நான் குடிக்காரனாக வாழ்ந்தேன். என் மனைவிக்கோ நல்ல துணி எடுத்து கொடுக்க மாட்டேன். என் மனைவிக்கிட்ட இருந்த சாரியெல்லாம் கொண்டு போய் விடுவேன், வச்சு அவரோட 2 சாரி எடுத்து கொடுத்தாக்கா 15 ரூபா கொடுப்பார். அப்போ பார்த்தாங்க குவார்ட்டர் பெட்டு பென்னிஸ் பார்த்தீங்கன்னாக்கா குவார்ட்டர் வந்து 13 ரூபா 50 காசு.
ஒரு பாக்கெட் சீசர் வந்து 1.5 ரூபாய், ஒரு சீட்டா பெட்டி வந்து 10 பைசா, அதில் 20 ரூபா இருந்தால் போதும் ஒரு நாளைக்கு காலையில் குடிக்கலாம். அதனால் ரெண்டு சாரி எடுத்து வைப்பேன். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு குண்டு நான் கழுத்தில் தாளியில் இருக்கிற அந்த ரெண்டு குண்டு வந்து 34 ரூபா அதனோட விலை. அந்த ரெண்டு குண்டை கழட்டி போய் என் மனைவி கழுத்துலேருந்து கழட்டிட்டு போயிட்டு 20 ரூபாய்க்கு வச்சிருவேன், 15 ரூபா 20 வச்சு குடிக்க ஆரம்பிச்சேன். இப்படியே என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா அண்டா குண்டா இருக்கிற எல்லாம் பார்த்துட்டு போய் அதை மாடுகளை வச்சு குடிச்சு குடிச்சு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. குடியிலன்னா எனக்கு வேலை ஒன்றே பண்ண முடியாது, கை காலெலாம் ஒரே நடுக்க இருக்கும், இந்த சைடெல்லாம் ஒரே பெயின் இருக்கும், குடிச்சாதான் அதெல்லாம் நிற்கும். அந்த கடையில் தான் டெய்லி போய் குடி, ஒரே கலடா பண்ண உள்ளே போய் அவரே என்னை கூட்டு சொல்லுவார், வியாபாரம் நடத்த நேரத்தில் இப்படிலாம் கலடா பண்ணுறடா வியாபாரம், நீ என்னடா உங்கள் அண்ணன் என் கிளாஸ் பண்ணிட்டு அவன்லாம் வந்து எவ்வளோ அருமையாக இருக்காங்க, நீ ஏன்டா இப்படி குடிகாரனா மாறிட்டேன்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணார். நான் அதெல்லாம் கண்டது கிடையாது, ஆனால் குடிச்சிட்டு கலடா பண்ணுவேன். ஒரு சில நேரத்தில் அவரே உனக்கு என்ன தேவை நேரத்தை வந்து என்கிட்ட கையிலே கொடுத்துருவார், நீ காசெல்லாம் ஒன்று கொடுக்கணா நீ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு சொல்லி அனுப்பிச்சிடுவார். இப்படியாக 7 வருஷம் குடித்து துன்மார்க்கமாக வாழ்ந்தேன். கடைசியாக நான் குடி விட நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மாவுடைய ஆர்எஸ்ஆர் ரட்டப்பட்ட செயின்னு சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக அதில் நல்ல டிசைனெல்லாம் போட்டிருக்கோம். அந்த நாட்களில் அது பயங்கரமான விலை, ரட்டப்பட செயின் 6 சவரம், அதை எடுத்துகிட்டு வந்து மாரடிகளில் 4000 ரூபாய்க்கு வச்சு ஒரே வாரத்தை குடிச்சு தீர்த்துட்டேன். அதன் பிறகு வேறு காசு இல்லாத மறுபடியும் சேடுகிட்ட போயிட்டு அந்த நகை மேலே எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அந்த பணம்லாம் இல்லைடா, இப்போ உங்கள் அம்மா வந்து மறுநாளே வந்து மூடிட்டு போயிட்டாங்க, நீ நல்ல குடும்பத்தில் பிறந்த நல்ல வசதியாக குடும்பத்தில் பிறந்த போய்யா நீ குடிகாரனாக மாறிட்டேடான்னு சொல்லிட்டு சேடு கண்ணீர் விட ஆரம்பிச்சார். உடனே அவர் என்ன பண்ணார், இந்தடா எங்கிட்டே 800 ரூபா இருக்குது நீ எடுத்துன்னு போ, நல்ல பையனாக மாறி திருந்தி வாழடான்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு விட்டார். என்னால் வந்து இந்த குடியை விட்டு விடவே முடியல, என்னால் ஒரு நாள் கூட குடிக்காமல் இருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு 7-10 ரூபா தான் போதும், அது ஒரு குவார்டர் கடை மார்க் வந்து 7 ரூபா 7 ரூபா தான் போதும், பம்பில் தண்ணி அடிச்சு ஊற்றி குடிச்சிட்டு வந்துடுவேன், ஒரு சிசர் வந்து 15 பைசா. இப்படியா 7 வருஷம் என் குடும்பத்தில் எல்லா பொருள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. என் மனைவிக்கு ஒரே ஒரு சாரி தான் இருந்தது, அந்த ஒரு சாரியை துவைக்கணுன்னா கூட என்னுடைய லுங்கியை வந்து நைட்டில் கட்டிக்கிட்டு தான் அந்த துணியை துவைப்பாங்க. அந்த மாதிரி இருந்த சூழ்நிலை. ஒரு நாள் நான் 20 ரூபா பாக்கெட்டில் வச்சுட்டு 1987 செப்டம்பர் மாதம் இருக்கும், அன்றைக்கி நான் குடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன் ராதாபுரத்தில் மாதா கோயிலாண்ட ஒயின் ஷாப்புக்கு போயிட்டுருக்கேன். அப்போ எனக்கு பையனுக்கு வந்து 5 வயசு, அவனை கூப்பிட்டு எங்கடா அம்மா காணோம் அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னான், பக்கத்தில் தெருவில் வந்து ஒரு வீட்டில் ஜப கூட்டம் நடக்குது, அங்கே அவங்க போயிருக்காங்க சொன்னேன். இவன் ஏன்னா அந்த பெந்தகோச கும்பலில் போனோம் அப்படின்னு சொல்லி என் மனைவியை பெல்ட்டு கட்டு அடிக்கிறதுக்கு தான் அங்கே போனேன். பார்த்தா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த 150 பேர் நடுவில் எங்கள் ஒய்ஃப் இருந்தனால அடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சரி கூட்டம் முடிட்டோம், எப்படியாவது இவ்வளோ அடிக்கணும், எதுக்கு இந்த பெந்தகோச கும்பலில் வந்து உட்கார நினச்சேன். ஆனால் அங்கே தான் ஆண்டவர் வந்து என்னோட கூட பேச ஆரம்பித்தார். ஆனால் கிறிஸ்தவன் சொல்லுவாங்க இயேசு பேசுகிறார் இயேசு பேச சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் நான் நம்பினது கிடையாது. ஆனால் ஒரு நாள் 1987 செப்டம்பர் 1987 அந்த கூட்டத்தில் என் ஒய்ஃப் அடிக்க போன அந்த இடத்துல இயேசு என்னோட கூட பேசுறேன். ரோமர் 6:23 கூட ஆண்டவர் என்னோட கூட பேசுறேன், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் என்னோட காதல் கேட்டது. உடனே நான் பயந்து ஓடி போய் அங்கே பிரசவம் பண்ணுறக்கிட்ட போய் இப்படியே என் காதல் இப்படி ஒரு சத்தம் கேட்டுன்னு சொன்னேன். அவர் உடனே பைபிள்லேருந்து அந்த வசனத்துக்கு காமிச்சார், உன் காதல் இருந்த சத்தம் இதுவாக பாருனார். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது, நம்ம காதல் இருந்த சத்தத்துக்கும் பைபிளில் இருக்கிற அந்த வார்த்தைக்கும் ஒன்றா இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு என் ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கி அங்கே சுற்றி ஒரு 10 பேர் இருந்தாங்க, என் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அமுச்சு விட்டாங்க. பாருங்கள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1987 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை அன்றைக்கி சாயந்த நைட்டு. உடனே என்ன பண்ணேன், எங்கள் ஒய்ஃபே கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறேன். புதன் வேடன் வெள்ளி சனி சனி இந்த 4 நாள் குடிக்கவும் இல்லை, சிகரெட் பிடிக்கல, நான் யாரிடையும் பேசலை, யார் இது நம்மக்கிட்ட பேசியிருப்பாங்கோ, இப்படி ஒரு சத்தத்தை நம்ம இது வரைக்கும் கேட்டுன்னு சொல்லி இந்த சத்தத்தை நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தது, சரி எங்கேயாவது ஒரு சர்ச்சைக்கு போனமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 7 மணிக்கெலாம் எழுந்து நான் ரெடி ஆகிட்டேன். ஆனால் என்னுடைய அண்ணன் இருக்கார், அவர் என்ன பண்ணார், எங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தார். சரி இவங்க எந்த கோயிலுக்கு போகிறாங்க இப்போ சொல்லிவிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணினேன். ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நான் அவங்க முன்னே போகிறாங்க, நான் பின்னாடி போயிட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தாங்கனாங்க ராயபுரத்தில் வண்ணார்பேட்டில் நல்ல சாமாரியன் சபையில் ஐயா பாசவோ ஒன்ற சவங்க தான் அவங்க தலைமை போதாக அந்த சபையில் போயிட்டு எங்கள் அண்ணன் உட்காந்தார். அவர் வந்து 6 மணியாக வாசிப்பார். அந்த நாளில் அவர் போய் உட்காந்துட்டார். நான் வந்து அப்போ என் ஒய்ஃப் வரல, நான் மட்டும் தான் அன்றைக்கி அந்த சர்ச்சைக்கு போனேன். அப்போ 4வது ரோலில் நான் உட்காந்துருந்தேன். உட்காந்தவொடனே அன்றைக்கி முதல் பாடல் வந்து உம்பாதம் பண்ணிந்தேன் என்னாலும் துதியன்ற அந்த பாடல் பாடினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா நான் 8வது படிக்கும்போது ஆவடி கேம்பில் இந்த பாட்டு பாடுவாங்க. அந்த ஸ்விம்மிங் பூலில் காலையில் குளிச்சிடும், கிச்சடி வடையெல்லாம் வச்சுருவாங்க, வந்து ஜெபம் பண்ண முடிஞ்ச பிறகு தான் பாட்டு பாடி ஜெபம் பண்ண முடிஞ்ச பிறகு தான் அதை நம்ம சாப்பிடணும். அந்த பாட்டு அன்றைக்கி 8வது படிக்கும் அந்த ஆவடி கேம்பில் பாடின பாட்டை முதல் முறையான

பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எழுந்து நின்ன பிறகுதான் எங்கள் அண்ணன் அங்கேருந்து பார்த்தாரு. உடனே போய் பாசிட்ட பாச என் தம்பி பாசார், அவன் எப்படி இங்கே வந்தான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த நாலு நாள் அவன் குடிக்காமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறான், எனக்கே ஆச்சரியமாக, நீங்களும் அவனை கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டார். உடனே பாசர் என்னை கூப்பிட்டார், தம்பி நீங்கள் முன்னாடி வாங்க அப்படின்னா. நான் போன பிறகு பாச என்னை அறிமுகப்படுத்தினேன். இவர் வந்து யார் தெரியுமா, இவர் வந்து பயங்கரமான குடிகாரனா துன்மார்க்கமாக ஒரு ரவுடி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தார் ராயபுரத்தில். அவர் இந்த நாலு நாளாக நம்ம அங்கே ஒரு வீட்டில் மீட்டிங் நடந்தப்போ ஆண்டவர் சந்திச்சார்னு சொல்லி அவர் அண்ணன் சொன்னார். இந்த அஞ்சு நாளாக அவர் என்ன பண்ணார் சொல்லி இப்போ அவர் நம்ம மத்தியில் சாட்சி சொல்லுவார்னு சொல்லிட்டு என்கிட்ட மைக்கை கொடுத்தார். ஆனால் மைக்கை பிடிச்சாக மைக்கெல்லாம் கையெல்லாம் ஆடுது, ஏன்னா தண்ணி போட்டதாக நம்ம கையெல்லாம் ஸ்டெடியாக இருக்கும். கையில் மைக்கை கொடுத்துறாரு, என்ன செய்யறது. அப்புறம் பாஸ் நம்பர் எனக்கு என் கை நடுங்கிறத பார்த்து அவரே மைக்கை வாங்கி நீங்கள் சொல்லுங்கண்ணார் அப்படி நான் சொன்னேன். இந்த மாதிரி என் மனைவி வந்து ஒரு கூட்டத்துக்கு போனாங்க, அவங்கள அடிக்கிறதுக்காக நான் அங்கே போனேன், ஆனால் ஆண்டவர் அன்றைக்கி என்னோட கூட பேசினார். இந்த அஞ்சு நாளாக எனக்கு ஒரு உலகத்திலே அப்படி ஒரு சந்தோஷம் கிடையாது, நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் குடித்தேன். ஆனால் இன்றைக்கி நாலு நாளாக அஞ்சு நாளாக சின்னோட நான் குடி சிகரெட்டு இருந்த எல்லாத்தையும் நான் ஒரு கிணத்துல எல்லாத்தையும் போட்டுட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னவனே அங்கேயே ஸ்டேஜில் மேலே தலைமலக்க வச்சு ஜெபம் பண்ணேன். அதன் பிறகு தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் நான் விடாமல் ஒவ்வொரு நாத்திகமே சனிகம ராத்திரியே தூக்க வராது, எனக்கு சர்ச்சைக்கு போகிறேன்ற அந்த உற்சாகம் எனக்குள்ளே வந்துடுச்சு. இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறார் நமக்கு தெரியாதே போயிடுச்சு. பாருங்க நான் எங்கே ஆரம்பிச்சுன்னா ஆண்டவர் என்னை அங்கே கொண்டு வந்துட்டார். பதினேழு வயசில் நான் வந்து சபை ரெண்டு வருஷம் போனேன், அதேமாரி மாமலை பணம் பார்க்கல ஒரு மீட்டிங்கு போனேன், அதெல்லாம் விட்டு கடந்த இருபத்தோரு வருஷம் உலக அப்புறமா நான் வெளியே வந்தால் கூட ஆண்டவர் பாருங்கள் என்னை மறுபடியும் என்னை வந்து சந்தித்தார். இந்த ஆறு மாதத்துக்கு பிறகு என் மனைவி சொன்னான், வீட்டில் ஒரே சந்தோஷம் சமாதானமாக இருக்கிறோமே, நானும் உங்க கூட சர்ச்சைக்கு வரேன், நாங்கள் வாமா உன்னால் உன்ன அடிக்க போய் தானே நான் ரசிக்கப்பட்டேன் வான்னு சொல்லி என் மனைவியை கூட்டிகிட்டு நானும் பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க எனக்கு கூட்டிகிட்டு நேராக ராயபுரத்தில் இங்கேருந்தே நடக்க வச்சு நான் வண்ணாரப்பட்டு என் பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் சர்ச்சைக்கு கூப்பிட்டு போனேன். அங்கே போனதவர் பாச சொன்னோம், பாச எனக்கு ஆறு மாதமாக நான் வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஞானசனம் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். குடும்பமாக எங்களுக்கு பிரதிஷ்ட பண்ணி ஞானசனம் கொடுத்தார். ஆண்டவர் வந்து இன்னைக்கு என்ன ஒரு ஊழியக்காரனாக வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு என் குடும்ப சமாதானம், எனக்கு நாலு பெண் பிள்ளைங்க ஒரு பையன், வறுமையில் இருந்தனாக என் பிள்ளைங்களை நான் கரையேற்றிருக்க முடியாது. இனி ஆண்டவர்களை வந்த பிறகு நாலு பொண்ணுக்கு மூணு பொண்ணுங்களுக்கு திருமணம் பண்ணேன், ஒரு பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். எப்படி தான் என்னோட ஆச்சரியமாக அற்புதமாக நான் ஆண்டவர் எங்களை நடத்தினார். 37 வருஷமாக நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சு 2017 பிப்ரவரி 28 தான் நான் வந்து ஓய்வு பெற்றேன். அதன் பிறகு என்னுடைய பாஸ் வந்து என்னை கூப்பிட்டு ஆண்டவர் வந்து உன்னை ஊழியத்துக்காக அழைக்கிறாரு, நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க பாஸ்டர், நான் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி பாஸ்கிட்ட சொல்லியிருந்தேன். அதன் பிறகு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து அதன் பிறகு நான் வந்து ஊழியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. ஊழியத்தில் ஆண்டவர் வல்லமை எடுத்து பயன்படுத்துவார். அது மாத்திரம் என்னை உற்றார் உறவினாலும் ஆச்சரியப்பட ஆரம்பித்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு சில பெரிய பேர் ரவுடிங்கெல்லாம் கூட எனக்கு நல்லா பழக்கம் நல்லா தெரியும், அவங்களாம் பார்த்து நீ இப்படி மாறிட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, குடிக்காமல் இருக்க மாட்டேன், எப்போ பத்திரத்தில் சண்டை போடுவே, நீ வந்து இன்னைக்கு இப்படி மாறிட்டேன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி என் மனைவி வந்தாங்க, என் பிள்ளைங்களாம் ரட்சிக்கப்பட்டோம். எங்கள் பெரியமா பிள்ளை ஒருத்தர் அவர் அரக்கோணத்தில் இருக்கிறார். அவர் ஒரு நாள் நாங்கள் கும்பகோணம் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது புரளகத்தில் வந்து நான் பஸ் விட்டு ஏறும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எங்கப்பா போயிட்டு வரீங்க நான் ஆனால் நம்ம கும்பகோணம் ஊழியத்துக்காக நான் போயிட்டு வரேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது, ஏண்டா எங்கெல்லாம் எச்ச சோறு போடுறாங்களா அங்கெல்லாம் போயிட்டு வருவீங்களா அப்படின்னாரு. அப்போ தான் சொன்னேன், ஏன்னா எச்ச சோறு தூண்டதுக்கு கும்பகோணம் தான் போனோமா, ஏன் தமிழ்நாட்டில் சோறு இல்லையா, கடை இல்லையா, ஹோட்டல் இல்லையா, இல்லை வீட்டில் சாப்பாடு இல்லையா, நீ இப்படிலாம் சொல்லாமான்னு. சரி நான் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன்னே, நான் சாகிறதுக்குள்ளே உன் கையில் பைபிள் எடுக்காமல் நான் சாக மாட்டேன்னு சொல்லி நான் அவருக்காக கிட்டத்தட்ட குறைஞ்சி ஒரு 15-20 வருஷமாக நான் ஜெபம் பண்ண பாருங்கள். இன்றைக்கி அரக்கோணத்தில் ஒரு 70 பேர் வச்சு ஒரு சபை போதகராக இருக்கிறார். அவர் பேர் வந்து அகஸ்டின், அவர் பழைய பேர் வந்து எத்ராஜ். அவர் இன்றைக்கி அவர் சொல்வார், என் தம்பி இப்படி சொன்னேன், ஆனால் அவன் சொன்னா நான் சாகிறதுக்குள்ள நீ பைபிள் எடுக்காமல் சாக மாட்டேன்னு சொன்னான், இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன் சொல்லி. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பிறந்தபோது சொன்னாங்க, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்று சொன்னால் அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. மரியாளுடைய வயத்தில் ஒரு பரிசுத்தமல்ல அவர் ஆண்டவர் பிறப்பார் என்று சொல்லி அன்றைக்கு தூதர் மூலமாக வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தபோது எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்க முடியாய் தேவ தூதர் சொன்னார் என்று. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நம்ம உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதான சந்தோஷம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து அநேக பாடுகளை பட்டார். அவர் குழந்தையா பிறந்த நாள் முதல் கொண்டு அவர் வளர்ந்து கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்தார். தகப்பன் யோசப்போடு கூட அவர் ஒரு கார்பெண்டர், அவரோடு கூட 30 ஆண்டுகள் இணைந்து ஆண்டவரும் கார்பெண்டர் வேலை செய்து வந்தார். 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார், அதாவது கூடைகள் பார்வையடைந்தார்கள், சப்பானிகள் நடக்க செய்தார், குஷ்டரோகிகள் சுத்தமாக்கினார்கள், செவிடர்களை கேட்கும்படி செய்தார், அநேக அற்புதங்கள் செய்தபடினாலே அன்றைக்கு இருந்த அனைத்து யூதர்கள் அனைவரை சிறுவேலை அரைமுடியாக ஒப்புக் கொடுத்தார். ஆனால் அவர் மறித்து
அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூடியிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறனால தான் நானும் உயிரோட இருந்து இந்த சாட்சியம் நான் சொல்லிட்டு வரேன். வேதத்தில் ஒரு அம்பாக ஒரே ஒரு பையன் அவரை வந்து அடக்கம் பண்ணுவதாக அவரை பாடையில் வச்சு தூக்கிட்டு வராங்க. இயேசு அந்த பகுதியாக வரும்போது அந்த பாடையை தொட்டு அந்த அம்மா அநேக திரளான ஜனங்களோடு கூட அந்த பாடைக்கு பின்னால் வந்துட்டு இருக்காங்க. இயேசு அந்த இடத்துல வந்து பாடையை தொட்டு அந்த பையனை உயிரோடு இருப்பேன் அந்த அம்மாவுக்கு

காரணம், அந்த அம்மாவுக்கு இருந்தே ஒரே மகன், ஏற்கனவே அவருடைய கணவன் இருந்து போயிட்டான். பைபிள் அந்த அம்மாவுக்கு கைம்பெண், கைம்பெண் சொன்னா விதவை என்ற அர்த்தம், விதவையா இருக்கிறா அந்த அம்மா. ஏற்கனவே ஒரு இருந்த ஒரு பையனை இறந்து போயிட்டான், அவனை உயிரோடு எழுப்பி இயேசு அந்த பையன் அந்த அம்மா இடத்துல ஒப்படைத்தார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அருமையான சகோதரன் சகோதரி, கேட்கிறவங்களை ஆண்டவர் தாமே ரட்சித்து அவர் சொந்த ஜனமாய் மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கார். இன்றைக்கு அநேக குடிகாரர்கள், இன்றைக்கு குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்க பார்வை எல்லாரும் குடிகாரா இருக்கார். என்னோட கூட வேலை செஞ்சுங்க அநேகர் குடிச்சு இறந்து போயிட்டாங்க, 35-40 வயசுல இறந்துட்டாங்க. ஆனாலும் கூட பாருங்க, 60 வயசு வரைக்கும் என்னை ஆண்டவர் அருமையா நடத்தி 37 வருஷம் நான் சர்வீஸ் பண்ணி என்னோட ரிட்டையர்மெண்ட்லேருந்து நான் வெளியே வந்தேன். இன்னைக்கு ரிட்டையர் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஆண்டவர் என்னை நல்லா அற்புதமாக ஆச்சரியமாக வழிநடத்தி வருகிறார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நிச்சயம் நம்ம உள்ளத்தில் வருவார். ஆண்டவர் சொன்ன நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் சொல்லுகிறார். இயேசு இடத்தில் வரும்போது அவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறனை ஒருவனை நான் புறம்பே தள்ளுவது சொன்னார். வேதவசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு எத்தனை ஜனங்கள் வறுமையில், கடன் பிரச்சனையில், வேலை இல்லாத பிரச்சனை, பலவிதமான பிரச்சனை சிக்கி தவித்துக் கொண்டு அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவர் அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வருகிறனை நான் புறம்பே, இயேசு இடத்தில் வரும்போது அவர் உன்னை தள்ள மாட்டார். இந்த உலகம் நம்மை, நம்ம ஒருவேளை வசதியாக இருந்தால் நம்மளை உற்றார் உறவினர் நம்ம நாடி தேடி நம்மை வருவார்கள். நாம் ஏழ்மை கோலத்தில் இருப்போம் என்று சொன்னால் ஒருவரும் வரமான உடன் பிறந்த சகோதரனும் சரி, சகோதரியும் சரி, தாய் தகப்பனாய் சரி, அந்த உலகமே நம்மை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் போய்விடும். ஆனால் நம்மை வெறுக்காத ஒரு ஆண்டவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவிலே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறல்களுக்காக அவர் கல்வாரி சிலுவிலே ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் மரித்து மண்ணோடு போகவில்லை, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அன்றைக்கு நான் குடிகாரனா 7 வருஷம் வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து போய் ஒருவேளை நான் மரித்து இருந்திருந்தால் நான் மண்ணோடு மண்ணாய் போயிருப்பேன். ஆனால் ஆண்டவர் என்னை அவர் ஒரு நாள் குறித்திருக்கிறார். ஏற்ற வேளையில் அவர் என்னை குறித்தபடினாலே நான் அவருடைய பிள்ளையாய் மாறி என்னை அவர் ஒரு நாள் அழைத்தார். அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் உள்ளத்திலே. இயேசு கிறிஸ்து இந்த உள்ளத்தில் வரும்போது ஏதோ அநேக சொல்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் மத மாற்றம் செய்கிறார். மத மாற்றம் அல்ல, ஒரு மனமாற்றம். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டுன்னு சொல்லி. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் திருந்தி வாழ்ந்துவிட்டால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இன்றைக்கு உலகத்தில் 2 சம்பவங்கள் தான், ஒன்று சொர்க்கம், இன்னொன்று நரகம். இந்த உலகத்திலே நாம் உண்மையை உத்தமமாய் கரைப்படாமல் வாழ்வோம் சொன்னால் ஒரு நாள் மறித்தாலும் நாம் பரலோகத்தில் போவோம். ஆண்டவர் இல்லாமல் நாம் வாழ்வோம் சொன்னால் ஒரு நாள் நரகத்தில் போனால் எரிகிற அந்த அக்கினியிலே தள்ளப்படப்படும் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டிருக்குது. ஆகினாலே கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்டுக்கொண்டு அருமையான சகோதர சகோதரி, வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை சம்பவங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மத்தேயு 24:6, 7 எப்படியா சொல்லுகிறது, யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நாட்டுக்கு நாடு யுத்தம், ஜனத்துக்கு ஜனம் விரோதம், பகைகள், கொள்ளைகள், வைராக்கியங்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், உடனே முடிவு வராது. இதோ ராஜ்யத்தின் எங்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்படவும் அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சமீபத்தில் பார்த்தோம், இந்த சொன்ன அத்தனை சம்பவங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இந்தோனேஷியா பள்ளத்தரை இன்றைக்கு சுனாமி பூமி அதிர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவது என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டோம். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சிறுபிள்ளைகளை கொலை செய்து எரித்து விடுகிற சம்பவங்கள், இதுவரை நடந்திராத சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ரோட்டிலே நடந்து போயிட்டால் செயினை எடுத்து கொண்டு போகிறார்கள், வங்கியில் கொள்ளை அடிக்கிறார்கள். காரணம் என்ன? பாவ சுபாவ மனுஷனுக்குள்ளே வந்துவிட்டது. ஆரம்ப நாட்களில் மனுஷனை படைத்த போது ஆண்டவர் அருமையாகத்தான் படைத்தார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதனாலே இந்த உலகம் சமுதாயம் முழுவதும், உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ளே போய்விட்டது. ஒரு மனுஷன் பாவத்து நிமித்தமாக முழு உலகம் இன்றைக்கு பாவத்துக்கு அடிமையாக இருக்கு. வேதம் சொல்லு, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் சொல்லியிருக்கிறது. ஆகினாலே இந்த பாவ பழக்கத்தின விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். வேதம் சொல்கிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை என்று சொல்லுது. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லு வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷனும் தன்னைத்தானே அவன் சுத்தமாக்கி கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்க வல்லமையுள்ளதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டு அறிமான சகோதரன் சகோதரி, நீ யாராக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது ஜாதியில் மதத்தை உருவாக்க வரவில்லை. அவர் மனிதனாகவேத்தான் நம்மை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக தான் படைத்தார். நமக்குள்ளே சமுதாயத்துக்குள்ளே, நமக்குள்ளே நாம் எந்த ஒரு மதத்தில் பிறக்கிறோமோ அதுக்குள்ளே ஒரு ஜாதி வருகிறது. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், அதனால் என்னுடைய பேர் பழனியாக இருக்குது. நான் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்திருந்தால் அபுபக்கர் என்று பேர் இருக்கும். நான் ஒரு சீக்கியர் குடும்பத்தில் இருந்தாக்கா குருநானக் சிங் என்று பேர் இருக்கும். இப்படி நாம் பிறக்கிற இடத்துலேருந்து நமக்கு ஒரு மதம் கிடைக்கிற தவிர மதத்தை ஆண்டவர் இங்கே ஏற்படுத்தும்படியாய் இந்த உலகத்தில் வரவில்லை. ஆகினாலே ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு தெய்வீக சமாதானம் சந்தோஷம் உண்டாயிருக்கும். யோவான் 14:27 எப்படியா சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையும் என்னுடைய சந்தோஷத்தையும் உங்களுக்கு நான் வைத்து விட்டு போகிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் பாருங்க, சினிமாக்க போகிறார்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் சந்தோஷம். போகும்போது பாருங்க, மிக அழகாக ஒரு சில பெண்களை பாருங்க, நல்லா பூவெல்லாம் வைத்துக் கொண்டு அலங்காரமாக போவார்கள். ஆனால் படம் முடித்து வெளியே வரும்போது பேய் இறந்த மாதிரி வருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரன், அது மாத்திரம் ஒரு 3 மணி நேரம் தான் சந்தோஷம். ஆகையினால போதை தண்ணி அடிச்சேன்னு வச்சிங்களேன், ஒரு 7 மணி தான், சரியா ஒரு 7 மணி நேரம், அதுக்கப்புறம் போதை போயிடும், மறுபடியும் குடிக்க போகணும். ஆனால் இயேசு கொடுக்குற சந்தோஷமோ அது நிரந்தரமான சமாதானம், சந்தோஷம். அவர் தான் சொன்னார், நான் உலக என்னுடைய சமாதானத்தை உங்களை நான் வைத்து விட்டு போகிறேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படியாக இன்றைக்கு அந்த சமாதானத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு வசனம் உண்டு, யான் பெருக இன்பம் பெருக வையகம், நான் பெற்ற சந்தோஷத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தியை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து நீ யாராக இருந்தால் சரி, இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் உன்னுடைய வாழ்க்கையில வருவார், உன்னோடு கூட நடத்துவார், ஒவ்வொரு நாளும் உன்னை கரம் பிடித்து நடத்துவார், உன் வாழ்க்கையை மாற்றுவார், உன் வாழ்க்கையில அற்புதம் அடையாளம் நடக்கும், நீ நினைத்த காரியம்லாம் வாய்க்க பண்ணுவார். அவர் உள்ளத்தில் வரும்போது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள்.

சிந்திப்போம் செயல்படுவோம். பல வருஷங்களுக்கு முன்னால இது நடந்துச்சு. அப்போ என் பையனுக்கு 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அவனும் ஒரு டாக்ஸியில சென்னையில போக்குவரத்து நெரிசல் அதிகமான ஒரு சாலையில போய்கிட்டு இருந்தோம். டாக்ஸி டிரைவர் ரொம்ப மெதுவா கவனமா டாக்ஸிய ஓட்டினாரு. அந்த ரோட்ல போன எல்லா வாகன ஓட்டிகளுமே ஒரு ஒழுங்கையும் கடைப்பிடிக்காம அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டிக்கிட்டு போனாங்க. ஆனா எங்க டாக்ஸி டிரைவர் எதையும் பொருட்படுத்தாம மெதுவா ஓட்டிக்கிட்டு போனாரு. மற்ற வாகனங்கள் எங்க டாக்ஸிய முந்திக்கிட்டு போச்சுது. எங்களுக்கு பின்னால வந்த வாகன ஓட்டிகள் சத்தமா ஹார்ன் அடிச்சு தங்களுடைய பொறுமையின்மைய காட்டுனாங்க. ஆனா இவரோ எதையுமே கண்டுக்காம மெதுவா கவனமா டாக்ஸிய ஓட்டினாரு. எனக்கு அவருடைய நடவடிக்கை வித்தியாசமா இருந்துச்சு. அவர்கிட்ட நான், மற்றவங்க மாதிரி நீங்க ஏன் வேகமா டாக்ஸிய ஓட்ட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னை அதிகமா சிந்திக்க வச்சது. அவர் சொன்ன பதில் இதுதான், நாளைக்கே உங்க பையன் பெரியவனாகி கடவுளுக்கு சித்தமா இருந்தா இந்த நாட்டுக்கே ஜனாதிபதியா வரலாம். அதனால நான் ரொம்ப கவனமா கார ஓட்டுறேன். அவனுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது இல்லையா? இது எவ்வளவு அழகான எண்ணம் இல்லையா? எதிர்காலத்துல என்னுடைய மகன் ஜனாதிபதியாகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த டிரைவர், என் பையனை பற்றி கொஞ்சமும் தெரியாத டிரைவர், என் மகனை பாதுகாக்கணும் காப்பாத்தணும்னு நினைக்கிறாரே, கடவுளுடைய சித்தம் நிறைவேறணும்னு நினைக்கிறாரே, இத பற்றி நான் என்ன சொல்ல? உண்மைக்குமே அந்த டாக்ஸி டிரைவருக்கு ஒரு விஷன் இருந்துச்சு. அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு. பெற்றோராகிய நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க குழந்தைங்க எதிர்காலத்துல எப்படிப்பட்டவங்களா வளரணும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வைய அவங்களுக்கு நீங்க கொடுக்கறீங்களா? வாழ்க்கையோட மதிப்பு தெரிஞ்சு அவங்க வளர்க்கப்படுறாங்களா? வேதாகமத்துல தேவன் சொல்றத கேளுங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஒவ்வொரு குழந்தையுமே நமக்கு தேவன் கொடுத்த பரிசு. நம்முடைய திட்டம் இல்லாமலேயே நம்ம குழந்தை உண்டானா கூட அது கூட தற்செயலானது இல்ல, தேவனுடைய சித்தம் தான் அது. உங்க குழந்தைக்கு உடல்ல ஊனமோ மனதளவுல பாதிப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட அது எல்லாமே தேவனுடைய சித்தம் தான். ஆண்டவர்

உங்க மேல கோபப்பட்டு உங்களை தண்டிக்கிறாருன்னு நினைக்காதீங்க. நிச்சயமா அப்படி இல்ல, அவர் இதை அனுமதிக்கிறாரு. ஏன்னா நம்முடைய தேவன் அன்பான தேவன், உங்க பாரத்தை ஆசீர்வாதமா மாற்ற அவர் விரும்புறாரு.